எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே ஏசப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை மகிமையானதை உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் சித்த

0: அர்ப்பணித்தால் என்ற தலைப்பில் ஊழியர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமை அடைவதாக. நான் பிரசங்கிக்கும் இயேசு உயிருள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். மத்தியாகாயத்தில் மணவாளன் இறங்கி வருகிற கடைசி நிமிட துளிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் என்கிற வேத வாக்கு நிறைவேறுகிற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் வருவதற்கு முன்பாக சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுவார், விரும்பப்படுவார். அதைத்தான் நாம் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். முழங்கால்கள் யாவும் முடங்க போகிறது, நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய போகிறது. சகல ஜாதிகளாலும் எல்லா தேசங்களாலும் இயேசு விரும்பப்படுகிற ஒரு தெய்வமாக இருக்க போகிறார். அப்பொழுதுதான் அவருடைய வருகை இருக்க போகிறது. அந்த எழுப்புதலுக்கு சபையாம் நாம் ஆயத்தப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. நாம் லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் அதனுடைய முதலாவது அதிகாரம் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 38வது வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அடிக்கடி கேட்டு பழகியிருக்கிற ஒரு நல்ல வேத வாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை இந்த பூமியில் பிறப்பித்த ஒரு பொக்கிஷமான பாத்திரம், விலையேறப்பெற்ற ஒரு பாத்திரம் மரியாள். வேதத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள். ஆமா, என்னை பொறுத்த மட்டில் மரியாளம்மா மிகவும் விசேஷித்த விலையேறப்பெற்ற மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரமாய் வேதத்தில் நான் பார்க்கிறேன். ஆண்டவர் கூட தூதன் அனுப்பி அப்படிதான் சொன்னார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி அப்படின்னு சொல்றார். கிறிஸ்துவை பிறப்பித்த ஒரு உன்னதமான தாய் மரியாள். ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் மரியாளை நோக்கி தேவனுடைய திட்டம் புறப்பட்டு வருகிறது. பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் ஒரு மேசியாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு இரட்சகரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் அந்த இரட்சகரை இந்த பூமிக்கு கொடுக்கிற சரியான நேரம் வந்த பொழுது தேவ திட்டத்தை வெளிப்படுத்தும்படி தூதன் மூலமாய் திட்டமானது மரியாளை நோக்கி கடந்து வருகிறது. மரியாள் வீட்டுக்குள்ளே தேவ தூதன் பிரவேசித்து சொல்லுகிறார், நீ கிருபை பெற்றவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஒரு குமாரனை பெற போகிறாய், அவருக்கு இயேசு என்று நீ பெயரிடுவாய். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மிகவும் பெரியவராயிருப்பார். ஸ்தோத்திரம். அவர் ஆளுகை செய்கிறவராய் இருப்பார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்று தேவனுடைய வார்த்தை மரியாளை நோக்கி வருகிறது. ஆமா, மரியாளம் அவர் மாதிரி பயந்துட்டார். ஸ்தோத்திரம். நான் புருஷனை அறியனே, இது எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்விய அவ காபிரியல் தூதனுக்கு முன்னால வைக்கிறா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. யூ ஆர் த ரைட் செலக்ஷன் ஆஃப் காட். நீ தான் தேவனுடைய சரியான தெரிந்து கொள்ளுதல். தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். உன்னை தவிர வேறொரு ஆப்ஷனே தேவ திட்டத்தில் இல்லை. கிறிஸ்துவ இந்த பூமிக்கு கொடுக்க வேண்டிய, பிறப்பிக்க வேண்டிய ஸ்தோத்திரம், அந்த பாத்திரம், தேவ திட்டத்தின் பாத்திரம் நீதான். அதனால நான் வேறொரு வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது, வேறொரு நபரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த வீட்டுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கேன், உங்ககிட்ட தான் அனுப்பப்பட்டிருக்கேன். யூ ஆர் த ரைட் பர்சன், யூ ஆர் த ரைட் சாய்ஸ். நீ தான் சரியான நபர், நீ தான் சரியான தெரிந்து கொள்ளுதல், நீ தான் பிறப்பித்து ஆக வேண்டும் என்று. ஆமா, தீர்க்கமா மரியாதை நோக்கி தேவ திட்டம் அறிவிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், நான் தான் கன்ஃபார்மா, நான் தான். ஸ்தோத்திரம். வேறொரு ஆளுக்கு இடமே இல்லை, வேறொரு ஆளுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மரியாளுக்கு தெரிய வந்த உடனே, அதுக்கப்புறம் அதை தள்ளி போட்டுறணும், அதை ரிஜெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு மரியாள் வந்துடல. கையை உயர்த்திடுறாமேன்னு சொல்லுங்க. இப்பதான் யோசேப் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறார் வேற. ஆமா, நிச்சயம் எல்லாம் வேற முடிஞ்சிருக்கு, நியமித்திருக்கிறார் சோதரா. திருமணம் தான் இனி மரியாளுடைய எண்ணத்துல சற்று இப்ப யோசேப் கிராஸ் ஆயிருக்கிறாரு, கல்யாண விஷயம் கிராஸ் ஆயிருக்கு. ஆமா, யோசேப்ப தான் இப்ப மனசுல மரியாளமா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். கல்யாணம் என்னைக்கு, கல்யாணம் என்னைக்கு, கல்யாணம் என்னைக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மரியாளம்மா மைண்ட்ல இருந்திருக்கணும் சோதரா. அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல தான் காபிரியல் உள்ள புகுந்து தேவ திட்டத்தை சொல்றாரு. மரியாள் மூலமா தான் தேவகுமாரன் பிறக்கணுங்கிறது பிதாவாகிய தேவனுடைய திட்டம். அது ஆதியாகமம் 3:15 முன்னுரைக்கப்பட்டிருச்சு, ஏசாயா 7:14 முன்னுரைக்கப்பட்டிருச்சு. ஆக தேவ திட்டம் மரியாள் மூலமா நிறைவேற்றப்படணும் அப்படின்னு இருக்கும்போது யோசேப்புக்கு நியமிக்கப்படுகிற ஒரு சம்பவம், திருமணம் என்கிற ஒரு சம்பவம் மரியாள் வாழ்க்கையில கிராஸ் ஆகுது. நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதான், தேவ திட்டம் நாம தான், நம்ம மூலதான் தேவ திட்டம் நிறைவேறணும் அப்படின்னு தேவன் பிளான் பண்ணியிருந்தா அந்த திட்டத்திலிருந்து நம்மளை டைவெர்ட் பண்றதுக்கு பல விஷயங்கள் குறுக்க வந்து போகும். அமேன் சொல்லுங்க. அப்பா, அதுல நம்ம எதை தெரிந்து கொள்றோம், எதுக்கு நம்மளை கமிட் பண்றோம், எதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோங்கிறதெல்லாம் நம்ம பல சமயங்கள்ல மாட்டிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சமயங்கள்ல தேவ திட்டத்தை புரிந்தும் தேவ திட்டத்தை அறிந்தும் நம்ம மூலம்தான் தேவன் ஒன்றை இந்த உலகத்துல செய்ய தீர்மானமா இருக்கிறார் என்பதை தெளிவாக அறிந்தும் பல சந்தர்ப்பங்களில் உலகத்துக்கோ மனுஷனுக்கோ உறவுக்கோ சுயத்துக்கோ சுய திட்டத்திற்கோ மனுஷிக திட்டங்களுக்கோ நாம் சாய்ந்து போய் விடுகிறோம். ஆனா இங்க மரியாதை பொறுத்த வரைக்கும் தேவ திட்டம் கன்ஃபார்ம் ஆன உடனே இதற்கப்புறம் கல்யாணம் யோசேப்பு அப்படிங்கிற கனவு உலகத்துக்கு மரியாதை இடம் கொடுக்கவே இல்லை. கையை உயர்த்திடுறாமேன்னு சொல்லுங்க. ஒருவேளை தேவ திட்டத்துக்கு என்ன கமிட் பண்ணிட்டா, காபிரியல் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன விட்டு கொடுத்துட்டா கல்யாணம் தடப்பட்டுருமே, கல்யாணம் நின்றுடுமே, யோசேப்பு போயிடுவாரு, யோசேப்பு இல்லாம போயிடுவாரு. ஒருவேளை அதை விட சுத்திரம் தான் திருமணத்திற்கு முன்னாலேயே கர்ப்பவதி ஆயிட்டா ஊர் என்ன பேசும், உலகம் என்ன பேசும், யோசேப்பு என்ன பேசுவாரு, இதனால பல நிந்தைகள் வருமோ, பல போராட்டங்கள் வருமோ, அவமானங்கள் வருமோ. சுத்திரம் யோசேப்பையும் இழந்தாகணும், கல்யாணத்தையும் இழந்தாகணும், ஆசீர்வாதத்தையும் இழந்தாகணும், பல நிந்தைகளையும் சுமந்தாகணும் இப்படின்னு பல கேள்விக்குறிகள் மரியாளுடைய சிந்தனையை குழப்பீர்களா? ஆனா எதுக்கும் மரியாள் இடம் கொடுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு கிடைச்ச பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கும்போது என்ன தேடி வந்திருக்கிறார்னா, பல வேத பண்டிதர்கள் இப்படி சொல்றாங்க, அந்த காலத்துல வந்து யூத குடும்பங்கள்ல நிறைய கன்னிகைகள் இருந்தாங்களாம். ஏன்னா கன்னிகை வயிற்றுல தான் இயேசுநாதர் பிறப்பாரு, ரட்சகர் பிறப்பாருங்கிறது பிதாவின் வாக்கு தத்துவம், தீர்க்க தரிசனம். அதனால அவர் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், விருப்பம் இதெல்லாம் இருந்துச்சா, நம்ம வீட்டுல இயேசுநாதர் பிறந்துடக்கூடாதா, நம்ம வீட்டுல இந்த மேசியா பிறந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லி சில வீட்டுகள்ல கன்னி பிள்ளைகளை, அதாவது வாலிப பிள்ளைகளை கல்யாணமே பண்ணி கொடுக்காமே வச்சிருப்பாங்களாம். சில வாலிப பிள்ளைங்க கூட தங்களை கமிட் பண்ணி கல்யாணத்தை துறந்து கல்யாணம் வேணான்னு சொல்லி சொத்துற. ஒருவேளை அந்த தேவகுமாரன் அந்த மேசியா தன் மூலமா இந்த பூமியில பிறந்துடலாமே அப்படின்னு தங்களை கமிட் பண்ணியே இருப்பாங்களாம். வேத வல்லுநர்கள் சிலர் இப்படி சொல்றாங்க. அந்த காலத்துல அப்படிலாம் கன்னிகைகள் நிறைய இருந்தாங்களாம் சோத்ரம். அதுல ஒரு நபர் தான் மரியாள், மரியாளம்மா. இன்னும் சொல்ல போனா மற்றவங்களுக்கெல்லாம் இருந்த வாய்ப்பை விட இப்ப மரியாள அம்மாவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா யோசேப்பு கிராஸ் பண்ணிருக்கிறாரு. ஹலே சொல்லுங்க அப்பா. கல்யாண திட்டங்கிற ஒண்ணு கிராஸ் ஆயிருக்கு, நிச்சயம் எல்லாம் முடிஞ்சிருக்கு சோதரா. மற்ற கன்னிகளோட ஒப்பிடும் போது கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது குறைவான சூழ்நிலையில தான் மரியாளமா இருக்கா. அதனாலதான் கிருபை, கையை உயர்த்தலே சொல்லுங்க. அதனாலதான் பாக்கியவதின்னு சொல்றார். எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தாலும் எத்தனையோ கன்னிகைகள் இருந்தாலும் நீ பாக்கியவதி சொல்றான், நீ பாக்கியவதி. உன்னை தேடி என்ன சோத்ரம் தேவன் அனுப்பியிருக்கிறாரு, உனக்கிட்ட தேவ வார்த்தையை சொல்ல என்ன அனுப்பியிருக்கிறாரு, தேவகுமாரன் நீ தான் பிறப்பிக்க போற அப்படின்னு தேவ வார்த்தை. அல்லையே சொல்லுங்க. இப்படி தேவ திட்டம் தன் மூலம்தான் என்பது தெளிவான உடனே மரியாளம்மா சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. அல்லே சொல்லுங்க. ஒரு கமிட்மெண்ட், ஒரு டெடிக்கேஷன், ஒரு பிரதிஷ்டை, ஒரு அர்ப்பணிப்பு, அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பிரசங்கிக்க போறேன். அல்லே சொல்லுங்க. நீ அர்ப்பணித்தால் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு உங்கள் நடுவில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அர்ப்பணிப்பு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு ரொம்பவே குறைஞ்சு போச்சு. பெந்தகோஸ்த சபைகள்ல இந்த அர்ப்பணிப்பு பிரதிஷ்டை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப வெயிட்டானது. ஸ்தோத்திரம். இந்த பிரதிஷ்டைங்கிற வார்த்தை வந்து பெந்தகோஸ்த சபைகளுக்கே சொந்தமானதுங்கிற மாதிரி ஸ்தோத்திரம் அடிக்கடி பிரசங்கங்கள்ல பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. டெடிக்கேஷன், பிரதிஷ்டையின் வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் காணும் சொத்திரம், அப்படி பிரசங்கங்களே காணும். அது வேற விஷயம். அல்ல சொல்லுங்க, அப்ப பிரதிஷ்டையை பத்தி பிரசங்கம் பண்ண பிரசங்க யார கல்லறிஞ்ச கொன்றுவோம் போல அந்த மாதிரி இருக்கு சொத்திரம். யோ, சர்ச்சுக்கு வர்றதோட வச்சுக்கயா சொத்திரம், நாங்க வர்றோம்ல ஆராதிக்க, இதுவே பெருசு இல்லையா? அப்புறம் என்ன பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு, அதை கொடுங்க இதை கொடுங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க அப்படி இல்ல சொத்திரம். இன்னைக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், அர்ப்பணிக்கிறது பிரதிஷ்டை பண்றது அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. தெருவுக்கு நாலு சாமுவேல் இருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் சொத்திரம். வீட்டுக்கு ஒரு பிள்ளைய சாமுவேல்னே பேர் வச்சு வளர்ப்பாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு அவனுக்கு சாமுவேல்னே பேர் வைப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளைய ஊழியத்துக்குன்னு கொடுக்கறது சொத்திரம். இஸ்ரவேல் தேசத்துல மட்டும் இல்ல, ஆண் பிள்ளைய பிறக்கிற மொத பிள்ளைய ஆண்டருக்குன்னு கொடுக்கறது. பெந்தகோஸ்தே மார்க்கத்துல ஒரு 20 வருஷங்களுக்கு எல்லாம் முன்னாடி வீட்டுல பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஆம்பளை பிள்ளையாயிலும் ஊழியத்துக்குன்னு கொடுப்பாங்க. ஆமேனா அல்லேலூயாவா? இன்னைக்கு எத்தனை பிள்ளை பிறந்தாலும் சொத்திரம், ஊழியத்துக்காவது கொடுக்கறதாவது, பிரதிஷ்டையாவது பண்றதாவது. ஆமேனா சொத்திரம். அப்படித்தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அன்னைக்கு ஒரு மரியாள் கிறிஸ்துவை இந்த பூமியில் பிறப்பிக்க, இயேசுவை இந்த பூமிக்கு கொடுக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்கின்ற ஒவ்வொருவருமே தேவனுடைய பார்வையில் ஒரு மரியாள் தான். கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுக்க வேண்டிய மரியாள், இயேசுவை இந்த பூமியிலே பிறப்பிக்க வேண்டிய மரியாள். கர்த்தர் உங்களை எந்த பகுதியில் வச்சிருக்கிறாரோ, எந்த கிராமத்தில் வச்சிருக்கிறாரோ, எந்த தெருவில் வச்சிருக்கிறாரோ, எந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறாரோ, எந்த தேசத்தில் வச்சிருக்கிறாரோ, அந்த தெருவில், கிராமத்தில், பட்டணத்தில், தேசத்தில் இயேசுவை பிறப்பிக்கிற, இயேசுவை கொடுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும், ஒவ்வொரு இல்லங்களுக்கும் இயேசுவை கொடுக்க வேண்டிய மரியாட்களாய் தேவனுடைய கண்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. ஒரு பாலஸ்தீன தேசத்திலே, ஒரு பெத்லகேமிலே கிறிஸ்துவை பிறப்பிக்கும் பொறுப்பு மரியாளுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. ஒரே நாள் டெலிவரி, அதோட மரியாளுக்கு முடிஞ்சு. அல்ல சொல்லுங்கப்பா, இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை டெலிவரி பண்ணி ஆகணும். ஆமென் சொல்லுங்கப்பா. பிரவேசிக்கிற வீடுகளுக்குள்ள கிறிஸ்துவ டெலிவரி பண்ணி ஆகணும். போகிற பட்டணங்களில் எல்லாம் கிறிஸ்துவ நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும். It's our responsibility. இது நம்முடைய கடமை. இதை குறித்து தான் சொல்றோம், தேவன் உன்னத நோக்கம் உள்ளவராய் நம்மை அழைத்து ரட்சித்து நல்ல திருச்சபைகளிலே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று 1 பேதுரு 2:9 நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மை அழைத்தது அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக, கிறிஸ்துவை ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக. ஆமென். அல்லேலூயாவா? ஸ்தோத்திரம். மரியாளுக்கு ஒரு நாள் பிரசவம், நமக்கு ஒவ்வொரு நாளும் பிரசவம். இருக்கீங்களா? கிறிஸ்துவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஐ ஷுட் பி ரெடி சொல்றேன், எப்பொழுதுமே நான் ஆயத்தமா இருக்கணும். என்கிட்ட ஒரு நபர் ஆண்டரை கொண்டு வந்தாருன்னா கிறிஸ்துவ அவுட் புட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கணும், கிறிஸ்துவை கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கணும். 10 பேருக்கு நடுவில் தேவனை நிறுத்துறாரா, என் சொந்தக்கார வீட்டுக்கு நான் போறேனா, என் நண்பர்களோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்றேனா, அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கிற அந்த டயத்தில் சொதுறோம், எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவ, நான் சுமக்கிற அந்த கிறிஸ்துவ, என் கற்பத்துக்குள்ள, என் கருவுக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்துவ சொதுறோம், என் இருதயத்தில் நான் சுமக்கிற அந்த கிறிஸ்துவ பிறப்பிக்கிற, கொடுக்கிற சுதுரம், பிரதிபலிக்கிற ஒரு மரியாதை நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னை குறித்து தேவனுடைய திட்டம். உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுடைய திட்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமேனா அல்லேலூயாவா? ஸ்தோத்திரம். அதுக்கு தான் நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறேன், அதற்கு தான் நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நல்ல கவனிங்க. சாராளம்மாவுக்கு ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் ஈசாக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன ஒரு புள்ள, பல வருஷமா மறுபடியா இருந்தவளுக்கு ஒரு புள்ள கிடைக்குதுன்னா அது என்னதுங்க? ஆசீர்வாதம். இல்லனா ஈசாக்க ஒரு அற்புதம்னு வச்சுக்கலாம். ஏன் 90 வயசு கிழவிக்கு பிள்ளை பிறக்குதுன்னா அற்புதம் தானே, அற்புதம்னு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு படி மேல ஏறி ஈசாக்க அதிசயம்னு வச்சுக்கலாம், உலக அதிசயம். எந்த கிழவி 90 வயசுல பிள்ளை பெற்றிருக்கா? அப்போ ஈசாக்க 90 வயசுல இவ பெத்தெடுத்திருக்கிறான்னா உலக அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா கவனிங்க, ஈசாக்க பொறுத்த வரைக்கும் சாராளுக்கு ஆசீர்வாதம் அற்புதம் அதிசயம். ஆனா ஆண்டவருக்கு ஈசாக்கு ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அற்புதம் மட்டும் இல்ல, அதிசயம் மட்டும் இல்ல, ஈசாக்கு தான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஈசாக்கு சாராள் மூலமா அவுட்புட் ஆகிய

plan of God. இது எல்லாமே தேவனுடைய திட்டம். ஆமேனா அல்லேலூயா வா. அதனால நீ கிழவியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னாரு சாராள. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா உனக்கு பலன் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னாரு. ஸ்தோத்ரம். நம்ம இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாரு தகுதி உள்ளவர்கள் என்று நம்ம ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, பலவான்கள் என்று தேவன் நம்மை தெரிந்து கொள்ளல. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்மளை தெரிந்து கொண்டதே அவர் திட்டத்தை நம் மூலமா இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காகத்தான். நம்ம அப்பாவுக்கு ஒரே ஒரு திட்டம் தான், அவருக்கு ஒரே ஒரு தரிசனம் தான். நமக்கு தான் 1000 திட்டம் இருக்கும், நமக்கு தான் 1000 தரிசனம் இருக்கும். ஆனா பிதாவுக்கு ஒரே திட்டம் தான், பிதாவுக்கு ஒரே தரிசனம் தான். என்ன தரிசனம், என்ன திட்டம்? சொல்றா, அவரை விட்டு தூரம் போன மனுக்குலம் மீண்டும் அவர் நேசம் அடிக்க திரும்ப வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் அவரையே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கிறிஸ்து பிறந்தாக வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கிறிஸ்து பிறந்தாக வேண்டும். அதற்கு தேவனுக்கு மரியாள் தேவை, மரியாள்கள் தேவை, நீங்களும் நானும் தேவை. அதற்குத்தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆமேனா அல்லேலூயாவா. தேவ திட்டத்துக்கு நீங்க ரெடியா? உங்க மூலமா தேவனை இந்தியாவுக்கு தேவனை அவுட்புட் பண்ண விரும்புறாரு. நாகர்கோவில் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. சத்தமே காணும் பாருங்க. நான் மாயவரத்துக்காரன் சொல்றேன், நாகர்கோவில் எழுப்புதல் வரப்போதுன்னு. அப்படியா? இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. நாகர்கோவிலே மனம் திரும்ப போது, முழங்கால் யாவும் முடங்க போது. அப்புறம் சும்மா அல்ல சொல்லுங்க. அப்போ அவர் பார்லிமெண்ட் இஸ் கோயிங் டு ப்ரொக்ளைம் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி லார்ட் ஆஃப் அவர் நேஷன் இந்தியா. பாராளுமன்றம் அதிசீக்கிரமாய் பிரகடனம் செய்ய போகிறது, பிரகடனம் செய்ய போகிறது. இந்திய தேசத்தின் தேவன் இயேசுவே என்று, இயேசுவே என்று அதிசீக்கிரம் இந்த முழக்கத்தை எல்லா செவிகளும் கேட்க போகிறது. ஆமேனா அல்லேலூயாவா. திரும்புகிற திசையெல்லாம் கிறிஸ்து, திரும்புகிற திசையெல்லாம் இயேசு. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். திரும்புகிற இடமெல்லாம் ஆராதனை, பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் துதி, சுத்துறோம் ரோடு காடெல்லாம் பாட்டு. அமைன்னு சொல்லுங்கப்பா. சினிமா பாட்டுக்கெல்லாம் நீ வேட்டு, சுத்துற வீட்டுகளுக்குள்ள நீ இயேசுவ பாடுற பாட்டு, பஸ் ஸ்டாண்டுகள்ல நீ இயேசுவ துதிக்கிற துதிதான் இருக்க போது. ஆமேனா. ஒருத்தன் நாகர்கோவில் பஸ் ஏறி வள்ளியூர்ல இறங்கும் போதே அவனுக்கு கொடுக்குற கேன்சர் வியாதி எல்லாம் சுகமாக போகுது. பஸ்ஸுக்குள்ளே ஆபரேஷன் நடக்க போகுது. பஸ்ஸே விடுதலை கொடுக்கிற இடமா மாற போகுது. ஏன்? பஸ்ஸுக்குள்ளே ஆராதனை, பஸ்ஸுக்குள்ளே துதி. கண்டக்டரும் பாட்டு பாடிட்டே தான் டிக்கெட் கொடுப்பாரு. ஆமா சொத்துறோம். ஆவியில் நிறைஞ்சுதான் டிரைவரே வண்டி ஓட்டுவாரு. உள்ள இருக்கிற அத்தனை பேசஞ்சரும் கத்திர பாடிட்டே இருப்பாங்க, துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை டிவியில பாட்டு ஓடுனா அது ஏசப்பாவை பாடுற பாட்டா இருக்கும். ஆமே பஸ் முழுசும் தேவ பிரசன்னம். எத்தனை வியாதியஸ்தர்கள் பஸ்ல ஏறினாலும் அவன் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வள்ளியூர்ல இறங்கும் போதே சுகமா தான் இறங்குவான். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேனா அல்ல இல்லையாவா. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆசை இருக்கா இல்லையா? பாருங்க எப்படி இருக்கா, எல்லாம் பிளான் பண்ணி வந்திருப்பாங்க போல. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமே சோத்ரா, நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, நான் பார்த்தே தீருவேன். அல்ல சொல்லுங்க அப்பா, நான் பார்த்தே தீருவேன். பார்லிமெண்ட்லேயே பிரசங்கம் பண்ணுங்கிறது ஆசைன்னா அப்புறம் அலையிலே சொல்லுங்க அப்பா. அரசியல்வாதிகள் எல்லாம் என் தகப்பனை ஆராதிப்பதை என் கண்கொள்ளா காட்சியாய் நான் பார்க்கும் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. சட்டமன்றங்களில் எல்லாம் கத்தரை துதிக்கும் துதி, பார்லிமெண்ட்ல எல்லாம் கத்தரை ஆராதிக்கிற ஆராதனை, நான் ஆராதிக்கும் இயேசு உயிருள்ளவர். ஆமே. அதுக்கு என்னுடைய டெடிக்கேஷன் அவர் விரும்புகிறார், என்னுடைய அர்ப்பணிப்பை விரும்புகிறார். மரியாளா என்னை கமிட் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மரியாள் சொல்கிறார், உம்முடைய திட்டத்துக்கு நான் ரெடி. இன்றைக்கும் என் பிரசங்கத்தை கேட்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு, கிறிஸ்துவை பிறப்பிக்கிறதுக்கு, ஆமாம் இயேசு வந்து பூமிக்கு கொடுப்பதற்கு. இது வரைக்கும் எப்படியோ உங்களுக்கு 1008 திட்டம் இருந்திருக்கலாம், பல விஷயங்கள் உங்க மண்டையை சுத்திக்கிட்டே இருக்கலாம். சொத்துறோம். இப்ப கூட காபிரியல் மரியாளை வந்து சந்திக்கும் போது மரியாள் மைண்ட் எல்லாம் யோசிப்பு தான். அல்ல சொல்லுங்க அப்பா. ஏன்னா அவர் பார்த்துட்டு போயிட்டாரா? சொத்துறோம். ஆளும் அழகானவர். அல்ல சொல்லுங்க. ஆத்தாடி நல்லா இருந்தாரே. சொத்துறோம். நல்ல மாப்பிள்ளதான் கிடைச்சிருக்காரு நமக்கு. கல்யாணத்தை என்ன கேட்க போறாங்கன்னு தெரியலையே. சொத்துறோம்.

0: என்னைக்கு அடிக்க போறாங்கன்னு தெரியலையே, பாயசம் சி பாயசம் என்னைக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே, சுத்தரம் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம் அப்படின்னே மண்டை சுத்தரம். அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. காபிரியல் காபிரியல் போய் யோசிக்கல, கல்யாணம் கல்யாணம்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுல சொல்லுங்க அப்போ எஸ் எஸ் அவ யோசிக்கல, யோசிப்பு யோசிப்பு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. காபிரியல் கிராஸ் ஆகிறான். இப்படிப்பட்ட ஆளுகளை தான் தேவன் சந்திப்பாரு. இன்னைக்கு நாமளும் உலகம் வேலை பணம் சொத்துறோம், பிசினஸ் புருஷன் மனைவி பிள்ளைங்க படிப்பு சொத்துறோம், இப்படின்னேதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்ஜினியர் வேலை, டாக்டர் வேலை, கலெக்டர் வேலை, அந்த காரியம் இந்த காரியம் சொத்துறோம், வீடை கட்டுறது, காரை வாங்குறது, பங்களாவை எழுப்புறது சொத்துறோம். இதுவே தான் நம்ம மண்டையில யோசிப்பு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு சொத்துறோம். ஏதோ ஒரு யோசிப்பு நம்ம மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கு. ஆண்டருடைய திட்டம் தவறு சொத்துறோம். அந்த யோசிப்புங்கிறத உன் மனசுல இருந்து ஒரு பெரிய அழிறப்பற வச்சு அழிச்சு முன்குறித்திருக்கிறேன். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கோ, பொருளை சம்பாதிக்கிறதுக்கோ, வீட்டை கட்டுறதுக்கோ, காரை வாங்குறதுக்கோ, இப்படியே உலகத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டுக்கோ நான் உன்னை தெரிந்து கொள்ளல. என் விருப்பம் என் திட்டம் அதை நிறைவேற்றுவதற்கு தான் உன்னை நான் தெரிஞ்சிருக்கிறேன். நிறைவேற்றி தீர்ப்பேன், உன்னை பயன்படுத்தியே தீர்ப்பேன், உன்னை கொண்டு மகிமையானவைகளை செய்வேன், உன்னை கொண்டு ஒரு ரட்சிப்பை இந்த உலகம் பார்க்கும், உன்னை கொண்டு ஒரு இயேசுவை இந்த உலகம் பார்க்கும், உன் மூலமா ஒரு எழுப்புதலை இந்த உலகம் பார்க்கும், உன் மூலமா அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த உலகம் பார்க்கும். நடக்கும், நடக்கும். இயேசுனா அற்புதம், இயேசுனா மகிமை, இயேசுனா ஐஸ்வர்யம், இயேசுனா நீங்க பல இடங்கள் பல வார்த்தைகளை போட்டுக்கலாம். அப்ப மரியாள் மூலமா அத்தனை இந்த உலகம் நாம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம்ல, அப்ப உங்க மூலம் அத்தனை இந்த உலகம் பார்க்க போகுது. ஆர் யூ ரெடி? சொல்லுங்க. நீ அர்ப்பணிக்க ஆயத்தமா? நீ அர்ப்பணித்தால் அல்ல சொல்லுங்க. நாலு விஷயம் நான் சொல்ல போறேன். ஆமா, மரியாள சோத்திரம் மையமா வச்சு, மரியாள மாவை மையமா வச்சு இந்த நான்கு காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். When you are ready to commit, when you are ready to dedicate, நீங்கள் அர்ப்பணிக்க ஆயத்தமானால், நீ அர்ப்பணித்தால், நம்பர் ஒன், அனுசரணைகள் எழும்பும். சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். சகாயம் அதான் அனுசரணை சுத்திரம். அனுசரணைகள் எழும்பும். நம்பர் டூ, நீ அர்ப்பணித்தால், நீ அர்ப்பணித்தால் ஆசீர்வாதங்கள் குவியும். சொல்லுங்க, ஆசீர்வாதங்கள் குவியும் சுத்திரம். நம்பர் த்ரீ, நம்பர் த்ரீ, ஆத்துமாக்கள் துள்ளும். சொல்லுங்க, சத்தமா சத்தமா சொல்லுங்க, ஆத்துமாக்கள் துள்ளும் சுத்திரம். நம்பர் போர், நம்பர் போர், நீ அர்ப்பணித்தால் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சொல்லுங்க, ஆண்டவர் வாக்கு பலிக்கும் சுத்திரம். நான்கு விஷயங்கள் ஒன்பை ஒன்னா நான் வேகமா பிரசங்கிக்க விரும்புகிறேன், என்னை கவனியுங்கள். நீ அர்ப்பணித்தால் மரியாளே, நீ அர்ப்பணித்தால் தேவ திட்டத்திற்கு நீ அர்ப்பணித்தால், கிறிஸ்துவை வெளிப்படுத்த, கிறிஸ்துவை பிறப்பிக்க, கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுக்க நீ அர்ப்பணித்தால், எழுப்புதலுக்கு நீ உன்னை அர்ப்பணித்தால், தேவ விருப்பத்திற்கு நீ உன்னை அர்ப்பணித்தால், நான்கு விஷயங்கள் அனுசரணைகள் எழும்பும், ஆசீர்வாதங்கள் குவியும், ஆத்துமாக்கள் துள்ளும், ஆமா ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஒன்பை ஒன்னா நான் வேகமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க. மரியாள் தன்னை அர்ப்பணிக்கிறாள். அர்ப்பணிக்கும் போது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா யோசேப்பு தான். மரியாளுக்கு அன்னைக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா யோசேப்பு தான். ஏன்னா யோசேப்புக்கு அவள் நியமிக்கப்பட்டிருக்கிறாள். இந்த தேவ திட்டத்துக்கு நான் என்ன அர்ப்பணிச்சேன்னா, என்ன தேவ திட்டம், இவள் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற போறா. சோ இந்த காரியத்தை தன்னை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமா கல்யாணம் தடைபடும். தனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் யோசேப்பு தான். அந்த யோசேப்பு தடைபடுவார், அந்த நன்மை தனக்கு தடைபட்டு போகும். யோசேப்பு தன்னை குறித்து என்ன நினைக்கிறாரோ தெரியல, என்ன பிரச்சனைகளா எழும்ப போதோ தெரியல, அப்படிங்கறதா மரியாளம்மாவுக்கு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். சொல்றான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் முதலாவது அதிகாரம். ஆமா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் முதலாவது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். சொல்றான் நான் வாசிக்க விரும்புகிறேன் 19வது வசனத்திலிருந்து. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்தாவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். 24 யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். நல்ல சொல்லுங்கப்பா, நல்ல கவனிங்க. தனக்கு எது பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு மரியாதமா நினைச்சாலோ சொல்றான், அந்த பிரச்சனைக்கு நேரா கர்த்தர் காபிரியல் அனுப்பிச்சார். அல்ல சொல்லுங்க, இவன் நினைச்ச மாதிரியே அங்க அவரும் நினைச்சிட்டு இருக்கிறாரு. யாரு? யோசேப்பு. இந்த தகவல் அவர் காதுக்கு போன உடனே ரகசியமா தள்ளிடலாம் அப்படின்னு அவர் பிளான்ல இருக்காரு. ஸ்தோத்திரம். யாருங்க? யோசேப்பு. மரியாதை தள்ளிடலாம், கல்யாணம் பண்ண வேணாம், மனைவி அவளை ஏத்துக்கிற வேணாம், மனைவி அவளை சேர்த்துக்கிற வேணாம். சொத்துறோம். இப்படி ஒரு காரியம் நம்ம காதுக்கு வருதே அப்படின்னு இவன் நினைச்ச மாதிரியே யோசேப்பு யோசிக்கிறாரு. நேரா காபிரியல் போயிட்டான். அட பாவி, நீ இந்த மாதிரி யோசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எத்தனையோ வருஷக்கணக்கா பிதாவாகிய தேவன் காத்திருந்த நேரம் சரியா வந்திருக்கு. ஒரு ஆளை சரியா செலக்ட் பண்ணி, ஒரு ஆளை சரியா ரெடி பண்ணி சொத்துறோம். அந்த ஆள் மூலமா கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்படுத்திடலாம்னு தேவ திட்டம் நிறைவேறி வர்ற நேரம் பார்த்து நீ வாட்டுக்க சொல்றான். அவளை தள்ளிடலாம், அவளை புறக்கணிச்சிடலாம், அவளை காயப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறியே ஸ்தோத்திரான். உன் யோசனைக்கு இடமே கிடையாது. நீ மரியாதை சேர்த்து கொண்டாக வேண்டும். அல்ல சொல்லுங்கப்பா, மரியாதை சுயமா தனி ஒரு நபரா இவ்வளவு பெரிய தேவ திட்டத்தை எப்படி நிறைவேற்றுறது? இந்த பார், மரியாதைக்கு சகாயம் வேணும், மரியாதைக்கு அனுசரணை வேணும், தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவளுக்கு மனுஷ தயவு வேணும், மனுஷ ஒத்தாசை வேணும். அதை நீ தான் கொடுக்க முடியும் சொத்துறான். ஆனால நீ ஒன்னும் பேசாம மரியாதை சேர்த்துக்க, மரியாதை ஏத்துக்க. அல்ல சொல்லுங்கப்பா, அவளுக்கு காப்பி ஊத்தி கொடுக்கறது, கார்லிக்ஸ் ஆத்தி கொடுக்கறது எல்லாம் உன் வேலை தான். அல்ல சொல்லுங்கப்பா, எப்பெல்லாம் மரியாதமா டயர்ட் ஆகிறாளோ அப்பெல்லாம் மரியாதமாவ டயர்ட் ஆகாம பாத்துக்கிறது உன் வேலை தான். ஸ்தோத்திரம். வெண்ணி தண்ணி போட்டு கொடுக்கணும், உன் வேலை தான். ஸ்தோத்திரம். கை காலு வலிச்சா அமுக்கி விடணும், உன் வேலை தான். ஸ்தோத்திரம். என்ன அவ பிரசவிக்க போறா? அல்ல சொல்லுங்கப்பா, ஒரு தேவ குமாரனை சுமக்க போறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ மூலமா ஒரு அற்புத கிறிஸ்து டெலிவரி ஆக போறாரு. அப்ப அவளுக்கு எம்புட்டு சகாயம் தேவை. நீ வாட்டுக்கு எஸ்கேப் ஆகலாம் நினைக்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பப்ப கைய காலெல்லாம் அமுக்கி விடணும் சொத்துறோம். மரியாதை நமக்கு எந்த ஒரு பலவீனமும் வராம நெஞ்சுக்கிறோம் பாத்துக்கிறோம் சொத்துறோம். அவளுக்கு அந்த வேலை இந்த வேலையெல்லாம் விடக்கூடாது சொத்துறோம். இங்கிருந்து அங்க கூட்டு போறதா, அங்கிருந்து இங்க கூட்டு போறதா, நீ தான் பாத்துக்கிறோம் ஸ்தோத்திரம். பிரசவமே பெத்லகேமில்தான். ஆமா, இப்ப நீங்க நாசரேத்துல இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட 70-80-90 மைலுக்கு சொத்துறோம் சொல்றாங்க. அவ்வளவு மைல் தூரத்துல நீங்க இங்க இருக்கிறீங்க. இங்கிருந்து பெத்லகேமுக்கு போகணும், அவ எப்படி தனியா சொத்துறோம் அந்த பிள்ளைய தோம்ப சுமந்துக்கிட்டு போய் டெலிவரி பண்றது? கத்திருக்கு ஸ்தோத்திரம். நீ தான் இங்கிருந்து நல்லா பத்திரமா பக்குவமா மரியாதை கொண்டு போய் பெத்லகேம்ல சேர்க்கணும், சரியா? ஆமா சொத்துறோம். ஆமா, கழுத மேல வச்சு கூட்டு போறியோ சொத்துறோம், இல்ல தோள் மேல வச்சு தூக்கிட்டு போறியோ அது நீ பாத்துக்க. அல்ல சொல்லுங்க, அப்புறம் மரியாதைக்கு ஒரு பங்கம் வரப்படாது, மரியாதைக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது. தேவகுமாரன் அவுட்புட் ஆகிறது தேவ திட்டம் ஸ்தோத்திரம். தேவ திட்டத்துக்கு அர்ப்பணித்தவளுக்கு நீ அனுசரணையாகத்தான் இருந்தாகணும். அல்லேலூயா. When you are ready to commit yourself, நீங்கள் தேவ திட்டத்திற்கு உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தம் என்றால், நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்க மூலமா கிறிஸ்து எழுப்புதல் இந்த உலகத்தில் வந்து சேருவதற்கு பல நபர்களை அனுசரணைகளாய் கர்த்தர் எழுப்பி தருவார், பல யோசேப்புகளை அனுசரணைகளாய் கர்த்தர் எழுப்பி தருவார். நான் தீர்க்க தரிசனமாய் இப்பொழுது சொல்லுகிறேன், திருச்சபைகளுக்கு பல யோசேப்புகளை கர்த்தர் கொடுக்க போகிறார், பல புதிய யோசேப்புகளை கொடுக்க போகிறார், தரிசனங்களை சுமக்கிற யோசேப்புகள் வரப்போகிறார்கள், தரிசனங்களை தாங்குகிற யோசேப்புகள் வரப்போகிறார்கள், சோத்திரம் சபைகளை தாங்குகிற சோத்திரம் சபைகளுக்கு எல்லா விதத்திலும் அனுசரணையாக இருக்கிற யோசேப்புகள் வரப்போகிறார்கள். ஆமென், ஆமென். மோசே நீ கமிட் பண்ணு, அவ்வளவுதான், கதை கதையா பேசுறத நிறுத்திட்டு நீ உன்னை கமிட் பண்ணு. எனக்கு தெரியும் தான், சொல்லுங்க அப்பா, நீ முக்குவாயன் தான், எனக்கு தெரியும் தான் சொத்துறா, உனக்கு பேச்சு வராதுதான், எனக்கு தெரியும் தான். உன் டியூட்டி என்னன்னா என் காலிங்க்கு, என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய திட்டத்துக்கு உன்னை நீ அர்ப்பணி. நீ அர்ப்பணிச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்காக பேசுவதற்கு உன் சகோதரன் ஆரோனை எழுப்புவேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பரவசப்படுத்துகிற ஒரு விஷயம் அது சோதரன். ஆமா, ஆரோன் எங்கேயோ இருக்காரு, மோசே எங்கேயோ இருக்காரு. 40 வருஷம் ஆச்சு இவர் எகித்து விட்டு போய். ஆமேனா? ஆமா, நான் பைபிள் இருக்கிற மோசையை சொல்லிட்டு இருக்கேன், பக்கத்து விட்டு மோசே இல்ல சோதரன், யாத்ராமத்துல சொல்லிட்டு இருக்கேன். இவர் இங்கிருந்து போய் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிப்போச்சு, அது மாமனார் வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டாரு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடு மாடு மேய்க்கிறதா இப்போ ஒரு வேலை சோத்திரம். ஆடுகளுக்கு பின்னாலேயே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. மனைவி ஆயிப்போச்சு, பிள்ளைகள் ஆயிப்போச்சு சோத்திரம், மாமனார் குடும்பம் இப்படின்னு ஒரு செட்டப்புக்குள்ள அவர் வந்துட்டாரு. கல்யாணம் பண்ணி 3 நாள் ஆச்சுன்னா பெத்தவைகளை மறந்துடுறான். அதுல சொல்லுங்க அப்பா, கல்யாணம் பண்ணி 3 நாள் தான் ஆச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுது சோத்திரம். அவங்க அப்பா சொல்றாங்க, அண்ணன் தம்பியை மறந்துடுறான் சோத்திரான், பெத்தவகளை மறந்துடுறான் அப்படின்னு ஊர் உலகத்துல சொல்றாங்க. 3 நாள்ல மறந்துடுறான்னு 40 வருஷம் ஆயிப்போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் அல்லேலூயா. இவன் எங்க ஆரோனை பத்தி யோசிச்சிருப்பான், இவன் என்ன குடும்பத்தை பத்தி யோசிச்சிருப்பான் சோத்திரான், ஆமேனா அல்லேலூயாவா? எப்ப இவன் ஆரோனை பார்த்தான், குறிப்பே இல்ல பைபிள்ல. நம்ம வேணா கற்பனை பண்ணி சில விஷயங்களை சொல்லலாம் ஸ்தோத்திரம். இவன் பிறந்த அந்த அந்த ஆரம்ப நாள்லயே இவனை தூக்கி நைல் நதியில போட்டுறான் அவங்க அம்மா சோத்திரம். அதுக்கப்புறம் பார்வன் குமாரத்தி தான் அவனை பார்த்து எடுத்து சோத்திரம். அப்புறம் தேவ கிருபையில அவங்க அம்மா கிட்டயே வளர்கிற ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைக்குது. அல்ல சொல்லுங்க, அவ பால் கொடுத்து இவனை வளர்க்கறான் சோத்திரம். அப்படி எத்தனை வருஷம் தான் அம்மா கூட இருந்து அவன் சோத்திரம் வளர்ந்துருந்திருப்பான். அப்படியே அம்மா கூட இருந்து அவன் வளர்ந்திருந்தாலும் பார்வன் குமாரத்தின் ஒரு பார்வை எப்பொழுது இவன் மேல இருந்திருந்திருக்கும் அல்ல சொல்லுங்க. அப்புறம் அந்த அந்த கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான், அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா அவனை கொண்டு வந்து அந்த அரண்மனையில விட்டுட்டு போயிருப்பா அவங்க அம்மா ஸ்தோத்திரம். அப்ப அந்த பிகினிங், அந்த ஆரம்ப வயசு, சின்ன வயசுல ஒருவேளை ஆரோனை அவர் இணைஞ்சிருக்கலாம், பார்த்திருந்திருக்கலாம். மிரியாம் கூட எக்கா எக்கா என்ன என்ன அப்படின்னு இணைஞ்சிருக்கலாம். அந்த சின்ன வயசுல கோழி குண்டு விளையாடுற சமயத்துல அப்படி இப்படி வேணா ஆரோன் கூட அவர் விளையாண்டுருந்திருக்கலாம். மிரியாள் அக்கா கூட, மிரியாம் அக்கா கூட அவன் விளையாண்டுருந்திருக்கலாம் சோத்திரம். இதெல்லாம் நம்ம கற்பனை, அவ்வளவுதான், பைபிள் குறிப்புகள் இல்ல. அல்ல சொல்லுங்க அப்பா. அப்புறம் பார்வோன் அரண்மனைக்குள்ள போனதுக்கு பிறகு அவ பார்வோன் குமாரத்தி இவங்களோட கனெக்ஷன்லயா வச்சிருந்திருப்பா சோத்திரம். ரெண்டாவது இஸ்ரவேல் பிள்ளைகளை கண்டாலே பார்வோனுக்கோ எகிப்தியர்களுக்கோ பிடிக்காது வேற சோத்திரம். அப்ப நான் நினைக்கிறேன் அதிகமா ஆரோனோட பேசுறதுக்கோ பாக்குறதுக்கோ பழகிறதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கோ மோசேக்கு என்ன இருந்திருக்காது, வாய்ப்பு இருந்திருக்காது. அங்கேயும் 40 வருஷமா அவன் வளர்றான் அரண்மனையில, 40 வருஷம் வளர்ந்து வெளியில வந்து 2 நாள்ல விவகாரம் ஆகி போயிருது. அல்ல சொல்லுங்க அப்பா, முதல் நாள் எகிப்தியன் ஒருத்தனை போட, ரெண்டாவது நாள் இவங்க இவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ண சோத்ரா, இவங்க பிளான் பண்ணி இவனை விரட்டி விட்டாங்க. இல்ல சொல்லுங்க, ஆக மொத்தம் அந்த சமயத்திலயும் ஆரோனை பார்த்திருந்திருக்க ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது. இத்தனையும் நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய கருத்துக்கு வலு சேர்க்க விரும்புகிறேன் கணம் கோட்டார் அவர்களே. இல்ல சொல்லுங்க அப்பா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம மைண்ட்ல இல்லங்க சோத்ரா, மோசே மைண்ட்ல இல்லங்க. ஆரோன்ங்கிற ஒரு தாட்டு மோசேக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. வைக்கிறார் பஞ்சு. அல்ல சொல்லுங்க அப்பா, நீ அர்ப்பணி, அவ்வளவுதான், மிச்சத்துல நான் பாத்துக்கிறேன். சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்ல சொல்லுங்க அப்பா. நான் நினைச்சிருக்கேன் மோசே யோசிச்சிருப்பான், ஆரோனா ஆரோனா சோத்துறோம். ஆமா இல்ல, ஆமே அண்ணன் இல்ல ஆத்தாடி சோத்துறோம், எனக்கே மைண்ட்ல இல்லையே, நானே மறந்துட்டேனே சோத்துறா. ஆஹா, நீ மறக்கலாம் சோத்துறா, எல்லாம் மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். உனக்கு என்ன தேவைங்கிறத உன் நாவில் சொல் பிரபாவதற்கு முன்பாகவே நான் அறிந்திருக்கிறேன். கையை உயர்த்தி ராமே சொல்லுங்க அப்பா, ஜஸ்ட் கமிட், நீங்க அர்ப்பணிங்க சோதரா. அனுசரணைகளை கர்த்தர் எழுப்புவார், அவன் உனக்காக பேசுவான். நீ அமைதியா இருந்தா போதும், சிக்னல் மட்டும் அவனுக்கு கொடுத்துட்டே இருந்தா போதும், அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பான், அவன் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பான். சோத்ரன். ஆமா, ஒருவேளை ஆம்பளை ஆள் ஒருத்தனை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம், பொம்பளை ஆளுக்களை யாரு பிரசங்கம் பண்றது, பொம்பளை ஆளுக்களை யாரு சொல்றது அப்படின்னு யோசிச்சுனா மிரியாம உனக்கு சப்போர்ட்டா தர்றேன். அல்ல சொல்லுங்க அப்போ. ஆமேனா? 80 வயசு ஆயிருச்சே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு பிறகு நான் இவ்வளவு தூரம் அங்க போய் நான் அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக ஊழியம் செய்யற நாட்கள்ல நான் ஏற்கனவே ரொம்ப வயசான ஆளு, பலவீனமான ஆளு. அப்பப்ப என்ன கவனிச்சுக்கிறதுக்கு, காப்பி தண்ணி போட்டு கொடுக்கறதுக்கு, ஒரு வெண்ணி தண்ணி போட்டு கொடுக்கறதுக்கு, என் கூடவே இருந்து என்ன பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லையே. யோசிக்காத, நீ கமிட் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டியதெல்லாம் அப்பப்ப அப்பப்ப கவனமா செய்து உனக்கு பணிவிடை செய்யும் ஒரு நல்ல வாலிபன் யோசுவாவை நான் உனக்கு தருவேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயாவா? ஆமேனா? ஸ்தோத்திரம். நீ வாய் அசைச்சா போதும், உன் சார்பா உன் சத்தத்தை கேட்டு எதிரிகளோட முன்னின்று யுத்தம் செய்கிற ஒரு யோசுவாவை, ஒரு காலைப்பை உனக்கு அனுசரணையாய் தருவேன். ஆமேன் சொல்லுங்க. அப்பா, உன் மைண்ட்ல நான் எதை போடுறேனோ அதை வாயிலிருந்து நீ அவுட்புட் பண்ணும் போது அதை அப்படியே சொத்துறோம், அந்த பிளான் படி, அந்த திட்டத்தின்படி அப்படியே செயல்படுத்துகிற, நிறைவேற்றி முடிக்கிற விவேகமுள்ள, ஞானமுள்ள பெசலேயேலை உனக்கு தருவேன், அகோலியாப்பை உனக்கு தருவேன். அமேன் சொல்லுங்க. அப்போ உன் கண்ணுக்கு முன்னால அசுத்தங்கள் நடக்கும் போது, உன் கண்ணுக்கு முன்னால சொத்துறோம் எனக்கு பிரியமற்ற காரியங்கள் நடக்கும் போது என்ன செய்வேன் அப்படின்னு நீ திகைப்பான சூழலில் இருக்கும் போது உன் மனதின் வேதனைய சொத்துற ஆற்றும்படிக்கு, என் திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு வைராக்கியத்தினால் நிறைந்து எழும்பி செயல்படுகிற பினகாசுகளை உனக்கு தருவேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. நீ அர்ப்பணித்தால் மட்டும் போதும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, இந்த எழுப்புதலின் திட்டத்துக்கு உங்களை கமிட் பண்ணி பாருங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், அனுசரணைகள் எழும்ப போகிறது. பின்னகாசுகளை கத்தர் கொடுக்க போறார், ஜாஷுவாக்களை கத்தர் கொடுக்க போறார், காலைப்புகளை கத்தர் கொடுக்க போறார், யுத்த புருஷர்களை கத்தர் கொடுக்க போறார், ஆரோன்களை கத்தர் கொடுக்க போறார், மிரியாம்களை கத்தர் கொடுக்க போறார். மோசே தன்னை அர்ப்பணித்தால் மட்டும் போதும், மரியாள் தன்னை அர்ப்பணித்தால் மட்டும் போதும். ஆமென், ஆமென். ஆமான் பிளான் பண்ணிட்டானா யூத ஜனங்களை ஒரே நாள்ல காலி பண்ணிடலாம்னு, யூத ஜனங்களை அழிச்சு தீர்த்து கட்டிடலாம்னு ஆமான் திட்டம் போட்டானா? அகாஸ்வேர் ராஜா கிட்ட ஐஸ் வச்சிட்டானா? இவன் சொன்ன தந்திர திட்டத்துக்கு அவனும் செவி கொடுத்து கையெழுத்து வேற போட்டானா? சட்டம் வேற இயற்றப்பட்டுச்சா? விடு, நீ என்னுடைய திட்டத்துக்கு எஸ்தரே உன்னை அர்ப்பணி, உன்னை அர்ப்பணி போதும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அர்ப்பணி போதும் சோதரா, உனக்கு அனுசரணையாய். இப்போ ஆமானுக்கு அனுசரணையாய் இருக்கிற அகாஸ்வேருவை உனக்கு அனுசரணையாய் நான் மாற்றுவேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதே? அல்லையா சொல்லுங்க. அப்போ ஏதோ ஒரு குரூப்புக்கு, ஏதோ ஒரு இயக்கத்துக்கு, ஏதோ ஒரு கூட்டத்துக்கு அனுசரணையாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகாஸ்வேருவை, தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களே, ராஜாக்களை ஸ்தோத்திரம், ஆமா தலைமை ஸ்தானத்தில் இருக்கிறவர்களை நான் உனக்கு அனுசரணையாய் மாற்றுவேன். ஆமானை போன்ற சாத்தானுடைய நயவஞ்சக திட்டத்திற்கு, ஆமானை போன்ற தேவ திட்டத்திற்கு எதிரான அந்தகார வல்லமைகளின் திட்டத்திற்கு இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள், அகாஸ்வேரை போல இருக்கிறவர்கள் சொல்றோம், அனுசரணையாயிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கலாம். God, I want to prophesize you right now. நான் தீர்க்க தரிசனமாய் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தலைமை பொறுப்பில் இருக்கிற அகாஸ்வேரை போன்றவர்கள் எஸ்தரின் கூட்டத்திற்கு சகாயமாய் மாறப்போகிறார்கள், திருச்சபைக்கு சகாயமாய் மாறப்போகிறார்கள், தேவ ஜனத்திற்கு சகாயமாய் மாறப்போகிறார்கள். நான் ஆராதிக்கும் தேவன் அதைத்தான் சொல்லுகிறார், நான் வாசிக்கும் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. எஸ்தராக முர்தேகாயாக நீ ஆயத்தம் என்றால், எஸ்தராக முர்தேகாயாக நீ அர்ப்பணிக்க ஆயத்தம் என்றால், அகாஸ்வேர நான் பார்த்துக்கிறேன்றாரு, சீட்டில் இருக்கிறாள நான் பார்த்துக்கிறேன்றாரு, தலைமை பொறுப்பில் இருக்கிறாள நான் பார்த்துக்கிறேன்றாரு. 127 தேசத்துக்கு அவர் ராஜாவா இருந்தான்னு சொல்றான், எஸ்தரே நான் பார்த்துக்கிறேன். அல்ல சொல்லுங்க. அப்பா உன்னை சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வர்ற மாதிரி நான் அகாஸ்வேர்வை சுத்த விடுறேன்றாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைச்சு நான் பேசுறேன். அல்ல சொல்லுங்க. அப்பா இருக்கீங்களா? ஆமேனா? கொடுமுடிகளில் திருச்சபையை என் நேசர் உயர்த்தும் நாட்கள் வந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. பர்வதங்களுக்கு மேலாக என் நேசர் திருச்சபையை உயர்த்தும் காலம் வந்து விட்டது. இன்னைக்கு ஆமானின் தந்திரங்களோடு இசைந்து போய் கொண்டிருக்கும் மகாசுபேருக்கள் ஸ்தோத்திரம், என் பட்சமாய் திரும்பும் நாட்கள் வருகிறது. என் திருச்சபையின் பட்சம் திரும்பும் நாட்கள் வருகிறது. என் தேவ ஜனத்தின் பட்சம் திரும்பும் நாட்கள் வருகிறது. அனுசரணைகள் எழும்பும். ஆமா, யோசித்தே பார்த்திருக்க மாட்டான் அகாசுவேர் இப்படி மனம் திரும்புவாரு. அல்ல சொல்லுங்கப்பா, அகாசுவர் இப்படி எஸ்தர் பட்சமா திரும்புவாரு. எஸ்தர் சொல்றத கேப்பாரு. கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆமேன். நம்மளை போட்டு தள்ளுவாரு ஸ்தோத்திரம். நமக்கு நாம முருத்தக்காய்க்கு வச்சிருந்த தூக்கு மரத்துல நம்மளே தொங்க விடுவாரு அப்படின்னு ஆமானுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரியாது. அல்ல சொல்லுங்கப்பா. ஆனா ஒன்னே ஒண்ணு, எஸ்தர் கமிட் பண்ணணும். அல்ல சொல்லுங்கப்பா. சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு ஓரமாக நின்றுக்கிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு முழிச்சிக்கிட்டு சொத்துறோம். குறை சொல்லிக்கிட்டு முருத்தக்காய் சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் ஆ ஆ ஆமாம் அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு எஸ்தர் உட்காந்துருந்தான்னா சொத்துறோம். எஸ்தரும் டர்ரு அல்ல சொல்லுங்கப்பா. ஆமா, நீ அரண்மனையில் இருக்கிறதுனால பிழைத்து கொள்ளலாம் என்று யோசிக்காதே, தப்பித்து விடலாம் என்று யோசிக்காதே. ஸ்தோத்ரா, முதல்ல இங்கிருந்தான் கிளம்பும் நினைக்கிறேன். சாக போறது முதல் டிக்கெட் நீயா தான் இருப்ப. அல்ல சொல்லுங்க. அர்ப்பணி, கமிட் பண்ணு. அமைதோ ஆண்டவருக்கு நான் அடிமை சொல்லு. அல்லேலூயா. அனுசரணைகள் எழும்பும். நான் சொல்றதே உங்களுக்கு புரியுதா? ஆமேனா? அல்லேலூயாவா? அத்தனை பிரதானிகளும் தானியலை போட்டு தள்ளுறதுல கவனமா இருக்காங்க. அத்தனை பிரதானிகளும் ஸ்தோத்திரம், அத்தனை பிரதானி தானியலுக்கு விரோதமா அத்தனை கூட்டமும் ஆப்போசிட்டா இருக்கு ஸ்தோத்திரம். பிளான் பண்ணி தந்திரமா ஸ்தோத்திரம் போட்டாங்க சிங்கத்துக்கு மீல. அல்ல சொல்லுங்க அப்பா. கத்த சிங்கங்களையே அனுசரணையாக்கினார். அமேன் சொல்லுங்க அப்போ. அத்தனை பேரும் தானியலுக்கு ரோதம் எழுப்பினாலும் தரியூர் ராஜாவை கத்த தானியலுக்கு அனுசரணை ஆக்கினார். என்ன பேச விட்டீங்கன்னா இந்த ஒத்த பாயிண்ட்ல இன்னைக்கு ராத்திரி எல்லாம் போயிட்டு இருப்பேன். அல்லே சொல்லுங்க அப்போ. அனுசரணை ஆக்குவார். அல்லே சொல்லுங்க அப்போ. அர்ப்பணி. அமேன். ஆண்டவர் திட்டத்துக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவர் வார்த்தைக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருக்கு ஒப்பு கொடுங்க. என்னவாகுமோ, ஏதுவாகுமோ, என்ன நடக்குமோ, நான் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, நான் இந்த பிரசங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தா, என் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா, என் குடும்பத்தை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா, நான் ஞானசானம் எடுத்துட்டா, நான் சர்ச்சுக்கு வந்துட்டா சொத்துறா, நான் என்னவாகுமோ அப்படின்லாம் யோசிக்குவாங்க. அல்ல சொல்லுங்க அப்போ. என்னவாகுமோ ஏதுவாகுமோ அப்படிலாம் நீங்க யோசிக்க வேணாம். அல்ல சொல்லுங்க அப்போ. அதனாலதான் ஒருத்தன் சொல்றான் சொத்துறான், அது எப்படி ஆகுமோ அப்படின்னா, சகரியா நீ ஓவரா பேசுற சொத்துறோம், வாய் இருக்கிறனாலதான் பேசுற சொத்துறேன். அது நடக்கிற வரைக்கும் அது ஆகிற வரைக்கும் ஊமையாவே இருக்கு. அல்ல சொல்லுங்க. நிறைய பேர் இப்ப குதவளை நெரிச்சாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கேன். சகரியா குதவளை நெரிச்ச மாதிரி எல்லாரும் குதவளை நெரிச்சாருன்னா சொத்துறேன், ஐயோ ஐ அம் ரெடி அப்படிம்பாங்க போல. அல்ல சொல்லுங்க. நான் ஒன்று கடைசி பிரசங்கத்தில் கன்ஃபார்மாக சொல்லிட்டு போக விரும்புகிறேன். கத்திருக்கு தோத்துறான். உங்கள் கொத்தவளை நெரிச்சாயிலும் உங்களை தேவ திட்டத்துக்குள்ளே நான் பிரசங்கிக்கிறேன். ராஜா கொண்டு வந்தே தீருவார். இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் நில்லாது. நீங்கள் வந்தே ஆகணும், கமிட் பண்ணியே ஆகணும். தேவ திட்டத்தையோ வார்த்தையோ பிரசங்கத்தையோ சத்தியத்தையோ இனி ரிஜெக்ட் பண்றதுக்கு காலமே இல்லை. தீவிரமா அப்பா நடப்பிக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
1: ஹோலி ஸ்பிரிட், வி வெல்கம் யூ. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்.

0: சொல்லுங்க. நீர் செய்ய நினைத்தது கடைபடா, எனக்காக யாவையும் எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. மறுபடியும் ஆசை நீங்க செய்ய,
1: நீர் செய்ய நினைத்தது
0: கடைபடா எனக்காக யாவையும்
1: எனக்காக யாவையும் செய்யும்.
0: இப்ப கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க.

இதுதான் பாட்டு சரணம் பாருங்க, நல்லா கவனிங்க. வறட்சியே இல்லைன்னு சொல்லுது. நீ வறட்சி என்று சோர்ந்து போனாலும் கழுகு கழுகுகளை போல சுமப்பேன்னு சொல்ற ஆண்டவர் அந்த வசனத்தையே வச்சு எழுதுறாங்க பாருங்க.

எந்த இடத்துல வியாதி இருக்கோ, எந்த இடத்துல உங்களுக்கு சுகவீனம் சொல்லி காணப்படுறீங்களோ அந்த இடத்துல கையை வைத்து பாடுங்க. கர்த்தர் இப்பொழுதே உனக்காக சிலுவையிலேயே அதை முடித்தவர், இன்னைக்கு திருப்பி அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க.

வாழ்க்கையில என் தேவைகளை சந்திக்கிறவர். உம்மை மாத்திர நான் பார்க்கிறேன், உம்முடைய மாத்திர நான் நினைச்சு பார்க்கிறேன். நீங்க மாத்திரம் தான் எனக்கு செய்ய முடியும், உம்முடைய அன்பு மாத்திரம் தான் எனக்கு செய்ய முடியும். நீ நினைத்தால் போதிய வாழ்க்கையில ஏதா வேணாலும் செய்ய முடியுமா ஆண்டவரே? நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதும் அநேகமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேன். என் நினைவுகள் குறைவா இருக்கலாம், ஆனா உங்களுடைய நினைவுகளோ அப்பா எவ்வளவு பெரியது என்பதை நான் அணிந்திருக்கிறேன் என்று சொல்லி கடைசிய கரங்களை மாத்திரம்

செய்யாத காரியத்தை மனிதரால் கூடாத காரியத்தை என் தெய்வம் முன்னு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இப்பொழுதே வந்து தடை பண்ண காரியத்தை தேவநாயகத்தின் அன்பு பிள்ளைகளுக்கு உண்பதாய் வந்து தடைகளை அப்புறப்படுத்துகிறோம். இதோ நான் உனக்கு முன்னே போய் கோடலானவைகளை சுவையாய் மாற்றும் என்று சொன்னவர் அவர் நினைத்தா நீ நனவை வைத்துக்கொள். ஒரு காரியம் உன்னால செய்ய முடியல, உன் பெற்றோர்னால செய்ய முடியல, உன் கணவனால செய்ய முடியல, நீ நினைத்த மருத்துவரால் செய்ய முடியல நினைச்சிருக்கிறியா? கவலைப்படாத, உன்னை படைத்த இயேசு சொல்கிறார் நான் நினைத்தார் உனக்காக எதை வேணாலும் ஐயா தண்ணி சொல்லி எதை வேணாலும் எதை வேணாலும் எதை வேணாலும் புது உறுப்புகளை தர முடியும், புது வேலையை தர முடியும், புது உயர்வை தர முடியும், புதிய செல்வாக்கை தர முடியும், புதிய ஆசீர்வாதம் செய்ய முடியும். வேதம் சொல்கிறது இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை தோன்ற செய்வேன். ஒரு மனிதனும் செய்ய முடியாது, அவர் செய்து முடிப்பார். செய்து முடிக்கலாம் நான் சொல்ல அடிக்கடி அவர் சொன்னதை செய்யும் மனம் உன கைவிட மாட்டார். சூப்பரான ஆண்டவர் பாத்தியா, மாற்றாடாதீங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் வல்லமையிலே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.

அபிஷேகம் ஆராதிக்க ஆராதிக்க மேல இறங்கிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்திற்கு நீதிமொழிகள் 18:13 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்கிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமாயிருக்கும். காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்கிறவனுக்கு அது எது? அது வெட்கமும் புத்தியினமும் வெட்கமுமாயிருக்குமா? அப்ப காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்கிறவனுக்கு அதுனாக்க எதுனா உத்தரவு, அந்த பதில். உத்தரவுன்றது பதில், உத்தரவுன்றது எது? இது டைரக்டா அர்த்தத்தை பார்த்தோம்னா, ஒரு மேட்ரு ஒரு நம்ம வந்து சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்க? பதில் சொல்லுவாங்க. மேட்ரு நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பதில் என்ன செய்வாங்க? வெளில வந்துடும். ஆனா அந்த பதில், அந்த பதில் வந்து எப்படி இருக்குமா? புத்தியினமும் வெட்கமுமாயிருக்கும். இந்த பதில் வந்து அவன் ஏன்னா விஷயத்தே கேட்கல, புரிஞ்சிக்கவே இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்கே வரல, அதுக்குள்ளாரே அவன் பதிலை சொல்லனால அவனுக்கு என்னத்தை தான் வரும்? வெட்கத்தையும் புத்தியினத்தையும் தான் அது காட்டுது. அப்போ ஒரு புத்தியினமான மனுஷன் தான் காரியத்தை, அதாவது எல்லா விஷயத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லுவான். எல்லா விஷயத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லுவான். அந்த புத்தியினம் கடைசியில் அவனுக்கு என்னத்தை கொண்டு வரும்? வெக்கத்தை, ஷேம், அசிங்கத்தை கொண்டு வரும். ஏன்னா எல்லாரும் அதுக்கப்புறம் சிரிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சர்ச்சில் சில பேர் இப்போ மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும்போது தூங்குறோம்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னுக்குவாங்க. உடனே என்ன செய்வாங்க? அல்லேலூயானோ என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாது. தெரியாத முன்னாடியே அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அல்லேலூயா சொன்னோடனே தூங்குறோம்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க. இவங்க அல்லேலூயானோடனே அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது அசிங்கத்தையும் வெக்கத்தையும் உண்டு பண்ணும். அதுதான் மதியனம். என்ன சொல்ல வராங்கன்றது கேட்கறதே கிடையாது. இன்னைக்கு அதிகமாக மதியனத்தில் யார் இருக்கிறா அப்படின்னாக்கா, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ சபையில் வரக்கூடிய விசுவாசிகள் தான் அதிகமாக இருக்கும். என்னது? சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகள் தான் அதிக மதியனத்தில். ஏன்னா நான் மெசேஜ் ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று திங்க் பண்ணுவாங்க. மெசேஜினுடைய கர்த்தம் என்ன, அந்த செய்தி என்ன சொல்லுது, அதனுடைய தார்மீகமான அர்த்தம், உள்ளாந்திர அர்த்தம் என்ன, ஆவிக்குரிய காரியம் என்னன்னு ஆராய்ந்து பார்க்க அறிவு இல்லாமல் மதியனமாக இவன் என்ன நினைப்பான், இவங்க ஒன்று நினச்சிட்டு போயிட்டே இருப்பான். இது கிளாஸ்லேயும் நடக்கும், கிளாஸ் ரூம்லேயும் நிறையா நடக்கும். வாத்தியார் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் என்ன செய்வான், முந்திர கொண்டு தனமா ஏதாவது பதில் சொன்னவொடனே எல்லாம் சிரிப்பானுங்க. ஓன்னு ஏன்னா கேட்குற சொல்லி கொடுக்கறதுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் அவன் சொல்கிற பதிலுக்கும் என்ன இருக்காது? சம்மந்தமே இருக்காது. ஏதாவது ஒன்று உளறி கொட்டி அசிங்கத்தை வாங்கி கட்டிப்பான். இந்த அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது. இது ஆவிக்குரிய காரியத்தில் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி நாமளும் அப்படி தான் இருக்கிறோமா? என்னது? நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். எப்படியா இருக்கிறோம்னா, அந்த ஆண்டவுடைய சத்தியத்தை, உண்மையான காரியத்தை நாம் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடியே இதான் எனக்கு தெரியுமே, இதான் எனக்கு தெரியுமே, இதான் சொல்லிக்கிறாரு அப்படின்னு நாம் ஒரு பாணியில் என்ன செய்கிறோம், அதை சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது அது நமக்கு வெக்கத்தை தான் கொடுக்கும். ஏன்னா ஆவிக்குரிய காரியத்தை ஒழுங்காகவே நம்ம என்ன செய்ய மாட்டோம், கற்றுக்கவே மாட்டோம். இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. பழைய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் அன்னைக்கு இருந்த அந்த காலத்தில் இருந்த மக்கள் ஒரு விதமாக என்ன செஞ்சிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு ஒரு விதமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த பாணியில் போனாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவரே பிறந்து அவரே வளர்ந்து அவரே வந்து இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடந்து அவரே பலியாக, பரிசுத்த பலியாக அவர் என்ன செஞ்சார், பலியாக ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்குறோம். ஏன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சிக்கல, ஏ அந்த தகப்பனுடைய அன்பை புரிஞ்சிக்கல. அவங்க நியாயப்பிரமாணத்தை ஏன் கொடுத்தாரு, அதன்படி எப்படி நடக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிக்கல. அவர் அந்த உள்ளாந்திர அர்த்தத்தை தெரியாமல் நாம் என்ன செய்கிறோம், வேறு விதத்தில் பதிலை காட்டுறோம் நம்மளுடைய கிரியையில். இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆண்டவர் வந்து பலியை விரும்பலை, இரக்கத்தையே விரும்புகிறாருன்றான். இவங்க என்ன செஞ்சாங்க, பலி கொடுக்கறதுலே மெயினாக இருந்தாங்க, பலி கொடுக்கறதுலே மெயினாக இருந்தாங்க. அதே போல் ஓய்வு நாளில் வந்து யாரையும் சோகம் கொடுத்தார் ஆண்டவர், எல்லாரும் சூமினவனை கையை நல்லாக்குனார், மற்ற காரியங்கள்லாம் செஞ்சாருன்னு அவர் மேலே கோவப்பட்டாங்க. ஏன்னா அவங்க ஓய்வுனால் கரெக்டாக கடைப்பிடிக்கணும்னு நினச்சி அந்த காரியத்தை செஞ்சாங்களோ வந்து பதில் சொன்னாங்களோ வந்து அதனுடைய ஓய்வு நாள் எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு, அந்த காரியம் என்ன, தார்மீகமான அந்த தத்துவம் என்ன, அதனுடைய உள்ளாந்திர அர்த்தம் என்னன்றது அந்த காலத்தில் இருந்த மக்கள் என்ன செய்யலை, புரிஞ்சிக்கவே இல்லை. அதை ஏசாண்டவர் சொல்லியும் என்ன செய்யலை, புரிஞ்சிக்கவே இல்லை. ஓய்வு நாளுக்காக மனுஷன் கிடையாது, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் நீ வந்து மாடோ ஆடோ குளத்துலையோ குட்டையிலோ ஊந்துச்சுன்னா கிணத்துல ஊந்துச்சுன்னா நீ எடுக்காமல் இருப்பியா, எடுத்து தூக்கம் இல்லை. அப்போ ஆடு மாடை விட மனுஷன் வந்து கேவலமாக போட்டானா, ஒரு மனுஷனை நான் சோகப்படுத்துனது தப்புன்னு சொல்கிறிய அப்படின்னு அவங்க பிரமாணத்தை மீறுறான். அவ்வளோதான், ஓய்வு நாளில் எதுவும் செய்யக்கூடாது, இவர் வந்து சோகம் கொடுத்துறாரு அப்படின்னு அந்த பிரமாணத்தை மீறுறான். அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்த்தாங்க அவங்க பதிலெலாம் அப்படி தான் இருந்தது வந்து உள்ளாந்த தார்மீகம் அந்த இறக்கம் அந்த அன்பு அந்த காரியங்கள் என்னவே ஒன்றுமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் அதை திரும்பவும் என்ன செஞ்சார், ஒன்று நேசிப்பு பிறரை நேசின்னு சொன்னார். இப்போ இது மாதிரி தான் நாம் என்ன செய்கிறோம்னா, இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி என்ன செய்கிறோம், சபையில் உட்காந்துட்டு செய்தி கொடுக்குற ஊழியக்காரங்க செய்தி ஒன்று கொடுப்பாங்க, இவன் ஒன்று நினச்சிட்டு இருப்பான், இவன் ஒரு கான்செப்டில் என்ன செய்வான். நிறைய அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் கிடைச்சிருக்குது. நிறைய காரியத்தை நான் வந்து செய்தி கொடுத்துட்டு வந்து உட்காந்து என்குயரி பண்ணுவேன், நீ என்ன புரிஞ்சுட்ட, நீ என்ன புரிஞ்சுன்னா அவன் டிசைன் டிசைனாக புரிஞ்சுப்பான். உள்ளாந்திர கருத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னா யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன், அவனுடைய எண்ணங்கள் அப்படி உட்காந்து கேட்கும்போது அவன் எதையோ சிந்தனையில் இருக்கும்போது அவனுக்கு என்ன செய்யும், எதையோ தான் புரிஞ்சுக்கும். அப்போ புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கும்போது அவன் ஏதோ ஒன்று பதில் சொல்லும்போது மற்றவங்கள்லாம் என்ன செய்வாங்க, அதை பார்த்து சிரிப்பாங்க, அது அசிங்கமாயிடும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் நாம் இன்றைக்கி அதனால்தான் சொல்கிறார், இந்த பெரேயா பட்டணத்து மக்கள் தினந்தோறும் வேத வாக்கியத்தை என்ன செஞ்சாங்க, ஆராய்ந்து பார்த்து வேத வாக்கியத்தில் இருக்கிற வாக்கியம் இப்படி காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சிந்தித்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க தன்னுடைய குணத்தை மாற்றிக்கிட்டாங்க, நற்குணசாலியாகி மாறினார். அப்போ வேதத்தை ஏன் நாம் தியானிக்கிறோம், ஏன் படிக்கிறோம்னா அது உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியலைன்னாக்கா என்ன காரணம்னா, அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வந்து வெளியில் இருக்கிற நபர்களுக்காக எழுதப்படலை, வெளியில் இருக்கிற புறஜாதி மக்களுக்காக அவர் எழுதலை. யாருக்காக எழுதினாருன்னா உள்ளே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக தான் அதை எழுதினார். அந்த கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணுன்றதுக்காக தான் அந்த காரியத்தை இந்த சைன் லாங்குவேஜில் எழுதியிருக்கிறார், அதாவது குறியீடு லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க அது பேர். அதாவது சிங்கம்னா சிங்கம் டைரக்ட் சிங்கம் கிடையாது, கடல்னா டைரக்ட் கடல் கிடையாது, இதெல்லாம் வேறு ஒரு அர்த்தத்தில் மறைமுகமான அர்த்தத்தை குறிக்கப்பட்டு எழுதின ஒரு புக்கு தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம்னு சொல்கிறது. அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நம்மளால் என்ன செய்யக்கூடாது, விளங்கி கொள்ளவே முடியாது, அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது, அவ்வளோ சைன் லாங்குவேஜில் எழுதியிருக்கு. ஆண்டவரே சில சமயத்தில் சைன் லாங்குவேஜில் தான் பேசுகிறார், கோட்வேரில் தான் பேசுகிறார். இந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து பட்னியாக கடந்தேன், நான் வந்து எனக்கு நீங்கள் சாதம் சாப்பாடு போடலை, நான் நிர்வாணமாக கடந்தேன், எனக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலை, துணியை வாங்கிட்டு வந்து கொடுக்கவே இல்லை, நான் வந்து ஜெயிலில் கடந்தேன், என்னை வந்து பார்க்கவே வரலன்னொடனே அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களையே ரெண்டு பிரிவாக பிரிக்கிறார், செம்மறியாடுகளாகவும் வெள்ளாடுகளாகவும் பிரிக்கிறார். அப்போ ஒரு வெள்ளாட்டு கூட்டத்தில் பேசுகிறார், நான் இப்படிலாம் இருந்தேன், வறுமையில் இருந்தேன், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், நீ என்ன பார்க்க வரல, என்ன கண்டுகள் அப்படின்னோடனே அவனு என்ன சொன்னானுவோ, நீங்கள் எப்படி அப்படி இருந்தீங்க, நீங்கள் எப்படி அப்படி வந்தீங்க, நீங்கள் எப்படி ட்ரெஸ் இல்லாத வந்தீங்க, நீங்கள் மட்டும் ட்ரெஸ் இல்லாத வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருப்போம், பெரிய பெரிய பட்டு பிதாம்பரம்லாம் எடுத்து கொடுத்துருப்போமே, நீங்கள் பட்னியாக வந்தேன்னு சொல்லியிருந்தால் உங்களுக்கு உட்கார வச்சு பிரியாணி ஆக்கி போட்டுருப்போமேன்னுக்கிட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்னில் சிறியவனுக்கு யாருக்கு நீ செய்யலையோ அது எனக்கே செய்யலை அப்படின்றார். அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம், இதெல்லாம் சைன்னா அப்படியே சிம்பாலிக்காக தான் சொல்கிறார். அப்போ சொல்கிறத நம்ம விளங்கி கொள்ளவே இல்லை, அவர் ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார். ஏழைக்கு கடன் கொடுக்குறவன் கடவுளுக்கு என்ன செய்கிறான், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம், ஏழைக்கு நீ கொடுத்தாலே எனக்கு கடன் கொடுக்குற மாதிரி பரலோகத்தில் நான் அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன், உனக்கு திரும்பி நான் தருவோம்பா அப்படின்றார். அதே இன்னைக்கு நிறைய சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு விதைக்கிற ஓமையை பற்றி சொன்னார், விதைக்கிற ஓமை வந்து முள்ளுள்ள இடங்க, கற்குள்ள இடம், கல்லுள்ள இடம், தர நடக்கிற நடப்பாதையில் சொல்கிறாங்க அப்படின்லாம் சொன்னார். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, உள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், புரியணும். நம்ம என்ன செய்யலாம், அதையும் புரிஞ்சிக்காமல் நம்ம இருதயம் என்ற நிலத்தை நம்ம இன்னும் சீர்படுத்தாமல் செவப்படுத்தாமல் இருக்கிறோம். அதுக்கு பதில் வேற சொல்றோம், இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் போறோம் அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வேதத்தின் படி நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் இல்லை. அதனால்தான் சொல்ற காரியத்தை கேட்கும் முன்னே உத்தரவு சொல்கிறவர்களா தான் இருக்கும், உத்தரவு சொல்கிறவர்களா தான் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய கேரக்டரே அதுதான், நம்ம ஒழுங்கா முழுசா வாங்குது. இன்னைக்கு வீட்டுல நிறைய ப்ராப்ளம் சண்டை வர்றது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதை பார்த்து என்னன்னு நான் அலசி ஆராய்ஞ்சேன்னா, கவுன்சிலிங்ல உட்காரும் போது இவங்க பேசுறதுக்கு முன்னாடியே மனைவி அவங்க என்ன செய்வாங்க, பேசிடுவாங்க, பேசி சண்டையை வளர்த்துருவாங்க. அப்போ இவருக்கு கோபம் வரும், நான் என்ன சொல்ல வரேன் நீ என்ன சொல்ற அப்படின்வாங்க. அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறோம், ஒரு காரியத்தை கேட்கும் போது லிசன் என்ன சொல்ல வராருன்றதை என்ன செய்யணும், கவனிக்கணும். என்ன சொல்ல வராரு, நீ என்ன சொல்றாருன்னா காக்காவை பாருன்னு சொல்றாரு, எறும்பை பாருன்னு சொல்றாரு. ஏன் பார்க்க சொல்றாரு இன்னைக்கு ஆண்டவர், எறும்பை பாருங்க உற்று கவனிங்க. எறும்புகிட்டேருந்து என்னத்தை பார்க்கணும், எறும்பை பார்க்கறது எங்கே போகுது எங்கே வருதுன்னு பார்க்கணுமா, அதனுடைய நடவடிக்கை என்ன, அதனுடைய காரியம் என்ன, அதுலேருந்து நீ என்ன கற்றுப்ப. அதே போல காக்காவை பாருன்றார், பறவையில் பாருன்றார். அது உழைக்கிறதும் இல்லை, அது அது என்ன செய்யறதில்ல, விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் அதை தேவன் என்ன செய்கிறாரு, பரமப்பிதா போஷிக்கிறார், உன்னை போஷிக்க மாட்டேனான்றார். அப்போ அந்த அந்த அதுலேருந்து பறவைகிட்டிருந்து தாவரத்துலேருந்து நீ கற்றுக்க வேண்டியது ஏராளமான காரியம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், அவர் என்ன சொன்னாலும் அந்த சொன்னதை நாம் புரிஞ்சிக்காம இன்னைக்கு நாம் ஒரு ரூட்டில் தான் போயிட்டுருக்குறோம், நாம் ஒரு மார்க்கமாக தான் போயிட்டுருக்கோம். அந்த ஒரு காரியம் தான் என்னது, புத்தியீனமான காரியம். அது நமக்கே தான் வெக்கத்தை உண்டு பண்ணும். நமக்கு என்னத்தை உண்டு பண்ணோம், நாளைக்கு ஐயையோ நாம் இப்படி சத்தியத்தை சொல்லி நாம் இப்படி புரிஞ்சிக்கலையே, நமக்கு இப்படி விளக்கி சொல்லி நம்ம புரிஞ்சிக்கலையே. இன்னைக்கு நமக்கு வந்து இன்னைக்கு நேற்று இந்த அதிக நீதியை குறித்து ஒரு செய்தி கேட்டேன், அவர் ஒரு விதத்தில் விளக்கி அதை சொன்னார். நீதியிலும் அதிக நீதி உங்களுக்கு இராவிட்டால் நீங்கள் பரலோகராஜ்யம் போக முடியாதுன்னு அந்த வார்த்தை மத்திய 5:20 சொல்லப்பட்ட காரியத்துக்கு அர்த்தத்தை அவர் ஒரு விதத்தில் இன்டர்பிரேட் பண்ண அது ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ நாம் ஒரு விதத்தில் விளக்கம் கொடுத்தோம், அதிக நீதினா என்ன, அப்போ நீதினா என்ன, அப்போ இதெல்லாம் தான் உள்ளார்ந்த காரியங்கள். இதை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னாக்கா நம்ம வெக்கப்பட வேண்டியது தான். இன்றைக்கி சத்தியமே ஒன்றும் தெரியாமல் அநேகர் இன்னைக்கு முயற்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தான். இன்னைக்கு ஏன் என்னன்னா என்ன சொல்ல வராங்க, இப்போ நான் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு வார்த்தை மத்தேயு 11:28 சொல்லப்பட்ட வார்த்தையை படிச்சுட்டு நான் உடனே ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது என்னன்னாக்கா, உங்கள்கிட்ட தான் வந்தேன், வேறு யார்கிட்ட போனேன், ஏற்கனவே தான் வேறு தெய்வத்துக்கிட்டலாம் போனேன், அதுதான் தெய்வம் நம்பிட்டு இருந்தேன். இன்றைக்கி நீ தான் தெய்வம்னு உங்கள்கிட்ட தான் வரேன், 2 வருஷமாக சர்ச்சைக்கு தான் வரேன், ஆலயத்துக்கு தான் வரேன், இயேசுவை தான் தெய்வமாக ஏற்றுக்கிட்டேன், இன்னும் எனக்கு இளைப்பாதல் கிடைக்கலையே ஏன் ஆண்டவரே அப்படின்னு தான் கேள்வி கேட்டேன். அப்போ என்னுடைய மதியீனமான கேள்வியை ஆண்டவர் அறிஞ்சதுனால்தான் அவர் என்ன செஞ்சார், என்ன நல்லா படி அப்படின்னார். நல்லா படின்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே யாரை நல்லா படின்னுவோம், நல்லா படிக்காதவங்க தான் நல்லா படின்னுவோம் இல்லையா, நல்லா படிடா அப்படின்னுவோம். அப்போ முட்டாள தான் நல்லா படின்னு சொன்னார். அப்போ நம்ம முட்டாளாகவே இருக்கிறோம், இன்னும் மதியீனத்திலே இருக்கிறோம் நம்ம, அதனால தான் நல்லா படினார், நல்லா தான் படிக்கிறேன் அப்படின்ட்டேன் கடுப்பில். அப்போ தான் சொன்னார் கீழப்படுறா அப்படின்னார். அப்போ கீழே படிக்கும் போது தான் தெரியுது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், எண்ணுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாதல் கிடைக்கும். அப்பொழுதுன்னு வந்தாலே நான் கொஞ்சம் நிறுத்திடுவேன். அப்போ எப்பொழுது இளைப்பாதல் கிடைக்கும், அப்போ அப்பொழுது தானே இளைப்பாதல் கிடைக்கணாரு, அது எப்பொழுது. அப்போ எதையோ என்னவோ சொல்கிறாரு, கற்றுக்கோன்னு சொல்கிறாரு, எதோ ஏற்றுக்கோன்னு சொல்கிறாரு, என்னத்தை கற்றுக்க சொல்கிறாரு. அப்போ நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு அதில் டைரெக்டாக எழுதியிருந்தால் நம்ம எப்பயோ எத்தனையோ பேர் எல்லாம் நல்லா புரிஞ்சிருப்போம். அதில் அங்கே மறைமுகமாக எழுதிக்குது என்னென்ன, நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு இந்த நுகத்தை பற்றி திரும்பி வந்து போச்சு. அந்த நுகத்தை பற்றி வந்ததுனால யாரும் இங்கே கற்றுக்கொள்ளவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதனால தான் எத்தனையோ கிறிஸ்துவர்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஏசாண்டுடைய சுபாவத்தை அந்த குணத்தை நம்ம கற்றுக்கொண்டு அவர் ஏற்றுக்கொண்ட பாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாரத்தை அவர்கிட்ட கொடுத்தனா உனக்கு இளைப்பாக கிடைக்கும்ன்றது அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதே போல தான் நம்ம புரிஞ்சிக்காமே பதில் சொல்கிறது ஆண்டவருக்கு அது என்னது, துக்கத்தை கொடுக்கும். அது நமக்கே அசிங்கத்தை என்ன செய்யும், உண்டு போகணும். இன்னைக்கு அதனால்தான் இன்னைக்கு நிறைய படித்தவங்களாக இருந்தாலும் இன்னைக்கு நிறைய வேதத்தை விளங்கி கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இதுதான், அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறது முன்னாடி அவங்க என்ன செய்கிறாங்க, வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும், வேதத்தை சரியாக புரிஞ்சுட்டு ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக நாம் பதில் கொடுக்குறவளாக இருக்கணும். நாம் ஆவிக்குரிய தெளிவை பெற்றுக்கொள்ளணும். நம்ம எப்படி இருக்கணும், கிறிஸ்துவில் என்ன செய்யணும், ஆவிக்குரிய தெளிவை பெற்றுக்கொள்ளணும். நாம் ஒரு பதிலை கொடுத்து நாம் மதியனமாக இருக்கக்கூடாது. என்ன சொல்ல வராங்கன்னு சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பதில் கொடுத்தோம்னா நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது உபயோகமாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். அன்னும் மகா கிருபை ரக்கம் நிறைந்த நீ தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி. இன்றைக்கி அநேகர் ஆண்டவரே இன்றைக்கி ஆண்டவரே காரியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி பதிலை சொல்லிக்கிட்டு ஆண்டவரே நிறைய சண்டையில் ஆண்டவரே முடியுது அது, ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்துக்குள்ளார, ஆண்டவரே மற்ற இடத்துக்குள்ளார, நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பதில் சொல்லலாம். அந்த ஆண்டவரே ஞானத்தை எனக்கு தாங்க, அறிவை தாங்க, இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க சுவாமி. அப்படியே நீ தரப்போறீங்க, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன், ஜூனில் தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.

மகிமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம், இணைந்து சொல்லுவோம்.

0: பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரசங்கியின் புஸ்தகம் 9:11. நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் போதாது, யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவையானது. ஓடுகிறதற்கு வேகம் தேவை, யுத்தம் செய்ய பலம் தேவை, பிழைப்புக்கு ஞானம் தேவை, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்தி தேவை, தயவை பெற்றுக்கொள்வதற்கு அறிவு தேவை. ஆனால் வேதம் சொல்லுகிறது இவைகள் மட்டும் போதாது, மாறாக என்ன வேண்டுமா, நேரமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற அன்பின் வார்த்தை இதுதான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் வாய்க்கப்பட வேண்டுமானால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் அதில் இடைப்பட வேண்டும். 127:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கட்டுவதற்கு பணம் இருக்கலாம், அதற்கான எல்லா அனுகூலமான சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் தேவன் மனம் வைக்கவில்லை என்றார், தேவன் அதிலே கிரியை செய்யவில்லை என்றால், தேவன் இடைபடவில்லை என்றால், இந்த பிரயாசம் வீணாய்தான் போகுமா? அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓடுகிறவர்களுக்கு வேகம் இருந்தாலும், சம்பாதிப்பதற்கு அறிவு இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், புத்தி இருந்தாலும், இது போதாது. அவர்கள் எல்லாருக்கும் நேரமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்படி என்றால் ஒன்று தெளிவாய் தெரிகிறது, கர்த்தர் இடைபடாமல் எந்த காரியமும் வாய்க்காது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் அவர் எப்படி செய்வாராம்? அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது அது நேர்த்தியாய் செய்வார். அவரால் எல்லாம் செய்ய முடியும், சகலத்தையும். அவரால் கூடாதது என்று ஒன்றுமில்லை. ஆனால் அதே வேளையில் அவர் அதின் காலத்தில் தான் செய்வார். அதுதான் நேரமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்படி என்றால் இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். வேலைக்காக காத்திருங்கள், தேவனையே பார்த்திருங்கள். வேலைக்காக காத்திருந்து தேவனையே நோக்கி பார்த்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் குறித்த நாளிலே தேவன் தம்முடைய காரியத்தை நடப்பிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. 40 மோசே வாக்கில் வல்லவனானான். அவன் நினைத்தான் தேவன் தன்னை கொண்டு ஜனங்களை ரட்சிப்பார் என்று ஜனங்கள் எண்ணுவார்கள் என்று. ஆனால் ஜனங்கள் ஈஸி அவனை தள்ளிவிட்டாங்க. உன்னை எங்களுக்கு நியாயாதிபதியாகவும் அதிகாரியாகவும் நியமித்தது யார் என்று சொல்லி. அவன் 40 வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் தேவன் குறித்த நேரம் வந்தது, தேவனுடைய செயலும் நேரிட்டது, கர்த்தர் இடைப்பட்டார். மோசே சொல்லுகிறார், நான் மந்தனாக உள்ளவன் என்று. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன் என்று. ஆமேன். 40 மோசே மட்டும் பேசினான், பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவன் குறித்த வேளை வந்தபோது மோசையோடு இருந்து கர்த்தர் பேசினார். எல்லாரும் பார்க்கும்போது மோசே பேசுவது போல தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன் என்று. நான் மாத்திரம் செயல்பட்டால் காரியம் வாய்க்காது. என்னோடு கூட கர்த்தர் இணைந்து செயல்படும் போது, அல்லது நான் கர்த்தரோடு இணைந்து செயல்படும் போது அந்த காரியம் நிச்சயம் வாய்க்கும். ஆமே. கர்த்தர் குறித்த வேளையிலே மோசே கர்த்தர் பேச வைத்தார். அப்பொழுது அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று நிச்சயம் இருக்குமானால், எங்கிட்ட பணம் இல்லையே, எங்கிட்ட வேகம் இல்லையே, எங்கிட்ட பலன் இல்லையே, எனக்கு ஞானம் இல்லையே, புத்தி இல்லை என்று கலங்க தேவையில்லை. கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருங்கள். நேரமும் தேவ செயலும் நேரிடும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு வாய்க்கப்படும். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து அற்புதங்களை காண பண்ணி உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன், இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வேலைக்காய் காத்திருக்கவும் உம்மையே பார்த்திருக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: சிலுவையிலே இயேசு கிறிஸ்து

0: நீங்கள் கேட்க போவது
1: பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. ஜார்ஜியா மாகாணத்தின் அட்லாண்டாவில் போதகராக இருந்தவர் டாக்டர் பியர்ஸ் ஹாரிஸ் என்பவர். அவர் ஒரு நாள் சிறை கைதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க சென்றிருந்தார். அங்கு இருந்த சிறை கைதிகளில் ஒருவன் எழுந்து வந்திருந்த போதகரை சக கைதிகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி அறிமுகம் செய்து வைத்தான். அநேக வருடங்களுக்கு முன்பு 2 சிறுவர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் ஒரே ஊரில் தான் வாழ்ந்தனர். ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தனர். ஒன்றாகத்தான் அவர்கள் இருவரும் விளையாடினர். அவர்கள் இருவரும் ஒரே சிறுவர் ஞாயிறு பள்ளியில் கலந்து கொண்டனர். அதில் ஒருவன் நாளடைவில் ஞாயிறு பள்ளிக்கு செல்வதை தவிர்த்தான். பெண் பிள்ளைத்தனமானவர்கள் தான் சண்டே ஸ்கூல் எல்லாம் போவார்கள் என்று சொல்லி அதை நிறுத்திவிட்டான். ஆனால் மற்ற சிறுவனோ தொடர்ந்து சண்டே ஸ்கூலில் கலந்து கொண்டான். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தான். மற்றவன் அவரை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று நிராகரித்தவன் தான் இன்று உங்களுக்கு போதகரை அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் இன்று நமக்கு பிரசங்கிக்க வந்திருக்கிறார் என்று கூறி தன் அறிமுக உரையை முடித்தான். ஆம் பிரியமானவர்களே, இளமையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இளமையிலேயே இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து ஞாயிறு பள்ளிக்கு செல்லாத பிள்ளைகளை பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஏஜென்ட்களாக மாற்றிவிடுவான். தேவ பிள்ளைகளின் உறவை நிராகரிக்கும் பிள்ளைகள் கெட்ட நண்பர்களோடு தங்களை இணைத்துக் கொள்கின்றனர். திருட்டு, கற்பழிப்பு, வழிப்பறி, போதை போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு பின்பு சிறை செல்லும் சூழ்நிலை வருகிறது. பிரியமானவர்களே, சிறுவர்களை தன் வலையில் இழுக்கவும் அவர்கள் எதிர்காலத்தை சீரழிக்கவும் பிசாசு முயற்சிக்கிறான். ஆகவே நம் குடும்பங்களில் உள்ள சிறுவர்கள் ஞாயிறு பள்ளி செல்ல ஆர்வம் காட்டுகிறார்களா அல்லது ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை விட்டு விலகுகிறார்களா என்பதை பெற்றோர் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு ஞாயிறு பள்ளி செல்ல ஆர்வம் இல்லை என்றால் அவர்களுக்காக பெற்றோர் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் சபைக்கடுத்த காரியங்களில் ஆர்வம் காட்ட பெற்றோர் ஊக்குவிக்க வேண்டும். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். எனவே பிரியமான பெற்றோரே, தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை தன்னிச்சையாக அலைய விடாமல் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர அவர்களுக்காக உத்தரவாதம் எடுக்க நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்பொழுது நம் பிள்ளைகள் தேசத்தில் செழித்திருப்பார்கள். அவர்களின் சமாதானம் பெரிதாயிருக்கும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31:6. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நீங்கள் அநேக காரியங்களை மனதில் நினைத்தவர்களாய், இன்றைக்கு காணப்படுகின்ற கொரோனாவின் அச்சுறுத்தலினால் திடனற்றவர்களாய் என்ன செய்வோம் என்று கலக்கத்துடன் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், எதை குறித்தும் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உங்களை நான் கைவிட மாட்டேன் என்று. ஆகவே கொரோனாவின் மூலமாக நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் தம் கரத்தை சூழ்நிலைகளின் மேல் வைத்து அவைகள் உங்களை மேற்கொள்ள விடாமல் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு சிலர் தங்களுடைய சூழ்நிலைகளில் எப்படி கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டார்கள் என்று தியானிப்போம். முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே தாவிதும் அவன் மனுஷரும் சிக்லாகு என்னும் பட்டணத்திற்கு வருகிறதற்கு முன்னமே அமலேக்கியர் சிக்லாகின் மதில்களை சுட்டெரித்து கொள்ளையடித்து அதிலிருந்த ஸ்திரீகள் முதல் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து போய்விட்டனர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:4 தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்றும், சகல ஜனங்களும் தங்களுடையவர்களை இழந்துவிட்ட சோகத்தினால் தாவிதை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டதினால் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான். 6 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அந்த சூழ்நிலையின் மத்தியில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று. 49 வசனத்தை வாசிக்கையில், அங்கே கர்த்தர் அவனுக்கு துணை நின்றமையினால் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு எதிரான சூழ்நிலையாகிய கொரோனாவினால் கொஞ்சமும் நீங்கள் எதிர்பார்த்திராத அநேக பாடுகள், வேதனைகள், பற்றாக்குறைகள், பலவீனம் இவைகளெல்லாம் வந்து உங்களை நெருக்கி உங்களின் கனவுகள், எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் சூறையாடி சுட்டெரித்து உங்களுடையவைகளான சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வருமானம், வேலை, பலன் இப்படியாக எல்லாவற்றையும் இழந்து போய் பறி கொடுத்தவர்களாய் அழுகிறதற்கு உங்களிலே பலனில்லாமல் போனதா? இன்றைக்கு உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் உங்களுக்கு திருப்பிக் கொடுப்பார். நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். 2வதாக யோசுவாவை குறித்து பார்ப்போமானால், அங்கே அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் நடத்தி செல்லும்படிக்கு. அப்பொழுது யோசுவா என்ன செய்வது, இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை எப்படி நடத்துவது, மோசே இல்லாமல் என்று கலங்கி போய் உள்ளமுடைந்த நிலையில் காணப்படுகின்றான். யோசுவாவின் புஸ்தகம் 1:6 கர்த்த யோசுவாவுடன் பேசுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, இந்த ஜனத்திற்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ பங்கிடுவாய் என்று. அது முதல் யோசுவா தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தினான், வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள் பிரவேசித்தான். எனக்கருமையானவர்களே, நீங்களும் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் நான் எப்படி என் குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் போஷிப்பேன், எப்படி இனிவரும் காலங்களை நடத்துவேன், நான் கடந்து போக முடியாதபடிக்கு பாதைகள் கரடுமுரடாய் இருக்கின்றதே என்று திடனற்றவர் வர்களாய் பலனொடுங்கி போய் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உங்களோடே இருப்பேன், உங்களுக்காய் முன் குறிக்கப்பட்டதை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 3வதாக கிதியோனை குறித்து பார்ப்போமானால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி தேசத்தை கெடுத்து விடுவ வருவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிதியோன் மிகவும் கலங்கி போய் திடனற்றவனாய், இவர்களை எப்படி மேற்கொள்வது, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிட வேண்டும்,
பஞ்சம், வறுமை, மக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்களே என்று கலங்கி போய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். 14 வசனத்தை வாசிக்கையில், கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கிருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கூறுகிறார், திடப்படுத்துகிறார். கர்த்தரின் இந்த வார்த்தையினால் தன்னை திடப்படுத்தி கொண்டு இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறான். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுவரையில் நீங்கள் பிரயாசப்பட்டு சேர்த்து வைத்தவைகளை மீதியானியரை போன்று கொரோனா எல்லாவற்றையும் அழித்துவிட்டதே. என் தேசம், என் ஜனங்கள், என் உறவுகள் எல்லாம் ஆங்காங்கே சிதறிப்போய் ஒன்று சேர முடியாமல் சமாதானத்தை இழந்து தவி ார்களே என்று திடனற்று போயிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், இருக்கின்ற இந்த பலத்தோடே நீ தொடர்ந்து விசுவாசத்துடன் ஜபத்தில்லை, சத்ருவை எதிர்த்து நில், கொரோனாவின் கோர பிடியிலிருந்து உன்னை நான் மீட்பேன், ரட்சிப்பேன் என்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் அவரின் அன்பை ருசித்து பாராமலும் இருப்பீர்களானால், உங்களின் சூழ்நிலைகளில் திடனற்று போய் இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை விடுவிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

பாவத்தின் மேல் தெய்வீக வெற்றி என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது நாம் கேட்போம்.

உங்கள் ராஜாக்களின் புத்தகம் 18 அதிகாரத்தின் 18 வசனம் துவங்கி 39 வசனம் முடிய வாசி கேட்டோம். பெரிய பகுதியாக இருந்தாலும் முக்கியமான கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஹவு டு லீட் எ சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் என்ற ஒரு கேள்வி நாம் ஒருவளை கேட்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எப்படி நாம் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்ற கேள்விக்கு எலைஜா 3 முக்கியமான குறிப்புகளை இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார். அதை தான் நமக்கும் அவர் சொல்ல விரும்புகிறார். சம்டைம்ஸ் இன் எ கிறிஸ்டியன் லைஃப் வி லீட் எ வெரி டிஃபீட்டட் லைஃப், தோல்வியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இதிலிருந்து காலங்களிலே நம்மை முழுமையாக ஆராய்ந்து ஆண்டவரோடு கூட நெருங்கி எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கான வழிமுறைகளை சிந்திக்கிறதான அந்த வேளையிலே, தேர் ஆர் 3 பிரின்சிபிள்ஸ் கிவன் பை எலைஜா இன் திஸ் பியூட்டிஃபுல் பேசேஜ் ஆஸ் டு ஹவு பெஸ்ட் வீ கேன் லீட் எ சக்சஸ்ஃபுல் எ விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இன் திஸ் அதர்வைஸ் எ காம்ப்ரமைசிங் வேர்ல்ட். காம்ப்ரமைஸ் செய்கிற உலகத்திலே அன்காம்ப்ரமைசிங்கோட ஆண்டவரை பற்றி எப்படி வாழ முடியும் என்று 3 முக்கியமான பிரின்சிபிள்ஸை இந்த பகுதியில் எலைஜா சொல்லுகிறார். 21 வசனத்தை வாசிப்போம். கர்த்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக ஒன்றும் சொல்ல, தி பீப்புள் செட் நத்திங் அப்படின்னு அவங்க டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு. பழைய பிரசிடென்டாய் இருந்தவர் மறித்து போன ரெனால்ட் ரீகன், தேர் இஸ் எ புக் அபவுட் ஹிம். அவர் டீன்ஸ்ல இருக்கிறச்ச ஏடன் ஆன்டி வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹிம், ஷி வாஸ் வெரி கைண்ட் ஹிம். ஸோ அந்த ஆன்டி வந்து ஒன்ஸ் அவரை வந்து ஒரு ஷூ மேக்கர்கிட்ட கொண்டு போய் ஒரு நல்ல கஸ்டம் ஷூ அவருக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஷூ மேக்கர்கிட்ட சொல்றாங்க, ஒரு நல்ல ஷூ இவருக்கு செய்யணும்னு சொல்லி. உடனே அவர் அந்த ஷூ மேக்கர் கேட்டாராம், உனக்கு வந்து ரவுண்ட் டோஸ் உள்ள ஷூ வேணுமா அல்லது ஸ்கொயர் டோஸ் உள்ள ஷூ வேணுமா அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது ரொனால்ட் ரீகன் சொன்னாராம், ஐ டோன்ட் ரியலி நோ, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். சரி ஓகே, 2 டேஸ் கழிச்சு நீ வந்து எனக்கு சொல்லு என்ன மாதிரி ஷூ வேணும்னு சொல்லி, ஏன்னா நான் அப்படி அதுக்கேற்ற மாதிரி செய்து தரேன்னு சொல்றார். 2 டேஸ் கழிச்சு அவர் சொல்லவில்லை, அவர் வந்து ஹேப்பன் டு பம்ப் இன்ட்ரீம்னு டவுன்ல பார்த்த உடனே அந்த ஷூ மேக்கர் வந்து கேட்டாராம், ஹவ் யூ டிசைடட் என்ன மாதிரி ஷூ வேணும் உனக்கு, ரவுண்ட் உள்ள டோடு உள்ளதா அல்லது ஸ்கொயர் உள் டோ உள்ள ஷூ வேணுமா அப்படின்னு கேட்கிறச்ச மறுபடியும் அவர் சொன்னார, நோ ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அந்த ஷூ மேக்கர் சொன்னார், 2 டேஸ்ல ஷூ வில் பி ரெடி, யூ கேன் கம் அண்ட் கலெக்ட் இட்னு போயிட்டார். ஸோ அப்புறம் 2 டேஸ் கழிச்சு ரொனால்ட் ரீகன் வென்ட் ஷூ மார்ட் போயிட்டு அந்த ஷூவை கலெக்ட் பண்ணி வீட்டில் வந்து போட்டு பார்த்தா, ஒரு ஷூல வந்து ரவுண்டு டோவும் இன்னொரு ஷூல ஸ்கொயர் டோவும் இருந்துச்சான். ஸோ வாட் ரொனால்ட் ரீகன் ரைட்ஸ் இஸ் சேயிங், ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆன் ஐ லேர்ன்ட் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன், தட் இஸ் இன் லைஃப் யூ ஷுட் நாட் ரிமைன் இன்டெசிசிவ் ஃபார் லாங். உங்க லைஃப்ல வந்து இன்டெசிசிவா இருந்தா திஸ் வில் பி தி ரிசல்ட். இட் இஸ் ஆல்வேஸ் டு டேக் எ டெசிஷன், ஐதர் ஒன் வே ஆர் தி அதர். எப்படியாவது ஒரு டெசிஷன் இன்டெசிசிவா இருக்கக்கூடாது. சங்கீதத்துக்கு இங்கே அழகா எலியா சொல்லுகிறார், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசி பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ரிக்லிங், யூ ஆர் வேவரிங் அண்ட் யூ ஆர் விக்லிங் பிட்வீன் 2 பொசிஷன்ஸ். 2 பொசிஷனுக்கு நடுவில் you are so indecisive which way to go, it is dangerous. What is he saying? How to lead a victorious Christian life, how to lead a success over sin, என்பதற்கு first principle எலைஜா இங்கே சொல்ல விரும்புகிறார். அதுக்கு முன்பதாக பேசணும் the background of it, old story. It's a big story as you all know it. Solomon மரித்த பிறகு the whole kingdom of Israel was divided into 2, Israel northern kingdom, Judah the southern kingdom. In the northern kingdom, there are 19 kings. The 19 kings are one of them, Ahab. The 19 kings, interestingly, they were all bad kings. There was not one single good king that ruled over Israel. On the other hand, southern kingdom, which is Judah kingdom, there were 17 kings. 8 of them are good and 9 of them are bad kings. So, northern kingdom, that is Israel, it is called Israel. This is Ahab is a king of Israel at this point. All the 19 kings were bad kings. அதுல ஒரு கிங் தான் வாசிக்கிட்ட ஆஹாப் என்ற ராஜா. He got married to Jezebel. She is a heathen. புறஜாதியான ஒரு ஹீத்தன் ஜெசபெல்லை
ஆக மறிக்கிறான். அவள் வந்து பால் வர்ஷிப்பை பண்ணுகிற ஒரு ஒரு சகோதரி. அவளை கல்யாணம் பண்ண நிமித்தமாக இஸ்ரேல் முழுமையாக பால் தெய்வத்தை வணங்குவதற்கான வழிமுறைகளை அவள் செய்ய வேண்டிய நிலைமையிலே தள்ளப்படுகிறார். சாகாக்கிங்கும் அதை ஆமோதிக்கிறான். அது நிமித்தமாக இப்பொழுது எலைஜா, கர்த்தருடைய தாசனாக எலைஜா, 850 ப்ராஃபிட்ஸை மலையிலே வர வைத்து, கர்மேல் மலையை வர வைத்து, யார் உண்மையான தெய்வம் என்பதை நிரூபிக்கும்படியாக அவளை கர்மேல் மலையில அழைக்கிறார். அதை தான் இந்த ஸ்டோரியில வாசிக்கிறோம். சரி, having said this, now we are going to go into the deep three important principles stated here. இந்த 18 அதிகாரம் வருவதற்கு முன்பதாக 17 அதிகாரத்தை என்ன வாசிக்கிறோம்னா, 1-8 வசனங்களை நீ வீட்டில் போட்டு வாசி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கு, கேரி தாற்றங்கரையிலே எலேஜா ஒளிந்திருக்கும்படியாக செல்கிறார். In other words, 3.5 years நாட்டில் வந்து பஞ்சம் வருகிறது, அதாவது there is no rain, famine. அந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் வந்து என்ன செய்யறாருன்னா, நீ போய் கேரி தாற்றங்கரையில் ஒளிந்து கொள் என்று சொல்கிறார். காலை மாலையும் என்ன வந்தது, காகம் வந்து போஷித்து தான். There's a big story behind it, but we are not going to the details of it. எசென்சியலாக சாவுக்கு அல்லது ஒருவேளை பசியானாலே சாகாதபடிக்கு அவனை கர்த்தர் போஷித்தார் என்று வாசிக்கிறோம். சோ ஒன் தியோலஜியன் சே ஏறக்குறைய 2000 meals அந்த காகம் கொண்டு வந்து அவனுக்கு 3.5 வருஷம் போஷித்திருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். 3.5 years 2000 meals was served by the ravens from nowhere, right? That's the way God took care of him, right? அதுக்கப்புறம் நீ வாசிக்கினா 9-17 வரைக்கும் வாசிக்கினா அந்த விடோ, அந்த விதவை குறித்து வாசிக்கிறோம். அவளுக்கு வந்து சாப்பாடு இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை, அவளும் மகனும், அவள் சாப்பிடுவதற்காக கர்த்தர் அங்கே மறுபடியும் அவனை கொண்டு போஷிக்கிறதை வாசிக்கிறோம். கர்த்தர் அந்த விடோவையும் போஷிக்கிறார். இன்ட்ரெஸ்டிங்லி தி விடோ வாஸ் ஃப்ரம் தி சேம் பிளேஸ் வேர் ஜெசபெல் வாஸ். ஜெசபெல் எப்படி ஈத்தன் நாடு வந்து அதே வந்த போன அதே இடத்துல தான் இந்த விதவையும் வருகிறார். இந்த விதவையை கர்த்தர் வந்து போஷிக்கிறார். அது வேறு மதத்தை சேர்ந்தவளா இருந்த பட்சத்திலும் கூட இந்த கர்த்தர் போஷிக்கிறவர். Though she belongs to a heathen country, still he is a God who feeds not only his own children, even people who are outside the purview of God's blessings. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு புறம்பாக இருக்கிற மக்களையும் இவர் போஷிக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக you see that again. தொடர்ந்து 17 முடிய வாசித்தீங்கன்னா 24 வரைக்கும் அந்த விடோனுடைய ஒரே son dies and he gives him life. Why is he saying that? Only in the 18th chapter there was a contest, there was a challenge on Mount Carmel. Before that, God wanted to establish a very important fact to Elijah. The factor is, Elijah, you must know your God. I am a God not on the side of death, I am a God on the side of life. Either life on this earth here or life after death, I am a complete God, complete control over it. இந்த உலகத்தின் வாழ்க்கையின் மேல் மாத்திரமல்ல, மரித்து போன பிறகும் எனக்கு முழு அதிகாரம் உண்டு என்பதை நிரூபிக்கும்படியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணதற்காக இந்த 3 நிகழ்ச்சிகள் இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பதாகத்தான் 18-18 அதிகாரத்திலே கர்மேல் மலையில ஏற்றி சென்று தன்னுடைய வல்லமையை கர்த்தர் இங்கே ப்ரூவ் பண்றார். அதுக்கு முன்னால 3 நிகழ்ச்சிகள் மூலமாக God is saying, I am a God who feeds you, right? சாகாதபடி உங்களை சஸ்டெயின் பண்ற கடவுள் நான் தான். பால் அல்ல, மறித்து போன விதவையினுடைய மகனை உயிர்ப்பிக்க பாலாலே முடியவில்லை, நான் உயிர்ப்பிக்கிறேன். அந்த விதவை எங்கிருந்த ஊரு, ஜெசபெல் எந்த ஊரோ, பால் வணக்கம் பண்ணுகிற அதே ஊரில் இருக்க அந்த விதவிக்கு உயிர் கொடுக்கிறது நான் என்று அந்த எஸ்டாப்ளிஷ் செய்துவிட்டு 18 அதிகாரத்திலே தன்னுடைய வல்லமையை கர்த்தர் ப்ரூவ் பண்றாராம். சோ கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, திஸ் இஸ் தி காட் யூ அண்ட் ஐ பிலீவ் இன் என்று சொல்லிவிடுகிறார். சரி, நல்லது. வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வி லிவ் இன் எ காம்ப்ரமைசிங் வேர்ல்ட். எல்லாமே மதங்களும் ஒன்றுதான், எல்லா வழிகளும் ஒரே இடத்துக்கு தான் போகுதுன்னு சொல்ல உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே ஹவு கேன் வி லீட் வெரி சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப்? இஃப் யூ வாண்ட் டு லீட் எ ரியல் சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் ஓவர் தி சின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், யூ காட் டு ஃபாலோ திஸ் 3 பிரின்சிபிள்ஸ் பியூட்டிஃபுல்லி நேரேட்டட் பை எலைஜா. ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் இஸ் வெர்ஸ் 21 and 22. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எந்த மட்டும் 2 நிலைமைகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்த தெய்வமானால் அவர் பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவர் பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்களை பிரதித்திரமாக அப்படின்னா என்ன அர்த்தம், பீப்புள் ஆர் சோ இன்டிசைசிவ், ரைட்? அவங்க அப்படியும் எஸ்ஸும் சொல்லல, நோவும் சொல்லலையா. சோ வி லிவ் இன் அ கைண்ட் ஆஃப் வேர்ல்ட். அமெரிக்கன் சொசைட்டியில் இப்ப என்ன சொல்லப்படுகிறது, கிரேட்டஸ்ட் சின்
எனி மேன் கேன் கமிட் இன் அமெரிக்கன் சொசைட்டி நவ் இஸ் திஸ் இன்டாலரன்ஸ். மற்ற மதங்களை நீங்க டாலரேட் பண்ணல, எங்க மதங்கள் தான் கிறிஸ்தவ மதத்தின் மூலமாகத்தான் பரலோகம் போக முடியும்னு நீங்க எக்ஸ்க்ளூசிவிசம் சொன்னீங்கன்னா திஸ் யூ ஆர் நாட் டாலரன்ட், யூ ஆர் இன்டாலரன்ட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்க தேசத்திலே பெரிய மதம் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, இட் இஸ் கால் சர்ச் ஆஃப் ஓ. ஓ அந்த ஓ என்னவா, 22 million பீப்புள் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் இட். அந்த சர்ச் உங்களுக்கு தெரியுமோ தெரியல, ஓப்ரா வின்ஃப்ரே. ஓப்ரா வின்ஃப்ரே வந்து ஷீ இஸ் அ பேப்டிஸ்ட், சாரி பேப்டிஸ்ட் டீக்கனுடைய டாட்டருங்க. நவ் ஷி ஹஸ் 22 million பீப்புள் ஆர் வாட்சிங் ஆன் த டெலிவிஷன். She once made a very startling statement. I want to just narrate that to you. She's saying, the biggest mistake you and I can make in this world now is to say and to believe there is only one way to God. நம்ம பண்ற பெரிய தப்பு, biggest mistake என்னன்னா, ஒரே ஒரு வழிதான் உண்டு, இந்த வழிமோகம் மூலமாகத்தான் நீங்க பரலோகம் போலாம் நீங்க சொல்றது வந்து biggest mistake we can make. There are so many paths leading to God. இந்த உலகத்தில் எத்தனையோ வழிகள் கடவுளிட்டு போகிறதுக்கான வழிகள் உண்டு. ஏசாமி தான் ஒரே வழின்னு நீங்க சொன்னீங்கன்னா யூ ஆர் மேக்கிங் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். 22 million பீப்புள் ஆர் வாட்சிங் இட் ஆன் த டெலிவிஷன். வி வாண்ட், தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் எலைஜா இஸ் சேயிங். ஹவ் லாங் யூ வில் ஹாப் பிட்வீன் டூ ஒபீனியன்ஸ், விக்லிங் அண்ட் வேவரிங் பிட்வீன் டூ ஒபீனியன்ஸ். இஃப் ஜீசஸ் இஸ் காட், ஃபாலோ ஹிம். இஃப் சம்மன் எல்ஸ் இஸ் த காட், அண்ட் தென் ஃபாலோ ஹிம். And the people said nothing. ஜனங்க வந்து இப்படியும் சொல்லல அப்படியும் சொல்லலையா. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, we live in a very compromising world. காந்திஜியினுடைய, with all the respect due to his our father of the nation, he made a very startling statement just as Oprah Winfrey சொன்ன மாதிரி. அவர் சொன்னாரு, I will not place Christ on a solitary throne. ஏசாமி வந்து solitary throne போட்டால் உட்கார வைக்க மாட்டேன். Jesus is one of the ways. ஏசாமி தான் தீவேன்னு சொல்லாதீங்க, ஹி இஸ் ஒன் ஆஃப் த வேஸ். பல வழிகள் உண்டு, அதுல ஒரு வழி ஏசாமின்னு சொல்லுங்க, நான் நம்புகிறேன் என்று சொன்னார். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, திஸ் இஸ் த வேர்ல்ட் யூ அண்ட் ஐ ஆர் லிவிங் இன். நீங்கள் நான் வாழ்கிற வழி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வாரன் பஃபட், தி ரிச்சஸ்ட் மேன், கேட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்த பிறகு, திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஹி மேட். ஹி செட், தேர் ஆர் மெனி வேஸ் டு கோ டு ஹெவன். பரலோகம் போறதுக்கு பல வழிகள் உண்டு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ். எப்படி, நிறைய பணம் கொடுத்தா சேரிட்டபிள் சர்ச்சஸ்க்கு யூ கேன் கோ டு ஹெவன். சோ வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ், இஸ் தேர் மெனி வேஸ் டு கோ டு ஹெவன், தென் ஜீசஸ் கேம் ஃபார் நத்திங். இங்கே பாகாலுக்கு சொல்ற பெரிய நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, பல இடங்களிலே ஏசாமி சொன்னாரு. மத்தேயு சுவிசேஷம் 7:13-14 வசனங்கள் என்ன சொல்லுகிறது வாசிங்க சீக்கிரம் மடம் பண்ண. 7:13-14, இழுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, பிரவேசிக்கிற அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இழுக்கமும் வழி நெருக்கமா கண்டுபிடிக்கிற சிலர். தெர் ஆர் ஒன்லி டூ வேஸ், ஒன்னு நேரோ வே, இன்னொரு வைடர் வே. தெர் ஆர் நாட் டூ மெனி வேஸ், தெர் இஸ் நோ மிட்வே இன் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ மதத்தில் மிட்வே கிடையாதுங்க. ஒன்னு இருந்தா நேர வேலை இருக்கணும், இல்லனா நீ வைடர் வேலை, பெரிய வேலை, விசாலமான வழியில் இருக்கணும். ரெண்டுக்கும் நடுவில் there is no way in this world. Either you must be in Christ or you should be outside Christ. There are no midway in Christianity. There is no neutrality in Christianity னு சொல்வாங்க. கிறிஸ்டியானிட்டில நியூட்ரலிட்டி கிடையாது. ஒன்னு you should be fire for Christ or you should be New Testament பழைய வெளிப்படுத்தின விசேஷம் 3:15 என்ன போட்டிருக்கோம், ஒன்னு குளிராறு அப்படின்னா அனதாறு, எதை வாந்தி பண்ணி போடுவேன், வெதுவெதுப்பா இருப்பனை நான் வாந்தி பண்ணி போடுவேன். ஒன்னு நீ ஆண்டவருக்கு ஃபயர் பிராண்டா இருக்கணும், இல்லன்னா உலகத்துக்கு பின்னால போய் போகணும். அதைதான் இங்க எலிஜா சொல்லுற, ஒன்று பாகால் தெய்வமானால் அவனை நீங்கள் பின்பற்றுங்கள், இல்ல யாவை தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். நல்ல கவனிங்க, அவர் என்ன சொல்லல, பாகால் தெய்வமானால் அவரை நம்புங்கள் சொல்லல, யாவை தெய்வமான நம்புங்கள் சொல்லல. என்ன சொல்றாரு, ஆண்டவராகிய தேவன் யாவை உங்களுக்கு தெய்வம் என்று சொன்னால் அவரை பின்பற்றுங்கள். ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, you got to practice what he is teaching. யாவே உங்களுக்கு கடவுள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையின்படி, அவர் வார்த்தையின்படியே வாழுங்கள். உங்களுக்கு யாவே தெய்வம் இல்லைன்னா சும்மா நம்புவது பிரயோஜனம் இல்லை. Your belief and behavior should go together. If Baal is your God, then follow his teachings. That's what he means.
உங்க வாழ்க்கையிலே உங்க வாழ்க்கையின் பிரதிபலிப்பு பிராக்டிஸ் பண்ணுங்க. இஃப் பால் இஸ் யுவர் காட், பிராக்டிஸ் வாட் அவர் பால் டீச்சஸ். இஃப் யாவே இஸ் யுவர் காட், தென் பிராக்டிஸ் வாட் அவர் யாவே டீச்சஸ். யூ கான்ட் பி ஹாப்பிங் பிட்வீன் டூ ஒபீனியன்ஸ் ஃபார் லாங். திஸ் இஸ் நாட் கோயிங் டு லீட் எனிவேர். அந்த ஜனங்க வந்து பேசாமல் இருந்தார்கள் போட்டிருக்கு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில வி ஆர் நவ் ஹாப்பிங் பிட்வீன் டூ ஒபீனியன்ஸ். On Sundays, we are very good Christians within courts. And the rest of the days, we are now again going back to the world, right? But we are hopping between two opinions. We are not firm in our faith. We are not strong in our faith. That is what God also condemns. Yes, Sami. 1-2 Korinthiyar 6 adhigaram 14 vasanam vasinge. Neethikkum aneethikkum pangeedu. Apparam, irulukkum olikkum aikkiyamedu, right? So, we live in a very compromising world. Enna solranga thiruchabagal inikku aleyga intolerant aayitinga. You are not tolerating other faiths. We can't tolerate. Your New Testament does not teach tolerance. It says Pauludi parvile solapona 2 korinthiyar 6 14 veetla vaasi paarenga olikkum irulukkum aikkiyam edhu endru solugirar. Eppadi oli iru ondraga mudiyum, eppadi neediyum aneediyum aikkiyam kolla mudiyum endru kekka appadina enna artham? Aanduvaraga Yesuvin valiyum மற்ற வழிகளை எப்படி ஒரே வழியாக முடியும்? சான்ஸே இல்லை என்று சொல்கிறார். So New Testament doesn't teach tolerance at all. If somebody is telling you you got to be tolerant, you must be very careful. He is not teaching the New Testament. New Testament says there is no kind, there can no unity between the light and the darkness. இருளும் ஒளியும் ஒன்றாக முடியாது என்ற தத்துவத்தை இந்த பகுதியில் விளக்குறதை நான் பார்க்கிறோம். So கிறிஸ்துவுக்குள் பிரியமான the first principle I would like to highlight here based on the passage Ritus was this. He's saying, recommit your allegiance to God. The first principle, if you want to lead a successful Christian life in this world, the compromising world, recommit your allegiance to God. Unga allegiance, ungalde nambike, ungalde uravai, thayavu seidhu recommit pannunga aandavarodukku maathrame. Indha ulagavum engalukku thevai, aandavarum thevan thayavu seidhu solladapadi. ஆண்டவர் தான் எங்களுக்கு தேவை, அவரையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று. Why don't you recommit yourself? The first stage, first step in order to lead a successful Christian life over the sins of this world is first recommit your allegiance to God. The Lentல வந்து this is exactly what you are called upon to do. The Lent காலங்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, we are called upon to examine ourselves and recommit ourselves, our allegiance to God and God alone. ஆண்டவரே, not God plus someone else, not God plus the world, it is only God and God alone. ஆண்டவரே, உமக்காக என் வாழ்க்கையை நான் முழுமையாக ரீகமிட் பண்றேன்னு சொல்லுங்க. That is where actually victory begins. உங்க வாழ்க்கையிலே சக்சஸ்ஃபுல்லான கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த 40 நாள் வாழலீங்க, தொடர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், கீப் ரீகமிட்டிங் யுவர் செல்ஃப் டு அலிஜியன்ஸ் டு காட். ஆண்டவரே, நீ ஒருவரே எனக்கு போதும், உம்முடைய வார்த்தையின்படி தான் நான் பின்பற்றுவேன் சாமி. எனக்கு உலகம் வேணும், நீர் வேணும், ஆண்டவரே உமக்காகவே வாழும்படியான ஒரு ஒரு அலிஜியன்ஸை, ஒரு ஒரு அஷூரன்ஸ் எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம கேட்கிறோம். தட் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இஸ், ரீகமிட் யுவர் அலிஜியன்ஸ் டு காட். நம்பர் டூ இஸ் நாட் ஓன்லி டாக்கிங் அபவுட் ரீகமிட்டிங் அவர் அலிஜியன்ஸ், தென் ஆஸ் யூ ஆல் நோ 850 ப்ராஃபிட்ஸ் ஆன் ஒன் சைட் அண்ட் எலைஜா வாஸ் ஸ்டாண்டிங் ஆல் பை ஹிம்செல்ஃப் ஆன் ஒன் சைட். Just imagine, with God, you are the majority. Sometimes we think, when the old world goes against you, don't get disheartened, don't get discouraged. If God is on your side, you are the majority. 850 people on one side, right? 450 Baaludiye thirkadarisigalum, 400 thirkadarisigal Isabeludiye pandiyile amarndu saapidugiravargal. Velum solapponal, 850 Ethan prophets are standing on one side, Elijah all by himself, standing on the other side. And the people are all waiting to see which one is going to be victorious. And now I want to tell you, if you're standing all by yourself, right? If God is on your side, mind that you are on the majority. Majority is on your side. Do not go by the number of people standing on the other side. If God is on your side, you are the majority. You are going to win the battles of your life. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the first principle என்னன்னா, recommit your allegiance to God. First principle, right? இதுவரைக்கும் ஒருவேளை இப்படி எப்படி விஷிவாஷியா, யாக்கோபு 1:8 ஒரு வசனம் உண்டு, டபுள் மைண்டட் மேன் இஸ் அன்ஸ்டேபிள் இன் ஆல் ஹிஸ் வேஸ், இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் வாசிக்கிறோம்.
If you're a double-minded man in your thinking, in your office, in your day-to-day life, in your personal life, in your family life, if you இப்படி போலாமா அப்படி போலாமா இப்படியும் போலாம் அப்படியும் போலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா you'll be unstable in all your ways. That's what James is saying. So, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the first point is, first principle to live a victorious Christian life is recommit your allegiance to God. Secondly, he does something else. யாராவது 30-31 வசனங்களை வாசிங்கள். அப்போது எலியா. So, second principle is stated here, right? First principle is recommit your allegiance to God. Second principle is, he's saying, rebuild your altar for God. உடைந்து போன முதலாவது பலிபீடத்தை கட்டுங்கள் என்று சொல்ல. That is beautiful spiritual principle for all of us to take home. First principle, if you want to lead a successful Christian life, in your personal life, in your family life, in your social life, I want to tell you the first principle, recommit yourself. Lord, I'm recommitting myself, my allegiance to God. And God alone. பாகால் அல்ல சாமி, உலகமும் எனக்கு தேவை, நீரும் அல்லாண்டவரே, உமக்காக மாத்திரமே நான் வாழ விரும்புகிறேன், இனி உனக்காக உம்முடைய வார்த்தையின்படியே என் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்க சொல்லுங்க. That's the first step to lead a victorious Christian life. Second is rebuild the altar of God. First வந்து recommit your allegiance to God. Secondly, rebuild the altar of God. கடல் உடைந்து போன பலிப்பீடத்தை கட்டினாங்கன்னு போட்டிருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு தெரியுமா? முன்னால ஏற்கனவே கர்மேல் மலையின் மேலே பாகாலுக்காக இருக்கிற இப்போதான் கட்டினாங்க. பாகாலுக்கு முன்னாலே ஆண்டவராக தேவனுக்கு ஒரு அருமையான பலிப்பீடம் இருந்ததான். இஸ்ரவேல் மக்கள் அங்கே சென்று வணங்கி வந்தார்கள். ஆனால் ஜெசபல் கல்யாணத்துக்கு பிறகு, ஆகேஸ் ஆகேஸ் ஜெசபலை கல்யாணம் பண்ணின பிறகு, அவள் பாகாலுடைய வர்ஷிப்பை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண அடிப்படையிலே திஸ் ஓல் ஆல்டர் ஆஃப் காட் வாஸ் நெக்லெக்டட் பை தி பீப்புள், totally rejected. Result was, it was all in ruins. Angle translation le, God's altar was in ruins in portal. So Elijah panna rendavathu periya principle enna na, first recommit your allegiance to God first. Only God and God alone, Jesus alone is the answer. Secondly, he says rebuild the altar of God because it is broken. Christuvukkul periyamanavule, I don't know which part of your altar is broken. உங்க வாழ்க்கையிலே ஆல்டர் சிம்பிளி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி பிரசன்ஸ் ஆஃப் காட், ரைட்? உங்க வாழ்க்கையிலே கடவுளுக்கு உங்களுக்கு இடையில உறவிலே எந்த ஏரியால உங்களுக்கு ரூயின்ஸ்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் காட் நோஸ் இட். இட் மே பி தி ஆல்டர் ஆஃப் பிரேயர் நீட்ஸ் டு பி ரீபில்ட். இட் மே பி ஆல்டர் ஆஃப் காட்ஸ் வேர்ட் டு பி ரீபில்ட். மே பி ஆல்டர் ஆஃப் காட் லவ் ஃபார் காட், ஆல்டர் ஆஃப் யுவர் ஹோலினஸ். பரிசுத்தினுடைய ஒருவேளை பலிபீடம் உடைந்து போயிருக்கலாம், ஜபத்தினுடைய பலிபீடம் உங்க வாழ்க்கையில உடைஞ்சிருக்கலாம், அல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு செலவு பண்ற அந்த பலிபீடம் உடைந்திருக்கலாம். I don't know which area of your relationship with God is broken. God is saying, if you want to lead a victorious Christian life in this world, victory over sin, the second principle to be adopted, second principle you need to follow is rebuild the altar of God. கடவுள் worship பண்ண இடத்தை ruinsல விட்டுட்டியப்பா, how many times you spend for prayer? இன்னைக்கு ஜெபத்துக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்ற? That altar is broken. It's been a long time since you have taken care of that altar. That's all ruins in your life. One can only have to take a stock of your life and see how much my altar of prayer is broken, all in pieces. It's been years since I actually knelt down and said a word of prayer to God. Dr. Billy Graham says, if a man can say humble and simple prayer for 15 minutes a day, he said, there is nothing impossible this man cannot do. If a man can sit 15 minutes, just 15 minutes time in prayer, there is nothing this man cannot accomplish. 15 nimisham jabathil avlo per kaaryangal accomplish panna mudiyungra. Aya, if your prayer altar is broken in your life, this is a time to rebuild it. God is saying, if you want to lead a victorious Christian life, rebuild the altar. If I don't know which altar is broken in your life, yeah, I know what is my problem. I know where my altar with God is broken in my life. In your life, maybe it's been a long time since you actually knelt and prayed before God. Maybe it's a long time since you opened your Bible and read a portion from the scriptures. Maybe it's a long time since you loved people. If that is, altar of love is broken, you've got to rebuild it. If you want to lead a victorious, we've got to rebuild the altar, whatever it is. நல்லா கவனிங்க. அந்த ஆல்டர் எப்படி கட்டலாம்னு போட்டுருக்கு தெரியுமா? எத்தனை கற்கள் எடுத்தானா? 12 கற்கள். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த 12 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல்.
இஸ்ரேல் நாட்டினுடைய 12 ட்ரைப்ஸ் கொத்த 12 கற்களை எடுத்தான்னு போட்டிருக்கு. நியூ டெஸ்டமெண்ட்ல 12 டிசைபிள்ஸ், ரைட்? சோ வாட் இஸ் ஆக்சுவலி மீன்ஸ் இஸ் தி என்டையர் சர்ச். நடந்தது என்னன்னா, அது கட்டி முடித்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் எப்படி இறங்கினாரா. தயவுசெய்து வாசிங்கள் கர்த்தாவே 38 வாசனம். கர்த்தர் எடுத்திருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் பிறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால தண்ணீரையும் நக்கி போயிட்டு. That's a big story behind it. What is actually is the moment the altar was rebuilt, you see the fire of God coming immediately. It's not after 6 hours, not after 5 hours, not after a couple of days, not after a couple of months. The moment the altar was rebuilt, you see the power of God coming down upon the altar. கிறிஸ்துவுக்குள் பெரியமா, that's a message for all of us, spiritual message. என்ன தெரியுமா, என்றைக்கு விழுந்து போன உன்னுடைய ஆல்டர்ஸ் நீ கட்ட ஆரம்பிச்சு, ஆண்டவரே ஜபமாகி என்னுடைய பலிப்பீடம் உடஞ்சு போச்சு ஆண்டவரே, ரூயின்ஸ்ல இருக்கு, எத்தனையோ நாள் ஆச்சு நோக்கி நான் கூப்பிட்டு என் பைபிள் ஓபன் பண்ணி எத்தனையோ நாள் ஆச்சு. இப் யுவர் ஆல்டர் ஆஃப் தி பைபிள் இஸ் broken, you got to rebuild it. If you have not said any loving word to your friends or to others, that altar has to be rebuilt. இந்த உடைந்து போன ஆல்டர் எல்லாம் நீ கட்டின உடனேயே கடல் உடனே எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரா, த பவர் ஆஃப் காட் கம்ஸ் அப்பான் தி பீப்புள். யூ நோ ஃபயர் இன் த பைபிள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், இட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அஸ் யூ ஆல் நோ இட். த ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் ரீட் 3:2 ஆஃப் எக்ஸரஸ், ஆண்டவர் தரிசனத்தை மோசவஸ்க்கு அந்த எரிகிற அக்னியிலிருந்து அவனுக்கு காட்சி கொடுக்கிறதை வாசிக்கிறோம். 13 அதிகாரம் 21 வசனத்தில் எக்ஸரஸ்ல வாசிக்கிறோம், பகலிலே அக்னிசமும் இரவிலே மேக, பகலிலே மேகசமும் இரவிலே அக்னிசமுமாய் கர்த்தர் உங்களால போனாங்கன்னு போட்டிருக்கு. அகெயின் யூ சி 19th சாப்டர் ஆஃப் எக்ஸரஸ் 18th வேர்ஸ், ஆண்டவர் சீனாய் மலையில இறங்கும் போது அக்னியிலே வந்து இறங்கினார் என்று வாசிக்கிறோம். 2 அதிகாரம் ஆக்ஸ் ஆஃப் அப்போஸ்தல்ஸ் வாசிக்கிறோம், அந்த 120 டிசைபிள்ஸ் கூடியிருக்கும் போது மேல் வீட்டிலே அக்னிமான நாவுகளர் மேலே வந்து இறங்கிட்டு வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், இட் ஆல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். சோ நியூ டெஸ்டமெண்ட்ல ஃபயர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி காட்ஸ் பிரசன்ஸ், நம்பர் 1. நம்பர் 2, இட் ஆல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி பியூரிஃபிகேஷன் ஆஃப் காட். ஃபயர் இறங்குச்சுன்னா காட் இஸ் பியூரிஃபைங் தட் பிளேஸ், தட் இஸ் வாட் இட் ஆக்சுவலி மீன்ஸ். அண்ட் தேர்ட்லி, இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி பவர் ஆஃப் காட். சோ தி பிரசன்ஸ், the purification and the power of God, the moonrume and the fire and imagery adagum. So andavar enga enna seiraaru epa, the moment you rebuild your altars, unga vaalkaiye neenga rebuild panna aarambinga, endha area la odanju poi irukku ungalku theriyum, unga java vaalkai eppadi irukku, kadaloda vedathina vaasikkira naatkal evlo naal sell pandringa, indha ulandhu pona indha alangal ellam bali ellam balipadutha nee katta aarambikkum bodhu kathar immediate avadhu prasanathai unga mele irukkirar, வல்லவை உங்கள் மேல இருக்குறாராம். இன்னைக்கு if you want to lead real powerful Christian life, you need to have the presence of God, you need to have the purification of God, you need to have the power of God coming upon you. அது எப்ப வரும் தெரியுமா, when the altar was rebuilt, கர்த்தருடைய அக்கினி மேல இருந்து இறங்கி சீனு வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, this is a central message for all of us. Which area of your altar is broken now? உங்க வாழ்க்கையில எந்த ஆல்டர் உடைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. As a pastor, I know which area of my relationship with God is broken. Na kadavula kodu uravile endha area la ye altar odanjirukken enakku theriyum. So what I am doing is during the Lent season, namukku katta solugiradha enna, if you want the power of God to come into your life, if you have got to do something, na pannano, rebuild the altar. God is saying 12 kattal yen eduthanga na, it stands not for the one person or two person, the entire church is involved. If you want the power to be experienced in the church, thirichavile kathrode vallama iraganumna, if you want to feel the presence of God in the church, if you want to feel the power of God in the church, if you want God to purify the church, you got to rebuild the altar. Each person, 12 kothrangalum abrin artha, every single person in the church, from pews to the pulpit to the pews, pastor lende janang ellarume, we got to rebuild all of our all broken altars. Only then you will feel the presence of God, you will feel the power of God, you will feel the purification of God coming upon us. Adu seiyada varaikkum oru adhigama numerically adhigama

விஷிவாஷியா இருக்காதீங்க. ஸ்டாண்ட் ஃபார் ஜீசஸ் அண்ட் ஜீசஸ் அலோன், நாட் ஜீசஸ் பிளஸ். The world is saying Jesus is not the only way. There are so many ways to go to heaven. No, no, no, no, no, no. The Bible is so emphatically says, 14:5-6 le vasikram Yohanan suvishesthre, nane valiyum satyamum jeevan. Jesus does not say I am a way, I am a truth, I am a truth solala, life in solala. He say I am the way. Angle translation le definite article is used. He is not, I am one of the ways. Jesus could have said that. Said, paravalla, yen mooliyama yaar mooliyama nee varala mele. That is not what Jesus said. He said, I am the way, I am the truth, I am the life. There is no other way. 4:12 apostle nadapadiyil vasikkrom vaanathin keele bhoomiyin mele nam rakshippadiyum padiki yesuvin naamame illada padiki vera naamam valagapadavillai. There is no other second way. Onnin da nee neera vela irukkanum illana broad vela irukkanum, right? There is no midway in Christianity. There is no neutrality in Christianity, right? So Christopher Perimanavade, first successful ani sinning mele vaanunna, recommit your allegiance to God. Number 2, rebuild what your altar. Udaindu pona bali pidangalai kattungal. Appadi kattuningina enna nadakkuma? Entire 12 kothrangal appadina enna artham? Entire Christendom, entire church. If you all, each one start rebuilding your broken altars, then the fire of God will come upon you and to the entire church. Thiruchabegal innikku vallamai illadirukkadhu kaaranam enna? There are so many broken, namma thanpetta vaalkaiyila, each one should rebuild his own altars. You know where things have gone wrong in your life. You know where your relationship has gone wrong with God, right? Rebuild it now if you want to experience the presence, the power and the purification of God coming upon us. கடவுளின் மேல இறங்கி வந்து அந்த அக்னியினால உங்களை அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னா வேற எதுவுமே சொல்ல போறேன். I'm not talking literally, I'm not talking about fire coming down upon us. If you want to feel the power of God in your life, you need to rebuild your altars. That is what is happening. Secondly, as you all know, thirdly and finally, first principle is recommit your allegiance to God. Second principle is rebuild the altar of God. And thirdly and finally, restore the altitude of God. What I mean by this? 39th verse was seen. Janangale laaru vidu kandapurudhu. Mugankupuru vidu. Kathare devam. Kathare devam. God is the Lord. Elijah and the Vartaki. Jehovah is God. In artham. Ulikalabhi theriyo. Elijah and the word meaning in anna. Jehovah is God. Jehovah thaan kadavul. Avan erkenave the perliye adu confess pantar. ஜனங்கள் எல்லாம் இதை பார்த்த பிறகு, எதை பார்த்த பிறகு, இந்த ஃபயர் கீழே வந்ததை பார்த்தது மாத்திரமல்லாதபடிக்கு இந்த ஃபயர் வந்து அது வெட்டி போட்ட அந்த அந்த புல்லை வந்து அந்த மாடு வெட்டுறாங்க. அது வந்து எரிக்கிறதை கண்ட உடனே எல்லாரும் முகங்கூப்பிடுவது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்களாம். ஐயா, யூ கெப்ட் வென் யூ ஸ்டார்டட் யூர் கிறிஸ்டியன் லைஃப், யூ கெப்ட் காட் அட் அன் ஆல்டிடியூட், ரைட்? ஒரு லெவலில் வச்சிருந்தீங்க. As the race go by, Exodus 19th அதிகாரத்தின் 8th வசனத்தை வாசிங்கள். யாத்திராகு 19:8. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவர்களெல்லாம் செய்வோம் என்று பிரதியித்தரும் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்திலே தெரிவித்த. நல்ல கவனிங்க, சீனாய் மலையிலே ஆண்டு 10 commandments கொடுப்பதற்கு முன்பதாக ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கன்ஃபெஸ் பண்றாங்க. என்ன கன்ஃபெஸ் பண்றாங்க? என்ன சொன்னாங்க? ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் சொன்னவர்களெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்? கர்த்தர் சொன்னதெல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம் சொல்லலைங்க. கர்த்தர் சொன்னவங்களா நாங்கள் நம்புவோம் சொல்லலைங்க. நாங்கள் என்ன செய்வோம்? செய்வோம் என்றார்கள். That is they made a confession. We are going to keep God at a high altitude in our lives. He is going to be our top. He is going to be our sovereign God. He is going to be our authority hereafter. He is going to be our top priority in life. And இந்த ஆல்டிடியூட் வச்சவங்க கொஞ்சம் நாளாக என்ன பண்ணாங்களா? They brought him down to a low altitude on par with other gods of the world. இவ்வளவு altitude வச்சு ஆரம்பிச்சவங்க நாள் ஆக ஆக என்ன பண்ணாங்களா? அந்த altitude வந்து கடவுளை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கி லோ ஆல்டிடியூடு கொண்டு வந்து பால் என்று சொல்லக்கூடிய உலகத்தின் கடவுளோடு கூட இந்த கடவுளை கம்பேர் பண்ற அளவு கொண்டு விட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, வாட் வாஸ் த பொசிஷன் யூ கேவ் காட் when you started your Christian journey? And where is God standing in your life? God is at the same altitude that you gave him before? Or is he lowered him to the level of this world now?

உலகத்தோடு இருக்கிற லெவலுக்கு அநேக சமயங்களிலே காட்ஸ் ஆட்டிடியூட் நம்ம குறைச்சிட்டோங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, thirdly he said these people are all fell on their faces and said God is Yahweh is God, Yahweh is God and so on. That means they again lifted him high above again. கடவுளுடைய ஆட்டிடியூடை குறைச்சவங்க எல்லாம் சேர்த்து ஆண்டவர் தான் எங்களுக்கு தெய்வம், இனிமேல் பாகாலும் தெய்வம் என்று முதல்ல பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல அவர் ஒன்றுமே சொல்லவில்லைன்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த அற்புதத்தை கர்த்தர் ஃபயர்ல இறக்கிறத பார்த்த உடனே they all made a confession. They again lifted God from lower to the higher level altitude and said Yahweh is God, Yahweh is God. That's all that matters to them. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, this is exactly what we should be doing. 36-37 வசனங்களை வாசித்தீங்கன்னா வீட்டில் போய் வாசிப்பாருங்க. அங்க இருக்கிற இந்த ஜெப எலியாவின் ஜெபத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் நோ டைம் டு கோ இன் டு தி டீடைல்ஸ் ஆஃப் இட். இஃப் யூ கவுண்ட் இட் இன் தமிழ் டிரான்ஸ்லேஷன், தேர் ஆர் ஒன்லி 40 வேர்ஸ், 40 வார்த்தைங்க இருக்குங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல. இதை வந்து நீங்க நியூ டெஸ்டமெண்ட்ல 6 அதிகாரத்தில் 9 வசனத்திலிருந்து ஆண்டவருடைய பரமநிலை ஜெபத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, இது எக்ஸாக்ட்லி 40 வேர்ட்ஸ் இன் டைம். So 40 words there, exactly 40 words in the same prayer Elijah offered to God in order to bring the fire upon what he has actually submitted on the altar. And the submit panna altar la submit panna mele fire kondu varadhukku is there only 40 words. The fire came. Fire kandu enna padichu potta paathikalaanga enna potirukana edhella nakichuna sarvanga dagana paliyum viragaliyum கற்களை கூட அந்த கல் வந்து அந்த ஃபயர் வந்து பர்ன் பண்ணிச்சான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரை நக்கி போட்டுட்டான், தண்ணீரை கூட நக்கி போட்டுச்சான். என்ன அர்த்தம்னா என்டையர் திங் வாஸ் கன்சியூம்ட் இன் ஃபயர். ஸோ கிறிஸ்துவுக்குள் வாட் டஸ் இட் மீன் டு அஸ், வென் யூ ரியலி ரீகமிட் யுவர் அலீஜியன்ஸ் டு காட், வென் யூ ரீபில்ட் யுவர் ஆல்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் எவ்ரிபடி ஹாஸ் டு டூ. I know where you need rebuilding. எந்த ஏரியால கடவுளுக்கு உறவுல rebuilding தேவை எனக்கு தெரியாது. Maybe you are not spending any time with the word of God. That area needs to be rebuilt. Maybe you are not spending any time in praying to God. That area needs to be rebuilt. Maybe you are not showing enough love to God and to others. That area needs to be rebuilt. And the area rebuild பண்ணீங்கனா, then the fire will come. You know what the fire will do? It will consume everything. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது எல்லாவற்றையும் தன்னுடைய வல்லமைக்குள்ளே எல்லாவற்றையும் நீ படைக்கிற அனைத்தையும் வல்லமைக்குள்ளே கொண்டு வந்துருவோம். That means when God comes upon you, the entire you will be under the dominion of God, under the power of God, under the sovereignty of God. That man can do anything in this world for God. எப்படி கர்த்தருடைய வல்லமைக்குள்ளே வாழ்க்கை முழுமையாய் வரும்பொழுது அது என்ன செய்யுமா, உன் வாழ்க்கையில பெரிய வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார். தட் இஸ் அ சீக்ரெட் தட் எலிஜா வாஸ் டெல்லிங் டு ஆல் ஆஃப் அஸ். இஃப் யூ வாண்ட் டு லீட் அ விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இன் திஸ் வேர்ல்ட், டோன்ட் யூ கேன் ரீட் லாட்ஸ் ஆஃப் புக்ஸ் அவைலபிள் இன் தி மார்க்கெட், தவுட் தட்ஸ் நாட் புக்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ ஒன் சிங்கிள் பிட். தீஸ் த்ரீ பிரின்சிபிள்ஸ் டு பி ஃபாலோட் இஸ் ரீ கமிட் யுவர் அலீஜியன்ஸ் டு காட் அண்ட் சே லார்ட் ஒன்லி காட் அண்ட் காட் அலோன், நாட் காட் பிளஸ் வேர்ல்ட். Lord Jesus and Jesus alone is my focal point. You are my priority. Nothing else in this world, Lord, anymore. Secondly, he's saying, rebuild the altar. And finally, he says again, restore the altitude of God. கடவுள altitude குறைச்சி low altitude கொண்டு வந்து பாலோடு கூட ஒப்பிட்டீங்களப்பா, கடைசியா பார்த்த உடனே என்ன முழங்கால் போட்டு என்ன சொல்ல, God பாலும் கடவுள், அது இயேசு தேவனும் கடவுள் என்று சொல்லவில்லை, தேவனே கடவுள், தேவனே கடவுள் என்று சொன்னார்கள். The elevated the level of God again, putting back the same attitude with which they started the journey. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, that is exactly what we are expected to do, right? If that happens in your life, I tell you, you can lead a marvelous Christian life, not only just for this 40 days, in all the days to come in this year. இந்த வருஷத்துல முழுமையாக கிறிஸ்துவுக்காக இந்த மூன்று காரியங்களை நாம் செய்யறச்ச கர்த்தர் உங்களுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை தருவார். கர்த்தருக்கு மகிமையாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியும். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வழியிலும் கூட எங்களை முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள் யாரையும் தேடி போவதில்லை, போக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. புத்தகங்களை படிக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா. நாங்கள் இந்த மூன்று பிரின்சிபிள் சொல்லப்பட்டதை எங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்க உதவி செய்யும். அந்த இஸ்ரவேல் மக்களைப் போல் ஆண்டவரே,
நாங்கள் எலிசா சொன்ன வண்ணமாக ஹெல்ப் அஸ் லார்ட் டு ரீகமிட் அவர் அலிஜியன்ஸ் டு காட் அண்ட் டு காட் அலோன். பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், ஆண்டவராக தேவன் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் சொன்னவனமாக உண்மை மாத்திரமே பின்பற்றுவோம் என்ற உறுதியோடு கூட நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போக்க நிற்கிறவைத்த ஆரம்பிச்சார். நீரும் உண்மையும் பின்பற்றுவோம் என்று சொல்லாதபடிக்கு உண்மையே பின்பற்றுவோம் என்ற உறுதியோடு கூட செல்ல எங்களுக்கு அறிவித்தார். உண்மை அல்லாதபடிக்கு எங்களுக்கு வேறு விருப்பமில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறனமாக நீ ஒருவரே எங்களை படைத்தீராண்டவரே, நீ ஒருவரே எங்களை ரட்சித்தீர் சாமி, நீ ஒருவரே எங்களுக்காக திருப்பி வரப்போக்கிறீர் சாமி, உறுதியாய் பற்றி உமக்காக மாத்திரமே வாழ்வோம் என்ற உறுதியோடு கூட செல்ல எங்களுக்கு அறிவித்தார். இரண்டாவது ஆண்டவரே, ஹெல்ப் அஸ் டு ரீபில்ட் அவர் ஆல்டர்ஸ் ஆஃப் காட். உடைந்து போன ஆல்டர்ஸ் எங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில உண்டு ஆண்டவரே. பா, எந்த ஏரியால உடைந்து போயிருக்கிறேன் என்பதை நீ வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஏரியாவை கட்ட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, ட்வின் டவர்ஸ் எதிரிகளாலே வீழ்த்தப்பட்டது சாமி, ஆனால் இந்த பலிப்பீடங்கள் எல்லாம் நாங்களாக வீழ்த்துகிறோம் சாமி. இந்த உடைந்து போன பலிப்பீடத்தை கட்ட எங்களை பலம் தாரும் ஆண்டவரே. எந்த ஏரியால நாங்கள் உடைந்திருக்கிறோம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தும் அந்த ஏரியாவை கட்டும்படியான பலன் எங்களுக்கு தார். வர ஆண்டுகளிலே சாமி நாங்கள் அந்த ஏரியாவை கட்டி அதன் மூலமாக கட்டின உடனேயே அக்னி இறங்கிட்டு சொல்லி வாசிக்கிறோம். உம்முடைய பவரை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய பியூரிஃபிகேஷனை நாங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவர் முதலாவது எங்கள் உடைந்து போன பலிப்பீடத்தை கட்ட வேண்டும் சாமி. அது கட்டுகிற பிள்ளைகளாக எங்களை தொடர்ந்து நீ மாற்றித்தார். 12 கற்களை வைத்ததன் அடையாளம் சாமி, என்டைய சர்ச் சுட் ஆண்டவரே ரீபில்ட் த ஆல்டர்ஸ். முழுமையாக திருச்சபை முழுமையாக அந்த ஓல்ட் கம்யூனிட்டி ஆண்டவரே தங்களுடைய உடைந்து போன ஆல்டர்ஸை கட்டும்பொழுது அந்த ஓல்ட் கம்யூனிட்டியின் மேலே இப்படி வல்லமை இருக்கிறதாக வாசிக்கிறோம் சாமி. அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபைத்தாரும். இறுதியிலே சாமி, ஹெல்ப் அஸ் டு ரெஸ்டோர் த ஆல்டிடியூட் ஆஃப் காட். கடவுளை நாங்கள் முதலே கடவுளே தெய்வம் என்று வாழ்ந்தோம் சாமி. இப்பொழுது இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த பிறகு ஆண்டவரே, நாட்கள் ஆக ஆக ஆண்டவரே, கடவுளும் ஒரு முக்கியத்துவமாக நான் கருதும். கடவுளே முக்கியத்துவம் என்ற நிலைமை மாறிவிட்டது சாமி. அந்த ஆல்டிடியூட் அண்ட் லோ ஆல்டிடியூட் நாங்கள் இறக்கிட்டோம் சாமி. அதற்காக எங்களை மன்னித்துள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தாமே எலிஜா சொன்ன மூன்று கருத்துக்களை நினைவு கொண்டு உமக்காக வாழ கிருபை தர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யானே என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்தம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவர் அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கணும், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டுக்கலாம், நீ என்ன என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்துல நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், எம்எல் இவ்வளவு பாச வச்சீங்க, அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உனக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சு பார்த்து, அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்க, எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எது செஞ்சனோ, நான் செய்யலையோ, பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னே ஒண்ணு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்துட்டு நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை

அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதா இருக்கும். அது அவனு அவன் தான், அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வன், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஆக ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் ஏன் ஆண்டவர்.

0: உலகத்துல நீ என்னென்ன செய்ய கேட்பாங்க? எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையிலிருந்து முடிஞ்சே வெளியே வரலாம், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான், அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறது இன்னொரு கடன் வாங்குவீங்க, அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரு சொல்றாரு? அதை எல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தை நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

தேடி போறேன், எங்கெங்கயோ கதறினேன். நிறைய பேர் சொன்னாங்க இவன் ஓடிட்டான், இவன் பயந்துட்டான், இவன் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டான். ஆனா யாருக்கும் தெரியாது, நான் ஓடி வந்ததே என் அப்பா சமூகத்துல, நான் ஓடி வந்ததே ஆண்டவருடைய பாதத்திற்கு நான் ஓடி வந்தேன். இனிமே யாரையும் தேடி போக மாட்டேன், இனி யாருகிட்டையும் கூனி குறுக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த இயேசு எனக்கு இருக்கிறா, ஒப்பற்ற என் செல்வம், எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறா. அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா.

அவியனவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. நீதிமொழிகள் 15:6. ஜாக் விட்டாக்கர் என்ற ஒரு தனி மனிதனுக்கு 2002 கிறிஸ்மஸ் அன்று 314 மில்லியன் டாலர் பணம் லாட்டரி பரிசு கிடைத்தது. அவர் ஏற்கனவே ஒரு தொழிலும் செய்து கொண்டு வந்தவர். இந்த லாட்டரி தொகை தன் குடும்பத்துக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சேர்க்கும் என்று அவர் நினைத்தார். அடுத்த 10 அவருடைய பேத்தியும் அவளுடைய காதலனும் போதை மருந்து அதிக அளவில் உட்கொண்டதால் மறித்து போனார்கள். சில நாட்கள் கழித்து அவருடைய மகள் மறித்து போனாள். இவரும் பல முறை ஜெயிலில் அடைக்கப்பட்டார். பல தொழில் நிறுவனங்களும் தனிநபர்களும் பல்வேறு காரணங்களுக்காக இவர் மீது வழக்கு தொடர்ந்தனர். சூதாட்டத்தில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய 1.5 மில்லியன் டாலர் பணத்துக்கு எம்டி செக் கொடுத்து அது பவுன்ஸ் ஆனதால் சிறையில் அடைக்கப்பட்டார். குறுக்கு வழியிலாவது பணம் சம்பாதித்து மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட வேண்டும் என்று நினைக்கிற மனுஷரை சாத்தான் அறிந்திருக்கிறான். அவர்களுக்கு குறுக்கு வழியில் செல்வத்தை கொடுத்து மிகப்பெரிய பால்கடிப்பை அந்த குடும்பங்களிலே கொண்டு வந்து விடுகிறான். ஆம் பிரியமானவர்களே, அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்குமே உதவாது என்று வேதம் கூறுகிறது. தேவன் காட்டும் பாதையில் கைப்பாடாய் சம்பாதித்தால் அதில் மிகுந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஆம், அவருடைய ஆசீர்வாதமே வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை நமக்கு கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவோடு கூடவே யூதாஸ்காரியோத்தும் ஊழியம் செய்தான். அவனுக்கு எப்படியாவது குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. சாத்தான் அதை அறிந்தான். எனவே சாத்தான் யூதாஸ்காரியத்துக்குள்ளே புகுந்தான். பிரதான ஆசாரியர்களும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவை பிடித்து சிலுவையில் அறைந்து கொலை செய்துவிட வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். அதை அறிந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்க முன்வந்தான். அதன்படி இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். மிக சுலபமாக குறுக்கு வழியில் 30 வெள்ளிக்காசை சம்பாதித்தான். ஆனால் அந்த பணம் அவனுக்கு உதவவில்லை. மனசாட்சியிலே பாதிக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி அவர்கள் பிடித்து சென்றபோது குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி பணத்தை தூக்கி எறிந்தான். நான்று கொண்டு செத்தான். பிரியமானவர்களே, ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைக்கும் சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாத பெறாது. ஆகவேதான் துன்மார்க்கனுடைய வருமானத்தில் துன்பம் உண்டு என்று வேதம் கூறுகிறது. எனவே வேதம் காட்டும் வழியில் நேர்மையாய் பணம் சம்பாதிப்போம். அப்பொழுது நமது வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டாயிருக்கும்.

ஒன்று சாமுவேல் 18 அதிகாரம். அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு ஜோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. ஜோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். ஜோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஜோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வியை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சியையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் இஸ்திரிகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுளுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த இஸ்திரிகள் ஆடி பாடுகையில் சவுள் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுளுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதல் கொண்டு சவுள் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுளின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுளின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுள் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுள் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுள் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் ஜூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான். என் கையல்ல பெலிஸ்தரின் கையை அவன் மேல் விழட்டும் என்று சவுள் நினைத்து கொண்டு சவுள் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராபை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்பொழுது தாவீது சவுளை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். சவுளின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியனாகிய ஆதரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சவுளின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதை நேசித்தாள். அது சவுளுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. அவள் அவனுக்கு கன்னியாயிருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுள் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2 குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான். பின்பு சவுள் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடே இரகசியமாய் பேசி இதோ ராஜா உன்மேல் பிரியமாயிருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள், இப்போதும் நீர் ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். சவுளின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா, நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். தாவீது இன்ன இன்னபடி சொன்னான் என்று சவுளின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சவுள், ராஜா பரிசுத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்கள் இடத்தில்
பழி வாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப் பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது. அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவீதுக்கு பிரியமாயிருந்தது. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தலில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமனாகும் படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாயிருந்தான். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது.

எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ திருமணத்தில் ஃப்ளெக்ஸ் அடிக்கிறது, அந்த பின்னாடி டெக்கரேஷன் பண்ணுறது, அப்புறம் கேமரா, மற்ற எல்லாவற்றையுமே அவர் முக்கியமாக கிறிஸ்தவ திருமண காரியங்களில் மாத்திரமே இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவரிடத்துல ஒரு நாள் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், அடுத்த மாதம் முழுவதுமாகவே எனக்கு வேலை இருக்குது, அதிகமான முகூர்த்த நாட்கள் வருகின்றன அப்படின்னு சொன்ன உடனே நான் கேட்டேன், நீங்கள் கிறிஸ்தவங்க மத்தியில் தானப்பா அந்த இதெல்லாம் செய்கிறீங்க, திருமண காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் முகூர்த்தத்துக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்ட உடனே, என்ன நீங்கள் விஷயமே தெரியாமல் இருக்கிறீங்க, எந்த உலகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாரு. ஏன்ப்பா என்னாச்சு, நான் எதுவும் அப்படி தப்பாக கேட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 95% கிறிஸ்தவர்கள் முகூர்த்த நாளில் தானே திருமணம் வைக்கிறாங்க, ஆகவே தான் எனக்கு எல்லா முகூர்த்த நாள்லையும் எனக்கு பெரிய வேலை அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் இந்த சகோதரனுடைய இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொல்கிறாரு 95% எல்லாருமே முகூர்த்த நாள் அன்னைக்கு தாங்க கல்யாணம் பண்றாங்க, முக்கியமா தென்பாகத்துல பாரம்பரிய சபைகள்ல. ஏன் இன்னைக்கு என்னமோ ஆவிக்குரிய சபைன்னு சொல்ல எல்லா சபையிலையும் எல்லாம் பாத்தீங்கன்னா நாள் பாக்குறாங்க, நேரம் பாக்குறாங்க, முகூர்த்தம் பாக்குறாங்க, அந்த என்னென்ன இருக்கோ சடங்கு இருக்கோ எல்லாத்தையும் தானே பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இந்த சமயத்துலதான் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நேற்றைய தினத்துல செய்த ஒரு செயல் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதா இருக்கு. அப்படி என்ன அவங்க பண்ணாங்க? ஒன்றும் இல்லைங்க, நேற்று 25 நமக்கு தெரியும், சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணத்துக்கும் குறிப்பிட்ட மத சமுதாயத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு இணைப்பு இருக்கிறது. அது ஒரு வகையான மத அடிப்படையில் தான் இந்த சூரிய கிரகணத்தை அவர்கள் போதிக்கிறது உண்டு. ஆக இந்த பெரியாரை பின்பற்றக்கூடிய அந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன முடிவு செஞ்சாங்கன்னா, இந்த மதத்தின் அடிப்படையில சூரிய கிரகணத்தை பார்க்கக்கூடியவங்க சொல்லுகிறது, கர்ப்பிணி பெண்கள் அந்த டயத்துல வெளியில வரக்கூடாது, அவங்க சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் செஞ்சா தெய்வ குத்தம் ஆயிரும், அவங்க லைஃப்ல எந்த நல்லது நடக்காது, இப்படி எல்லாம் அவங்க சொல்லும் பொழுது இவங்க அந்த பெரியார் சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, நேற்று சாயங்காலத்துல ஒரு கூட்டத்தை நடத்துகிறார் எல்லா கர்ப்பிணி பெண்ணும் வாங்க, எல்லாரும் இந்த டயத்துல என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. கடந்த வருஷத்திலையும் இதே மாதிரி செஞ்சிருக்காங்க, 2019 நடந்த சூரிய கிரகணத்துல அதே மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. வீரமணி நமக்கு தெரியும், அந்த பெரியார் இதுல ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். என்ன அப்படின்னா, 2019 இதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நாங்க சூரிய கிரகணத்தை அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி சாப்பாடு சாப்பிட வச்சோம், அந்த பெண்ணை வெளியில எல்லாம் சுத்த வச்சோம், இப்ப அந்த பெண்ணுக்கு மகிழனா இந்த பெயரிலே ஒரு குழந்தை, அழகான குழந்தை பெற்று அவள் எடுத்திருக்கிறாள், அந்த குழந்தையோடு கூட என்ன பண்ணியிருக்கிறான், நாங்க இந்த சூரிய கிரகணத்திலையும் பங்கு பெறுகிறோம். இதன் மூலமா என்ன சொல்ல வர்றோம், இதெல்லாம் மூட நம்பிக்கை, நீங்க எதையெல்லாம் நம்பிக்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அது நிச்சயமா நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் மூட நம்பிக்கை, இதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்யறோம், நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, இத

என்னன்னா, முகூர்த்தம் என்கிற ஒன்று கிறிஸ்தவத்திற்கும் கர்த்தருடைய வேத வசனத்திற்கும் எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒன்று. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 18:10 வசனத்தை பாருங்க. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். குறி கேட்கிறவன், செத்தவர்களிடத்துல போய் விசாரிக்கிறவன், நாள் பார்க்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாள் நல்லதா, இந்த நேரம் நல்லதான்னு குறிக்கிறது. இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடியவன் பக்கத்துல இருக்க வேண்டாம், இது எனக்கு அருவறுப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நான் போய் முகூர்த்தம் பார்த்துக்கிட்டு நல்ல நேரம் இது, இது கெட்ட நேரம், இது பேய் நேரம், இது தேவ தூதர்களுடைய நேரம், ஒண்ணும் கிடையாது. ஆனா நான் அதையெல்லாம் செய்யும் பொழுது நான் கிறிஸ்தவத்தையே கேலிக்குள்ளாக்குகிறேன். மற்றவர்கள் இங்கே வருவதற்கு நான் மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கிறேன். ஒரு சாதாரண பெரியார் சித்தாந்தத்தை பின்பற்றுகிறவர்களே இதற்கு எதிராக நாங்கள் அதை செய்து காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்களே, நான் கேக்குறேன், நீங்க ஏன் மற்ற நேரத்தில் திருமணம் செய்யக்கூடாது? எதேச்சைய முகூர்த்த நேரம் அமைஞ்சிட்டா கூட நாம் என்ன செய்யணும் தெரியுங்களா? மற்றவர்கள் தவறா எண்ணி விடுவாருன்னு சொல்லி நேரத்தை மாத்திரம் நாங்க மாத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கிறீங்களாங்கிறதான் என் கேள்வி. என்னுடைய திருமணத்துல நான் அப்படித்தான் செய்தேன். சனிக்கிழமை திருமணம் செய்ய உறவினர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசினாங்க, என்னப்பா நீ போய் சனிக்கிழமை திருமணம் வச்சிருக்கிற, சனிக்கிழமை திருமணம் வைக்கிறேன், நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்து காண்பிக்கிறோமா இல்லையான்னு பாருங்கயா. திருமணம் நன்றாக அமைவதும் அமையாமல் போவதும் அந்த நேரத்துல திருமணம் செய்கிறதுனால அல்ல, அந்த நொடியில அந்த நாளில திருமணம் செய்கிறதுனால அல்ல. எப்படிப்பட்டவர்கள் இணைக்கிறாங்க, அவங்க மனது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை வச்சுதான் அந்த திருமணம் சரியா இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது அங்கு தீர்மானிக்கப்படுகிறது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் எந்த நாளையும் நம்பல, எந்த நேரத்தையும் நம்பல. ஏன் நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடாது? இது தென்பாகத்தில் அதிகமா இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதை ஏன் நாம் மாற்றக்கூடாது? போதவர்கள் இதை ஏன் சபையில எல்லா இடத்துலையும் போதிக்க கூடாது? எதற்காக இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நாம வைக்கிறோம்? முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது யாருடையது? அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? எத்தனை வகையான முகூர்த்தம் இருக்கிறது? ஒண்ணு இல்ல, உங்க கூகுள்ல முகூர்த்தம் என்றால் என்ன அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 24 வகையான முகூர்த்தத்தை குறித்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். அதுல எல்லா முகூர்த்தமும் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம். காலையில 4:30 மணில இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5:30 மணி வரைக்கும் இருக்கும். அந்த 1.5 மணி நேரம் அளவோ 1 மணி நேரம் அளவோ எனக்கு அதை பத்தி சரியா தெரியல. இந்த முகூர்த்தம் இந்த நாள் பார்க்குதுல எல்லாம் வேறு சில மதத்தினர் அவர்கள் பார்க்கிறாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கை, அது சரியா தவறான இங்க நாம குற்றம் சொல்ல இல்லை. ஆனால் வேதத்தில் அது இல்லை என்பதை சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. பைபிள்ல அது கிடையாது. தயவு செய்து போதகர்களே, உங்களுடைய சபை விசுவாசிகள் ஏதாவது முகூர்த்த நேரம் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, நம்மை விட பெரியார் சித்தாந்தத்தை பின்பற்றுகிறவர்களே பரவாயில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தயவு செய்து நாம் நடக்க வேண்டாம். மூட நம்பிக்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய முற்போக்கான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் எதுன்னு கேட்டீங்கன்னா பைபிள், காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை தான். இந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு முற்போக்கான எண்ணங்களை தருகிறது, மூட நம்பிக்கையை களைந்தெறிகிறது, சரியான பாதையிலே பயணிக்க அது உதவுகிறது. ஆனால் நீங்கள் நானும் மீண்டும் அதே மாதிரியான ஒரு நம்பிக்கையில போய் விழுந்தா இந்த மக்களுக்கு எதை நாம காண்பிக்கிறோம்? ஒரு வித்தியாசமும் இருக்காது. மாற்று மதத்திலிருந்து இங்க வந்தாலும் சரி, வேற எங்கிருந்து இங்க வந்தாலும் சரி, எந்த மாற்றத்தையும் அவர்கள் பார்க்க முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுவோம், மற்றவர்களுக்கு முன்மாதிரியா நடப்போம். மூட நம்பிக்கைகளுக்கு துணை போய் விட வேண்டாம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, துணிஞ்சு நில்லுங்க. நாம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையும் கலந்து போவதற்கு பேர் தான் கிருபையா. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இந்த உலகுக்கு நாம் ஒளியா இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ரமேஷ் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தான். அந்த ரோடு வெறிச்சோடி இருந்தது. தூரத்துல வரும்போதே அது அவன் கண்ணுக்கு தென்பட்டுச்சது. ஒரு டிவிஎஸ் வண்டி ரோட்டோரமா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பெரியவர் தார் ரோட்ல கொட்டி கிடந்த சாதத்தை வருத்தத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் கையில காலி டிஃபன் பாக்ஸ். ரமேஷ் அவர் பக்கத்துல வந்து, ஐயோ சாப்பாடு கீழே கொட்டிட்டு தான்னு கரிசனையோட கேட்டான். அவர் தலைய மட்டும் அசைச்சாரு. அவர் கண்கள்ல கண்ணீர் ததும்பி இருந்துச்சு. உடஞ்சு போய் நின்னாரு. ரமேஷ் அவர் தோளை தொட்டு, ஐயா இதுக்கு போய் ஏன் கலங்குறீங்க? தப்பா நினைக்க வேண்டாம். லஞ்சுக்கு பணம் வேணா தர்றேன். விடுங்க ஐயா, கொட்டுனதை அள்ளவா முடியும். உங்க முகத்தை பார்க்க கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னான். ரமேஷ ஒரு பார்வை பார்த்துட்டு அவர் பர்ஸ் எடுத்து காட்டினாரு. நிறைஞ்சு இருந்துச்சு. அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. என் ஒய்ஃப் ஆசை ஆசையா 5 மணிக்கே எழும்பி எனக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுப்பா. அவளுக்கு மூட்டு வலி, சுகர் இருக்குது. மதியம் ஃபோன் பண்ணுவா சார், சாப்பாடு எப்படி இருந்துச்சு, உப்பு சரியா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சான்னு கேப்பா. அதுக்கு மேல அவருக்கு பேச முடியல. ஒரு சில வார்த்தைகள் தான், ஆனா 1000 அர்த்தம். ஆமாங்க, சோறு அப்படிங்கிறது ஒரு பொருள் இல்ல. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு இருக்கோ காரம் இருக்கோ புளிப்பு இருக்கோ தெரியாது. ஆனா சமைப்பவங்களோட அன்பு இருக்குது. சாப்பிட்டா நிறைவது வயிறு மட்டும் இல்ல, மனசும் சேர்ந்தே நிறையுது. கொஞ்சம் பாராட்டலாம். அட, பாராட்ட கூட வேண்டாம், ஒரு தேங்க்ஸ் சொல்லி பழகலாம். நல்லா இருக்கு, தேங்க்ஸ் பா அப்படின்னு உங்க மனைவி கிட்ட சொல்லுங்களேன். 2 மணி நேரம் அடுப்படி போராட்டத்தை உங்களோட ஒரே ஒரு வார்த்தை மகிழ்ச்சியா மாற்றுமே. அன்பா சமைச்சு கொடுக்கும் உங்க மனைவிய மனசார பாராட்டுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கும் படியளிக்கிறாள்.

0: வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, நான் இந்த பிரசங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தா, என் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா, என் குடும்பத்தை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா, நான் ஞானசானம் எடுத்துட்டா, நான் சர்ச்சுக்கு வந்துட்டா சொத்துறா, நான் என்னவாகுமோ அப்படின்லாம் யோசிக்குவாங்க. அல்ல சொல்லுங்க, அப்போ என்னவாகுமோ ஏதுவாகுமோ அப்படிலாம் நீங்க யோசிக்க வேணாம். அல்ல சொல்லுங்க அப்போ. அதனாலதான் ஒருத்தன் சொல்றான் சொத்துறான், அது எப்படி ஆகுமோ அப்படின்னா, சகரியா நீ ஓவரா பேசுற சொத்துற, வாய் இருக்கிறனாலதான் பேசுற சொத்துற, அது நடக்கிற வரைக்கும் அது ஆகிற வரைக்கும் ஊமையாவே இருக்கு. அல்ல சொல்லுங்க. நிறைய பேர் இப்ப குதவளை நெரிச்சாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கேன். சகரியா குதவளை நெரிச்ச மாதிரி எல்லாரும் குதவளை நெரிச்சாருன்னா சொத்துறேன், ஐயோ ஐ ஆம் ரெடி அப்படிம்பாங்க போல. அல்ல சொல்லுங்க. நான் ஒன்று கடைசி பிரசங்கத்தில் கன்ஃபார்மாக சொல்லிட்டு போக விரும்புகிறேன். கத்தருக்கு தோத்துறான், உங்கள் கொத்தவளை நெரிச்சாயிலும் உங்களை தேவ திட்டத்துக்குள்ளே நான் பிரசங்கிக்கிறேன். ராஜா கொண்டு வந்தே தீருவார். இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் நில்லாது, நீங்கள் வந்தே ஆகணும், கமிட் பண்ணியே ஆகணும். தேவ திட்டத்தையோ வார்த்தையோ பிரசங்கத்தையோ சத்தியத்தையோ இனி ரிஜெக்ட் பண்றதுக்கு காலமே இல்லை. தீவிரமா அப்பா நடப்பிக்க போறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன ஆகுமா, 25 இஸ்ரவேல் மக்களுக்குள்ள வேசித்தனம் வந்துட்டு, இந்த மோவாபியர்கள் அப்படியே மேக்கப் எல்லாம் பண்ணி இஸ்ரவேல கவுத்துட்டாங்க சொத்துற. இந்த மேக்கப்பே ரொம்ப பிரச்சனை. அல்ல சொல்லுங்க அப்பா, ஓவர் டெக்கரேஷன் சொத்துறா, உள்ளான மனுஷனுக்கு ஆகாது. அல்ல இல்லை சொல்லுங்க அப்போ. ஓவர் டெக்கரேஷன் வெளி மனுஷனுக்கு கூட ஆகாது. இப்போ இருக்கிற அந்த பசைகள் அது இதுகளெல்லாம் போட்டு சொத்துற, அந்த டெக்கரேஷன் பண்ணி வெள்ளை முடியெல்லாம் கருப்பு முடி ஆக்குறதுக்கு சொத்துறான், அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு சொத்துறான், புது புது வியாதிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு சொத்துற. இந்த டெக்கரேஷன் தான் புது புது வியாதிகளுக்கெல்லாம் காரணம். நார்மலாக இருந்தோம்னா நல்லா இருக்கும். எல்லாமே சொத்துற, கண்களுக்கு மையிட்டு எசபேல். அருளே சொல்லு. நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எசபேல் எப்படி இருந்திருப்பா அப்படின்னு. எசபேல் இப்படி இருந்திருப்பான்னு உனக்கு ஆசையாடா, சரிடா காட்டுறண்டா ரோட்டுக்கு வாடா அப்படின்னாரு. ரோட்டுக்கு கூட்டு போனார் சொத்துறம். நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு எதையுமே காட்டுவார். ரோட்டுக்கு கூட்டு போனார் சொத்துறம். ஒரு வயசான கிழவி சொத்துறம், அப்படியே சுடிதார் போட்டு சக்கு போக்கு சக்கு போக்குன்னு போச்சு. அதை வர்றா, அதை வர்றா, அதை வர்றா, அதை வர்றா, பார்க்கறது தெரியாமல் படுறா அப்படின்னாரு. என்னடா வம்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா, கிழவி அப்படி டைட்டாக ஒரு பேண்டை போட்டு சிக்கு பூக்கு சக்கு பூக்குன்னு ஒரே டெக்கரேஷன். எனக்கு கூட வெள்ள முடியா இருக்கு, அந்த கிழவிக்கு ஒத்த முடி கூட வெள்ள முடியல, அப்படி கண்ணங்கரேன்னு இருக்கு. என்ன ஆண்டவரே இசவேலை காட்டுறேன்னு கூப்பிட்டு வந்து கிழவியை காட்டுறீங்க சொல்லு, இப்படி தாண்டா. அல்ல இல்லையா சொல்லுங்க அப்போ. ஓஹோ, இதுதான் இசபேலா சொத்துறா. அப்போ இசபேல் ரோட்டில் தான் இருப்பாளா அப்படின்னு கேட்டேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் காட்டுறேன்டான்னாரு. அல்ல இல்லையா சொல்லுங்க அப்பா. ஓஹோ, அப்போ சர்ச்சிலையும் இருப்பாளா. அல்ல இல்லையா சொல்லுங்க அப்பா. நீ என்னடா இம்புட்டு லூஸ் ஆனார். அல்ல இல்லையா சொல்லுங்க அப்பா. இந்த ஓவர் டெக்கரேஷனே இசபேலோட ஒரு ஸ்பிரிட்ரான்னாரு. நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, பயமாக இருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அல்ல இல்லையா சொல்லுங்க அப்பா. கத்திருக்கு ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. ஓவர் டெக்கரேஷன் இன்னைக்கு நிறைய நடக்கு சொத்துறம். ஆமா, உலகத்துல இதுக்கு தான் இன்னைக்கு முக்கியத்துவம். ஆமா, உள்ளான மனுஷனுக்கு அது என்ன செய்யாது, ஆகாது. உள்ளான மனுஷன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது பாதிச்சிடும் சொத்துறம், பாதிச்சிடும் சொத்துறம். தேவ திட்டத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளை கமிட் பண்ணுவோம் சொத்துறம், நம்மளை ஒப்பு கொடுப்போம். இது இது சொதரா நம்முடைய நாட்களை வீணாய் கழிக்கிற காலம் அல்ல சொதரா. மரியாள் தன் சுயத்துக்காக செலவிடுகிற காலம் அல்ல சொதரா. ஐயோ, நான் மனவாட்டி என்னை பார்த்துட்டு போயிருக்கிறாரு யோசேப்பு, நான் அழகா டெக்கரேட் பண்ணி அப்படி சொத்துறோம் அப்படியே ஒரு மனவாட்டிக்கான ஒரு கோலத்துல அப்படி புது பொண்ணு புது பொண்ணுக்கான ஒரு டெக்கரேஷன்ல அப்படி சொத்துறோம் சொத்துறோம். அதுக்கு தான் இப்ப நான் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். கண்ணாடிக்கு முன்னாடி சொத்துறோம், கண்ணாடிக்கு முன்னாடி அப்படியே டப்பா டப்பாவா வச்சு சொத்துறோம். இது கண்ணுக்கு, இது உதட்டுக்கு, இது மூக்குக்கு, இது வாய்க்கு, இது கண்ணத்துக்கு அப்படின்னு போட்டு போட்டு அப்படியே அழகு பண்ணி ஊ ஆ அப்படின்னு நான் நார நாட்களை செலவு பண்ற காலம் இது. என் மனவாளனுக்காக நான் அப்படியே என்ன டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிற காலம் இல்லை. ஆளப்பாரு அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமே, நிறுத்து டெக்கரேஷன் டப்பாலாம் தூக்கி ஓரமா வை. அல்ல சொல்லுங்க அப்பா. நீ பிள்ளைய சுமக்கணும். அல்ல சொல்லுங்க, அப்போ கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. சோத்திரம். இது கிறிஸ்துவ சுமக்க வேண்டிய காலம். அர்ப்பணியுங்கள், அனுசரணைகள் எழும்பும். பினகாஸ் அங்க சபையில அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு. சோத்ரா, எல்லாரையும் ஆண்டவர் வாதையில கொண்டுகிட்டு இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் வாதையில செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரத்து வாசல்ல உட்கார்ந்து மோசையும் மூப்பர்களும் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, பொல்லம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டயத்துல சோத்ரா, ஒரு இஸ்ரவேலன் ஒரு மோவாபிய பெண்ணை அழைச்சிக்கிட்டு அவன் போறான் வேசித்தனத்தை நடப்பிக்கிறதுக்கு. ஏற்கனவே வாதையில எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான். தேவ இருதயமும் துக்கத்தில் இருக்கு. தேவனும் அழுதுகிட்டு இருக்கிறாரு. தேவ மனுஷன் மோசே அழுதுகிட்டு இருக்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கிறார். என்ன ஒரு துணிகரம்! இவங்க எல்லாரும் கண்களுக்கு முன்னால அதான் ஆசரிப்பு கூட அடுத்து வாசல்லையே ஸ்தோத்திரம். ஒரு மோபாபிய பெண்ணை கூப்பிட்டுக்கிட்டு போறான். பினகாசு பக்கத்தில் நிக்க ஆசாரிய மகன் இளையாசர் மகன் பாக்குறான். கடக்கண்ணல துட்டிக்குது புச்சம். அல்லே சொல்லுங்க, என்ன பண்றேன்னு தெரியல. ரத்தமெல்லாம் கொதிக்குது. என்ன மோசே உட்காந்துருக்காரு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னாரு, கொலை செய்யாத இருப்பாயாகன்னு. அல்லே சொல்லுங்க, அப்பா ஒரு இப்பதான் நியாயப்பிரமாணத்தை அவரு சட்டத்தை அமுல்படுத்திட்டு உட்காந்து இருக்கிறாரு. சட்டத்தை ரிலீஸ் பண்ணவரே பக்கத்துல உட்காந்து இருக்கிறாரு. கொலை செய்யாத இருப்பாயாக அப்படி சொன்னவரு பக்கத்துல உட்காந்து இருக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. நாடி நரமெல்லாம் துடிக்குது. சோத்ரா, கொலை செஞ்சா அவனுக்கு அதே மாதிரி தான் செய்யப்படும். சோத்ரா, பனிஷ்மெண்ட்லாம் நிறைய எல்லாம் வேற சொன்னவர் உட்கார்ந்து இருக்கா. என்ன செய்யறன்னு தெரியல. ஒரு முடிவுக்கு வர்றான். சோத்ரா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தியே ஆகணும். கர்த்தருக்கு சோத்ரா, இவர் சொன்னவர் இருந்தாலும் இருக்கட்டும். சோத்ரா, சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவனை கொன்னா ஒருவேளை நம்மளை எல்லாரும் கல்லறிஞ்சு கொள்றதா கூட இருக்கட்டும். ஒரு ஆத்மாவை கொன்னதுக்காக நம்மளை கொள்றதா இருக்கட்டும். நம்ம சாகிறதாவே இருக்கட்டும். நம்ம சாகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் போட்டுடணும்டா. அல்லே சொல்லுங்க, அப்பா இந்த ரெண்டையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு மோசே கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்கல. கூடி இருக்கிற ஆளுகிட்ட எந்த அனுமதியும் கேட்கல. தயவுசெய்து அழாதீங்க, நான் போகலாமா, ஒரு சீட்டு போடுங்க அப்படிலாம் கேட்கல. சர்ரு புருணி எழுப்புனா ஒரே ஈட்டி. ஆமா சொத்துறோம். ஆமா, ரெண்டாவது ஒரு குத்து குத்துனா கூட எஸ்கேப் ஆயிரும். சொத்துறோம், ஒரே குத்துல ரெண்டையும் போடணும். அல்ல சொல்லுங்க, ஆமே அல்லேலூயா. நீங்க ஆமே நல்லா சொல்லலைனாலே எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க பைபிள் ஒழுங்கா படிக்கிறது இல்லைன்னு. பைபிள்லாம் படிக்கிற ஆளா இருந்தா கூடவே வருவோம். சக்கு சக்கு சக்கு சக்கு சக்குன்னு சுத்துறோம். ஏன்னா நாங்கள்லாம் அப்படித்தான் பிரசங்கம் கேட்டு வளர்ந்தோம். ஹல்லேலூயாவா. அவர் பிரசங்கம் எங்க பாஸ்டர் பண்ணும்போதே நாலு விரலும் பைபிளுக்குள்ளதான் இருக்கும். சுத்துறோம், அடுத்து இதைத்தான் சொல்லுவாரு. இது சம்பந்தமா அங்கதான் போவாரு. அனுசரணன்னா அங்க போவாரு, இங்க போவாரு. அப்படி நாங்க விரல வச்சிருப்போம். அவர் சொல்றதுக்கு முன்னாடி பைபிள் படிப்போம். இப்ப நான் வசனமே சொல்றது இல்லையே, ஏன் உங்களை வாசிக்கவே விடுறது இல்லையே, ஏன் அப்படி ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா உங்க விரல்கள்லாம் எங்க வச்சிருக்கீங்கன்னு நான் பாக்குறேன்ல, இப்படிதானே வச்சிருக்கீங்க. பைபிளுக்குள்ள விரல் இருக்கிற மாதிரி தெரியலையே. பைபிள் இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஆமென் ஹல்லேலூயா அப்படி கேட்கறத விட்டுவிட்டு அப்படியோ ஓஹோ இங்க பகவத்துக்கு இதுல இருந்து சொல்லுவார் போல அப்படிங்கிற மாதிரிலாம் உட்காந்துருக்கியே. ஆமென். ஆளுகளை பாரு ஸ்தோத்திரம். போனா ஒரே எட்டி ஒரே சொருவு. ரெண்டு மர்டரு, ரெண்டு போனா உங்களுக்கு ரெண்டு கொலை, ரெட்டை கொலை. அல்லே சொல்லுங்க. அப்பா இப்ப மோசையே தவிக்கிறான். ஆத்தாடி ஏண்டா, ஏற்கனவே நாங்க அழுதுகிட்டு இருக்கோம், எல்லா செத்து விழுந்துட்டு இருக்காங்க, வேசித்தன வேற பெருகி போச்சுன்னு நாங்க ஒப்பாரி வச்சுட்டு இருக்கோம். இதுக்கு இடையில இன்னொரு பாவத்தை நீ செஞ்சுட்டு வரையடா. கொலை செய்யாதிருப்பாயாகனு மலையில கூட்டு போய் சொன்னாரேடா, எல்லாருக்காவது விழுகிற மாட்டான்டா சொல்லியிருக்கேன். இப்ப நீ போய் கண்ணுக்கு முன்னாடி அதான் ஆசரிப்பு கூட வாசல்லையே கொண்டு விட்டேடா. ஆண்டவரை இன்னும் அதிக துக்கப்படுத்திட்டேடா. இப்ப உன்ன கல்லறிஞ்சுதானா கொல்லணும்? ஏண்டா இப்படி புது புது பிரச்சனையா கிளப்புறீங்க அப்படின்னு மோசே மண்டல மண்டல அடிச்சுக்கிட்டு ஒருவேளை கல்லறது கூட ஏற்பாடு பண்ணிருப்பாரு. சொத்துரா, குறுக்க வந்தாரு கத்தரு. அல்ல சொல்லுங்க. அப்பா எவனாவது பணகாசு குரோதமா பிளான் பண்ண முதல்ல உங்களை கொண்டு விடுவேன் ஜாக்கிரத. இந்த விஷயத்தில் பினகாஸ் எனக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான். சொன்னீங்க கொலை செய்யாதிருப்பாயாக. அல்ல சொல்லுங்க. அப்பா அது நேற்று சொன்னேன் தான். அல்ல சொல்லுங்க. அப்பா இன்னைக்கு மாத்திக்கிட்டேன். ஆமென். எனக்காக அர்ப்பணிக்கும் எவனுக்காகவும் நானே அனுசரணையா எழும்புவேன். என்ன யோசேப் எழும்புறது, என்ன ஆரோன் எழும்புறது, மிரியாம் எழும்புறது, யோசுவா எழும்புறது, பெசலேல் எழும்புறது, அகாஸ் வேறு ராஜா எழும்புறது, தரியோ எழும்புறது, நானே எழும்புவேன் நீ அர்ப்பணித்தால். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஸ்டான்லி ஏன் இவ்வளவு வைராக்கியமா பேசுறான் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு தில் தான், எனக்கு அனுசரணையாய் என்னை அபிஷேகித்தவரே எழும்புவார். அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் தரையிலே விழாத எழுப்புதலை பார்க்காம. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என் தேசத்துக்கு கிறிஸ்துவை பிறப்பித்து கொடுக்காம, கிறிஸ்துவை அவுட்புட் பண்ணாம சொல்றா, இந்த ஸ்டான்லியின் ஜீவன் ஓயாது. கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. அப்போ அர்ப்பணித்தால் அனுசரணைகள் எழும்பும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கூட எனக்கு அனுசரணை பாஸ்டர் மூலமா எழும்பியிருக்கு. சுத்தரான் அவர் சொன்னார், நீங்க இன்னைக்கு போகலை இல்லை? ஆமா போகலை. நீ கடைசி நாள் கூட்டம் தானே? ஆமா கடைசி நாள் கூட்டம் சுத்தரான். அதனால நீங்க பாட்டுக்கு பேசுங்கன்றிருக்காரு. அல்ல சொல்லுங்க. அப்பா என்ன ஒரு அனுசரணை பாருங்க. அல்ல சொல்லுங்க. அப்பா நான் பிரசங்கிக்க என்னை அர்ப்பணித்தபடியா? அல்ல சொல்லுங்க. அப்பா பஸ் ஏற போகல இன்னைக்கு, டிக்கெட் கேன்சல். அல்ல சொல்லுங்க. அப்பா இன்னைக்கு நான் நாகர்கோவில் தங்குறேன் சுத்தரான், என் ஜனத்துக்காக இன்னைக்கு நான் பேசி ஆகணும் அப்படின்னு என்னை அர்ப்பணித்தபடியால் பாச ஜஸ்டின் அவர்களை எனக்கு அனுசரணையாக தேவன் எழுப்பினார். எல்லாம் ஒரு அனுசரணை தான் என் பாயிண்ட்க்கு. கையை உயர்த்தியாம அர்ப்பணியுங்கள். ரெண்டாவது நான் சொன்னேன், ஆசீர்வாதங்கள் குவியும். அல்ல சொல்லுங்க. நீ அர்ப்பணித்தால் ஆசீர்வாதங்கள் குவியும். திரும்பக்க மத்திய சுவிசேஷம், அதே மத்திய தான் ரெண்டாவது அதிகாரம் நான் படிக்கிறேன் 11 அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். நல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். என்ன பாருங்க, மரியாளுமா தேவ திட்டத்துக்கு தன்னை கமிட் பண்றா, அர்ப்பணிக்கிறா. அர்ப்பணிச்சதுனால முதல்ல அனுசரணையா யோசேப்ப எழுப்புறாரு. இப்போ எங்கேயோ கிழக்கில் இருந்து தூரத்தில் இருந்து சாஸ்திரிகள் ஞானிகள் வைஸ்மேன் வர்றாங்க. வர்றவங்க சும்மா வரல, வந்த உடனே தங்கள் பொக்கிஷங்களை என்ன செய்யறாங்க, திறக்கிறாங்க. அதுக்குள்ள பொண்ணு தூப வர்க்கம் வெள்ளை போலம் அது எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு முன்னால காணிக்கையா வைக்கிறாங்க. பிள்ளை மரியாதமா மடியில் இருக்கிறாரு. அல்ல இல்ல சொல்லுங்க. உங்களை பார்த்தா வேற எங்கேயோ வீட்டுல இருந்து பாரு போலங்கிற மாதிரியே பாக்குறீங்களே. கள்ள போதகனை பாக்குற மாதிரியே பாக்குறீங்க. கள்ள போதகெல்லாம் விட்டுருங்க சொத்துற. ஆமே பிள்ளை மரியாதமா மடியில தான் இருந்திருப்பாரு சொத்துற. குழந்தை இயேசு அல்ல சொல்லுங்க. அப்பா குழந்தை இயேசு குழந்தையா இருக்காரு சொத்துற. ஆமா அப்படியே சொத்துற மரியாதமா மடியில அப்படியே பச்சை பிள்ளை அப்படி குழந்தை அவரு சொத்துறோம் அப்படியே சொத்துற இருந்திருப்பாரு அப்படித்தானே. அல்ல சொல்லுங்க. அப்பா அந்த பிள்ளைக்கு முன்னால கொண்டு வந்து பொக்கிஷங்களை திறந்து பொண்ணை வைக்கிறாங்க, வெள்ளை போலத்தை வைக்கிறாங்க, தூப வக்கத்தை வைக்கிறாங்க. வச்ச உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு, அந்த குழந்தை இயேசு சொத்துறான். குழந்தை இயேசுக்கு முன்னாடி தானே வச்சாங்க பிள்ளை, உடனே பிள்ளை குழந்தை இயேசு எந்திரிச்சு உட்காந்துட்டாரு சொத்துறான். அப்படியே எந்திரிச்சு நின்று ஓ அப்படி கை தட்டிக்கிட்டே போய் சொத்துறான். அப்படியே அந்த பொண்ணையும் ஒரு பக்கம் அந்த தூப வக்கத்தெல்லாம் ஒரு பக்கமா அப்படி கையில அள்ளிக்கிட்டு அப்படியே குடு குடு குடு குடுன்னு மரியாதமா மடியில வந்து அப்படி படுத்துக்கிட்டாரு. அப்படியே எழுதியிருக்கேன், என்ன பேச மாட்டேறிய, ஏன்னா இயேசுக்கு தானே வச்சாங்க, குழந்தை இயேசுக்கு தானே வச்சாங்க. உடனே குழந்தை இயேசு ஓடி போய் அந்த பொண்ணையும் தூக்கிக்கிட்டு நம்ம பிள்ளை கள்ள முட்டா வச்சா தூக்கிட்டு போது பாருங்க சோதரன், சோதரன் கேக்கு வச்சா தூக்கிட்டு போது பாருங்க, எதை கொண்டு வந்தாலும் அப்படி மொத்தமாக தூக்கிட்டு போகும் பாருங்க. அந்த மாதிரியே இயேசுநாதரன் சோதரன் உங்க கற்பனைக்கு வருதா சோதரன், அப்படியே இயேசுநாதர் அப்படியே மூணையும் தூக்கிக்கிட்டு போய் இல்லாட்டா அப்படியே ஓடிட்டார் சோதரன் வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள ஓடிட்டார். அப்படியா இருக்கு, குழந்தை இயேசு எந்திரிச்சாருனா இருக்கேன் தூக்குனாருனா இருக்கேன். அவங்க வெள்ளிய வச்சாலும் பொண்ணை வச்சாலும் தூப உறக்கத்தை வச்சாலும் வெள்ளை போலத்தை வச்சாலும் அது குழந்தை இயேசுக்கு வச்சாலும் அனுபவிக்க போறது மரியாள் தான். அல்ல சொல்லுங்க. அப்பா காணிக்க கத்தருக்கு தான் சாப்பிடுறது பாஸ்டர். அல்ல சொல்லுங்க. அப்பா என்ன நான் சொல்றது புரியுதுங்களா, ஊழியத்தை செய்யறவனுக்கு ஊழியத்தினாலதான் என்ன உண்டு, பிழைப்பு உண்டு, போரடிக்கிற மாட்டேன் வாய்க்கட்டாயாக. அல்ல சொல்லுங்க. அப்பான் அப்போ அப்போ அப்போ அப்போ அர்ப்பணிச்சா மரியாதமா பொக்கிஷங்கள் திறக்கிறது, ஆசீர்வாதங்கள் குவிகிறது. ஆண்டுடைய திட்டத்துக்கு வார்த்தைக்கு அழைப்புக்கு இந்த மாலை வேளையில நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் சொல்றோம், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க சிந்தித்து கூட பார்த்திராத ஆசீர்வாதத்தின் பொக்கிஷங்கள் உங்களை தேடி வரப்போது, உங்க வாழ்க்கையில் அது குவிய போது. இன்னைக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறதுன்னா நிறைய பேருக்கு யோசனை. ஆமாம் ஊழியக்காரங்கள்லாம் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் ரோடுகள் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஆளுகளை பாரு ஸ்தோத்திரன், எந்த எஜமானுக்குள்ள வேலை செஞ்சாலும் உருப்படியாக சம்பளம் வந்து சேர மாட்டேக்கு சொத்துறேன், அப்பப்போ ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியதாக இருக்கு. இல்லையே சொல்லுங்க. அப்பா இதுதான் உலக எஜமான். ஆனால் உன்னத எஜமானுக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணிச்சா, வேலை செய்ய அர்ப்பணிச்சா, ஒரு வார்த்தைக்கு அர்ப்பணிச்சா ஐயோ ஓஹோன்னு வச்சிருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிள்ளைகளை ஒப்பு கொடுனா ஊசியை போட்டு கொல்லு, எல்லாம் டாக்டருக்கு படிக்க வை, ஊசியை போட்டு கொல்லு அப்படின்னா, இல்லட்டா கலக்கட்டு கலக்கட்டு. இருக்கிறதே 32 மாவட்டம், இதுல எல்லாத்தையும் கலக்கட்டு கலக்கட்டு. மாவட்டத்துக்கு எங்க வர்றது? மாவாட்டத்துக்கு தான் போலாம். ஒண்ணும் இல்லையா? ஆஞ்சநேயர் சி இன்ஜினியர் சுத்திர இன்ஜினியர் இன்ஜினியர் இன்ஜினியர் எல்லாம். இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பார்த்தா போண்டா சுடுறவன் பொட்டில் மடிக்கிறவன் அத்தனை பேர் இன்ஜினியராக தான் இருக்க போகிறான். ஏன்னா எங்க போறது வேலைக்கு? எல்லாம் இன்ஜினியர் இன்ஜினியர் இன்ஜினியர். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறாத. டே ஸ்டாலி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறா. அல்லே சொல்லுங்க அப்போ ஒப்புக்கொடே. அர்ப்பணி ஆண்டுடைய வார்த்தைக்கு. ஆண்டுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்த யாரையும் நம்ம அப்பா சும்மா விடலை. புறப்படு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்படு. 12:1 சொன்னார் ஆபிரகாமை பார்த்து. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. 75 வயது கிழவனை பார்த்து சொன்னாரு, புறப்படு கிளம்பு. அழைப்பு வருது ஆண்டுடைய வார்த்தைக்கு. அப்படியே கீழ்ப்படிந்து 4வது வசனத்துல அவன் புறப்பட்டு போனான் என்று வசனம் சொல்லுது. அதை தொடர்ந்து வசனங்களை நம்ம படிச்சு பார்த்தோம். கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். தேவன் அவனுக்கு தந்த ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாததா இருந்தது. கர்த்தர் அவனை செல்வ சீமானாக்கினார். நேற்றைக்கு நான் பிரசங்கித்தேன், அல்ல சொல்லுங்க அப்பா. இந்த தேசத்துல வாசம் பண்ணு, அதான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தார் ஈசாக்கு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வர வர வர வர வர அவன் விருத்தி அடைந்து தேசத்தில் மகா பெரியவனானான். வார்த்தைக்கு அர்ப்பணிச்சு பாருங்க, தேவனுடைய அழைப்புக்கு அர்ப்பணிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகும், ஐஸ்வர்யங்கள் பெருகும், நன்மைகள் பெருகும். அலையில சொல்லுங்க அப்பா. வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது, உலகமும் அவருடையது, உலகத்தின் நிறைவும் அவருடையது, பூமியின் நிறைவும் அவருடையது. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு அர்ப்பணிச்சு பாருங்க, அத்தனையும் உங்களுக்கு வரும். கையை உயர்த்தி ஒரு ஆமேனா. அந்த லூக்கா 15 சொல்றாரு, அந்த மூத்த குமாரனை பார்த்து சொல்றாரு, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகளா இருக்கிறது. அல்லே சொல்லுங்க அப்பா. யூ ஆர் மை சன், ஐ எம் யுவர் ஃபாதர். நீ என்னுடைய மகன், நான் உன்னுடைய தகப்பன். நீ எப்போது ஏன் கூட இருக்கிற, நான் எப்போது ஓன் கூட இருக்கிறேன். என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள். இந்தியா என் தேவனுடையது, ஜப்பான் என் தேவனுடையது, ஜமைக்கா என் தேவனுடையது, ஆப்பிரிக்கா என் தேவனுடையது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அத்தனையும் என்னுடையது. ஆமென். நான் அவர் விருப்பத்துக்கு என்ன அர்ப்பணிக்கணும் அவ்வளவுதான். அவர் வார்த்தைக்கு என்ன அர்ப்பணிக்கணும் அவ்வளவுதான். சோத்திரம். அல்லேலூயாவா? அல்லேலூயாவா? கர்த்தருக்கு தோத்திரம். ஆமா, அவனுடைய ஆஸ்தியை கேட்டானா இளைய குமாரன்? கேட்ட உடனே சொத்துறான், இருப்பா என்னப்பா அவசரப்பட்டு கேட்கற, இன்னும் கல்யாணமே பண்ணலையே. சொத்துறான், உனக்கு ஒரு பொண்ணை பார்ப்போம், அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்ப்போம், கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு பஞ்சாயத்தை வச்சு அதுக்கு பிறகு சொத்தை பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு அப்பா சொன்னார்னு எழுதியிருக்கு பைபிள்ல. இவன் கேட்டான், அவர் கொடுத்தார். அல்லே சொல்லுங்க அப்பா. அப்படியே கொடுத்தாருன்னு இருக்கு. வாங்கிட்டு போய் இவன் மாட்டுக்கு தூர தேசத்துல துன்மா இருக்குமா ஜீவனம் பண்ணி அத்தனையும் அழிச்சு போட்டான். கடைசியில பன்னி கூட படுத்து கிடந்து பன்னி தவிடு, அதாவது நல்லா திங்குது, இவனுக்கு என்ன செய்ய மாட்டான், கிடைக்கலையா சூத்திரம் அப்படின்னு பன்னி தவிட பார்த்து அவனுக்கு எச்சல்லாம் ஊறுது. சூத்திரம், பன்னி தவிடு கிடைக்கலன்னு தான் புத்தியே வருது. சூத்திரம், அப்பதான் புத்தியே வருது. அப்பா சாப்பாடு சாப்பிட்டப்ப புத்தி மங்கிருச்சு. சூத்திரம், நல்ல பூரண சாப்பாடு சாப்பிட்டப்ப புத்தி மங்கிருச்சு. இப்ப பன்னி சாப்பாடு சாப்பிடும் போது புத்தி தெளியுது. அல்ல சொல்லுங்க, சில சமயம் நமக்கு புத்தி தெளி பிள்ளைகளே பார்வர் சாப்புக்கு போயிட்டு வந்தானா நம்ம பிள்ளையான்னு டவுட்டா இருக்கு. போகும்போது நம்ம பிள்ளை மாதிரி தான் போறான், வரும்போது ஏய் பக்கத்து வீடா இருக்கும்டா, இங்க இல்லடா உன் வீடு, இல்லம்மா நான் உன் பிள்ளைதான் அப்படின்றான். சொத்துறான், உலம்புடைய கவுத்துன மாதிரி இருக்கு. அல்ல இல்ல சொல்லுங்க அப்பா.
1: இந்த உளம்புடி மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க, அதை மண்டையில கவுத்திட்டு வந்த மாதிரி வர்றான்
0: சோத்துறான். இந்த ஏரியாவே இருக்க மாட்டேங்குது
1: சோத்துறான். ஆமா அப்படி இப்படி வர்றான். அதுலயே சொல்லுவாப்பா இல்லட்டா ஒரு ஏரியாவை அப்படியே சோத்துறோம் கழிச்சிடுறாங்க. அப்பெல்லாம் நான் இப்ப கூட நாம பார்வர்ட் ஷாப்புக்கு போனா கத்திரிக்கோளை தான் வச்சு வெட்டுறாங்க, இவங்க போனா மம்பட்டியை வச்சு எடுப்பாங்க போல தெரியுது. புரியல அவங்களுக்கு சோத்துறோம். அப்போ பார்வர்ட் ஷாப் இருக்கிற இந்த காலத்திலேயே நம்ம பயலுக்கு ஒரு மாதிரி வர்றாங்கன்னா இவன் பண்ணி கூட படுத்துக்கிட்டு எப்படி வந்திருப்பான், ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கும். ஆனா இதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை, கட்டி பிடிக்கிறார். அல்ல சொல்லுங்க அப்புறம் முத்தம் கொடுக்கிறார் சோத்துறான். யாரங்க வர சொல்லுங்கள் சோத்துறான். எல்லாம் வரா, இவனை போய் குளிக்க வைங்கடா முதல்ல சோத்துறான். கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மே பண்றாரு, ரொம்ப நாடுறான். அல்ல சொல்லுங்க அப்புறம் இவனை குளிக்க வைங்க, புதிய வஸ்திரம் கொடுங்க சோத்துறான், பாதரட்ச போடுங்க, மோதிரமாட்டுங்க, அடிங்கடா கண்ணு கூட்டிய. அல்ல சொல்லுங்க அப்புறம் யோசிக்கவே இல்லைங்க, அப்படியே பிரமிச்சு போயிட்டான். இது எதையுமே அவன் கேட்கல. ஒரு நாள்ல சொத்தை கேட்டான் கொடுத்தாரு, இப்ப எதையுமே கேட்கல. கேளாதவைகளையும் தருகிறார், கேட்கிறதையும் தருவார், கேளாதவைகளையும் தருவார். அல்ல சொல்லுங்க அப்பா நீ அர்ப்பணிச்சு பாரு. அல்ல சொல்லுங்க அப்பா ஒப்பு கொடுத்து பாரு, அப்பா கிட்ட வந்து பாரு, அவர் வார்த்தையின் இடத்தில் வந்து பாருங்கள், அவர் பிரசன்ன தண்டை வந்து பாருங்கள், அவர் அழைப்புக்கு வந்து பாருங்கள். கேளாதவைகளையும் கொடுக்கிறார் எல்லாம் சொத்துறான். அண்ணனுக்கு வயிறு எறியுது சொத்துறோம், கப்ப கப்ப கப்ப கப்ப கப்ப கப்ப கப்ப பண்ண சொத்துறோம். பத்து பேர் வயிறு எறிகிற மாதிரியே நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்ல சொல்லுங்க அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சாருன்னா ஒரு பத்து பேருக்காவது வயிறு எரியணும். அல்ல சொல்லுங்க அப்போ பெட்ரோலை ஊற்றி அமத்தட்டும். அல்ல சொல்லுங்க அப்போ கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அர்ப்பணி, நீ உன்னை அர்ப்பணித்தால் ஆசீர்வாதங்கள் குவியும். ஆமேன் சொல்லுங்க அப்போ ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் குவியும். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஈசாக்கு தன்னை அர்ப்பணித்தார் குவிந்தது, ஆபிரகாம் தன்னை அர்ப்பணித்தார் குவிந்தது, சோத்ரம் மரியாள் தன்னை அர்ப்பணித்தாள் குவிந்தது, சோத்ரம் இளையகுமாரன் தன்னை அர்ப்பணித்தான் குவிந்தது, சோத்ரம் குவிந்தது. Take the right decision tonight to dedicate yourself for the calling of your father. உங்க தகப்பனின் அழைப்புக்கு வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன பேசினாலும் just commit பண்ணுங்க. நான் சொல்றேன் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு ஆண்டவர் சொத்துற யாரை தேடுறாருன்னு நினைக்கிறீங்க, பெரிய பெரிய பாட்டுக்காரங்களா? நோ நோ நோ நோ நோ, பாடுற ஆளுகளை வச்சு எழுப்புதல் வந்துடும்னா என்னைக்கே வந்திருக்கணும். நல்ல பிரசங்கியாளர்களா, அப்படியே பிரசங்கம் பண்ற ஆட்கள் பாயிண்ட் பாயிண்டா பேசுற ஆட்களை வச்சு எழுப்புதல் வந்துருமா? நோ, அப்படின்னா நிறைய நாளுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஏன்னா நானும் ஒரு பிரசங்கியார், எல்லாருமே பிரசங்கியார். அல்ல சொல்லுங்க அப்பா, God doesn't need the man of any talents. God doesn't need the man of preaching and singing and worshiping. இப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் தேடல to bring out the revival, எழுப்புதலை கொண்டு வருவதற்கு. But he needs only the man of obedience, only the man of dedication. Whatever he says, என்னவெல்லாம் அவர் சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே தன்னை அர்ப்பணிக்கிறவன், அதற்கு அப்படியே தன்னை தாழ்த்துகிறவன், அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறவன். விடுறானா விடணும், போடுறானா போடணும், வாடானா வரணும், கொடுறானா கொடுக்கணும். அல்ல சொல்லுங்க அப்பா, அர்ப்பணினா அர்ப்பணிக்கணும், போகாதனா போகக்கூடாது, பேசாதனா பேசக்கூடாது, பார்க்காதனா பார்க்கக்கூடாது, இச்சிக்காதனா இச்சிக்கூடாது, திரும்பானா திரும்ப கூடாது, தொட்டாதனா தொடக்கூடாது. Are you ready? அல்லேலூயா. உங்க மூலம் நிச்சயம் ஒரு எழுப்புதல். மரியாள மாட்ட சொல்றாரு சொத்துறான், யோசேப்பை விட்டுரு, அந்த தாட்டை விட்டுரு, அந்த எண்ணத்தை விட்டுரு, நிச்சயம் கல்யாணம் அதை விட்டு வெள்ளவா சொத்துறான், என் திட்டத்துக்கு விட்டு கொடு. அல்ல சொல்லுங்க அப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே கமிட் பண்ணுறா, பொக்கிஷங்கள் வந்து குவிகிறது. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஊழியத்திற்கு ஊழியங்களுக்கு தரிசனங்களுக்கு இந்த வருஷம் கர்த்தர் பொக்கிஷங்களை கொடுக்க போகிறார், தரிசனங்களுக்கு பொக்கிஷங்களை கொடுக்க போறார். எகிப்தின் சம்பாத்தியம் வரப்போகுது, எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் வரப்போகுது, நெடிய ஆட்களாகிய சபையினுடைய வர்த்தக லாபம் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களை ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன். ஆமென். வரப்போகிற எழுப்புதலுக்கு நம்முடைய ஊழியங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் தேவை. ஆமென் சொல்லுங்கப்பா. அர்ப்பணிக்கிறவனுக்கு தான் தேவை. அல்ல சொல்லுங்கப்பா. ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க மாட்டேன், தேவ வார்த்தைக்கு அர்ப்பணிக்க மாட்டேன்னு உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். இருக்கிறத வச்சு வரட் கொரட் கொரட் வரட் கொரட் வரட் அப்படிதான் சவுண்டு வர்றோம் சொத்துறோம். நீங்க ஆண்டவுடைய எழுப்புதலுக்கு திட்டத்திற்கு அப்படியே உங்களை விட்டு கொடுத்து பாருங்க, கோடிகள் வந்து குவிய போது. I want to prophesy, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கோடிகள் குவிய போகுது. பவுல் அப்போஸ்தலன் தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான், அவனை பிச்சைக்காரனா வைக்கல ஆண்டவர். சொல்றான், ஒரு தேசாதிபதி அவன் தனக்கு ஏதாயிலும் கொடுப்பானான்னு எதிர்பார்த்தான். அந்த அளவிற்கு ஐஸ்வர்யத்துல அன்றைக்கு அப்போஸ்தலர்களை கர்த்தர் மேன்மையா வச்சிருந்தார். அவங்க பாதத்துல கொண்டு வந்து கொட்டுனாங்கன்றிருக்கு அர்ப்பணியங்கள். மூன்றாவது நான் சொன்னேன், சொல்றான், மூன்றாவது நான் சொன்னேன், முதல்ல சொன்னேன் அனுசரணைகள் எழும்பும் நீ அர்ப்பணித்தால், இரண்டாவது சொன்ன ஆசீர்வாதங்கள் குவியும், மூன்றாவது ஆத்துமாக்கள் துள்ளும். சொல்றான், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திற்கு நாம் வருவோம். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் முதலாவது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் தேவ திட்டத்துக்கு 38வது வசனத்துல தன்னை அர்ப்பணிக்கிறாள். அர்ப்பணிச்சு முடிஞ்ச உடனே 39ல், அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. ஏ ஆத்தாடி, அல்லேலூயா சொல்லுங்க அப்பா, துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி நடந்திருக்கா? சோதரா, வியப்பான ஒரு செயல். மரியாளம்மா தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிச்ச உடனே கிளம்பிட்டா. ஆமா சோதரா, ஏன்னா ஆண்டவர் இவளை என்கரேஜ் பண்றதுக்காக சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் நான் யோவானை கொடுக்க போறேன். சோதரா, அவ இப்ப கர்ப்பவதியா இருக்கிறா, அவளுக்கு இப்ப 6வது மாசம் இது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, வயது முதிர்ந்த கிழவி கர்ப்பவதியா இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. உடனே கிளம்பிட்டான் சொத்துற, அவளை வாழ்த்துறதுக்கு, அவளை என்கரேஜ் பண்றதுக்கு, சொத்துற அவளுக்கு வார்த்தையை சொல்றதுக்கு மரியாள் கிளம்பிட்டா. கைய வைச்சு ஆமேனா, அல்லேலூயாவா. இவ போய் வாழ்த்துதல் சொல்றா. நடந்தது என்ன? அவ வயிற்றுக்குள்ள இருந்த 6 மாச குழந்தை என்ன செஞ்சிட்டா? துள்ளிட்டு சொத்துற. அப்போ அப்போ அப்போ அப்போ அப்போ யோவான் சாணகன் அந்த குழந்தை துள்ளிச்சுன்னா நான் நினைக்கிறேன் எலிசபெத்தும் துள்ளிருப்பா. பொதுவா கேட்பாங்க, மூமெண்ட்ஸ் இருக்கா கேட்பாங்க. நானும் ஒரு தகப்பேன், ரெண்டு பிள்ளைகளுக்கு கல்லில் சொல்லுங்க அப்பா. ஆமா கேட்பாங்க, குழந்தை மூவிங் இருக்கா? சொத்துறோம். சிலர் சொல்லுவாங்க, உதைக்கான் பிள்ளை, என்ன செய்யறானா, உதைக்கானா வகுத்துக்குள்ள. இந்த மூவிங்ஸ் அல்ல, மூவிங்ஸ் தான் கேட்டிருக்கோம். இங்க ஒரே ஜம்பிங்கா இருக்கு, என்னவா இருக்கு? சரித்திர பிரதி நடந்ததே இல்லடா சாமி. நான் சொல்லவா, நான் சொல்லவா, நான் சொல்லவா, ஒன்னு நான் சொல்லவா, தேவ திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. சரித்திரத்துல இதுவரைக்கும் நடந்திராதவைகள் உங்க மூலம் தேசத்துல நடக்கப்போதே, நடக்கப்போதே. இந்த மாதிரி நாங்க கேள்விப்படுதே இல்லையா? பைபிள்ல இப்படி நிறைய வசனங்கள் இருக்கு. அந்த திமிர்வாதக்காரனை இயேசு எழுப்புவாரு மார்க்கு 2வது அதிகாரத்துல. அப்ப 12வது வசனத்துல சொல்லுவாங்க, இப்படி ஒரு காலம் நாங்கள் கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்ல சொல்லுங்க அப்பா, உலகம் உண்டானது தொடங்கி இப்படி ஒண்ணு நடந்ததே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த கடைசி கால எழுப்புதல்ல, எழுப்புதல்ல, உலகம் உண்டானது தொடங்கி இதுவரைக்கும் நடந்திராதவைகள் உங்க மூலம் அர்ப்பணிக்கிறவர்கள் மூலம் நடக்க போது. உங்களை கத்தர் எங்கெல்லாம் கொண்டு போறாரோ அந்த குடும்பங்கள் துள்ள போது, தேசங்கள் துள்ள போது, பட்டணங்கள் துள்ள போது. அமேன். குதூகலத்தால், மகிழ்ச்சியால், சந்தோஷத்தால் உங்களை கொண்டு போய் நிறுத்துற இடமெல்லாம் ஒரு குதூகலம். அமேன், அமேன், அல்லேலூயா. யோவான் சாணகனும் துள்றான், எலிசபெத்தும் துள்றா, தரிசனமும் துள்ளது, தரிசனத்தை சுமக்கிறவளும் துள்றா. சொத்துறான், அமேன் சொல்லுங்கோ. உங்களை கத்தர் கொண்டு போய் நிறுத்தினா நிறுத்துற இடமெல்லாம் துள்ளும், துள்ளும். தட்ஸ் தி அனாயிண்டிங். நல்ல சொல்லுங்க ஆபா. ஆமேனா. மற்றவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கும், இருக்கணும். மரியாளுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஆமேனா. மற்றவங்க பிரசங்கம் பண்றதுக்கும் நம்ம பிரசங்கம் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கும், மரியாள் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கும். எத்தனையோ பேர் பைபிள்ல யார் யாரோ போய் வாழ்த்திருக்காங்க, யார் யாரோ சொல்லியிருக்காங்க, ஆனா மறுஆள் போய் சொல்றா ஜம்பிங். அல்லேலூயாவா. சகரியா வந்து பிரதான ஆசாரிய, அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஆசாரிய வீடுங்கிறது வந்து ஒரு பெரிய மேன்மையான ஒரு வீடு சொசைட்டில. வந்து ஆசாரியன் வந்து ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவர், ஈஸியா ஆசாரியன் கிட்ட எல்லாம் போயிட முடியாது.
0: ஈஸியாக ஆசாரிய வீட்டுக்கெல்லாம் போயிட முடியாது, ஆசாரியனுக்கு பேர் வாழ்த்தலாம் சொல்ல முடியாது, ஆசாரிய மனைவிக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணிட முடியாது. அல்ல சொல்லுங்கப்பா, சகரியா அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தவர். இவ வந்து மரியாளம்மா வயசுல சின்னவ, எலிசபெத்தோட கம்பேர் பண்ணும்போது அனுபவத்தில் சின்னவ, எலிசபெத் அளவுக்கு இவளுக்கு அனுபவம் கிடையாது. அந்த ஸ்டேஜ்லையும் சொத்துறான், இவ சின்னவ, எல்லாத்துலயும் இவ சின்னவ. ஆனா ஒன்னே ஒன்னு, இவளுக்குள்ள கமிட்மெண்ட், தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சதுனால சொசைட்டில இவளை விட பல மடங்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற சகரியா வீட்டுக்குள்ள கத்தர் இவளை கொண்டு போறாரு. இல்லை சொல்லுங்க, நீங்க தேவ திட்டத்துக்கு அர்ப்பணிச்சு பாருங்க, நீங்க சாதாரணமான ஆளா இருக்கலாம், அற்பமான ஆளா இருக்கலாம், அல்ல சொல்லுங்க, உங்களை விட பல மடங்கு வளர்ந்த அனுபவம் உள்ள சொத்துறான். நாங்க சிறந்தவங்கன்னு சொல்றவங்களுக்கு உங்களை பலனா ஆசீர்வாதமா அற்புதமா பயன்படுத்துவார், பயன்படுத்துவார். என் பிரசங்கத்தை கேட்கிற உங்களை தேசத்தின் பல மூலைகளுக்கு கத்தர் அனுப்ப போறாரு, உலகத்தின் பல தேசங்களுக்கு கத்தர் அனுப்ப போறாரு. நீங்க போய் கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் துள்ள போது. ஆமேனா. ஐரோப்பாவில் இப்படி ஒரு துள்ளல் வந்ததே இல்லை. ஆனா இந்தியாவில இருந்து சொத்துற இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற நீங்க தேவ திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணித்தால், விசுவாசத்தோடு என் வார்த்தையை கேட்டால் உங்களை ஐரோப்பாவுக்கு கொண்டு போவார். நீங்க போய் பிரசங்கம் பண்ற கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற இடமெல்லாம் ஒரு அசைவு, ஒரு எழுப்புதல், ஒரு துள்ளல் வரப்போது. கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்த போறார். கேன் யூ பிலீவ்? இருக்கிறீங்களா? ஆமேனா. அல்லேலூயாவா. எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், ஆனால் நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் அப்படி உங்களை பார்த்து சொல்லுவாங்க. இல்லை இல்லை சொல்லுங்கப்பா. எத்தனையோ பேர் என் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, ஆனால் நீ வந்துட்டு போனால் மட்டும் எங்கள் வீடே ஒரு மாதிரி. ஆ அல்லேலூயா. உங்களோட ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், அப்படியே உள்ளமெல்லாம் சொல்லுது. ஓ ரகர பகர தகர பூ ஹா அல்லேலூயா. சில ஆளுகள்கிட்ட பேசினா செத்து போயிடும் ஆவி. சில ஆளுகள்கிட்ட 10 நிமிஷம் பக்கத்தில் நின்னாலே போதும், நம்மளை குழி தோண்டி புதைச்சு மேலே ஒரு சிலுவை வச்சுட்டு தான் அது என்ன செய்யும், போகும். அப்படி ஸ்பிரிட்லாம் இருக்கு. அல்ல சொல்லுங்கப்பா. ஆனால் மரியாள் ஸ்பிரிட் அப்படி இல்லை. அர்ப்பணிக்கிற ஆள், இன்னைக்கு பிரசங்கத்துக்கு அர்ப்பணிக்கிற ஆள், நீங்க போனா துள்ளல். ஆமேனா. சூசா நகரம் கலங்கிற்று. சூசா நகரம் கலங்கிற்று. 3:15 எஸ்தர், 3:15 அதே எஸ்தர், 8:15 சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. கலங்கிற்று, இப்போ மகிழ்ந்தது. Only because of the dedication of Esther. அல்லே சொல்லுங்கப்பா. எஸ்தர்னுடைய அர்ப்பணிப்பு ஒரு பட்டணத்தையே துள்ள பண்ணிட்டு. ஆமே. 127 தேசத்திலிருந்த யூத ஜனங்களுடைய ஆத்மா

கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆசீர்வாதத்தை நாமளே வாங்கிக்கிட்டு இருக்கிறோம், நாமளே திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாமளே திரும்ப திரும்ப ஓரபரபரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சொத்துறோம், நாமளே கூட்டத்தில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சொத்துறோம். ஊழியம் செய்தவங்களுக்கு திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப ஊழியம் செய்ய வேண்டியதா இருக்கு. என்னைக்கு தேசத்துக்குள்ள போறோம், என்னைக்கு ஜனங்களுக்குள்ள போக போறோம், என்னைக்கு கிராமங்களுக்குள்ள போக போறோம், என்னைக்கு பட்டணத்துக்குள்ள போக போறோம், என்னைக்கு தேவையான ஜனங்களுக்குள்ள போக போறோம். இது ஒருவேளை ஒரு கடைசி சந்தர்ப்பமா கூட இருக்கலாம். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி பிளான் ஆஃப் காட். உங்க வாழ்க்கையை குறித்து தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். போதும், போதும் சுயநலமாய் வாழ்ந்தது, போதும் நாமளே நமக்குள்ள எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தது, நான் என் குடும்பம் என் புருஷன் என் மனைவி என் பிள்ளைங்க அப்படின்னு இருந்த நாட்கள் போதும். இன்னைக்கு டெடிகேட் பண்ணுங்க, இன்னைக்கு உங்களை அர்ப்பணிங்க. உங்களுக்காக தீவுகள் காத்திருக்கிறது, உங்களுக்காக பட்டணங்கள் காத்திருக்கிறது, உங்களுக்காக தேசங்கள் காத்திருக்கிறது, அநேக குடும்பங்கள் காத்திருக்கிறது. 430 வருஷம் அடிமைகளாக கிடந்தவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். கடைசியில் ஒரு கட்டத்தில் வசனம் சொல்லுது, கூக்குரலிட்டார்கள், அவர்கள் முறையிடுகிற சத்தம் என் சந்நிதியில் வந்து ஏற்றினதுன்னு சொல்றார். அப்போ எந்த அளவுக்கு அவன் வியாகுலத்தின் விளிம்பில் நின்றுப்பான். 430 வருஷம் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள்னு ஒரு கால்குலேஷனில் சொல்கிறாங்க. 30 லட்சம் பேருனுடைய வியாகுலம், தவிப்பு, கண்ணீர், கலங்குறான், புலம்புறான், அழுகிறான். ஒரு மோசேயின் அர்ப்பணிப்பு, ஒரு மோசேயின் அர்ப்பணிப்பு. கர்த்தருடைய அழைப்புக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒருவேளை ஆரம்பத்தில் அவன் நெக்லெக்ட் பண்ணாலும், 5 முறை அவன் மறுப்பு தெரிவித்தாலும், கடைசியில் ஓகேப்பா 80 வயசாக இருந்தாலும் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இந்த தள்ளாத வயசுல உங்க விருப்பத்துக்கு என்ன கமிட் பண்றேன்பா, உங்க வார்த்தைக்கு என்ன சப்மிட் பண்றேன்ப்பா, இனி என் பிள்ளைகளை நான் யோசிக்க மாட்டேன்ப்பா, இனி என் மனைவியை பத்தி யோசிக்க மாட்டேன்ப்பா, இனி என் சுயத்தை பத்தி யோசிக்க மாட்டேன்ப்பா, என் பலவீனத்தை பத்தி யோசிக்க மாட்டேன்ப்பா, என் தேவைகளை பத்தி யோசிக்க மாட்டேன்ப்பா, இனி உங்க கூட நான் சண்டை போட மாட்டேன்ப்பா, இனி நான் உங்களை மறுக்க மாட்டேன், உங்களுடைய வார்த்தைக்கு எதிராக பேச மாட்டேன், என் அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிச்சான் பாருங்க. 30 லட்சம் மக்கள், 430 வருஷ அடிமைத்தனம் அல்ல சொல்லுங்கப்பா, ஒரே நாள்ல எவரி சிங்கிள் டே அல்ல சொல்லுங்க அப்போ, ஒரே நாள்ல டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. நம்புறீங்களா, நம்புறீங்களா? உங்க பைபிள் இருக்கா, இல்லைன்னா வேற பைபிள் வாங்கி படிங்க. அல்ல சொல்லுங்க அப்போ, ஒரே நாள், ஒரே நாள், ஒரே நாள், ஒரே மனிதனின் டெடிக்கேஷன். 30 லட்சம் மக்களுக்குள்ள ஒரு துள்ளல், ஒரு கழிப்பு, ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ஆனந்த களிப்போடு அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். அல்லே சொல்லுங்க அப்போ, கானானை நோக்கி ஒரு பயணத்தை தொடங்கினார்கள். இன்னைக்கு நீங்க அர்ப்பணித்தால் சோதரா, எத்தனையோ கிராமங்கள் துள்ளும், நீ தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின, பாழாய் போயின, சுயநலத்தை விட்டு வெளியில வாங்க. பிளீஸ் பிளீஸ் சுயநலத்தை விட்டு வெளியில பிரசங்கங்களை ரசித்த நாட்கள் போதையா, பிரசங்கங்களுக்கு மார்க் போட்ட காலங்கள்லாம் போதையா, சுயத்துக்கு சுயத்துக்கு சுயத்துக்குன்னு வாழ்ந்த காலம் எல்லாம் போதையா? ப்ளீஸ் உங்க பார்டரை தாண்டுங்க, உங்க சுயத்தின் வட்டங்களை தாண்டுங்க, கமிட் பண்ணுங்க, அர்ப்பணிங்க. இன்னும் எத்தனையோ ஜனங்கள் துக்கத்தில் அழிந்து செத்து கொண்டிருக்கிறாங்க. எழுப்புதலை கொடுங்க, எழுப்புதலை கொடுங்கன்னு சும்மா 2 வார்த்தை சொல்லிட்டா போதுமா? எழுப்புதலுக்காக ஒரு 2 பாட்டு பாடிட்டா போதுமா? இல்ல ஏதோ ஒரு எழுப்புதல் பிரசங்கத்தை கேட்டு ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா சூப்பர் ஓ ஹா ஓ அப்படின்ட்டா போதுமா? எத்தனை காலத்துக்கு இப்படியே சொல்லிட்டு இருக்க போறோம்? நீங்களும் நானும் எழும்பணும், நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கணும். கைய உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆத்துமாக்கள் துள்ளும், எழும்பினால், அர்ப்பணித்தால். கடைசி காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் சோதரம். ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்ல சொல்லுங்க. அப்போ நீ அர்ப்பணித்தால் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். திருப்பிக் கொள்ளுங்கள், அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிச்சு நான் முடிக்கிறேன். லூக்கா 2 அதிகாரம் 25 நான் படிக்கிறேன், என்ன கவனிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேரு கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். ஏசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு

போக விடுகிறி. பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்க. சிமியோன் வயது முதிர்ந்த ஒருத்தர், அவர் எருசலேம்ல இருக்காரு தேவாலயத்துல. அவருக்கு ஆண்டவர் என்ன வாக்கு தத்துவம் வார்த்தை கொடுத்திருந்தார்னா, நீ கிறிஸ்துவ காண்றதுக்கு முன்னால கிறிஸ்துவ பாக்குறதுக்கு முன்னால சாக மாட்டேன் சொல்லுங்க. இது சிமியோனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வார்த்தை. வயசு போயிட்டே இருக்கு, வார்த்தை இன்னும் நிறைவேறல, ரொம்ப வயசாகிட்டு இருக்கு. சோத்ரா, நான் நினைக்கிறேன் அந்த எருசலேமுக்கு பிரதிஷ்டை பண்ண கொண்டு வந்த ஆம்பளை பிள்ளையெல்லாம் எட்டி எட்டி பார்த்திருப்பாரு. அல்லே சொல்லுங்க, அப்போ இந்த பிள்ளையா இருக்குமா, இந்த பிள்ளையா இருக்குமா, இந்த பிள்ளையா இருக்குமா, இந்த பிள்ளையா இருக்குமா, இந்த பிள்ளையா இருக்குமா, அவர் ஏன்னா கிறிஸ்து இதுவா இருக்குமா, ஏன்னா அவரை பார்த்தப்பறம் தான் நான் ஜாமேன் அப்படிங்கறத வாக்கு தத்துவம் அப்படிங்கிறது வசனம், ஆண்டவர் வாக்கு. அல்லே சொல்லுங்க, அப்போ இப்போ அந்த நாளும் வந்தது, அந்த நேரமும் வந்தது. நான் பிரசங்கத்தை முடிக்கும் நேரம். அல்லே சொல்லுங்க, அப்போ அந்த நேரமும் வந்தது. என்ன நேரம்? மரியாளமா பிள்ளைய தூக்கிட்டு உள்ள வர்றா சுத்தரா. ஆண்டவர் சொல்றாரு, ஆமா இன்னைக்கு நீ தேவாலயத்துக்கு போ அப்படின்னு. ஆவியின் ஏவுதலால தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார் சுத்தரன். வந்துட்டு அப்படியே கையை கட்டி நின்றுப்பாரு. அன்னைக்கு எருசலேம்ல நிறைய பிள்ளைகளை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு நாள்ல ஒரு பிள்ளை நாள் இல்லை, நிறைய பிள்ளை கூட வந்திருக்கும். நிறைய பிள்ளை என்றாகிட்டே இருக்கு சுத்தரன். மரியாள் மூலமா இப்ப கிறிஸ்துவும் உள்ள என்றாகிறார் சுத்தரா. அப்ப ஆவியான சொல்லிப்பார், இந்தா அண்ணா அண்ணா வருதுவார், என்ன வருதுவார், என்ன வருதுவார், அத்தான் அத்தான் போய் போய் பிடி பிடி தூக்கு தூக்கு தூக்கு அல்லையா சொல்லுங்க. பொசுக்குன்னு போய் கையில வாங்கிட்டார் சுத்தரன். கையில வாங்கிட்டு தான் சொல்றாரு, உடைய வார்த்தையின்படி இப்பொழுது என்னை சமாதானத்தோடு போக விடுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. மரியாளின் அர்ப்பணிப்பு சிமியோனுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறது. அப்போ நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். மரியாள் ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், ஒரு வாக்கு தத்துவத்தின் நிறைவேறுதல் சுத்தரம். ஆண்டவர் வாக்கு அங்க என்ன செய்யுதுங்க, பலிக்குது. நீங்க பைபிள்ல இந்த கான்செப்ட்ல பைபிள்ல மெடிடேட் பண்ணுங்களேன். பலர் மூலமா தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறி இருக்கு. ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, ஜனங்கள் போவாங்க அப்புறம் நான் விடுதலை ஆக்குவேன்னு, எகிப்தின் அடிமைத்தனத்தை பத்தி சொத்தரம். அந்த வாக்கு மோசேயின் மூலமா நிறைவேறுகிறது. மோசே ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். அல்லே சொல்லுங்க, அப்பா இந்த காரான சுதந்திரமா கொடுப்பேன் பங்கிட்டுக் கொள்வீர்கள் அந்த வாக்கு தத்துவம் ஜாஷ்வா மூலமா நிறைவேறுது. யோசுவா ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். அல்லேலூயாவா. சிம்சோன் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். யோவான் சானகன் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். எகு ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். எலியா மூலமா ஆகாப் குடும்பத்துக்கு என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னது எகு மூலமா நிறைவேறுது. எகு மூலமா நிறைவேறுது. யோவான் சானகன் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். இயேசு ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். பவுல் அப்போஸ்தலன் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். ஏன் ஓசியாவில் ஏசாயாவில் புரஜாதிகளுக்கு ரட்சிப்பு வரும், எனக்கு ஜனமல்லாதவளை என் ஜனமாக நான் ஏற்றுக்கொள்வேன் சேர்த்துக்கொள்வேன் சிநேகிப்பேன் அப்படின்னு புரஜாதிகளுக்கு வருகிற ரட்சிப்பை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசாயா புத்தகத்தில் ஓசியா புத்தகத்தில் தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டது பவுல் அப்போஸ்தலன் மூலமாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுது. அல்லேலூயாவா. இப்போ ஒன்று சொல்லவா சதுரன், இது கடைசி நாட்கள். மத்தியாகத்தில் அப்பா வரப்போறார், நான் முடிக்க போறேன். மத்தியாகத்தில் அப்பா வரப்போறார். நான் விசுவாசிக்கிறேன் நம்ம தலைமுறைக்கு பிறகு இன்னொரு தலைமுறைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருக்காது. அது என் விசுவாசம். நான் மல்லுக்கட்டலை, உங்கள் கூட சண்டைக்கெல்லாம் வரல. அல்ல சொல்லுங்க, அப்போ இனி ஒரு ஜென்ரேஷன் வேணாம் அதான் என் ஜபம். அல்ல இல்லை சொல்லுங்க, அப்போ ஏன்னா இந்த ஜென்ரேஷனே லோடு தாங்கலை சோதரம். பாவம்னா என்னன்னு கேட்கான். இனி ஒரு ஜென்ரேஷன்லாம் வந்தால் பாவத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறதுக்கு பாஸ்டரே இருக்க மாட்டாங்க சோதரம். அதுதான் பிரச்சனை. அதனால இப்பவே வந்துடணும். அவர் வர்றதுக்கு வேற எல்லா ஏற்பாடுகளும் கிளியரா நடந்துகிட்டு இருக்கு சுத்தரம். கண்டிப்பா வந்துருவாரு நமக்கு சுத்தரம். அடக்காராதன பிரச்சனையே இருக்காது சுத்தரம். கல்லற தோட்டம்லாம் வேணாம். அல்ல சொல்லுங்க, அப்போ பொட்டி செலவுலாம் இருக்காது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேனா. சிலருக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா, அது வரைக்கும் காலம் இருக்குமான்னு தெரியல. அல்ல சொல்லுங்க, அப்போ நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க. கையை உயர்த்தி ஆமே ஸ்தோத்திரம். சீக்கிரப்பா வரப்போறார். நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்க்க தரிசனம் இன்னும் கொஞ்சம் இருக்கு பெண்டிங்கு. என்ன தீர்க்க தரிசனம்? முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கத்தறிந்து அறிக்கையிடும், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இதைத்தான் நம்ம எழுப்புதல் சொல்றோம். அல்ல சொல்லுங்க, அப்பா இந்த எழுப்புதலின் வாக்குத்தத்தம் ஏசாயா 60 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அந்த எழுப்புதலை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இன்னும் பூரணமா நிறைவேறல. பூரணமா நிறைவேறல. இதான் என் டைம், இதான் லாஸ்ட் டைம், இதான் லாஸ்ட் ஜெனரேஷன் நாம தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அப்ப அந்த வாக்குத்தத்தம் நம்ம ஆயுசு நாட்கள் தான் நிறைவேற போகுது, நம்மளை கொண்டுதான் நிறைவேற போகுது. அப்ப நாம் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலா மாற போறோம்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். எழுப்புதல் சொல்லப்பட்ட ஆண்டவர் வாக்கு நம் மூலமா பலிக்க போது, அர்ப்பணித்த ஒரு மரியாள் மூலம், அர்ப்பணித்த ஒரு மோசை மூலம், அர்ப்பணித்த ஒரு யோசுவா மூலம், அர்ப்பணித்த ஒரு யோவான் சானகன் மூலம், அர்ப்பணித்த ஒரு சிம்சோன் மூலம், அர்ப்பணித்த ஒரு யெகுவின் மூலம் ஆண்டவருடைய வாக்குகள் எல்லாம் பலித்தது உண்மையானால், இன்றைக்கு என் பிரசங்கத்தை கேட்டு தேவ திட்டத்துக்கும் அழைப்பும் அழைப்புக்கும் எழுப்புதலின் ஊழியத்திற்கும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தம் என்றால், உங்க மூலம் ஆண்டருடைய வாக்கு பலிக்க போது, நாகர்கோவில் பட்டணம் ரட்சிக்கப்பட போது, முழங்கால் யாவும் முடங்க போது, நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தரென்று அறிக்கை பண்ண போது, நீங்கள் அர்ப்பணித்தால் உங்க மூலம் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எவ்வளவு ஒரு சிலாக்கியம் அல்ல சொல்லுங்க அப்பா. ஒருவேளை இந்த இதற்கு முந்தின ஜென்ரேஷனுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் இந்த ஜென்ரேஷனுக்கு அல்ல சொல்லுங்க அப்பா. இதுதான் கடைசி ஜென்ரேஷனா இருந்தா நம்மளை மாதிரி பாக்கியம் வந்து உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம மூலம் ஆண்டவர் வார்த்தைகள் நிறைவேற போது, சிமியோன் என்கிற மனுஷனுக்கு சொல்லப்பட்ட முன்னுரைக்கப்பட்ட ஆண்டவர் வாக்கு மரியாளின் அர்ப்பணிப்பின் மூலம் நிறைவேறினது என்றால், உங்கள் என்னுடைய அர்ப்பணிப்பு மூலம் வாக்குகள் நிறைவேற போகிறது. இதன் பேராம என் சொல்றீங்க, ஆண்டவர் வாக்கு பலிக்க போது இந்தியா ரட்சிக்கப்பட போது, ஆயிரங்கள் மனம் திரும்ப போறாங்க, லட்சங்கள் மனம் திரும்ப போறாங்க, ஒவ்வொரு மாநிலமும் மாநில முதலமைச்சர்களும் மாநிலத்தில் இருக்கிற எல்லா எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கல்விமான்களும் படித்தவர்களும் படியாதவர்களும் ஏழைகளும் பணக்காரர்களும் முழங்கால்கள் உள்ளவர்கள் நாவுகள் உள்ளவர்கள் அத்தனை பேரும் மனம் திரும்ப போறாங்க. ஆண்டவர் வாக்கு பலிக்க போது அனுசரணைகள் எழும்ப போது, ஆசீர்வாதங்கள் குவிய போது, ஆத்துமாக்கள் துள்ள போறாங்க. ஆண்டவர் வாக்கு பலிக்க போது, only because of your dedication, உங்க ஒரு நபருடைய அர்ப்பணிப்பு, உங்க ஒரு நபருடைய அர்ப்பணிப்பு. ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ஏசாயா 60 சொல்லுது 22ல், சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமா சூறாவளி மாதிரியா இருக்க போது, எழுப்புதல் அப்படிதான் இருக்க போது. ஆமா, கற்பனை கெட்டாத அளவுக்கு ஜனங்கள் மனம் திரும்ப போறாங்க. ஞானதானம் கொடுத்து பாசமார்களுக்கெல்லாம் கை சோர்ந்து போகுது. ஆமா, ஒரு சர்ச்சுக்குள்ள கட்டடத்துக்குள்ள ஜனங்களை இனிமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆமா, சர்ச்சுகள்லாம் இடிச்சு கட்டணும், ஏக்கர் கணக்கா தேவன் தர போறாரு. நீங்க அர்ப்பணிச்சா இது நடக்கும், நீங்க அர்ப்பணிச்சா இது நடக்கும், மரியாள் அர்ப்பணிச்சா இது நடக்கும், மரியாள் சுயத்தை பார்க்காம தன்னை விட்டு கொடுத்தா இது நடக்கும். Are you ready? இவ்வளவு நேரம் உங்க கூட பேசினாரே, ஆண்டவருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? கூட்ட முடிய போது இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு காப்ரியல் கிளம்பிட்டான், நானும் புறப்பட போறேன். மரியாள் ஒரு பதில் சொல்லித்தான் காப்ரியல் அனுப்பினா. நீங்க என்ன அனுப்ப வேண்டாம், கர்த்தர் இங்க வந்திருக்கிறார், கர்த்தருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கர்த்தர் உங்க கூட பேசினது உண்மைன்னா கையை உயர்த்தி, நான் ஆயத்தப்பா, நான் ரெடிப்பா, என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்ச்சியிலே உங்களோடு இடம்பெறப் போகின்ற ஜீவ வார்த்தையானது மார்க்கு 12:31, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஆம் அன்பார்ந்த ஜனங்களே, தன்னை போல புறனை நேசி என்ற தலைப்பிலே இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கிறோம். தன்னை போல புறனை நேசிப்போர் நிச்சயமாக இவ்வுலகில் சுகபோகமாகவே உலக சந்தோஷமாக களியாட்டுகளில் தன் கவனத்தை செலுத்த முடியாது. ஏழைகள் படும் துன்பங்கள், பசி, வேதனை, அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள், வாய் பேச முடியாத ஜீவன்கள் பசியால் அலைவதையும் பார்த்த பின்பு எப்படி இவ்வுலகில் சந்தோஷப்பட முடியும்? மோசே இஸ்ரவேல் ஜனத்தை நேசித்தார். அதனால் பார்வோனின் அரண்மனை வாழ்க்கையை அவர் உதறி தள்ளி தான் நேசித்த மக்களுடன் துன்பங்களை அனுபவிக்க தெரிந்து கொண்டார். பவுல் கூட ஒருமுறை திமோத்தேயுவை தீங்கு அனுபவி என்கிறார். உண்மையிலே புறனை நேசித்தோமானால் நம்மால் இவ்வுலகில் புறர் படும் துன்பத்தை நாம் உணர்கிறவர்களாக ஆவியில் நிச்சயம் கலங்குவோம். அதன் வலி மிக கஷ்டமாக இருக்கும். தேவனுடைய அன்பு பெற்ற நமக்கே அவ்வாறு இருந்தால் தேவனுக்கு எவ்வாறு இருக்கும்? அவர் தாமதிக்கிறார் என்றால் ஒருவரையும் கைவிடாமல் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்க முடியும். அவர் தேவனாக இருப்பதால் மாயையும் நிஜத்தையும் வேறு பிரித்து பார்த்து தன் திட்டத்தில் உறுதியாக இருக்கிறார். நாம் மாயைக்குள்ளாக இருந்து புறற்படும் துயரங்களை பார்த்து தாங்கொண்ணாத வேதனை அடைகிறோமா என்று எண்ணும் போது தேவன் என்ன கூறுகிறார் தெரியுமா? நானே உங்கள் ஜீவனாக இருக்கிறேன். உங்களுக்குள் இருந்து இந்த வியாகுலப்படுகிறது நானே. அதை உங்கள் மனது புரிந்து கொண்டு துயரப்படுகிறது என்றார். எத்தனை ஆழமான உண்மை! தேவனுடைய இதயம் மிகவும் இரக்கம். அவருக்கு மிஞ்சி யாராலும் இந்த பூமியை நேசிக்கவோ இரக்கம் பாராட்டவோ முடியாது. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் எங்களுக்குள்ளே ஜீவனாக இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் எங்களுக்குள்ளே இருப்பாராக இருந்தால் இந்த உலகத்திலே ஒவ்வொருத்தரும் எங்கள் கண்களுக்கு எதிராக நாங்கள் பார்க்கிற காட்சிகள் யாவையும் நாங்கள் அறிந்திருந்தோமானால் எங்களால் சும்மாக இப்படி இருக்க முடியாது. திக்கற்றவனையும் விதவைகளையும் விசாரிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம். கடைசி நாட்களின் நியாய தீர்ப்பின் போது கூட தேவன் இப்படியாக ஏழைகளுக்கு இறங்காதவர்களை, விசாரிக்காதவர்களை, ஜெயிலில் காவல் இருப்பவர்களை, பார்க்காமல் விடுபவர்களை எல்லாம் பார்த்து என்ன கூறுகிறார்? நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே தேவனுக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து ஏழைக்கு இறங்காதவர்களாக நம் அருகில் இருக்கிறவர்களை, வேதனையோடு இருப்பவர்களை, வியாதியோடு இருப்பவர்களை நாங்கள் கவனிக்காமல் இரக்கம் பாராட்டாமல் இருப்போமானால் எங்களைப் போல பரிதாபத்துக்குரியவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான், கத்தர் அவனுக்கு அதை திருப்பி கொடுப்பார் என்று இப்படியாக அநேகம் வார்த்தைகள் வேதத்திலே காணப்படுகிறது. அழிந்து போகிற ஆத்மாக்களை பார்த்து வியாகுலப்பட வேண்டும். பசியில் வாடுகிற ஜனங்களை பார்த்து இரக்கம் பாராட்ட வேண்டும். துன்பப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். சத்ருவாக இருந்தாலும் அவர்களை சிநேகிக்க வேண்டும். எல்லா நியாய பிரமாணத்துக்கும் நிறைவேறுதலாகவே தேவன் அந்த அன்பை வைத்திருக்கிறார். அன்பு என்ன? நியாய பிரமாணத்துக்குள் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். அன்பு ஒன்றே எங்களை ஆளுகை செய்யும். எங்களுக்குள் ஜீவ அன்பு, தேவ அன்பு, தேவ வித்து இருக்குமே ஆனால் நாங்கள் மாயைக்குள்ளாக இருந்து புறற்படும் துயரங்களை பார்த்து சும்மா இருக்க முடியாது. வேதனை அடைவோம். கண்களால் காணுகின்ற சகோதரனை நேசிக்காதவன் தேவனை எவ்வாறு நேசிக்க முடியும்? அன்பார்ந்த தேவ ஜனங்களே, நியாய தீர்ப்பில் கூட இரக்கம் மேன்மை பாராட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த இரக்கமுள்ள மனிதர்களாக நாங்கள் வாழ்வோமா? கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவனை பெற்ற தேவ ஜனங்களாக எங்களுக்குள்ளே அந்த அன்பு பெருக வேண்டும். இந்நாட்களிலே நாங்கள் இன்னும் அதிகமாக பாரத்தோடு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் வேண்டியவர்களாக இருக்கின்ற படியினாலே தேவன் தாமதிக்கிறார் என்று நாங்கள் வாழாதிருக்காத படிக்கு அவர் தாமதிக்கிறார் என்றால் ஒருவரையும் கைவிடாமல் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்க முடியும் என்று அந்த உணர்வோடு, உணர்வுள்ள இருதயங்களோடு நாங்கள் வாழுவோமாக. தேவ ராஜ்யத்தை கட்டும்படிக்கு எழுந்து நிற்போம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராய் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்போம்? ஆண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்போம்?

ஆண்டவரே, எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும், எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், மரணமானாலும் ஜீவனானாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதி

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் நீ வர்ஷிப்பீங்க.

வேளையிலும் கண்ணீரின் பாதையிலும் சந்தோஷத்தின் மத்தியிலும் எங்க வாழ்க்கையின் எல்லா பெருக்கத்தின் மத்தியிலும் இயேசுவே நாங்கள் உம்மை துதிப்போம். We worship you God. We worship you alone God. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம். உம்மை மாத்திரம் நாங்கள் துதிப்பாண்டவரே. என்ன நேர்ந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட நிலை வழியாய் எப்படிப்பட்ட பாதை வழியாய் கடக்க நேரிட்டாலும் கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை எதுவும் பிரிக்க மாட்டாது, யாரும் பிரிக்க முடியாது. எந்த உலகமோ உலகத்தின் காரியங்களோ எப்படிப்பட்ட காரியங்களானாலும் கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒருபோதும் யாரும் பிரிக்க முடியாது. அவளை போல நாங்கள் உறுதியாக சொல்றாண்டவரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலாண்டவரே உம்மை ஆராதிப்போம், உம்மை துதிப்போம், உம்மை சேவிப்போம், உம்மை பின்பற்றுவோம், உமக்காக வாழ்வோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்ப்போம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை பெறப்படுவோம். ஆச்சரியமான தேவனே, உம்முடைய மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா எதிர்மறையான சூழ்நிலையில ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் எங்களுக்காக வைத்திருப்பது ஒருபோதும் தடையாகாது, அதை நின்று போகாது, அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்கிற விசுவாசத்தில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்களும் ஆராதிக்கிறோமா, நாங்களும்

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேளையில் ஒரு அர்ப்பணத்தோட சொல்ல போறீங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிப்போம், ஆண்டவரே நாங்கள் உண்மை சேவிப்போம், ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உண்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்களுமே நேசிப்பாண்டவரே. ஒரே விஷயம் கூட சிதர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்ல

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரமை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்கன்னு ஒரு நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமேன். 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா? எவ்வளவு அதிசயமா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா? கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திராத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார் இல்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

நடத்தினீரே. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ. ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ. எங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்கின தேவ, நீர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதும் இல்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

சொல்லுங்க. முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துறானவரே. ஓ மக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord. எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்களாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவரே, அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவரே. ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்தினீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நீ நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கையில தட்டி பாடலாமா? இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல். உணர்ந்து சேர்ந்து கைகளை தட்டி பாடலாம்.

போன்ற போராட்டங்களை தாண்டி வர பண்ணினீரே, தீ மக்கினி போன்ற பிரச்சனை கடக்க பண்ணினீரே, மீண்டு வர பண்ணினீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இதுவரைக்கும் நடத்தி எபனேஸ்வரே இம்மட்டும் தாங்கிக் கொண்டு ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில் நன்மை வருமா என்று எதிர்பார்க்கிறார் இடங்களில் என் தேவன் அற்புதங்களை செய்தீரே. ஓ வாய்ப்பாலை நிரப்பினீரே, கடக்கப்பட்டீரே, அமைந்து போகாமல் அழிந்து போகாமல்

0: விழுந்து போவோமோ அழிந்து போவோமோ இல்லாமல் போவோமோ என்ற அங்கலாய் தடங்களில் கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய வல்லவர்.
1: நீங்கள் கேட்க போவது
2: நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. நீதிமொழிகள் 15:6. ஜாக் விட்டக்கர் என்ற ஒரு தனி மனிதனுக்கு 2002 கிறிஸ்மஸ் அன்று 314 மில்லியன் டாலர் பணம் லாட்டரி பரிசு கிடைத்தது. அவர் ஏற்கனவே ஒரு தொழிலும் செய்து கொண்டு வந்தவர். இந்த லாட்டரி தொகை தன் குடும்பத்துக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சேர்க்கும் என்று அவர் நினைத்தார். அடுத்த 10 அவருடைய பேத்தியும் அவளுடைய காதலனும் போதை மருந்து அதிக அளவில் உட்கொண்டதால் மரித்து போனார்கள். சில நாட்கள் கழித்து அவருடைய மகள் மரித்து போனாள். இவரும் பல முறை ஜெயிலில் அடைக்கப்பட்டார். பல தொழில் நிறுவனங்களும் தனிநபர்களும் பல்வேறு காரணங்களுக்காக இவர் மீது வழக்கு தொடர்ந்தனர். சூதாட்டத்தில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய 1.5 மில்லியன் டாலர் பணத்துக்கு எம்டி செக் கொடுத்து அது பவுன்ஸ் ஆனதால் சிறையில் அடைக்கப்பட்டார். குறுக்கு வழியிலாவது பணம் சம்பாதித்து மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட வேண்டும் என்று நினைக்கிற மனுஷரை சாத்தான் அறிந்திருக்கிறான். அவர்களுக்கு குறுக்கு வழியில் செல்வத்தை கொடுத்து மிகப்பெரிய பால்கடிப்பை அந்த குடும்பங்களிலே கொண்டு வந்து விடுகிறான். ஆம் பிரியமானவர்களே, அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்குமே உதவாது என்று வேதம் கூறுகிறது. தேவன் காட்டும் பாதையில் கைப்பாடாய் சம்பாதித்தால் அதில் மிகுந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஆம், அவருடைய ஆசீர்வாதமே வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை நமக்கு கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவோடு கூடவே யூதாஸ்காரியோத்தும் ஊழியம் செய்தான். அவனுக்கு எப்படியாவது குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. சாத்தான் அதை அறிந்தான். எனவே சாத்தான் யூதாஸ்காரியோத்துக்குள்ளே புகுந்தான். பிரதான ஆசாரியர்களும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவை பிடித்து சிலுவையில் அறைந்து கொலை செய்துவிட வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். அதை அறிந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்க முன்வந்தான். அதன்படி இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். மிக சுலபமாக குறுக்கு வழியில் 30 வெள்ளிக்காசை சம்பாதித்தான். ஆனால் அந்த பணம் அவனுக்கு உதவவில்லை. மனசாட்சியிலே வாதிக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி அவர்கள் பிடித்து சென்றபோது குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி பணத்தை தூக்கி எறிந்தான். நான்று கொண்டு செத்தான். பிரியமானவர்களே, ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைக்கும் சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாத பெறாது. ஆகவேதான் துன்மார்க்கனுடைய வருமானத்தில் துன்பம் உண்டு என்று வேதம் கூறுகிறது. எனவே வேதம் காட்டும் வழியில் நேர்மையாய் பணம் சம்பாதிப்போம். அப்பொழுது நமது வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டாயிருக்கும்.

அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 4. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஆயினும் நான் உங்களால் ஏயாவது மனுஷனுடைய நியாயங்களின் விசாரணையிலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்பகாரியமாயிருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் எருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீர் பெற்று கொள்ளாதது யாது? நீ பெற்று கொண்டவனானால் பெற்று கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாயிருக்கிறீர்களே. எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே. நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோம். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர். நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள். நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். துன்பப்பட்டு சகிக்கிறோம். தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இதன் நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய திமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்தவர்களுடைய பேச்சை அல்ல அவர்களுடைய பெலத்தையே அறிந்து கொள்வேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பெலத்திலே உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ?

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்திற்கு நீதிமொழிகள் 19:3 வசனத்தை நாம் வாசிப்போம். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கல் அடையும். இதுக்கு என்ன அர்த்தம்? மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் அப்படின்னாக்கா, ஒரு மனுஷனுடைய மதியினம் அப்படின்றது நல்லா தெரியும், முட்டாள்தனம் அல்லது மூடப்பழக்கம் அல்லது அவனுடைய கிரியைகள், பிரியமில்லாத கிரியைகள், அது அவனுடைய வழியே என்ன செய்து தாறுமாறாக்கிடுது. அவனுடைய முட்டாள்தனமே அவனுடைய வழியை என்ன செய்து தாறுமாறாக்குது. அதோடு இல்லாமல் ரெண்டாவது இன்னொரு காரியமும் செய்யுது, என்றாலும் அப்படி தாறுமாறாக்கினாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கல் அடையும்னாக்க, அந்த வழி தாறுமாற ஆனதுனால, என்றாலும் அப்படி ஆனதுனால என்ன ஆச்சுன்னா, அவன் மனசு ஆண்டவருக்கு விரோதமாக தாங்கல் அடையும் அப்படின்னாக்க வெகு தூரம் போகும்னு போட்டிருக்கு. வெகு தூரம் போயிடும், அப்போனா ஆண்டவருக்கு அவனுக்கு சம்மந்தம் எல்லாமே என்னாயிடும் போச்சு. அந்த மதியினம் வந்து அவ்வளோ கர்த்தரையும் அவனுடைய மனசையும் என்ன செய்யுது, வெகுவாக பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். தாங்கல் அடையிறதுனா வருத்தப்பட்டு அவன் வந்து வெகு தூரம் போயிடுவான், ஆண்டரை விட்டு என்ன செய்வான், வெகு தூரம் போயிடுவான். அப்போ அவனுடைய மதியினம் ஆண்டவரை விட்டு அவனை பிரிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நாம் இதில் ஆவிக்குரிய காரியத்தை நாம் என்ன கற்றுக்குறோம், இன்றைக்கி கிறிஸ்துவாகி இருக்கிற நாம் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தூரம் எப்படி இருக்குது, நம்ம க்ளோஸாக இருக்கிறோமா தூரமாக இருக்கிறோமா அப்படின்றதான். நம்ம வந்து இன்றைக்கி சபையில் வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் சொல்லி கொடுக்கறது என்னென்னா, ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நீக்கிறதுக்கு உண்டான வழி தான் சொல்லித்தரோம். ஆண்டவருக்கும் அவனுக்கும் டிஸ்டன்ஸ் உள்ள வழியை தான் நீக்கித்தரோம். ஏன்னா ஏசாயா 59:1-2 தான் அந்த வசனம், இதோ கேட்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய செவி மந்தமாகவும் இல்லை, ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே உங்களுக்கும் அவருக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குறது. அப்போ இந்த பிரிவினையை சொல்லி இன்னைக்கு ஒரு ஆத்மா புதுசாக ஆண்டுக்குள்ளே வருதுன்னா, நீ ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டால் அவனை ரட்சிக்குள்ளே வழிநடத்துகிற காரியமே இதுதான். இந்த பிரிவினையை காரியத்தை சொல்லி நீயும் ஆண்டவரும் பிரிஞ்சிருக்கிறதுனால்தான் உன்னை ஆண்டவர் காப்பாற்ற முடியல, உன்னை வந்து ரட்சிக்க முடியல, உன்னை வந்து உன் ப்ரேயரை ஆண்டவர் கேட்க முடியல. அதுக்கு இடையில் என்ன இருக்குது, உனக்கும் அவருக்கும் பெரிய நீண்ட கேப் இருக்குது. எப்படி ஆபிரகாம் மடியில் லாசரு போய் அமர்ந்தான்னு பார்த்தோம், ஐஸ்வர்யவான் நரகத்தில் போய் வெந்தான்னு பார்க்குறோம் பைபிளில். ஆனால் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்கன்னு பார்க்குறோம், ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையில் என்ன இருக்குது, பிளவு இருக்குதுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பாருங்கணும். அதே போல தான் இன்னைக்கு நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் ஆண்டவருக்கும் நமக்கு என்னத்தை கொடுக்குது, பிரிவினையை கொடுக்குது, பிளவை கொடுக்குது, கேப்பை கொடுக்குது. இந்த கேப்பை வந்து எப்படியாவது உடைச்செறிந்து நாமளும் ஆண்டவரும் க்ளோஸ் ஆகணும்னு தான் இன்னைக்கு ஆண்டுக்குள்ள ஒவ்வொரு ஆத்மாவையும் வழி நடத்துறோம். இன்னைக்கு ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற நம்மெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், இப்போ நம்மளும் ஆண்டவரும் க்ளோஸாக இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய விண்ணப்பம் கேட்கப்படுதா, நம்மளுடைய ஆண்டவர் நம்ம தூக்கி எடுக்கிறாரா ஆபத்து காலத்தில் அப்படின்னாக்கா, அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு விண்ணப்பம் கேட்கப்படலை. இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமையில இருக்கிறேன், என் பிரச்சனையே தீரலை அப்படின்னாக்கா, இன்னும் அவங்க கேப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் அப்படின்னாக்கா, அவங்க பாவத்தை அறிக்கையிட்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாமே செஞ்சிருக்கலாம், எல்லாமே செஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க ஏன் இன்னும் ஆண்டருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளன்னா, அவருக்கு தடையாக இருக்கிறது அவங்களுடைய மதியினம். சொல்லுங்க, அந்த மதியினம் என்ன செய்தா, அவன் சொந்த வழியில் போய் அதை அது அவனுடைய வழிகளை தாறுமாறாக்குது. ஆண்டுடைய வழிய அறியாதபடிக்கு தாறுமாறாக்குது ஒண்ணு. அதனால ஆண்டு மேலே மனத்தாங்கள் அடைந்து, மனத்தாங்கள்னாக்க என்னது, தாங்கள் அடை

இல்லையா, எனக்கு இன்னும் ரெமடி இல்லையா, எனக்கு விடுதலை இல்லையா, என் பிரச்சனையிலேருந்து எனக்கு வெற்றி இல்லையான்னு சொல்லி ரொம்ப மனத்தாங்கல் அடைந்திருக்கிறேன். இது அடைய அடைய என் முட்டாள்தனம் அதிகமாயிட்டே இருக்குது, தாறுமாறாக போயிட்டு இருக்கு. அப்போதான் ஆண்டவர் உஷார்படுத்தினார். அப்போ நீ ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு நம்ம இன்னும் யாருடைய வார்த்தையை கேட்டு தான் நம்ம நடக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தான் நடக்கணும். அது முத ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டேன். அப்போ நான் இது வரைக்கும் என் சொந்த வழியில் தாறுமாறாக ஓடி போய் தான் எனக்கு முட்டிகிட்டு நிற்கிறேன், பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன். என் சொந்த வழியில் நான் இஷ்டப்பட்டு ஓடினேன், இஷ்டப்படி ஓடினேன், இஷ்டப்படி கடை வாங்கினேன், இஷ்டப்படி ஒரு கடைக்கு ரெண்டு கடை வச்சேன், இப்படி பல காரியங்களை செய்யும்போது அது வந்து தவறு வந்துச்சு, அதில் கடன் பிரச்சனை ஆச்சு, இப்போ சாகிறதுக்கு போனேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இப்போ நான் என்ன செஞ்சேன், எனக்கு ஃபஸ்ட்டு காரியமே எனக்கு கற்றுக் கொடுத்து எது நீ செஞ்சாலும் உன் சுயமாக செய்யாத. ஏன்னா சுயமாக செஞ்சாலே அது கஷ்டமாயிடுது, அது தாறுமாறாக போயிட்டு இருக்கு. ஏன்னா சுயமான அறிவு நமக்கு இல்லை, நம்ம வந்து எல்லாமே மதியனமாக இருக்கிறோம். அப்போ நம்ம இனிமேல் யாருடைய அறிவில் நடக்கணும், ஆண்டவருடைய அறிவில் நடக்கணும், ஆண்டுடைய ஆலோசனை நடக்கணுன்றத சொல்லி கொடுத்தாங்க. அப்போ எது எது செஞ்சாலும், சின்ன காரியம் செஞ்சாலும் நீ ஆண்டவரை கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி செய்யும். அப்போ செய்யும்போது எனக்கு அதான் சொன்னேன், எனக்கு ரெண்டு பேர் ஒருத்தர் எனக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டு பயங்கரமாக எனக்கு டார்ச்சராக இருந்தது, எனக்கு அவ்வளோ ஒரு நஷ்டம் வந்தது, காலி கடையை காலி பண்ணுன்னு சொன்னாங்க. இப்போ நானாக போயிட்டு செஞ்சுருந்தேன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன், ஒரு பஞ்சாயத்துக்காரை பார்த்துருப்பேன், ஒருத்தன் சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த 1.5 லட்சம் ரூபா வாங்கி கொடுங்க, நான் கடையை காலி பண்ணுறேன்னு இருப்பேன். இல்லைன்னா நானாக என் இஷ்டத்துக்கு போயிருந்தேன்னா ஒரு வக்கீலை பார்த்துருப்பேன், ஒரு கேஸை போட்டிருப்பேன், ஒரு 5 வருஷம் என்ன செஞ்சுருப்பேன், கேஸை கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இந்த வார்த்தை எனக்கு தடுத்தது. சரி, நாம் இனிமேல் சொந்தமாக எதுவுமே நம்ம செய்யக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வோம் அப்படின்ட்டு அந்த மதியினம் கொஞ்சம் என்ன செஞ்சுது போனதுனால ஆண்டவர்கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சு, நான் என்ன செய்ய, இப்போ அவன் கடையை காலி பண்ண சொல்கிறாங்க, நான் என்ன செய்ய, எனக்கு இவ்வளோ நஷ்டமாகுதே அப்படின்னும் போது ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நான் யார்கிட்ட போகணும்னு நினச்சேன், ஒன்று வக்கீல்கிட்ட போகணும்னு நினச்சேன், ரெண்டாவது இந்த மொட்டை பஞ்சாயத்துக்காரர்கிட்ட போகணும்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் இது மனசில் வச்சுட்டு தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என் மனசுலாம் அதுதான் என் மதியினத்தின்படி, மதியினம் தான் சொல்லணும். இதை நாம் நமக்கு அது கரெக்டான ஒரு ரூட்டுன்னு நம்ம நினைப்போம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது மதியினன்றது நமக்கு தெரியல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அழகாக சொன்னார் சங்கீதத்தில், பொய்யே சாந்தரட்டையும் போகாத, அகங்காரிட்டையும் போகாத, என்னை நோக்கி பார் அப்படின்னார். அப்பப்பா ரெண்டு ரெண்டு பேர்ட்டையும் போகாத என்னட்ட வா அப்படின்னார். அப்போ ஆண்டவர் அழகாக சொன்னார். அப்போ உடனே நான் என்ன செஞ்சேன், உஷாராயிட்டேன், சரி ரெண்டு பேர்ட்டுமே போகக்கூடாதுன்றாரு, அவர்கிட்ட பார்க்கணுன்றார். நேராக போனேன், இந்தா 1.5 லட்சம் ரூபா நான் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்தா கடைக்கு சாகி கொடு, நான் காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லி. ஆனால் என்ன ஆண்டவர் என்ன செய்யலை, நஷ்டப்பட்டு உடலை அந்த 1.5 லட்சத்தை சம்பாதிக்கக்கூடிய காரியத்தை எனக்கு செஞ்சார். அந்த காலி பண்ண சொன்னவரே என்கிட்ட வந்து நிற்கிற அளவுக்கு ஆக்குனார். ஏன்னா அப்போ பாரு, நம்மளுடைய மனுஷனுடைய மதியினமாக செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவனுடைய வழி என்ன செய்யுது, தார்மராக ஆக்கிட்டு இஷ்டத்துக்கும் போயிட்டு நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், கேஸ் கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இதனால தான் இன்றைக்கி மன உளைச்சல் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் அதனால் என்ன ஆகுது, கர்த்தரை விட்டே நம்ம என்ன செய்கிறோம், மிக தொலைவில் போயிடுறோம், மிக தூரமாக தாங்கள் அடைந்து மனத்தாங்கள் அடைந்து ஆண்டவர் விட்டே பிரிந்து போகிறதுக்கு உண்டான ஏது இருக்குது. அது இதுதான் பிசாசுடைய ஒரு தந்திரமான ஒரு தூண்டில் முள்ளு மாதிரி, இந்த மதியினம் அப்படின்ற ஒரு செயல். நீ பாவத்தை அறிக்கிட்டிருக்கலாம், நீ பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கலாம், எல்லாமே செஞ்சுருக்கலாம், ஆனால் மதியினம் நமக்குள்ளார ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மதியினத்தை நம்ம நீக்கி போட்டோமா, மதியினத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோமா, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் மதியினத்தை கூட என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க, அந்த மதியினமான காரியம் நான் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அது என்ன செய்யுது, நம்மளை வழியை தாறுமாற ஆக்கி போயிட்டுது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபுல அழகா சொல்றாரு, சோதிக்கப்படுகிறவன் யாரும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன்னா ஒருவனையும் தேவன் சோதிக்கிறவர் அல்ல. நல்லா அழகா போட்டிருக்கு, அவன் அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப அவன் தான் வழியில போய் தான் என்ன செய்யறான், மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கிறோம், அவன் தாறுமாற ஆக்கி இருக்குது வழி. அப்ப மதியினம் அந்த இடத்துல என்ன வேலை செய்யுது, மதியினம். அந்த கெட்ட குமாரனு கூட அந்த மதியினம் கெரிய செஞ்சதுனால்தான் தகப்பனை விட்டு என்ன செய்யறான், பிரிஞ்சு போறான், தகப்பன் மேலே தாங்கள் அடைந்து தூரமா விலகி போறான், ரைட்டா. ஆனா அந்த மதியினத்தை என்னைக்கு நம்ம உணர்றோமோ நம்ம அறிவாளியா மாறிடும்.
ஆண்டவருக்குரிய அறி

நமக்குள்ள இந்த மதியினத்தினால நிறைய காரியம் நம்ம லாஸ் ஆகும். மதியினத்தினால நிறைய காரியம் ஆண்டவருடைய பெரிய மகத்தான ஆசீர்வாதத்தை இழந்து போறவள தூர போயிடும். நம்மளை பிரிச்சிடறான் பிசாஸ் மதியினத்தை வச்சு. இது பாவமாவே தெரியாது உனக்கு. இது பாவமாவே நீ பாவத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்ப, என்ன பாவம் செஞ்ச என்ன பாவம் செஞ்சேன்னு. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனாலே அது மதியினம். என்னது அது தெரியல நமக்கு, புரிய சொல்ல. ஒரு கீழ்ப்படியாம போறோம்னாக்கா அது கீழ்ப்படியாத பாவம் இல்லை, அது மதியினத்தினால நீ என்ன செய்யற பிரிபரன்ஸ். யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்? ஆண்டுடைய வார்த்தைக்கு. இப்ப ஒன்னும் இல்லை, இன்னைக்கு நம்ம சபையில எல்லா ஃபார்முலாவும் எல்லாருக்கும் தெரியும். முதலாவதேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். எல்லா ஃபார்முலாவும் தெரியும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரியத்த நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான், இதெல்லாம் ஃபார்முலாக்கள். உன்னை வந்து ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடிய ஃபார்முலாக்கள். தன் பாவத்தை மறைக்கிறன் வாழ்விடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடணும், எனக்கு எல்லாம் உனக்கு தெரியும். ஆனா ஃபார்முலா தெரிஞ்சு நீ ஆசீர்வாதத்தை பார்த்தியா? அப்படி இல்லைன்னா என்ன காரணம்? அந்த ஃபார்முலாவை வச்சு கணக்கு போட தெரியாத மதியினமா இருக்கிறோம். அன்பாங்களே, இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள்னு சொல்லி கொடுத்தோம், அந்த முதல் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டருக்கு என்ன செய்யறதுல கொடுக்கறது கிடையாது. சொந்தம், வேலை, தன்னுடைய சுயநலம், இதுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ. இங்கே ஆண்டவருக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் என்ன செய்யறதில்ல, கொடுக்கறதில்ல. நீ அதை கொடுத்து பாருங்க, ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வார், நம்ம மதியினத்தை நம்மளை விட்டு எடுத்து போட்டு நம்மளை ஆண்டவர் கிட்ட கிட்டி செய்யறவர்கள். அந்த ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தூரத்தை டிஸ்டன்ஸை நம்ம எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது, அந்த அளவுக்கு. அப்போ ஆண்டவரை நாமளும் க்ளோஸ் ஆனால் நீ நினைச்சாலே போதும், உனக்கு தருவார். நினைச்சாலே தருவார், நீ ஆசைப்பட்டதை அப்படியே தருவார். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன், அது அந்த அந்த அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டுனா இன்னும் நம்ம க்ளோஸ் ஆகிடும். அப்போ அந்த ஆண்டவருக்குள்ள வரக்கூடிய அனுபவம் என்ன அப்படின்னாக்கா, முதலாவது அந்த பிரிவினையை உண்டு பண்ற, தாங்களை உண்டு பண்ற, மனத்தாங்களை உண்டு பண்ற அந்த மதியினமும் நம்மளை விட்டு போகணும். மதியினம் என்பது ஒரு பெரிய ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கிற ஒரு பெரிய ஒரு பிசாசனுடைய காரியமாக இருக்குது. அதை நாம் என்ன செய்யணும், ஒரு அனுதினமும் என்ன செய்யணும், மதியினத்தை என்ன செய்யணும், தூர போடணும். ஆண்டவரே என்னுடைய மதியினத்தை மன்னிங்க. என்ன ரீசன்னா அதை கேட்கறதே கிடையாது, ஆண்டவர்கிட்ட கேட்கறதே கிடையாது. இப்போ நாம் அதை கற்றுக்கணும், அறிவை கொடு புத்தியை கொடுன்னு நாம் கேட்டோம்னா நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரோ இல்லையா? ஜெபம் பண்ணு, உட்காந்து அன்பின் தகப்பனே, இந்த மதியினம் எங்களை உண்மை விட்டு பிரிக்கிற காரியமாக இருக்குது சுவாமி. அந்த மதியினமான செயலை என்னை விட்டு எங்களை விட்டு இதை கேட்குற ஒவ்வொருத்தரை விட்டு அதை எடுத்து போடுங்கப்பா. நாங்கள் உயிருள்ள தேவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் அறிவை கொடு புத்தியை கொடு ஞானத்தை கொடுன்னு கேட்க நாங்கள் தவறி விடுகிறோம். ஆண்டவரே இங்கே ஞானத்தின் ஆண்டவரே ஊற்றுக்கண்ணா இருக்கிறீர், எங்கள் மத்தியில் நீர் அந்த ஞானத்தை ஊற்றுங்கப்பா, அறிவை ஊற்றுங்க. உண்மை விட்டு பிரிக்கிற உண்மையிலே தாங்கள் அடைகிற அந்த மதியினம் எனக்குள்ளே வேண்டாம், எங்களுக்குள்ளே வேண்டாம், சபை மக்களுக்குள்ளே வேண்டாம், இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே வேண்டாம் சுவாமி. தயவாக அதை எடுத்து போட்டு இதுக்கு மேலே ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்கிற அறிவை எனக்கு தாங்க, உம்முடைய சத்தியத்தின்படி உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம். நீர் ஆசீர்வதிங்க, கரம் பிடிங்க, உனக்கு எனக்கு இருக்கிற கேப்பு நீங்கணும் சுவாமி. மதியினத்தினால அந்த கேப் வரக்கூடாது, அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாம இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓட செய்வதற்கு ஒரு வல்லவராயிருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாடப்போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமாயிருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாயிருக்கிறார், நமக்கு தஞ்சமாயிருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.

கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இந்த வார்த்தையை எனக்கு அறிக்கை செய்யுங்க. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் வீட்டில் அணுகாது. எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டு அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்கார் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களில் பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்காரதுதன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற மாசில்லா களங்கம் இல்லாத ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறாய். அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆவியானவர் நமக்கு உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர். அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய இந்த வார்த்தை சொல்லுங்க. என்ன அணுகாது? ஆமே, என்ன அணுகாது? ஹல்லேலூயா. ஒருவேளை பயத்தோடு இருக்கிற உங்க குடும்ப நண்பர்களை பார்த்து, உறுப்பினர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை இதை அணுகாது, உங்களை ஒன்றும் செய்யாது, தைரியப்படுத்துங்கய்யா. பாருங்க, அந்த நாட்களில் நான் பார்க்குற பலர் பயமுறுத்தம் தான் செய்கிறாங்க. ஐயோ அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிரு, ஐயோ போயிடுவேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐயோ தேராது எல்லாம். நான் சொல்ற ஒன்னு இல்லைங்க, கத்தர் பலப்படுத்துவார். ஆமென். தைரியமான வார்த்தைகளை சொல்லுங்க, தைரியமான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்க. எஸ், என் தேவன் பலப்படுத்துவார், என் தேவன் பாதுகாப்பார், உனக்கு ஒன்றும் செய்யாதியா, தைரியமாறியா, அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் இறங்கி போக முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் நம்ம ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறபடியினாலே சங்கார தூதன் நமக்குள் இறங்கி போக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தை அறிக்கை செய்யுங்களேன். எஸ், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கல்வாரியிலே எனக்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்தரின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லமையின் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யார பார்த்தா ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துருமா, இத்தனை மரம் ஊர் மாறி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டு விட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்க, அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்லா தாமேன் சொல்லுங்களேன். ஆமென். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்க விடுதலை உண்டு, அங்க அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாடப்போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த கிருபை காக்க வரும்.

தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

சாதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலங்களை தாங்கி, உம்முடைய கிருபையாலங்களை சுமந்து கொண்டு, உம்முடைய கிருபையாலங்களை மீட்டு கொண்டு இதுவரைக்கும் நடத்தி வர்றீங்களப்பா. நாங்கள் அழியாமல் இருப்பது உம்முடைய கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை. இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருபை ராஜா, உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால் நடத்தி வருகிற பரிசுத்தரே.

காத்து வருகிற பரிசுத்தர், எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தர், நடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கத்தரங்கள் மத்தியில் ஆளுகை செய்யப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்கிறோப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை போல ஒருவர் இல்லையப்பா. உண்மை போல ஒருவர் இல்லை.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ரமேஷ் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தான். அந்த ரோடு வெறிச்சோடி இருந்தது. தூரத்துல வரும்போதே அது அவன் கண்ணுக்கு தென்பட்டுச்சது. ஒரு டிவிஎஸ் வண்டி ரோட்டோரமா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பெரியவர் தார் ரோட்ல கொட்டி கிடந்த சாதத்தை வருத்தத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் கையில காலி டிஃபன் பாக்ஸ். ரமேஷ் அவர் பக்கத்துல வந்து, ஐயோ சாப்பாடு கீழே கொட்டிட்டு தான்னு கரிசனையோட கேட்டான். அவர் தலைய மட்டும் அசைச்சாரு. அவர் கண்கள்ல கண்ணீர் ததும்பி இருந்துச்சு. உடஞ்சு போய் நின்னாரு. ரமேஷ் அவர் தோளை தொட்டு, ஐயா இதுக்கு போய் ஏன் கலங்குறீங்க? தப்பா நினைக்க வேண்டாம். லஞ்சுக்கு பணம் வேணா தர்றேன். விடுங்க ஐயா, கொட்டுனதை அள்ளவா முடியும். உங்க முகத்தை பார்க்க கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னான். ரமேஷ ஒரு பார்வை பார்த்துட்டு அவர் பர்ஸ் எடுத்து காட்டினாரு. நிறைஞ்சு இருந்துச்சு. அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. என் ஒய்ஃப் ஆசை ஆசையா 5 மணிக்கே எழும்பி எனக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுப்பா. அவளுக்கு மூட்டு வலி, சுகர் இருக்குது. மதியம் ஃபோன் பண்ணுவா சார், சாப்பாடு எப்படி இருந்துச்சு, உப்பு சரியா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சான்னு கேப்பா. அதுக்கு மேல அவருக்கு பேச முடியல. ஒரு சில வார்த்தைகள் தான், ஆனா 1000 அர்த்தம். ஆமாங்க, சோறு அப்படிங்கிறது ஒரு பொருள் இல்ல. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு இருக்கோ காரம் இருக்கோ புளிப்பு இருக்கோ தெரியாது. ஆனா சமைப்பவங்களோட அன்பு இருக்குது. சாப்பிட்டா நிறைவது வயிறு மட்டும் இல்ல, மனசும் சேர்ந்தே நிறையுது. கொஞ்சம் பாராட்டலாம். அட, பாராட்ட கூட வேண்டாம், ஒரு தேங்க்ஸ் சொல்லி பழகலாம். நல்லா இருக்கு, தேங்க்ஸ் பா அப்படின்னு உங்க மனைவி கிட்ட சொல்லுங்களேன். 2 மணி நேரம் அடுப்படி போராட்டத்தை உங்களோட ஒரே ஒரு வார்த்தை மகிழ்ச்சியா மாற்றுமே. அன்பா சமைச்சு கொடுக்கும் உங்க மனைவிய மனசார பாராட்டுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கும் படியளிக்கிறாள்.

வாலிப வயதிலேயே திருமறையை கரைத்து குடித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு பாலும் புலாலும், மில்க் அண்ட் மீட். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 119, 145 முதல் 160 வரை. முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ளுவேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உமது வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் சமீபமாயிருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாயிருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். இன்றைய மனப்பாட பகுதி சங்கீதம் 119, 148 வசனம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். My eyes stay open through the watches of the night that I may meditate on your word. திருமறையானது பாலுக்கும் புலாலுக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. துவக்க நிலையில் உள்ளோருக்கு அது பால், வளர்ந்தோருக்கும் முதிர்ச்சி அடைந்தோருக்கும் அது புலால். அப்படித்தான் எபிரேயர் 4 அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம், 13-14 வசனங்கள். பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களுடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று எபிரேயர் நிருபர் ஆக்கியோன் எழுதியுள்ளார். கறியை சவைத்து சாப்பிடுவதற்கு பால் குடிப்பதை விட நேரமாகும். நாம் கிறிஸ்தவ வாழ்வில் வளர வளர திருமறை தியானத்திற்கு செலவழிக்கும் நேரத்தை கூட்டிக்கொண்டே போக வேண்டும். வேதத்தில் புரியாத புதிர்கள் மற்றும் கடினமான கேள்விகள் நமக்கு எதிர்ப்படும். வேதாகம பொருளகதாரிகள், அதாவது பைபிள் டிக்ஷனரிஸ், நமக்கு வேதத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகமும் எழுதப்பட்ட சூழமைவை விளக்கி காட்டும். பல வேத டிக்ஷனரிஸ், பைபிள் டிக்ஷனரிஸ் பொருளகதாரில் உண்டு. 2 டிக்ஷனரிஸை நான் இங்கே அறிமுகம் செய்கிறேன். 1 நெல்சன்ஸ் இல்லஸ்ட்ரேட்டட் பைபிள் டிக்ஷனரி, அடுத்தது தி அப்ளைடு பைபிள் டிக்ஷனரி. இந்த 2 டிக்ஷனரிஸையும் நான் அடிக்கடி வாசிக்கிறேன். வேதாகம நாடுகள், வேதாகம பழக்கங்கள், அந்த கலாச்சாரங்களை குறித்து நன்றாக தெரிந்து கொள்வதற்கு இவைகள் எனக்கு பயனுள்ளவைகளாய் அமைகின்றன. நமக்கு வேதத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகமும் எழுதப்பட்ட சூழமைவை இந்த பைபிள் டிக்ஷனரிஸ், வேதாகம பொருளகராதிகள் நமக்கு விளக்கி காட்டும். ஒவ்வொரு நாளும் இவ்வித பொருளகதாரில் ஓரிரு பக்கங்களையாவது வாசித்தல் பெரும் பயனளிக்கும். அநேகர் விதமான பைபிள் டிக்ஷனரிஸை வாங்குகிறார்கள், ஆனால் வாசிப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு பைபிள் டிக்ஷனரியை நீங்கள் வாங்கி தினமும் நீங்கள் வாசியுங்கள். உங்கள் வேத அறிவும் உங்கள் வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற உங்களுடைய அந்த அனுபவமும் எவ்வளவாக ஆழப்பட்டு கொண்டு போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வேதத்தின் ஒரு சிறு பகுதியை கூட மொழியாக்கம் செய்வதற்கு வேத மொழிபெயர்ப்பாளர்கள் எவ்வளவு நேரம் எடுக்க வேண்டியதிருந்து மட்டும் நாம் அறிந்திருந்தால் வேத தியானத்தை ஏதோ சும்மா இருக்கும் நேரத்தில் செய்ய வேண்டியதாக நாம் கருத மாட்டோம். இட்ஸ் நாட் அ லீஷர் டைம் ஆக்டிவிட்டி. முழு வேதாகமத்தையும் நமது தாய்மொழியிலேயே, அதுவும் பல்வேறு திருத்திய மொழியாக்கங்களில் பெற்றிருப்பது எத்தனை சிலாக்கியம்.
வேதத்திலுள்ள ஒரு வரி கூட இன்னும் மொழியாக்கம் செய்யப்படாத ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உலகில் உண்டு. இந்த தலைமுறையினருக்கு கிடைத்துள்ள ஆராய்ச்சி வேதங்களையும் உதவி நூல்களையும் பார்த்தால் அப்பப்பா பொறாமையாயிருக்கிறது. கல்லூரி மாணவ பருவத்தில் எனது ஆன்மீக வாழ்வின் முதலாவது 8 ஆண்டுகளில், அதாவது 1962 முதல் 1970 வரை, ஒரே ஒரு ஆராய்ச்சி வேதம் கூட வாங்க எனக்கு பண வசதி இல்லை. ஒன்றாவது வேண்டுமென்று எத்தனை முறை என் கல்லூரி அங்கத்தினர் ஜப அங்கத்தினர்களோடு நான் ஜபித்திருப்பேன் தெரியுமா? 1970 நான் லில்லியனுக்கு நிச்சயிக்கப்பட்ட போது எனது மாமனார் எனக்கு வெகுமதியாக டேக்ஸ் அனோட்டேட்டட் ரெஃபரன்ஸ் பைபிள் ஒன்றை கொடுத்த போது எனது நெடுங்கால ஜபத்திற்கு பதில் கிடைத்தது. இந்த வேதம் தான் என்னுடைய என்கேஜ்மெண்ட் அன்று என்னுடைய மாமனார் எனக்கு வாங்கி கொடுத்தது. இந்த வேதத்தை நான் வாங்கின உடனே எனக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அன்றைக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதை விட இந்த வேத புத்தகம் எனக்கு கிடைத்தது என்பதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமாயிருந்தது. ஏனென்றால் இது அவ்வளவு பெரிய பொக்கிஷம். ஃபின்னிஸ் ஜென்னிங்ஸ் டேக் என்ற தேவ மனிதன், 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர், இந்த ஆராய்ச்சி வேதாகமத்தை தயாரிக்க 43 ஆண்டுகளில் ஏறத்தாழ 100,000 மணி நேரம் அவர் ஆராய்ந்து படிக்க வேண்டியதிருந்தது. பைபிள் எழுதப்பட்ட எபிரேயு மற்றும் கிரேக்கு ஆகிய மூல மொழிகளை கற்காத நம்மை போன்றவர்களுக்கு புது புது மொழியாக்கங்கள் ஒரு வரப்பிரசாதமாகும். 100க்கு 100 சரியான மொழியாக்கமோ 100க்கு 100 பிழையான மொழியாக்கமோ எதுவும் கிடையாது. ஒவ்வொரு மொழியாக்கத்திற்கும் சிறப்புகளும் உண்டு, குறைபாடுகளும் உண்டு. எனவே பிரியமானவர்களே, வெறும் பாரம்பரியத்திற்கு பலியாகி புதிய மொழியாக்கங்களுக்கு கதவடைத்து விடாதீர்கள். இன்று அதிகமாய் புழக்கத்தில் உள்ள தமிழ் வேதாகமும் பல்வேறு தமிழாக்கங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்த பின்னர் அவற்றை ஒப்பிட்டு பார்த்து செய்யப்பட்ட இன்னொரு மொழியாக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தினசரி வேத வாசிப்பு பகுதிகளை வேறே 1-2 மொழியாக்கங்களிலும் வாசித்து பாருங்கள். புத்துணர்வு தரும் அர்த்தங்கள் பெற்று குதூகலிப்பீர்கள். ஆங்கிலத்தில் மட்டும் எத்தனை மொழியாக்கங்களை வாசிக்கிறோம், ஆனால் தமிழ் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் புதிய மொழியாக்கங்கள் என்றால் அவர்களுக்கு அப்படி ஒரு வெறுப்பு, அது வேண்டாம். எல்லா மொழியாக்கங்களிலும் நல்ல பொருள்கள் உண்டு. அவை எல்லாவற்றையும் எடுத்து மாறி மாறி வாசியுங்கள். வேதத்தினுடைய உங்களுடைய அறிவும் மூல பொருளும் உங்களுக்கு கூடிக்கொண்டே போகும். நம்மில் அநேகருக்கு ஞாயிறு ஒன்றுதான் விடுமுறை. மதிய உணவுக்கு பிறகு ஒரு சிறிய தொண்ட தூக்கம் போட்டுவிட்டு 2 அல்லது 3 மணி நேரம் உட்கார்ந்து வேத ஆராய்ச்சி நூல்களை வாசிக்கும் பழக்கத்திற்குள் வாருங்கள். என்னதான் நடக்கிறது, என்னதான் நடக்காது என்று பாருங்கள். முது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். மகாபெரிய தேவனே, கிருபையாய் இரக்கமாய் எங்களுடைய தாய்மொழியிலேயே வேத புத்தகத்தை நீர் மொழிபெயர்க்க செய்து ஈவாக கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனை ஆண்டுகள் முயற்சி எடுத்து வேதத்தை மொழியாக்கம் செய்தார்கள் கர்த்தாவே. கண்ணியத்தோடும் பயபக்தியோடும் மதிப்போடும் நடுக்கத்தோடும் உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் படிக்க, அவசரப்படாமல் உட்கார்ந்திருந்து தியானிக்க கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். லீவு நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மதிய வேளைகளிலே உம்முடைய வேத வசனத்தை மணிக்கணக்காய் உட்கார்ந்து ஆராய்ச்சி நூல்களை வைத்து தியானிக்கிற பழக்கத்திற்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வார் கர்த்தாவே. வெறுமனே பாலையே குடித்து கொண்டிருக்கிற குழந்தைகளானங்கள் இல்லாதபடி பலமான மாம்ச உணவை உம்முடைய வேதத்திலிருந்து எடுத்து சவைத்து சுவைத்து புசித்து நாங்கள் வளர்ந்து கம்பீரமாயிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் அநேக தீர்க்க தரிசனங்களையும் அநேக வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொண்டும் ஒன்றும் நிறைவேறவில்லையே, வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் கிரிய செய்யவில்லையே என்று கவலையோடும் ஒரு எதிர்பார்ப்போடும் காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாது எப்படியோ, அப்படியே என் வார்த்தையும் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணும் என்கிறார். ஆகவே சோர்ந்து போயிருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற நாளாய் இந்த நாள் இருக்கப் போகிறது. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 நாம் வாசிக்கையில், அங்கே பவுலும் அவரோடு கூட காவலில் வைக்கப்பட்டு இருந்த 276 பேரை கொண்ட கப்பல் பிரயாணத்தில் பெருமழையும் எதிர்காற்றும் அதிகமாயிருந்தபடியினால் அதிக சிரமத்துடன் வருத்தத்தோடே உணவில்லாமல் உறக்கமில்லாமல் மிகுந்த பயத்துடன் ஜீவனுக்கு வருத்தமும் சேதமும் உண்டாகும் என்றும் சொறிமணலிலே விழுந்து விடுவோமோ என்றும் பல போராட்டத்துடன் 3 பயணம் செய்தார்கள் என்பதையும், இறுதியாக கூட இருந்தவர்களெல்லாம் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று என்று கூறுகிறதையும் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27:22 பவுல் தன் கூட இருந்தவர்களை பார்த்து, உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது என்றும் கர்த்தர் என்னிடம் வாக்கு பண்ணியுள்ளார், நான் ராயனுக்கு முன்பாக நிற்பேன் என்று. ஆகையால் திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்டது நடக்கும் என்று நம்பிக்கை வார்த்தைகளை பேசுகிறதையும் வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட கடல் பிரயாணத்தை போன்ற போராட்டமான சூழ்நிலைகளில் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா? இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்து கொள்ள உங்கள் சொந்த முயற்சிகளை எடுக்க தீர்மானித்திருக்கிறீர்களா? பவுலின் பயணத்தில் கூட இருந்தவர்கள் சூழ்நிலையை கண்டு பயந்து போய் எதிர்காலத்திற்கு தேவைப்பட்டதான சில சரக்குகளையும் உணவுகளையும் தளவாடங்களையும் எடுத்து எரிந்ததை போன்று இயற்கையும் சாதகமாய் இல்லாமல் சூரியனும் சந்திரனும் காணப்படாததினாலே நம்பிக்கையற்று போனதை போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்காலத்தின் சேமிப்பாகிய நம்பிக்கை, பலன், விசுவாசம், தைரியம் இவையெல்லாவற்றையும் கொரோனாவினால் இழந்துவிட்டு நாளை என்ன செய்வோம் என்றும் நாம் தப்பி பிழைப்போமா என்றும் நம்பிக்கையற்ற நிலையில் உள்ளவர்களே, கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள். அவர் உங்களை நிச்சயமாக விடுவிப்பார். எரேமியாவின் புஸ்தகம் 39:18 இப்படியாக சொல்கிறது, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று. ஏசையாவின் புஸ்தகம் 46:3-4 நாம் வாசிக்கையில், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வருகிறார். உங்கள் சூழ்நிலைகளை தேடி வந்து எப்படி பவுலை திடப்படுத்தி தான் சொன்னதை நிறைவேற்றினாரோ அப்படியே உங்களுக்கும் செய்ய விருப்பமுள்ளவராயிருக்கிறார். கொள்ளை நோயின் கோரமான சூழ்நிலையைக் கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் மனம் தளரவிடாதபடிக்கு நம்பிக்கையாகிய நங்கூரங்களை சூழ்நிலையின் மீது பேசுங்கள். பயமாகிய சுக்கான்களின் கட்டுகளை தளரவிடுங்கள். சூழ்நிலைகளை நோக்கியே பார்க்காமல் பெரும் பாயாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவாகிய முன்னணியத்தில் நீங்கள் தங்கியிருப்பதால் நீங்கள் அசைக்கப்படாமல் உறுதியாயிருப்பீர்கள். உங்களின் பின்னணியத்தில் பின்பாக துரத்தி வந்த சூழ்நிலைகளை கர்த்தரின் பலத்த கரமாகிய அலைகளை கொண்டு முறியடித்து உடைத்து போடும்படி செய்வார். 44 நாம் வாசிக்கையில், சிலர் பலகைகள் மீதும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை சேர்ந்தார்கள் என்று வாசிக்கின்றோம். ஒருவேளை இயேசுவின் அன்பை அறியாதவர்களாக இருப்பீர்களானால் இன்றைக்கு இரட்சிப்பாகிய பலகைகளை பிடித்து கொண்டும்
கப்பல் துண்டுகளாகிய நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பற்றி கொள்வீர்களானால் எந்த சூழ்நிலையிலும் கரை சேர முடியும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. 1 கொரிந்தியர் 12:11 இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்திலே ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, அதே போல வரங்களிலும் வித்தியாசம் உண்டு. ஆனாலும் இவைகளை எல்லாம் நடப்பிக்கிறவர் ஒரே ஆவியானவர். அவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய சித்தத்தின்படி அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த நாள் தியானத்திற்காக இந்த வார்த்தையை எடுத்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்கு பரலோகத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு நன்மைகளும், அது வரமாகட்டும் நன்மையாகட்டும் எந்த ஒரு ஈவாகட்டும், அது தேவன் தம்முடைய ஈவின் அளவுக்கு தக்கதாகவும் தம்முடைய சித்தத்தின்படியையும் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எது பிரயோஜனமாக இருக்குமோ, எது நம்முடைய பின்னாட்களுக்கு நமக்கு நன்மையாக இருக்குமோ, எது நம்மை அவருடைய பாதையிலே தொடர வைக்குமோ, அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் பார்த்து அதை நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த காரியங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்டதை விட இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது நம்முடைய பார்வைக்கு அது இன்னும் அதிக மேன்மையாய் கனம் உள்ளதாக இருக்கலாம். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய திராணியும் அவருக்கு தெரியும், நம்முடைய நிலைமையும் அவருக்கு தெரியும், நம்முடைய பலமும் அவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனமும் அவருக்கு தெரியும், நாம் எதிலே நிற்போம் என்றும் அவருக்கு தெரியும், எதிலே விழுவோம் என்றும் அவருக்கு தெரியும். ஆமென். எந்த மகனாவது தன் பிள்ளைக்கு அப்பத்துக்கு பதில் கல்லை கொடுப்பானோ, மீனுக்கு பதில் பாம்பை கொடுப்பானோ, முட்டைக்கு பதில் தேளை கொடுப்பானோ? இல்லை. பிள்ளைக்கு எது பெஸ்ட்டோ அல்லது பிள்ளைக்கு எது பிரயோஜனமாக இருக்குமோ அதை தான் தகப்பன் கொடுப்பார். பிள்ளை கேட்டாலும் கல்லை கொடுக்க மாட்டான், பிள்ளை கேட்டாலும் பாம்பை கொடுக்க மாட்டான். சில காரியங்கள் நம்ம கேட்டும் தராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு தகப்பனாக இருப்பதினாலே. இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமே. நம்முடைய ஜபத்தின்படியில், நாம் கேட்டுக்கொண்டதின் படியில், தமது சித்தத்தின்படி. ஆமே. ஜான் சேமுக்கு இவ்வளவு போதும், இந்தந்த காரியங்கள் போதும், நான் கேட்பது 1000 கேட்பேன், ஆனால் எனக்கு இவ்வளவு போதும்னு அவர் சித்தம் கொண்டு தருகிறார். நான் செய்ய வேண்டியது என்ன? அதை சந்தோஷமா வாங்கி, அவனுக்கு நிறைய கொடுத்துருக்கிறீங்களே ஆண்டவர், அவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கிறீங்களே ஆண்டவர், இப்படி பொறாமைப்படுவதோ இப்படி புலம்புவதோ அல்ல காரணம். இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற தமது சித்தத்தின்படி. இதை தீர்மானிக்கிறது கர்த்தர். நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தர். எனக்கு என்னது தேவை என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தர். எஜமான் வேலைக்காரர்களை அழைத்து, ஒருவன் கையிலே 5 தாலந்தையும் இன்னொருவன் கையிலே 2 தாலந்தையும் இன்னொருவன் கையில 1 தாலந்தையும் எஜமான் கொடுக்கிறார். இது அவர்கள் கேட்டு வாங்கினதல்ல. அந்த எஜமான், இவனுக்கு 5 தாலந்து இருக்கட்டும், இவனுக்கு 2 தாலந்து இருக்கட்டும், இவனுக்கு 1 தாலந்து இருக்கட்டும், இது அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்தது. கொடுக்கப்பட்டதை சந்தோஷமாய் வாங்கி, அது எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை நாம் செய்யும் போது அவன் பரலோக தேவன் நம்மில் மகிமைப்படுவது மாத்திரமல்ல, அந்த எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இன்றைக்கி தேவன் உங்களை எப்படி வைத்திருக்கிறார், என்ன கொடுத்திருக்கிறார், அதிலே சந்தோஷப்படுங்கள். கொடுக்கப்படாததை குறித்து கலங்குவதை விட கொடுக்கப்பட்டதில் சந்தோஷமாயிருங்கள். இந்த கொடுக்கப்படாததின் மேலே கவனத்தை திருப்புகிறவன் தான் பிசாசானவன். இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். ஏதேனில் எல்லா கனிகளையும் புசிக்க கர்த்தர் கொடுத்தார், ஒரு பழத்தை கர்த்தர் விலக்கி வைத்தார். அந்த கொடுக்கப்படாததின் மேலே கவனத்தை திருப்பும்படி சர்ப்பத்தின் வாயிலாக பிசாசானவன் வந்து வஞ்சித்ததை நாம் மறந்து விடவே கூடாது. ஆமென். பல நேரத்தில் பிசாசு நம்முடைய பார்வை எங்கே திருப்புவான் தெரியுமா? நமக்கு கொடுக்கப்படாததின் மேலே. பிரியமானவர்களே, நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் எது மிகவும் நமக்கு தேவையோ,
பிரயோஜனமாக இருக்கிறதோ அதையே அவர் தமது சித்தத்தின்படி தந்திருக்கிறார். எனவே கொடுக்கப்பட்ட நன்மையை குறித்து சந்தோஷப்படுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு பாராட்டினும் உடைய கிருபை பெரியது. எங்களுக்கு என்னது தேவையோ அதையே தந்திருக்கிறீர். காரணம், நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவர், நன்றி உள்ளவர்களை கடைசி வரை உம்முடைய பாதையில் தொடர கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். நீதிமொழிகள் 15:31. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு சீன தேசத்தைச் சேர்ந்த பணக்கார வியாபாரி ஒருவர் அமெரிக்கா தேசத்துக்கு போயிருந்தார். அங்கே அவர் நவீன மைக்ரோஸ்கோப் ஒன்றை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். அதன் லென்ஸ் வழியாக விலை உயர்ந்த கிறிஸ்டல்கள் மற்றும் பூக்களின் இதழ்களையும் பார்த்து அந்த அழகில் ஆழ்ந்து பூரித்து போனார். தனக்கும் இதை போன்ற ஒரு மைக்ரோஸ்கோப் வேண்டும் என்று நினைத்து ஒரு புதிய மைக்ரோஸ்கோப்பை வாங்கி கொண்டு சீனாவுக்கு வந்து சேர்ந்தார். ஒவ்வொரு பொருளையும் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆனால் அவர் சந்தோஷம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை. ஒரு நாள் இரவு நேரம் தான் சாப்பிட இருந்த சாப்பாட்டை மைக்ரோஸ்கோப்பை வைத்து பார்த்தபோதுதான் அவருடைய மகிழ்ச்சி போனது. மிக நுண்ணிய உயிரினங்கள் அவர் சாப்பிட இருந்த ஃப்ரைட் ரைஸில் ஊர்ந்து கொண்டிருந்தன. அந்த வியாபாரிக்கு ஃப்ரைட் ரைஸ் என்றால் மிகவும் பிடிக்கும். தினமும் இரவு அவர் அதைத்தான் விரும்பி சாப்பிடுவார். என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தவருக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மைக்ரோஸ்கோப் இருப்பதால் தானே தனக்கு பிடித்த ஃப்ரைட் ரைஸில் நுண்ணுயிரிகள் இருப்பதை பார்க்க முடிகிறது என்று சொல்லி கோபத்தில் மைக்ரோஸ்கோப்பை கீழே போட்டு உடைத்து விட்டார். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் குறைகளை சுட்டி காட்டுபவர்களை விரும்புவதில்லை. குறைவுகளை சரி செய்வதை விட்டுவிட்டு இவர்தானே என் குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று அவரை பகைப்பவர்கள்தான் அதிகம். வேதத்தை வாசித்தால் தங்கள் பாவங்கள் சுட்டி காட்டப்படும் என்று அநேகர் வேதத்தை வெறுக்கின்றனர். வெளிச்சத்தில் வந்தால் தங்கள் குறைவுகள் வெளிப்பட்டுவிடும் என்று அறிந்து தொடர்ந்து இருளுக்குள்ளேயே இருக்க விரும்புகின்றனர். யோவான் ஸ்நானகனின் காலத்தில் வாழ்ந்த ஏரோது தன்னுடைய சகோதரனின் மனைவியை தான் வைத்துக் கொண்டிருந்தார். இந்த பாவத்தை யோவான் ஸ்நானகன் சுட்டி காண்பித்தார். நீர் உம்முடைய சகோதரனின் மனைவியை வைத்துக் கொண்டிருப்பது நல்லதல்ல என்றார். எனவே ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகனை சிறையில் அடைத்தார். யோவான் தன் பாவத்தை கண்டித்ததால் ஏரோதியாளும் மிகவும் கோபத்திலே இருந்தாள். யோவானின் தலையை துண்டிக்கும் தருணத்தை தேடிக்கொண்டிருந்தாள். சமயம் வாய்த்தது. ஏரோதியாளின் குமாரத்தி யோவான் ஸ்நானகனின் தலையை கேட்டாள். ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகனின் தலையை துண்டித்தார். தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்ப விருப்பமில்லாமல் தன்னை கண்டித்தவரையே கொலை செய்தான். பிரியமானவர்களே, நம்மை தேவன் மிகவும் நேசிப்பதால் தான் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி நம்மை திருத்துகிறார். ஆகவே நமக்கு நன்மை உண்டாகும்படி கடிந்து கொள்ளுதலை எதிர்த்து நிற்காமல் அதை கவனித்து நடப்போம். அப்பொழுது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும்.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 3 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம்.
2: Let us read from the book of Proverbs chapter 3 verses 3 and 4.
1: கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். நீதிமொழிகள் 3:3 வாசிங்க.
2: Let not mercy and truth forsake thee, bind them about thy neck, write them upon the table of thine heart.
1: 4
2: verse 4.
1: அதினாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய்.
2: And so find favor and high esteem in the sight of God and man.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு நாம இந்த தேவ தயவை குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம்.
2: So today we're going to meditate from the about the favor of God.
1: தேவ தயவு,
2: the favor of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: தேவ தயவை குறித்து ஆண்டவர் கிருபையினாலே கடந்த சனிக்கிழமை நான் வந்து தியானம் பண்ணினோம்.
2: So even on Saturday we meditated about this favor of God.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த தேவ தயவை நாம் எப்படி புரிந்துகொள்ளலாம் என்று சொல்லி ஒரு தியானத்தை நாம் ஆரம்பித்தோம்.
2: So we started the meditation as how to understand God's favor.
1: தேவ தயவை 4 வார்த்தைகளால் நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னேன்.
2: I told you we can understand God's favor in 4 words.
1: A B C D என்று சொன்னேன்.
2: I told you as A B C D.
1: தேவனுடைய அங்கீகரிப்பு அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் முதலாவது.
2: First it is God's acceptance or approval.
1: இரண்டாவது தேவனுடைய தயாளம், அவருடைய தயவினால் வெளிப்படுகிறது.
2: Second God's benevolence.
1: மூன்றாவது தேவனுடைய தெரிந்தெடுப்பினால் அவருடைய தயவு வெளிப்படுகிறது.
2: And third God's favor is revealed through God's choice.
1: நான்காவது தேவனுடைய பிரியத்தினால் தேவனுடைய தயவு வெளிப்படுகிறது.
2: And fourth God's favor is revealed through God's delight.
1: 4 வார்த்தைகள்.
2: 4 words.
1: தேவன் என்மேல் தயவு பாராட்டுகிறார் என்றால் தேவன் என்னை அங்கீகரிக்கிறார், அவருடைய சமூகத்தில் நான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன்.
2: If the Lord shows favor on us, it means that God accepts me and he approves me in his presence.
1: கர்த்தருடைய தயவு என் மேல இருக்குனா என்கிட்ட ஆண்டவர் ரொம்ப தயாளமா இருக்கிறார், ரொம்ப தாராளமா எனக்கு தருகிறார்.
2: If God's favor is upon me, it means that he is very benevolent towards me.
1: மூன்றாவது தேவ தயவு என் மேல இருக்குனா தேவன் மற்ற எல்லாரிலும் என்னை தனிப்பட்ட விதமா பிரிச்சு என்ன தெரிந்து கொள்றாரு.
2: So third, if the God's favor is upon me, it means that God chooses me separately from other people.
1: நான்காவது தேவ தயவு என் மேல இருக்கு, கர்த்தருடைய பிரியம் என் மேல இருக்கிறது.
2: So fourth, if God's favor is on me, it means that God's delight is on me.
1: இந்த தேவ தயவை குறித்து நாம் இன்றைக்கு கொஞ்சம் தியானிக்க போறோம்.
2: So we're going to meditate again about this favor of God today.
1: எப்பொழுதெல்லாம் நம்ம தேவ தயவையும் தேவ கிருபையும் தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ அது ரொம்ப இன்பமானதுன்றத மறந்துடாதீங்க.
2: Whenever we meditate about this favor of God, it is really a sweet experience. Don't ever forget that.
1: அது மிகுந்த மனமகிழ்ச்சியை நமக்கு தரக்கூடியது.
2: That brings us a great joy to our hearts.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு நாம கவனிக்க போகிறது என்னன்னு சொன்னா தேவ தயவை பெறுவது எப்படி.
2: Today we're going to meditate as how to get the favor of God.
1: தேவ தயவ பற்றி நாம ஒரு சிந்தனையாக கருத்தாக யோசித்து கொண்டிருக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த கிருபையை நம்ம வாழ்க்கையில பெறுகிறவர்களாய் நாம இருக்கணும்.
2: So not only thinking or pondering on this favor as a grace of God, but also we should get this favor of God in our life.
1: ஆகவே தான் நீதிமொழிகள் 3:3 எப்படி முடிக்குது பாருங்க.
2: That's why Proverbs 3:3 ends this way.
1: 3:4 மன்னித்துக்கொள்ளுங்க, 3:4.
2: 3:4 ends this way.
1: அதினால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியையும் பெறுவாய் என்ற வார்த்தை இருக்கு.
2: And you can find here, and so find favor and high esteem in the sight of God and man.
1: அதாவது இன்னொரு விதமா receive, that you will receive favor from God and man. மனிதனிடத்திலிருந்தும் தேவனிடத்திலிருந்தும் நீ தயவை பெற வேண்டும்.
2: You have to receive the favor of God and also from men.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: போ இந்த தேவ தயவு குறித்து நான் சில காரியங்களை உங்களோட நான் பேச போகிறேன்.
2: So today I'm going to speak about this favor of God to you.
1: இந்த தேவ தயவை நம்முடைய வாழ்க்கையில எப்படி பெறுவது?
2: How to get the favor of God in our life?
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: சங்கீதங்களின் புத்தகம் 102 சங்கீதம் 13 பாருங்க.
2: Psalm 102 verse 13.
1: 102 சங்கீதம் 13
2: Psalm 102 verse 13.
1: தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
2: Thou shall arise and have mercy upon Zion, for the time to favor her, yeah, the set time is come.
1: நல்லா கவனிக்கிறோம்.
2: Listen carefully.
1: அப்போ தயவு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ தயவை நாம பெற வேண்டுமானா முதலாவது நீங்க ஒன்று விளங்கிக் கொள்ளணும். இந்த தேவ தயவு நம்மேல வருவதற்கு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
2: So when you speak about receiving the favor of God, it means that we have to first understand there is a certain or appointed time of God to receive this favor in our life.
1: நம்முடைய தேவன் காலத்தை உண்டாக்கினவர்.
2: The Lord is the one who made seasons and times.
1: அவர் மாத்திரம் காரியங்களை சிருஷ்டிக்கல அப்படினா காலம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும்.
2: If he had not created things, there would not be something called time.
1: சூரியனும் சந்திரனையும் ஆண்டவர் காலங்களை பிரிக்கும்படி தேவன் உண்டாக்குகிறார்.
2: The Lord created sun and moon to differentiate the days and time.
1: அதனால தான் வருஷங்கள் என்பது வருகிறது கணக்கிலே வருது.
2: That's why we have years in calculations.
1: தேவனுடைய வருஷங்கள் முடிவில்லாதது.
2: The years of God is endless.
1: அவர் வந்து ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவும் இல்லாதவர்.
2: So he is the beginning and the end. He doesn't have any beginning or no ending at all.
1: ஆனால் நமக்கு வந்து காலம் எப்படி டிஃபைன் ஆகுது அப்படினு சொன்னா தேவன் தான் டிஃபைன் பண்றாரு.
2: But for us it is God who defines our time.
1: தேவன் இல்லாம நம்ம லைஃப்ல வந்து காலம்
2: தீர்மானிக்கிறார்
1: ஒவ்வொன்றுக்கும் காலத்தை நியமிக்கிறார் அப்படின்றத மறந்துடக்கூடாது.
2: The Lord who appoints time and the Lord who executes time is the one who also determines the time.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது வந்து he creates time and number 2 he sets a calendar for time. ஒவ்வொன்றும் எந்தெந்த நேரம் நடக்கணும்னு கர்த்தர் வந்து அவர் வந்து ஒரு கேலண்டரா வைத்திருக்கிறார்.
2: So he sets a calendar as what things to happen in that schedule calendar.
1: He appoints time for everything. ஒவ்வொரு காரியத்துக்கும் அதனதின் காலத்துல கர்த்தர் வந்து காலத்தை வந்து வைத்திருக்கிறார்.
2: So he has appointed time for each and everything to happen at the right time.
1: அது மாத்திரமல்ல,
2: and not only that,
1: அந்த நியமித்த காலத்துல கர்த்தர் வந்து கரெக்டா வந்து செய்ய வேண்டியதை செய்றாரு.
2: And at the appointed time the Lord will come and do the thing correctly.
1: நம்முடைய தேவனை போல பங்க்சுவலா நேரத்தை கடைபிடிக்கிறது வேற யாருமே கிடையாது.
2: There is no one who is punctual like a God.
1: அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்றார்.
2: He does everything beautiful in its time.
1: ஆபிரகாமை வந்து ஆண்டவர் சந்தித்த போது சொன்னார், உற்பவ காலத்தில் இந்த நேரம் அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும்.
2: So when the Lord met Abraham he said at this time in the next year you will have a child.
1: கரெக்ட்டா அதே போல அந்த குழந்தை வந்தது.
2: So as he said he had a child.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்தது பொழுது
2: even in the Lord and Savior Jesus Christ was born.
1: வேதம் சொல்லுகிறது காலம் நிறைவேறின போது இயேசு வந்து இந்த உலகத்திலே தோன்றினார்.
2: The Bible says when the time was fulfilled Jesus was born in this world.
1: அவர்தான் காலத்தை ஆளுகை செய்கிறார், தீர்மானிக்கிறார்.
2: He is the one who rules over the time and he is the one who determines it.
1: அவர்தான் மழையை பெய்ய பண்ணுகிறார், வெயில் அடிக்க பண்றாரு. எல்லாத்துக்கும் அவர்தான் டைமை டிட்டர்மைன் பண்றாரு.
2: He is the one who causes rain to fall and the sun to shine and he is the one who determines time.
1: இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா,
2: why do I say this?
1: தேவன் நமக்கு தயையை கொடுக்கிறதுக்கும் ஒரு காலத்தை நியமிச்சிருக்கிறார்.
2: The Lord has also set a time to give favor to us.
1: நீங்க ரொம்ப ரொம்ப உன்னிப்பா இதை கவனிக்கணும். நீங்க நம்ம லைஃப்ல வந்து கர்த்தர் வந்து தயையை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் ஆண்டர் வைத்திருக்கிறார்.
2: So you have to observe carefully there's a time that the Lord has set in our life for us to experience and enjoy this favor.
1: ஆனால் யாருக்கு இந்த தயவு வரும் தெரியுமா?
2: But to whom does this favor come?
1: தேவனுடைய தயவின் காலத்தை விளங்கிக்கொண்டு அதற்கு சரியாக பதில் செய்யறாங்க பாருங்க, அதை சரியான விதத்துல ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அதை வரவேற்று பெற்றுக்கொள்றாங்க பாருங்க, அவங்க தான் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்.
2: The one who understands the time of God for favor and the one who accepts it and responds to it at the right time, only those they will get this favor of God.
1: சியோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது அப்படின்னு பாக்குறோம்.
2: We read for the time to favor Zion and the set time is come.
1: நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தயவை பெறுறதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார்.
2: The Lord has set a time for us to receive favor.
1: ஆனால் யோனாவின் புத்தகம் 2:8 நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: But if you read book of Jonah chapter 2 and verse 8,
1: பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை அல்லது தயவை போக்கடிக்கிறார்கள்னு போட்டிருக்கு.
2: We read they that observe lying vanities forsake their own mercy.
1: தமிழ்ல ரொம்ப அழகா இருக்குது.
2: In Tamil it is very beautiful.
1: தங்களுக்கு வரும் கிருபைன்னு போட்டிருக்கு.
2: The favor or the mercy that comes towards them.
1: தங்களை தேடி அந்த கிருபை வரும்போது இவங்க தயவை அவங்க வந்து பெற்றுக்கொள்ளாம தயவை ஏற்றுக்கொள்ளாம அவங்க என்ன பண்றாங்கன்னா தயைக்கு பதிலாக அவங்க மாயையை போய் தெரிந்து கொண்டு அதை பற்றிக்கிறாங்க.
2: When favor comes seeking them towards them, they don't accept this favor, rather they choose vanity.
1: So number 1 எழுதி கொள்ளுங்க.
2: First write down.
1: எப்ப கிருபை கிடைக்கும் அப்படினா தயவு எப்ப நம்ம மேல வரும் என்றால்,
2: When we will receive the favor of God,
1: அது வரும்போது அதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தான் தயவு கிடைக்கும்.
2: Favor comes to those who respond to it and accept it.
1: அந்த நேரத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது.
2: We should not miss that time.
1: So favor comes to those who respond to it on time. கர்த்தருடைய காலத்தில் காலம் நிறைவேறும் போது காலம் வரும்போது தேவன் அழிக்கிற தயவை வந்து போக்கடிக்காம அந்த தயவை வந்து அங்கீகரித்துக் கொள்வது ஏற்றுக்கொள்வது அவசியம்.
2: So accepting or responding to the favor that comes from the Lord on time is very essential.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: ஒரு பக்கம் தேவ தயவு நம்மளை வந்து அடையிற நேரத்துல பிசாசு என்ன பண்ணுவானா, மாயையை கொண்டு வந்து வச்சு இதை தெரிந்துகோ தெரிந்துகோன்னு சொல்லி நம்மளை எப்படியாவது இந்த தயவை மிஸ் பண்ணிடணும் அப்படின்னு அவன் வந்து நம்மளை தூண்டுவான்.
2: So whenever we receive this favor of God, this Satan will bring this vanity on the other side and he always try make us to miss that favor and try make us to accept this vanity.
1: நம்ம அந்த ஃபேவர லூஸ் பண்ணனும் மிஸ் பண்ணிரணும் விரும்புவோம்.
2: So he always decide that we should miss that favor.
1: ஏனா ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது.
2: Because grace is more greater than better than.
1: அவனுக்கு தெரியும்.
2: He know it very well.
1: தயை செய்யற காலம் வர்ற நேரத்துல நம்மள என்ன பண்ணனும்னா வஞ்சித்து எப்படியாவது நம்மள டிஸ்ட்ராய் பண்ணனும் நினைப்போம்.
2: He will somehow deceive us and destroy us during this time of favor.
1: நீங்கள் பார்ப்பீர்களானா, நீங்கள் மத்தேயு 21:37-41 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால்,
2: If you read Matthew 21:37-41,
1: பலமுறை தேவ தயவு இந்த மக்களுக்கு வெளிப்படுகிறது.
2: The favor of God is revealed to these people many times.
1: நீங்க பாருங்க, இந்த இந்த இந்த ஒரு ஓமானமா இயேசு இத பேசுறாரு.
2: Jesus speaks as a parable.
1: ஒரு வீட்டெஜமான் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு ஒரு வெளி தேசத்துக்கு அவர் போயிட்டாரு.
2: So here we see about a master who made a vineyard and he set vine dressers there to take after it and he went away to a far country.
1: கனிகாலம் வந்தபோது அதுல இருந்து கனிகளை பெறுவதற்கு ஊழியக்காரரை தோட்டத்துக்கு அனுப்புகிறாரு.
2: So when it is time for the vineyard to bring forth fruit, he sent the people men to receive fruit from them.
1: ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த பந்து அந்த கனிகளை பெறணும்னு வந்த ஊழியக்காரர்களை இவங்க என்ன செய்யறாங்கன்னா அடிக்கிறாங்க, ஒருத்தனை கொலை செய்யறாங்க, ஒருவனை கல்லெறிந்தே கொன்னுட்டாங்க.
2: So first time when during the first round when they sent the servants of God, they actually killed him, they killed one of them, they beat them and then they threw them away.
1: 36 வசனத்துல இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான ஊழியர்களை இந்த எஜமான் அனுப்புறாரு.
2: In verse 36 again he sent other servants more than the first.
1: அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவர்களிலேயும் ஒருவனை அடிக்கிறாங்க, ஒருவனை கொலை செய்யறாங்க, அவங்களை வந்து கல்லெறிஞ்சு கொள்றாங்க. எப்படி முதல் கூட்டத்துக்கு செஞ்சாங்களோ அதே போல ரெண்டாவது கூட்டத்துக்கு செய்றாங்க.
2: So they also did likewise to the second group also. They killed one, they beat one and stoned another.
1: 37 வசனத்துல கடைசி அந்த எஜமான் நினைக்கிறாரு, சரி வேலைக்காரன்களை தான் இப்படி அவமானப்படுத்தி அனுப்புறாங்க, நாம வந்து நம்முடைய குமாரனை அனுப்பிட்டா நிச்சயமா ஏற்றுக்கொள்வாங்கன்னு அவர் வந்து அனுப்புறாரு.
2: So in verse 37 the master thought if we send our servants a killing and beating them up, so if we send my son they may accept him. And so he sent them.
1: இந்த உட்கார்ந்திருக்காங்க பாருங்க, அந்த குத்தைக்கு வாங்கணும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் தான் சுதந்திரவாளி, இவனை கொன்னுட்டா நம்ம தோட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம்னு இவங்க
2: நினைக்கிறாங்க. He is the heir, so if we kill him we can seize the inheritance.
1: அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த மகனை பிடித்து தோட்டத்துக்கு புறம்பே என்ன பண்றாங்கன்னா தள்ளி விட்டு கொலையே செஞ்சிடறாங்க.
2: So therefore they took him and cast him out of the vineyard and killed him.
1: அப்போ இப்போ சொல்றாரு, மூணு முறை கிரேஸ் மூணு முறை தயைய வந்து அவங்க வாசற்படியில வந்து எட்டுவதற்கு எஜமான் கொடுக்கிறாரு.
2: So here we see about three times the master has enabled his favor to reach the gates of this people.
1: ஆனா இவங்களை தேடி வந்த தயவை இவங்க புறக்கணித்ததுனால.
2: But since they rejected the favor that came seeking them,
1: இப்ப எஜமான் சொல்றாரு இவங்களை சும்மா விட மாட்டேன்.
2: The master now says I will not spare them.
1: இப்ப நாலாவது முறை தய வரல.
2: The fourth time though it is not favor that is coming.
1: இன்னொரு கூட்டத்தை அனுப்பல, திரும்ப வந்து கெஞ்சிறதுக்கு அனுப்பல.
2: He did not send another group to plead them.
1: வேதம் சொல்லுகிறது,
2: the bible says
1: 41 வசனத்துல,
2: verse 41,
1: அந்த கொடியவர்களை கொடுமையாக அழித்து ஏற்ற காலத்தில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான்.
2: He will destroy those wicked men miserably and lease his vineyard to other vine dressers who will render to him the fruits in their season.
1: இதை சொல்லிட்டு ஆண்டவர் 43 வசனத்துல சொல்ற வார்த்தை பாருங்க.
2: Look at the word that the Lord says in verse 43.
1: தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார்.
2: He said the kingdom of God shall be taken from you and given to a nation bringing forth the fruits thereof.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: தயவு அப்படின்றது தேவன் நமக்கு ஒரு காலத்துல அனுப்புறாரு.
2: The Lord sends his favor to us at an appointed time.
1: இதே தான் நம்ம எபிரேயர்ல படிக்கிறோம், இன்றைக்கே இரட்சணியனால் இன்றைக்கே அனுக்கிரக காலம்.
2: So this is what we read in Hebrews, this is the day of salvation, this is the appointed time.
1: இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானில் வனாந்திரத்துல கோபம் மூட்டி அழிஞ்சவங்களை போல நீங்க அழிஞ்சிடாதீங்கன்னு
2: சொல்லுவேன்.
1: லூக்கா 13:34-35 வாசிக்கும் போது,
2: எருசலேமை
1: பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார்.
2: Jesus cried and wept looking at Jerusalem.
1: எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தனக்கு செட்டைகளின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணம் பாய், உன்னை சேர்த்து கொள்ள எத்தனை தரமோ நான் வந்து ஆசையா இருந்தேன், உனக்கு தான் மனது இல்லாம போயிருச்சு.
2: Oh Jerusalem, how often I wanted to gather your children together as a hen gathers her chicks under her wings, but you were not willing.
1: 35th வசனத்துல ஒரு stern warning ஆண்டவர் கொடுக்கிறாரு.
2: Verse 35 gives a stern warning.
1: இதோ உங்கள் வீடு இப்பொழுது உங்களுக்கு பாழாய் விடப்பட்டிருக்கிறது.
2: See your house is abandoned to you.
1: உங்கள் வீடு is left desolate. உங்க வீடு டெசலேட்டா மாறிச்சு. உங்க வீடு வந்து பாழாய் விடப்பட்டுச்சு.
2: Your house is left desolate to you.
1: ஏன் இந்த பாழாக்குதல் வந்தது?
2: Why does desolation come?
1: அவர்களை தேடி தேவ தயவு வந்தது.
2: They came seeking favor of God towards them.
1: ஆண்டவர் வந்து ஒரு தாய் கோழிய போல வர்றாரு.
2: The Lord comes like a mother hen.
1: அன்பா கூப்பிடுறாரு, வா வா உனக்கு நான் வந்து இரக்கம் காட்டுறேன், கிருபை காட்டுறேன், தயவு காட்டுறேன்னு சொல்லி கூப்பிடுறாரு.
2: He calls him lovingly, says come to me, I will show you grace and mercy and favor.
1: ஆனா இந்த தயவின் காலம் அவர்களை வரும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு அனுப்பப்படுகிற தீர்க்கதரிசிகளை அடிக்கிறாங்க, கொலை செய்யறாங்க. இயேசுவையே என்ன பண்ணாங்கன்னா, சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க.
2: But during this time when the favor comes seeking them, they kill the prophet, they stone them and they even crucify Jesus on cross.
1: ஆனால் அந்த காலம் முடிஞ்சிருச்சு அப்படினா, நீங்க தயவு உங்கட்ட வரும்போது தயையை ஏற்றுக்கொள்ளாம மாயைக்கு நீங்க உங்க மகிடத்தை சாய்ச்சிட்டீங்கன்னா, அதோட பின்விளைவு வந்து தயவு கிடையாது, அது கொடிய தண்டனையாக மாறுகிறது.
2: But when you don't accept that favor when it comes to you on time, but rather if you choose vanity, then that will not come as a mercy or a favor, but that will come as a great wrath on you.
1: மத்தேயு 11 அதிகாரம் 21 வசனம் பாருங்க.
2: Matthew 11 verse 23 says,
1: கொரோசேனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனந்திருப்பி இருப்பார்கள்.
2: And you,
1: 21, 11:21.
2: Woe to thee, Chorazin, woe to thee, Bethsaida. For if the mighty works which were done in you had been done in Tyre and Sidon, they would have repented long ago in sackcloth and ashes.
1: 23rd வசனம் பாருங்க.
2: Verse 23 says,
1: வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்குமே, நியாய தீர்ப்பு நாளில் உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உனக்கு சொல்லுகிறேன்.
2: And you Capernaum will you be exalted to heaven, you will go down to Hades, for if the miracles that were done in you had been done in Sodom, it would have remained until today, but I tell you it will be more tolerable for the land of Sodom on the day of judgment than for you.
1: அப்ப தயையை காட்டுறது கர்த்தர் காலத்தை திறந்து கொடுக்கிறாரு.
2: So the Lord is opening a time to show his favor upon us.
1: வார்த்தை அனுப்புறாரு.
2: He sends his word.
1: அன்பா அழைக்கிறாரு.
2: He calls lovingly.
1: அற்புதங்களை அடையாளங்களை கண்களுக்கு முன்பாக செய்றாரு.
2: He shows all miracles and wonders before our eyes.
1: பலத்த செய்கைகளை அவங்க முன்னே செய்றாரு.
2: He does mighty works before them.
1: இதெல்லாம் காம்ச்ச என்ன சொல்றானே பாரு, திறந்த வாசல் இருக்கு, வந்துரு வந்துரு வந்துரு, உன்னை நான் அடைக்கலம் கொடுக்கறேன், உன்னை பாதுகாக்கறேன், நீ என்னை ஏற்றுக்கொள், என் சத்தத்துக்கு செவி கொடுன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு.
2: So doing all these things, the Lord opens a gate saying, come to me, I will give you grace, I will protect you, I will save you, come and accept it.
1: இவ்வளவு கூப்பிட்டாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா செவிகள் அடைச்சுக்கிறாங்க.
2: Though they have been invited so much, they just shut their ears.
1: தயவின் காலம் அவர்களை தேடி வரும்போது தயையை விட்டுட்டு மாயையை போய் பின்பற்றாங்க.
2: When the time for favor comes seeking them, they refuse it, but rather they choose vanity.
1: நல்லா கவனிங்க, கர்த்தர் வந்து நமக்கு தயவை கொடுக்கிறதுக்கு ஒரு செட் டைம் தான் வச்சிருக்கிறார். அது வந்து முடிவில்லாத காலம்லாம் கிடையாது.
2: So listen carefully, the Lord has kept a set time for us to receive this favor. It is not an endless time that the Lord gives.
1: எல்லாத்துக்குமே ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கார். அந்த டைம்ல நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா பின்பு அது வந்து அதோட பின்விளைவுகள் நம்ம சந்திச்சு தான் ஆகணும்.
2: The Lord has set a time for that everything. If we don't respond at that particular time, then we may have to face the consequences.
1: இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் நல்லது, கடி கொடுக்கலனா வெட்டி போடு.
2: So if I'll give one more year, if it bears fruit this one year, it is okay. Otherwise I will cut it down.
1: ஒரு வருஷத்தை கொடுக்கறாரு.
2: He gives one year.
1: காலத்தை கொடுக்கறாரு.
2: He gives certain time.
1: சந்தர்ப்பத்தை கொடுக்கறாரு.
2: He gives opportunity.
1: அந்த காலத்தை ஒருத்தன் தவற விட்டுட்டான் அப்படினா நஷ்டம் அவனுக்கு.
2: If a person misses that time, then it is a loss to him.
1: பிரியமானவர்களே,
2: my dear ones,
1: நம்ம வாழ்க்கைக்குன்னு தயவை கொடுக்கிற ஒரு காலம் இருக்கு.
2: There is a time for us to receive the favor of God.
1: நான் இன்னும் சொல்லுவேன்.
2: I can tell you more.
1: அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 24-27 குறிச்சுக்கிடுங்க.
2: So note down Acts chapter 17 verses 24-27.
1: நீங்கள் 27 வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம்.
2: Let us read verse 27 alone.
1: அங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தா.
2: He did this so they might seek God and perhaps they might reach out and find him.
1: தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படி.
2: That they may grope and at least find him.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: It is really amazing.
1: இதுக்காக என்ன பண்றாருன்னா அவர் அவர்களுக்கு குடியிருப்பின் எல்லைகளை கூட குறிச்சு வைக்கிறாராம்.
2: For this purpose, the Lord determines their boundaries to every person.
1: குடியிருப்பின் எல்லையெல்லாம் கொடுத்து, அப்பா இந்த எல்லைக்குள்ள உன்ன கொண்டு வந்திருக்கேன், இந்த எல்லைக்குள்ள தேவ தயவின் பிரகாசிக்க பண்றேன், இந்த தயவை நீ கேட்டுக்கோ கேட்டுக்கோ கேட்டுக்கோ, இதை மிஸ் பண்ணிடாத.
2: So he makes the boundaries and says, I have brought you into this boundary, I will make my favor shine upon you, so therefore listen to it, hear it, and don't miss this favor.
1: இந்த காலத்தையும் இந்த இடத்தையும் இந்த நேரத்தை சந்தர்ப்பத்தை நீ இழந்து விடுவாயானால் தயவை நீ போக்கடித்து விடுவாய்.
2: If you lose this time, this place and this opportunity, then you may waste your favor that they receive.
1: அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான் 31 சங்கீதம் 6 வசனத்துல.
2: That's why Psalmist said in Psalm 31:6,
1: வீண் மாயைகளை பற்றிக்கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன்.
2: I have hated them that regard lying vanities, but I trust in the Lord.
1: பாருங்க, இந்த மாயைட்ட நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்.
2: We should be very careful this vanity.
1: இந்த மாயை என்ன பண்ணும் தெரியுமா?
2: You know what will this vanity do?
1: அது மூணு ஸ்டேஜ்ல நம்ம லைஃபை வந்து தாக்கும்.
2: So it will affect our life in three stages.
1: எழுதி கொள்ளுங்க வேண்டுமானா.
2: You can write it down if you want.
1: முதல் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா deception, அல்லது வஞ்சிக்கிறது.
2: First stage is deception.
1: அது நம்மளுடைய கண்களை வஞ்சிக்கும்.
2: It will deceive our eyes.
1: தயை ஒரு பக்கம் நம்மளை கூப்பிடும் போது அந்த மாயை வந்து ரொம்ப அலங்காரமாக ரொம்ப கவர்ச்சிகரமாக நமக்கு தெரியும்.
2: So when this favor is calling on one side, this vanity will appear to be more flamboyant and more appealing to us.
1: அப்படி அட்ராக்டிவா இருக்கும். நீ வந்து இந்த மாயை எடுத்துக்கோ, தயையெல்லாம் போய் அதை போய் உட்கார்ந்திருக்காத, நீ மாயை எடுத்துக்கோன்னு சொல்லி கண்களை வந்து அது வஞ்சிக்கும்.
2: It will deceive our eyes saying that you just accept this vanity, it is so attractive, accept this vanity.
1: எல்லாருக்குமே இப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அட்ராக்ஷன் அவங்க லைஃப்ல வந்து கொடுக்கப்படுதுன்றதை மறந்துடாதீங்க.
2: Don't ever forget that everyone is given such kind of attraction in everyone's life.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கல்லுகள் அப்பமாகும்படி ஒரு யோசனை கொடுக்கப்பட்டது உண்மை.
2: So even unto our Jesus Christ there was a counsel given to him to make the stones into bread.
1: அதே போல அந்த பூமியில் உள்ள அத்தனை ராஜ்யங்களையும் ஒரு நொடி பொழுது அவன் காண்பித்தான்னு போட்டிருக்கு.
2: And it is also written he showed all the kingdoms of this world in a moment.
1: அப்போ அந்த மாதிரி ஒரு சோதனை நம்ம எல்லாருக்குமே இருக்கு.
2: So everyone have such kind of temptations.
1: கண் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பார்த்தாகணும்.
2: Until we have eyes we are supposed to see everything.
1: இந்த கண்களின் இச்சைகளை கர்த்தர் நமக்கு அந்த பிசாசு நமக்கு என்ன பண்ணுவானா எப்படியாவது அதுல விழத்தல் இருக்க opportunities open பண்ணி கொடுத்துட்டே இருப்பான்.
2: This devil will keep on opening our opportunities for us to fall into this lust of eyes.
1: இது முதல் பகுதி என்னன்னு சோதனையை விட்டு நீங்க விலகி தப்பி ஓடிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது.
2: So if you just turn your eyes and turn your head and run away from this temptation there is no problem.
1: அதனால தான் வேதம் சொல்லு பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடின்னு போட்டுருக்கு.
2: That's why the Bible says flee away from the youthful lust.
1: Youthful temptation ல பாலியத்திற்குரிய இச்சைகள் விலகி ஓடு.
2: Flee away from youthful temptation.
1: அப்போ ஓடிரணும்.
2: So we have to run away.
1: ஓடிட்டோம்னா பிரச்சனை இல்ல.
2: If we run away there is no problem.
1: First one the deception stage.
2: First is the stage of deception.
1: அது வாசை வார்த்தைகளால்
2: it might be deceiving words.
1: அது வந்து கவர்ச்சிகரமான தோற்றங்களால்
2: or it might be attractive appearance.
1: நம்மட்ட வந்து பேசி பேசி பேசி எப்படியாவது நம்மள மயக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க.
2: It will come and speak with us and try to attract us somehow.
1: கர்த்தர் உங்களை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா?
2: Did God ask not to eat?
1: நீங்கள் புசிச்சீங்கன்னா தேவர்களை போல மாறிடுவீங்க.
2: If you eat this you will become like God.
1: உங்கள் கண்கள் திறக்கப்படும்.
2: Your eyes will be opened.
1: நீர் இந்த அப்பங்களாகும்படி செய்யும்.
2: So ask this stones to become bread.
1: குதிச்சு பாறோம் தேவ தூதர்கள் உம்மை ஏந்துவாங்க.
2: You cast yourself down and the angels will come and carry you.
1: வணங்கினால் எல்லாத்தையும் கொடுத்துருவேன்.
2: If you bow and worship I will give you everything.
1: இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்மள டிசீவ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
2: The first step is like giving such kind of enticing words and try to deceive us.
1: இந்த டிசெப்ஷன்ல ஒருவன் சாஞ்சிருவான் அப்படினா
2: if a person falls to this deceiving.
1: இரண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா டாமினேஷன் அல்லது அந்த மனிதன் வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டு வஞ்சிக்கப்பட்டுட்டா அந்த வஞ்சனையினாலே அவன் ஆண்டு கொள்ளப்படுவான்.
2: The second stage is domination. When he accepts this deceiving, he will be dominated.
1: அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் உள்ள வந்துருவான்.
2: If you give small space, he will enter in.
1: கொஞ்சம் இடம் நீங்க கொஞ்சம் அவனுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா அல்ல பேர் சொல்லுது பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு போட்டிருக்கு.
2: That's why the Bible says don't give room for the devil.
1: அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க.
2: You don't give space.
1: நீங்க கொடுத்தீங்க உள்ள வந்து நம்மள ஆளுக செஞ்சிரும்.
2: If you give space he will come and take dominion over us.
1: ஆரம்பத்துல மட்டும் கெஞ்சிட்டு சிரிச்சிட்டு தான் இருப்பான்.
2: Initially at the beginning he will be pleading and he will be smiling at us.
1: ஆனா ரொம்ப நல்லவன் போல இருக்கு ரொம்ப பாவப்பட்டவனா இருக்கான் இடம் கொடுத்தீங்க.
2: But if you feel pity and give room
1: சாவி அவன் கையில் எடுத்துரும்.
2: He has the key.
1: அதுக்கப்புறமா அவன் சொல்றதா நம்ம செய்யணும்.
2: And thereafter we have to do what he says.
1: இதுதான் நான் சொல்வேன் அடிமைத்தனம்னு சொல்வேன்.
2: This is what I call as slavery.
1: Even நீங்க இந்த போதை பழக்கத்துக்கு அடிமைகள்னு சொல்றாங்க பாத்தீங்களா? Addiction சொல்வாங்க.
2: So somehow they call as addiction or drug addicts.
1: Attraction addiction. Attraction stageலயே நம்ம நிறுத்திட்டோம்னா பிரச்சனை இல்ல. ஆனா அட்ராக்ஷனுக்கு நீங்க விழுந்துட்டீங்கன்னா கவர்ச்சிக்கு விழுந்துட்டீங்கன்னா அடுத்தது வந்து அடிமைத்தனம் அவன் நம்மை ஆளுகை செய்வான்.
2: If you stop at the stage of attraction it is okay but if you fall to attraction then he will make us addicted to
1: so him. Deception domination இந்த ஆளுகையில நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நீங்க விடுதலை பெறதுக்கு நீங்க வந்து தேவ தயவை நீங்க தேடல அப்படினா மூணாவது ஸ்டேஜ்க்கு போய்டுவீங்க.
2: So in the second stage of domination if you don't cry unto the Lord and ask for his help then you will be taken to the third stage.
1: அது என்ன ஸ்டேஜ் தெரியுமா?
2: Now what is that stage?
1: Destruction அல்லது அழிவு பேரழிவு சீரழிவு.
2: So it is destruction.
1: There is no coming back. அதுக்கு அப்புறமா திரும்ப வரவே முடியாத ஒரு பயங்கரமான அழிவு.
2: So it is a destruction where you cannot come back again.
1: பின்பு நீங்க எவ்வளவு கதறி அழுதாலும் அதுல இருந்து நீங்க வெளியே வர முடியாது.
2: No matter how much you may cry out you cannot come out of it.
1: ரொம்ப பயங்கரமான ஸ்டேஜ் இது.
2: There's a very terrible stage.
1: அந்த கடைசி டிஸ்ட்ராய் பண்றதுக்கு முன்னால நாம கர்த்தருடைய இரக்கங்களை பெற்றுறணும்.
2: Before he destroys us we have to receive the mercies of God.
1: யூதாஸ்க்கு இந்த சோதனை வந்தது.
2: Judas had this temptation.
1: உங்களுக்கு பணத்தை தரோம் காட்டி கொடு.
2: We give you money you just betray him.
1: அந்த நேரத்திலே ஆசையாக வந்த அந்த பணத்தை அவன் ரிஜெக்ட் பண்ணிருந்தானே அவன் தப்பிச்சிருப்பான்.
2: If he have rejected that money that came with a great lust he would have been spared.
1: ஆனா பணத்தை வாங்கிட்டான் இப்ப கையில.
2: But now he received that money.
1: இப்ப என்ன செஞ்சதுனா அந்த பணம் அவனை ஆளுகை செய்தது.
2: This money began to dominate him.
1: சீஷனா இருந்தவன் சத்ருவா ராத்திரி வர்றான்.
2: A disciple became a enemy and he came at the night.
1: வேதம் சொல்லுகிறது பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான்னு போட்டுருக்கு.
2: The Bible says that Satan entered into Judas.
1: ஆனா பிசாசு புகுந்தவன் இருக்கறான் பாருங்க, அவனை கூட இயேசு எப்படி கூப்பிட்டார்னா சிநேகிதனேன்னு தான் கூப்பிட்டாரு.
2: But even the person in whom the Satan entered, Jesus called him as my friend.
1: சத்ருவே பிசாசேன்னு கூப்பிடல.
2: He never called him as devil or my enemy.
1: அப்படினா அர்த்தம் என்னன்னா, இன்னும் கூட உனக்கு நான் டைம் தரேன், நீ மனம் திரும்பிட்டினா இன்னும் கூட உன்னை நான் விடுதலையாக்க முடியும்னு ஆண்டவர் சொன்னாரு.
2: So it means I give you some more time. If you repent, then I can deliver you very easily.
1: ஆனா இவன் பாருங்க, அவன் முழுவதும் அந்த பணத்துல ஆளுகை செய்யப்பட்டு அந்த வஞ்சிக்கப்பட்டு அவன் வந்து அந்த டாமினேஷன்ல வந்து கர்த்தருடைய இரக்கத்தை அவன் தேடல.
2: So he was totally deceived and he was dominated by this money and therefore he did not seek the favor and mercies of God.
1: அவன் செய்த தவறு என்ன தெரியுமா?
2: You know what is the wrong that he did?
1: செஞ்ச தப்புதான், இயேசுவை காட்டி கொடுத்த தப்புதான்.
2: It is wrong for him to have betrayed Jesus.
1: ஆனா இயேசு அதை வெளியூர் கடத்திட்டு போல.
2: But Jesus did not take him somewhere else.
1: அதே எருசலேம்ல தான் இருக்காரு.
2: He was there in the same Jerusalem.
1: அவன் எங்க ஓடி இருக்கலாம்னா இயேசு இடத்துல ஓடி இருக்கலாம்.
2: He would have ran to Jesus.
1: இயேசுவே நம்மள காட்டி கொடுத்தேன், நான் மன்னியோப்பான்னு கேட்டிருந்தா எங்க சிலுவையில என்னை நினைத்து கொள்ளும்னு கதறின திருடனுக்கே ஆண்டவர் வந்து பரதேசில இருப்பேன்னு இடம் கொடுத்தாரு.
2: So even the thief who cried unto the Lord on the cross, Lord remember me, Jesus said that you will be in paradise with me.
1: அவனுக்கு இரக்கம் கொடுத்தவர் நிச்சயமாகவே இந்த யூதாஸ்க்கு இரக்கம் கொடுத்திருப்பாரு.
2: If God could have shown mercy to that thief, the Lord would have also shown mercy to Judas.
1: இவன் இயேசுவிட்ட போல யாற்ற போனானா எந்த பிரதான ஆசாரியரால் வஞ்சிக்கப்பட்டானோ அவங்ககிட்ட திருப்பி போறான்.
2: But he did not go to Jesus. He returned again back to the same chief priest by whom he was deceived.
1: பணத்தை அவங்ககிட்ட திருப்பி கொடுத்து ப்ராப்ளம செட்டில் பண்ணிரலாம்னு நினைச்சான்.
2: He thought he can return back the money to them and solve the problem.
1: ஆனா ஆரம்பத்துல இவட்ட வஞ்சனையா பேசினவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அது ஊம்பாடு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க.
2: So the people who spoke very deceiving at the initial stages, now they rejected him saying that is your problem.
1: இப்போ என்ன செய்தான் தெரியுமா?
2: You know what did he do now?
1: நான்று கொண்டு செத்தான்.
2: He hanged himself and died.
1: இப்போ இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு புரியுதா?
2: Now you can understand the stage.
1: Deception, domination, destruction. வஞ்சனை, ஆளுகை செய்யப்படுவது, அழிக்கப்படுவது. ஆசை காட்டுதல், ஆளுகை செய்யப்படுவது, அழிக்கப்படுவது. இந்த மூன்று ஸ்டேஜ் வந்து மாயையில இருக்கு. மாயை,
2: these three stages are present in vanity.
1: இந்த மாயையை நீங்க பற்றி கொள்ளாம உங்களுக்கு தயை செய்யும் காலம் வந்திருக்குன்னு புரிஞ்சிட்டு தயையை நீங்கள் பற்றி கொள்வீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
2: So if you understand that the time of favor have come to you and if you respond to it and accept it, then you will receive mercy and favor. கர்த்தருடைய
1: நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: தயை எப்படி வருது?
2: How do we get favor?
1: தேவ தயவை எப்படி பெற்றுக்கொள்வது?
2: How can we get the favor of God?
1: அது நம்மை தேடி வரும்போது அதற்கு நாம் கதவை திறந்து வாழ்க்கையை திறந்து அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது.
2: Only when we respond to it, when we accept it, open door for it and take it and accept it.
1: ரெண்டாவது தயை எப்படி வருது தெரியுமா?
2: Second, how does we receive the favor?
1: Matthew 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்.
2: Blessed are the merciful, for they will be shown mercy.
1: முதலாவது இரக்கம் வந்து நாம ஏற்றுக்கொள்ளும் போது வருதுன்னு சொன்னேன். தயவு ஏற்றுக்கொள்ளும் போது வருது.
2: First I said we will receive the favor of God to those who respond to it.
1: இரண்டாவது தேவ தயவை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் தெரியுமா?
2: How can we get the favor of God?
1: இந்த தேவ தயவு நமக்கு ஒரு பரிசாக பலனாக கொடுக்கப்படுகிறது.
2: So this favor is given as a reward to us.
1: இரக்கத்தை நாம் செய்கிறதுனால இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம்.
2: When we do mercy, we will be receive mercy.
1: நாம தயவை கொடுக்கிறதுனால தயவை பெற்றுக்கொள்ளலாம்.
2: When we show favor, we can also receive favor. இன்னொரு
1: விதமாய் சொன்னால் தயை தயையை பெறும்.
2: Favor begets favor.
1: தயை தயையை பெறும்.
2: Favor begets favor.
1: இது எப்படி நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா இதை ஒரு பலனாக ஒரு பரிசாக நமக்கு வந்து ஆண்டவர் திரும்ப தர்றாரு.
2: So the Lord gives this as a reward to us in return to us.
1: அதனால தான் யாக்கோபு 2:13 வாசிக்கிறோம்.
2: That's why we read in James 2:13.
1: இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும்.
2: For judgment is without mercy to the one who has shown no mercy. Mercy triumphs over judgment.
1: அப்போ இரக்கம் வேண்டும் அப்படின்னா அது எப்படி வாங்கிக் கொள்ளலாம்னு சொன்னா அது நமக்கு ஒரு பலனாக பரிசாக கொடுக்கப்படுகிறது.
2: So if you want to receive mercy or favor, it is given as a reward to us.
1: எபிரேயர் 6 10 வாசிக்கும் போது,
2: if you read Hebrews 6:10,
1: அங்கே வாசிக்கிறோம், தேவன் வந்து உங்கள் கிரியைகளுக்கும் உங்கள் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும்

0: தேவ கொடுத்துருவாரு.
1: So whatever we do, he gives us favor according to our works.
0: இதுல முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா?
1: You know what is the important word here?
0: நீங்கள் பரிசுத்தமான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனால் மாத்திரமல்ல ஊழியம் செய்து வருவதினாலும்
1: and of that you are that you showed for his name's sake when you served the saints and you continue to serve them.
0: Appo daye todandu peranona todandu daye nama kaanpichite irukano.
1: So if you have to receive this favor continually, you have to show this favor continually.
0: Idu eppadi irukna nama edha vedaikkromo adu arukrom.
1: So this is like what we sow we reap.
0: Daye neenga vedaithinga daye neenga arupinga.
1: So if you sow favor you will reap favor.
0: Eppadi vedaipinga?
1: How will you sow?
0: Ovvoru varshamum vedaipinga.
1: You will sow every year.
0: Ovvoru kaalathilum vedaipinga.
1: You will sow in time.
0: Sorndu pogama vedichikite irupinga.
1: So without getting weary
0: வாழ்க்கையில ஒரே ஒரு முறை விதைச்சேன் நீ வாழ்நாளெல்லாம் அறுத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல முடியாது.
1: It's not that I sowed once in my lifetime and I will reap it every year.
0: ஒவ்வொரு காலத்திலேயும் நான் விதைச்சிட்டே இருப்பேன்.
1: I keep on sowing it at the right time and every time.
0: ஒவ்வொரு காலத்திலே விதைச்சிட்டே இருப்பேன்.
1: I will sow it every time.
0: அதுதான் தேவனுடைய விருப்பம்.
1: That is the desire of God.
0: அப்போ தயை நமக்கு எப்படி வரும்? தேவ தயை எப்படி வரும்னா நாம வந்து அந்த தயையை நம்மை தேடி வரும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மாத்திரம் அல்ல அந்த தயையை நாமே விதைக்கணும்.
1: So how we will receive the favor of God, it's not only when we accept and respond to it when we receive and we should also sow that favor.
0: கலாத்தியர் 6 7 முதல் 10 வாசிக்கும்போது
1: Galatians 6 verses 7 to 10
0: நீங்கள் யாரும் வஞ்சிக்கப்படாதீங்க ஏனென்றால் எதை மனுஷன் விதைக்கிறான் அதை அறுத்துருவான்னு ஆண்டவர் சொல்கிறார்.
1: So here the Lord says don't be deceived for whatever man sows he will also reap.
0: அதுல முக்கியமான காரியம் 9 ஆம் வசனத்துல
1: important thing that you can read in verse 9
0: நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்னு போட்டிருக்கு.
1: So we must not get tired of doing good for we will reap at the proper time if we don't give up.
0: அப்போ அர்த்தம் என்னன்னா நமக்கு சோர்வு மட்டும் வந்துடக்கூடாது, தயவை செய்யறதுல சோர்வு வந்துடக்கூடாது.
1: So it means that we should not get tired in doing favor.
0: பாதியில விட்டுறக்கூடாது.
1: We should not leave it half the way.
0: தொடர்ந்து தயவை செய்து கொண்டே இருக்கணும்.
1: We should continue to do it.
0: இரக்கம் காமிச்சிட்டே இருக்கணும்.
1: We should show mercy.
0: நாம எவ்வளவு தயவை காண்பிக்கிறோமோ கர்த்தர் அவ்வளவு தயவை நமக்கு திரும்ப தருவார்.
1: The more we show favor, the more the God will give us a favor.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இது ஒரு God's principle. இது தேவனுடைய ஒரு நியமனம் அப்படிங்க மறந்துடாதீங்க.
1: So don't forget this God's principle.
0: அதாவது நீங்க தயையை காண்பிக்கிறவர்களா இருந்தா நீங்க தயையை சேமிச்சு வைக்கிறீங்க, அதை கர்த்தர் உங்களுக்கு பலனாக திரும்ப தருகிறார்.
1: So if you have a person who shows favor, it means that you store up favor and the Lord returns back to you as a reward.
0: இது வந்து ஏதோ ஒரு நாள் திடீர்னு நான் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நான் தயவு செய்றேன் அப்படின்றது இல்ல.
1: So this is not something like an emotional outburst that you show favor once in a day.
0: உங்க வாழ்க்கையே ஒரு தயை செய்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும்.
1: Your life should be a life of showing favor.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்க ரெண்டு சம்பவங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: I'll show you two incidents.
0: தெரிஞ்ச சம்பவம் தான் நல்லா இருக்குது.
1: A family incident but it's very good.
0: நீங்கள் ஆதியாகமம் 24:16 ல இருந்து 19 குறிச்சிடுங்க.
1: Genesis 24:16-19.
0: இந்த சம்பவம் என்னன்னு சொன்னா நமக்கு தெரியும். இந்த ரெபேக்காளை வந்து எலியேசர் பெண் தேடி போய் பெண்ணை எடுத்துட்டு ஈசாக்கு கொண்டு வர சம்பவம்.
1: So this is an incident where Eliezer goes in seeking a bride for his master's son Isaac and brings a bride to him.
0: இப்போ அந்த எலியேசர் வந்து துரமண்டையில நின்னு ஒரு ஜெபம் பண்றாரு.
1: Now Eliezer is standing near that well and making a prayer.
0: அந்த சாயங்கால வேளையில பெண்கள் எல்லாம் தண்ணீர் மொள்றதுக்கு துரமண்டையில வருவாங்க.
1: So in this evening hour all the girls will come to take water from here.
0: நான் வந்து எனக்கு குடிக்க தண்ணி தான் கேக்கும்போது எனக்கு மட்டுமல்ல உங்கள் ஒட்டகத்துக்கு நான் வார்ப்பேன் சொல்ற பெண் எவளோ அவள்தான் என்னோட எஜமானுக்கு மனைவியாக வர
1: பெண்கள்
0: ஒரே ஒரு பெண் மாத்திரம் தான் உமக்கு தண்ணி கொடுப்பேன், உங்க ஒட்டகத்துக்கு என்ன பண்ணுவேன் தண்ணீர் வார்ப்பேன்.
1: So but when he asked water to all the girls, only one girl said I will give you water and I will also water your camels.
0: அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா?
1: So what does it mean?
0: இந்த ஒரு பொண்ணுக்கு தண்ணி கொடுக்கணும்ன்ற திடீர்னு தோன்றின ஒரு எண்ணம் கிடையாது, இது அவளோட வாழ்க்கை முறையாகவே மாறிடுச்சு.
1: So this thought that she had to water to everyone is not a sudden thought that he had. This was her lifetime habit.
0: இந்த உபசரிக்கிற சுபாவம்ன்றது அவளுடைய வாழ்க்கையில ஒரு தொன்று தொட்ட பழக்கமாக இருந்தது.
1: So it was a character trait in her life to just serve everyone.
0: திடீர்னு ஒரு நாள் கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படி இல்ல, இதுதான் அவளோட வாழ்க்கை.
1: It's not that suddenly I had a thought of giving. It is her life.
0: இது அவளுடைய சுபாவம்.
1: This is her character.
0: இது யார் கேட்டா அவள் அப்படி தான் செய்வாள்.
1: So it may be whoever would have asked she would have done the same.
0: அவள் தயை விதைத்தாள் பாருங்க.
1: She sowed a favor.
0: முடிவு என்னன்னா தேவனுடைய சந்ததியில தேவன் தெரிந்தெடுத்து கொண்டு வந்த வாக்குத்தத்தமான சந்ததிக்கு தாயாக

0: மாறுவதற்கு கர்த்தர் அவளுக்கு தயவை கொடுத்தார்.
1: And the result was that the Lord showed favor for her to become a mother on the promised generation of God.
0: எத்தனை எல்லாருக்குமே இந்த தயை செய்யிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அத்தனை பெண்களும் இருக்காங்க அங்க.
1: So if all the girls over there were given this opportunity to show favor.
0: ஆனா யாரால் தயை செய்ய முடிஞ்சதுனா இது ஒரு வழக்கமா தங்க வாழ்க்கையில வச்சிருந்தாங்க.
1: But the one who had this as a character trait or a habit in their life was able to do it.
0: நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருந்தவள் ரெபேக்கா.
1: The one who did not get tired of doing good was this Rebecca.
0: சிலர் இருக்காங்க எப்படி தெரியுமா?
1: Some people are just sort.
0: இன்னைக்கு தயை செஞ்சா நாளைக்கு எனக்கு கிடைக்குமா?
1: So if I show favor today, will I get it tomorrow?
0: பைபிள்ல போட்டிருக்கு ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு போட்டிருக்கு.
1: So the Bible says he who shows mercy to the poor will lend to God.
0: அப்ப இன்னைக்கு நான் கர்த்தருக்கு ஏழை கொடுத்துட்டேன், நாளைக்கு ஏதாவது எனக்கு வருமா?
1: So I have shown mercy today, will I get something tomorrow?
0: கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தரின் ஆசீர்வதிப்பார்னு போட்டிருக்கு. இன்னைக்கு கொடுத்துட்டேன், நாளைக்கு வந்துருமா?
1: It is written, if I give it to God, the Lord will bless me. So will I get it tomorrow?
0: நிறைய பேர் இது லாட்டரி சீட் வாங்குற மாதிரி நினைச்சிட்டு
1: இருக்காங்க. Many people consider it as a lottery cheat.
0: இல்ல இல்ல.
1: No, not that.
0: இது நீங்க வந்து தொடர்ந்து விதைக்கிறது போல இது.
1: So this is a continual process of sowing.
0: உங்க வாழ்க்கையே ஒரு தயை நிறைந்த வாழ்க்கை.
1: Your life is a life full of favor.
0: நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்தால் நீங்கள் முடிவில் நன்மையை அறுப்பீர்கள்.
1: If you do good without getting tired, then you will reap good at the end.
0: நீங்கள் அதே போல இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன்.
1: I'll show you one more incident.
0: முதல்ல சொன்ன பெண் தேடி வந்தவர்களுக்கு பெண் கிடைத்தது. அத்தனை பெண்கள்ல இவர் வந்து இந்த பெண் வந்து தயை பெறுகிறாள்.
1: So first I told you the one who came seeking a bride, this girl received that favor to become the bride.
0: ரெண்டாவது ஒரு சம்பவம் இருக்கு. யாத்ராகமம் 2:16-21 வாசித்தீங்கன்னா,
1: எக்ஸோடஸ் சாப்டர் 2:16-21,
0: அங்கே உங்களுக்கு தெரியும் மீதியான்ல எத்ரோ என்கிற மனுஷனுடைய பெண்கள் வந்து மகள்கள் வந்து தண்ணீர் மொள்ள வர்றாங்க.
1: So here you know the incident where the daughters of Jethro who came to draw water from the well.
0: அவங்க வந்து ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டணும்னு வர்றாங்க.
1: They came to draw water and give it to their sheep.
0: ஆனால் அங்குள்ள மேய்ப்பர்கள் வந்து ஆண்கள் வந்து அவங்களை தடை செய்றாங்க. அந்த தண்ணீரை கொடுக்காம அவங்க வந்து தடுக்குறாங்க.
1: So but they shepherd they drove them away, they hindered the by not giving them water.
0: அப்போ வேதம் சொல்லுகிறது,
1: the Bible says,
0: அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த எகிப்தியன் அப்படின்னு சொல்ற மோசே 19 எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பனின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் அப்படின்னு
1: போட்டிருக்கு. Verse 19 says, they answered, an Egyptian rescued us from the shepherds. He even drew water for us and watered the flock.
0: ரொம்ப ஆழமான வசனம் இருக்கு, டைம் இருந்தா நிறைய பேசுவேன் இதுல.
1: So this is a deeper word, I don't have time to speak much.
0: சுருக்கமா சொல்லிடுறேன்.
1: I tell you in short.
0: மோசேக்கு இந்த பிள்ளைங்க யாருனே தெரியாது, இந்த பிள்ளைகளுக்கு மோசே யாருனே தெரியாது.
1: Moses is not aware who these daughters were and these daughters were not aware who is Moses.
0: மோசேக்கு இவர்கள் அந்நியர்கள், இவர்களுக்கு மோசே ஒரு அந்நியன்.
1: They are strangers to Moses and Moses is a stranger to these good daughters.
0: ஆனால் அந்நியனாக இருந்தா கூட அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குதுன்னு உடனே அவங்க கூப்பிடாமலே இவனே போய் தடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணிய வாங்கி கொடுக்கறான்.
1: But even though he is a stranger, when he found there's something injustice that is happening to these girls, he went, he hindered and he got them the water.
0: முடிவு என்ன தெரியுமா?
1: You know what is the end?
0: இவன் செய்த தயவுக்கு 21 வசனத்துல வாசிக்கிறோம்.
1: We read in verse 21.
0: அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க மோசே சம்மதித்தான். அந்த மனிதனாகிய எத்ரோவும் அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான்.
1: Moses agreed to stay with the man and he gave his daughter Zipporah to Moses in marriage.
0: இங்கேயும் ஒரு தயவு இருக்கு, இங்கேயும் ஒரு கருணை இருக்கு, இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு இரக்கம் கிடைக்குது.
1: So here also you can find a favor, here also you can find a mercy that is being received.
0: பாருங்க, மோசே ஒரு நாடோடிய போல ஓடுகிறான்.
1: So this Moses was running like a pilgrim.
0: எங்க தங்கணும்னு தெரியாது.
1: He don't know where to stay.
0: இவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க.
1: No one will give a girl for him.
0: ஆனா இந்த இடத்துல ஒரு தயவு அவனை தேடி வருது.
1: But here comes a favor seeking him.
0: எப்படி வந்தது தெரியுமா?
1: You know how did it come?
0: நீ நினைக்காதீங்க இதான் first time இவர் இன்னொருத்தனுக்கா போராடுனார் நீங்க நினைக்காதீங்க.
1: Don't think that this is the first time he is fighting for other person.
0: நீங்க ஏற்கனவே இவர் எங்க இருந்து வந்திருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு எபிரேயர்கள் வந்து பாரு, ஒரு எபிரேயனை வந்து ஒரு எகிப்தியன் அடிக்க முற்பட்ட போது அவனை தடுத்து நிறுத்தினவனாக ஏற்கனவே இவர் வந்திருக்கிறார். அந்த வழியில் தான் வராரு.
1: So he already came through a path where an Egyptian tried to fight with the Hebrew and he there, he opposed and he stopped there and fought with them.
0: ரெண்டாவது நாள் வந்து ரெண்டு எபிரேயர்கள் சண்டை போடும்போது இவனா போய் ஏன்பா நீங்க சண்டை போடுறீங்க நீங்க சகோதரர் அப்படினு சொல்றான்.
1: And even on the second day when two Hebrew people fought with each other, he went and said, you both are brethren, why do you fight with each other?
0: அடுத்து மீதியான்ல பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்காக இவன் போய் போராடறத பார்க்கலாம்.
1: Again in Midian you can see that he is fighting for these daughters.
0: நான் என்ன சொல்ல வரேன்னா,
1: what I'm trying to say,
0: இந்த தயவு என்பது திடீர்னு ஒரு நாள் ஒரே இரவுல ஒண்ண செஞ்ச உடனே வந்துருச்சுன்னு கிடையாது.
1: So this favor is not something that where you do it in one night and you get it back in another night.
0: இது பலங்காலமாக ஆண்டுகளாக வாழ்க்கையில ஊறி போன ஒரு பழக்கமா மாறுது.
1: This is a habit that is habitually sown in him for years together.
0: இங்க பாருங்க, சில பேர் வந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வைத்து செழிக்க வைத்து மேன்மைப்படுத்தி உயர்த்திருக்கிறத பார்க்கிறதுக்கு சில பேர் எரிச்சலா இருக்கு.
1: So some people they find jealousy to see when people are being shown favor and blessed and exalted by God.
0: ஐயோ, இந்த மாதிரி அவனுக்கு பொண்ணு கிடைச்சிட்டே.
1: He has got such kind of bride.
0: இந்த மாதிரி மாப்பிள்ள அவளுக்கு கிடைச்சிட்டே.
1: He got such kind of groom.
0: இந்த மாதிரி உயர்வு அவனுக்கு வந்துருச்சே.
1: He got such kind of promotion.
0: இந்த மாதிரி மேன்மை அவளுக்கு வந்துருச்சே.
1: She got such kind of exaltation.
0: நீங்க நினைச்சறது ஏதோ ஒரு நைட்ல வந்துச்சு நினைக்காதீங்க.
1: Don't ever think they got it in one night.
0: கர்த்தர் பார்க்கறார், நீ எவ்வளவு பொறுமையாக நீ சகித்து பொறுமையோடு நீ விதைச்சிட்டே இருக்கறன்னு பார்க்கறாரு.
1: The Lord is looking how patiently you endure and how patiently you sow it.
0: நீங்கள் நன்மை செய்ததினால் மாத்திரமல்ல, செய்து வருகிறதினாலும் நீங்க பலனை பெற்றுக் கொள்வீங்க.
1: It's not that you have done good, but since you continue to serve and do good, you receive this reward.
0: நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க.
1: Don't get tired of doing good.
0: உங்க லைஃப் ஸ்டைலா நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை நீங்க தயவா காமிச்சிட்டே இருங்க.
1: So you keep on showing this favor and grace which the Lord has given you as your lifestyle.
0: சில பேர் இருக்காங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கிறது.
1: So some people will cast a small hook and get a bigger one.
0: எல்லாமே ஒரு கணக்கோட தான் செய்றது.
1: They will do everything with a calculation.
0: இந்த தந்திர மந்திரலாம் உங்களுக்கு தேவ தயவை கொண்டு வராது.
1: Craftiness will not fetch you reward.
0: சில பேர் பாருங்க ஏற்கனவே கணக்கு போட்டுருவாங்க, இந்த ஆள்கிட்ட இப்படி பேசி இப்படி செஞ்சு இப்படி மயக்கி இப்படி கோடு போட்டா ரோடு போட்டு நமக்கு கணக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
1: Some people will already calculate saying if I speak to this man in this way, if I go this way, do this way, then I will receive this back.
0: இந்த தந்திரத்திலலாம் நீங்க வந்து தயவை பெற முடியாது.
1: You cannot receive all favor through this cunningness.
0: சோர்ந்து போகாம நீங்க நன்மை செய்யணும்.
1: You have to do good without getting tired.
0: உங்க வாழ்க்கையே தயவு கொடுக்கறதா மாறணும்.
1: Your lifestyle should become a lifestyle of showing favor.
0: இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள்.
1: Blessed are the merciful for they will be shown mercy.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் வேடிக்கையா ஒரு சம்பவத்தை முன்னாடி கூட சொல்லிருக்கேன்.
1: I have also told this incident already as a funny note.
0: ஒரு முறை மூன்று கழுத ஒரு எஜமான்ட வேலை செஞ்சதாம்.
1: So there were two or three donkeys working under a master.
0: இந்த மூன்று கழுதை கடினமா உழைச்சது.
1: The three have worked so hard.
0: ஆனா இந்த எஜமான் இருக்கான் பாருங்க, வண்ணான் அவன் வந்து இந்த வாஷர்மேன், அவன் வந்து ரொம்ப கொடுமையா இந்த கழுதைகளை நடத்தினா.
1: So this master was a washerman, but he used to treat them very harshly.
0: இதுல ரெண்டு கழுத சகிக்க முடியாம ரிசைன் பண்ணி வேற கம்பெனிக்கு போயிருச்சு.
1: So two donkeys were not able to tolerate, they resigned and went and joined another.
0: இந்த ஆளுட்ட யார் வேலை செய்வா?
1: Who will work under this man?
0: அது ரிசைன் பண்ணிட்டு வேற வேலைக்கு போயிடுச்சு.
1: They resigned their job and went to other job.
0: ஒரே ஒரு கழுத மாத்திரம் இந்த ஆளுக்கு தொடர்ந்து வேலை செஞ்சிட்டே
1: இருக்கு. Only one donkey was continuing to serve him.
0: இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த முன்னாடி வேலை செஞ்சது பாருங்க, இந்த ரெண்டு கழுதி மார்க்கெட்ல இந்த கழுதிய மீட் பண்ணுச்சு.
1: After 2 years those resigned donkeys met this donkey in a market.
0: அப்போ அந்த கழுதியை கேட்டான், ஐயோ நீ எங்க இருக்கிற, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு.
1: So they asked this donkey, where are you now? It is long since we have seen each other.
0: அப்போ அந்த கழுதை சொல்றான், எங்க இல்ல, அதே ஆள்கிட்ட தான் இருக்கேன்.
1: So this donkey said, no, nowhere else, I'm still with that same master.
0: அப்போ அந்த ரெண்டு கழுதி கேட்டான், இன்னுமா அந்த ஆள்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
1: Both the donkeys asked, are you still working under that man?
0: ஏன்னா ஏதா மாறிட்டாரா அவரு, அண்ணா அந்த அடி அடிப்பாரு மாறிட்டாரா?
1: Did he change at least somehow or is it the same way?
0: அந்த கழுது சொல்லிச்சான், எங்க மாறினாரு, அதே அடிதான் அதே ஓதான், சரியா சோறு போடுறது இல்ல, ரொம்ப மூட்டையை தூக்கி முதுகுல வைக்கிறாரு, தாங்க முடியல அப்படின்னு.
1: So this donkey said, he's never changed, he's the same, he's beating me, he's treating me very harshly, he's making him to carry loads and loads of burden.
0: அப்ப இந்த ரெண்டு கழுத சொல்லிச்சான், எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுற, எங்க கம்பெனில ரொம்ப நல்லா இருக்குது, எஜமான் ரொம்ப நல்லா இருக்காரு, இன்சென்டிவ் எல்லாம் கொடுக்குறாரு, நிறைய லீவ் கொடுக்குறாரு, வெயிட் எல்லாம் கம்மியா தான் வைக்கிறாரு, நீ வா இங்க வா எங்க கூட வந்துரு அப்படின்னு.
1: So the other donkey said, why are you so much laboring so hard? Why don't you come to our job? Because we have so much of incentives, so much of privileges, so much of leave, and he also gives us only little load.
0: Enna nammo solli paathuchu.
1: So they try to tell many other things.
0: Eppadiya andha kaluda manasa maathalan try panna, andha kaluda illa paravaala na inge irundukuren paravaala inge irundukuren paravaala.
1: So they try to convince the heart of this that donkey, but it said, no problem, I will stay with this man.
0: இதுங்களுக்கு ஒண்ணுமே புரியல.
1: They could not understand what happened.
0: என்ன நீ இவ்வளவு கூப்பிடுறோம் வர மாட்டேங்கிற.
1: So we are asking and calling you so much, but
0: என்னதான் உனக்கு இருக்கு அங்க?
1: What do you have there?
0: அப்ப அது அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான்.
1: So the donkey smiled and said,
0: அதெல்லாம் ஒண்ணு இல்ல,
1: nothing much.
0: நம்ம எஜமானுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்குல்ல.
1: My our master had a very beautiful girl, right?
0: அழகான பொண்ணு இருக்குல்ல.
1: He has got a beautiful daughter.
0: ஆனால் அந்த பொண்ணு ஏதோ குறும்பு பண்ணிட்டா.
1: One day when she did some mischief,
0: அந்த எஜமான் வந்து அடிச்சிட்டே வெளிய வந்தாரு.
1: So this master was beating her and came out.
0: அப்ப வெளிய வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு.
1: He uttered a word then.
0: நீ இதே மாதிரி வாழ்ந்துகிட்டே இருந்து இதே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சா உனக்கு கழுதைக்கு தான் கட்டி வைப்பேன்னு சொன்னாரு.
1: He said, if you continue to do this mischief, I will get you in marriage to this donkey.
0: நீங்க ரெண்டு பேர் போயிட்டீங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேன்.
1: So you both are no more now. I am the one remaining there.
0: அவர் கட்டி வைக்கிறேன்னு சொன்னார்ல, அதுக்காக தான் வெயிட் பண்றேன்னு.
1: So he said he will give it into marriage, so I am waiting for that.
0: நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி தான் எதையாவது ஒரு மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மாத்திரம் கணக்கு பார்த்து தயவு கொடுக்கிறது.
1: So some people will have something already in their mind and they will do it with calculation.
0: சில பேர் யாருக்கும் 10 பைசா ஈய மாட்டாங்க.
1: So some people will never even give 10 pies to other people.
0: ஆனா யாரா ஒருத்தருக்கு மாத்திரம் டெய்லி இட்லி போவோம், டெய்லி இட்லி பிரியாணி போவோம், அப்பப்போ வடை சுட்டு அனுப்புவாங்க, கேசரி கரெக்டா அவங்களுக்கு போகும்.
1: But at least but for one person they will send idli, dosa, kesari, pongal, all those things they will send them.
0: வாங்குற ஆட்கள் மயங்கி போய், அப்பா என்ன அழுமையான சிஸ்டர், இவங்க நம்மளுக்கு கேசரி அனுப்புறாங்க, பிரியாணி அனுப்புறாங்க, இட்லி கொடுக்குறாங்க, ஏமா இதெல்லாம் ஒரு கணக்கு இது.
1: The one who will receive will think, what a how good is this sister, she sends us a biryani, idli, all those things.
0: இது இவங்க சுபாவம் கிடையாது.
1: This is not a character.
0: இதெல்லாம் ஒரு கணக்கு.
1: This is a kind of calculation.
0: அடி போட்டு வாங்குறதுன்னு வாங்க பாருங்க.
1: It is like giving and getting back.
0: இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மென்ட்.
1: It is kind of investment.
0: இதெல்லாம் ஒரு அட்வான்ஸ்.
1: It is an advance.
0: கொஞ்ச சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது.
1: You cast a small fish and get a bigger one.
0: இது வந்து தேவ தயவை கொண்டு வராது.
1: This won't fetch God's favor.
0: தேவ தயவு என்ன தெரியுமா?
1: No, what is God's favor?
0: கணக்கு பார்த்து நன்மை செய்யறது இல்ல.
1: It's not doing good by calculating.
0: நம்ம செய்கிறதுல சோர்ந்து போகாம இருக்கிறது.
1: But you have to do without doing without
0: trying. சொந்தமா இருந்தாலும் சரி, அந்நியனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தயவு தான்.
1: No matter whether he is a relative or a stranger, showing mercy and favor.
0: அறிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அறியாதவங்களா இருந்தாலும் சரி, தயவை காட்டுறேன்.
1: Whether he is a familiar person or a not unfamiliar person, I show favor to him.
0: எனக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ நன்மையே விதைக்கிறேன்.
1: Whether I like him or not, but I sow only good.
0: வருட கணக்கா நீங்க சோர்ந்து போகாம நன்மை செய்வீர்களானால் தேவ தயவை நீங்கள் பலனாக பெற்றுக் கொள்வீங்க.
1: If you continue to sow this good and favor for years together, you will receive this favor as a reward.
0: முதலாவது சொன்னேன்.
1: First I told you.
0: தேவ தயவு எப்ப கிடைக்கும்னா, தேவ தயவு நம்மள தேடி அந்த காலத்துல வரும்போது அதை ஏற்றுக் கொள்கிறவர்களுக்கு.
1: So first we who will get this favor of God, the one who respond to it and accept it.
0: இரண்டாவது தேவ தயவு யாருக்கு கிடைக்கும் தெரியுமா?
1: Second, who will receive this favor of God?
0: தேவ தயவை விதைத்து பலனாக திரும்ப பெறுகிறவர்களுக்கு.
1: The one who sows favor and get it as a reward.
0: They receive it as a reward. அது அவங்களுக்கு ரிட்டர்னா வரும். Return favor.
1: That will return to them as a favor.
0: மூன்றாவது ஒன்று கடைசியா இருக்கு.
1: And third and the last one.
0: தேவ தயவு யாருக்கு வரும் தெரியுமா?
1: Who will get this favor of God?
0: 1 பேதுரு 2 அதிகாரம் 20 வசனம் பாருங்க.
1: 1 Peter chapter 2 and verse 20.
0: 2:20.
1: 1 Peter 2:20.
0: நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும்.
1: For what credit is there if you sin and are punished and you endure it, but when you do what is good and suffer, if you endure it, it brings favor with God.
0: நல்ல கவனிங்க.
1: Listen carefully.
0: Favor comes to you when you receive it, respond to it. Favor comes to you as a reward. நமக்கு பலனாக திரும்ப வருது. மூணாவது ஒன்று இருக்கு. ஃபேவர் கேன் கம் டு யூ, காட்ஸ் ஃபேவர் கம்ஸ் டு யூ ஆஸ் அ ரெஸ்டிடியூஷன். இது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு பிரதிபலன். இதை நான் எப்படி சரியாக தமிழில் விளக்கிறது தெரியல. ரெஸ்டிடியூஷன் அப்படின்ற வார்த்தைக்குடைய அர்த்தம் என்னன்னா, நீ வந்து இப்படி சொல்லலாம், நஷ்ட ஈடு அல்லது இழப்பீடுன்னு சொல்லலாம்.
1: So it is a restitution where you get for something you have lost.
0: Na solradhu velangichcha ungalku.
1: I think you can understand it.
0: Onnu neenga nanma seiringa, andha nanmaiki palan varudhu.
1: So one, you do good, you receive a reward for that good.
0: Ana neenga nanma senju ungalku theema seiranga paarenga, neenga adhula kuda porumaiya sagichittu irundhingana, nashta eedu ilappeedaga konjam kudupanga.
1: So but when you do good but you receive an evil for that, but you will get a compensation for that.
0: Very good. Compensation. அது ஒரு ரெஸ்டிடியூஷன் நமக்கு திரும்ப வரும்.
1: That returns as a restitution through us.
0: பாருங்க, நீங்க வந்து மாசம் மாசம் ஒரு இடத்துக்கு வேலை செய்யறதுனால சம்பளம் கொடுக்கறாங்க.
1: So you work in a place every month, so you get a salary from.
0: ஆனா அதே வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வச்சுக்கிட்டீங்களா?
1: So if you encounter an accident in that workplace,
0: அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்டிடியூட் பண்ணுவாங்க.
1: They will give an compensation.
0: அவங்க வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வச்சுக்கப்பா, நீ வந்து அடிபட்டுட்ட, உனக்கு காயம் ஆயிடுச்சு, உனக்கு பர்ன் வந்துருச்சு, நீ என்ன பண்ண, இதை வந்து சம்பளம் இல்லை, நீ வந்து எங்களுக்காக நீ சகிச்சதுனால, நாங்கள் பட வேண்டிய பாடம் நீ பட்டதுனால உங்களுக்கு இனாமாக நாங்கள் இதை தர்றோம்.
1: ஸோ சின்ஸ் யூ காட் ஹர்ட், யூ காட் வூண்டட், யூ ஆர் பர்ன், ஸோ வி கிவ் திஸ் அஸ் அ ரெஸ்டிடியூஷன் ஆர் அ காம்பன்சேஷன் ஃபார் வாட் யூ சஃபர்.
0: நல்லா கவனிங்க,
1: லிசன் கேர்ஃபுல்லி.
0: பாவம் செஞ்சு நாம வந்து வேதனை படுறது ஒன்று இருக்கு.
1: So encountering this or suffering pain because of our sin is on one side.
0: ஆனா நன்மை செஞ்சு பாடுபடுறது கூட ஒன்று இருக்கு.
1: But we have a suffering pain when we do good.
0: ஆண்டவர் சொல்றாரு,
1: the Lord says,
0: நீ நன்மை செய்து உனக்கு பாடு வந்துருச்சு அப்படினா பயப்படாத, your insurance is sure.
1: If you do good and you suffer, don't worry, you have your insurance.
0: நான் வந்து அதற்குரிய பிரதிபலனை அல்லது அதற்குரிய இழப்பீடை நான் உனக்கு கொடுத்துறேன்.
1: I will give the restitution that you that is required for you.
0: என் நாமத்தின் நிமித்தமா நீ எதை இழந்திருந்தாலும் சரி, எதை இழந்தாலும் சரி,
1: no matter whatever you may lose for my name's sake.
0: நீ மனைவியாவது, புருஷனையாவது, பிள்ளைகளையாவது, நீ நிலத்தையாவது, நீ பணத்தையாவது, நீ எதை இழந்திருந்தாலும் இம்மையிலேயும் மறுமையிலேயும் 100 times 100 times உனக்கு நான் திரும்ப தந்துருவேன் ஆண்டவர்.
1: No matter whether it might be your wife, your family, your husband, your children, or your land, or anything you have lost for my name's sake.
0: ஜீவனே நீ இழந்தா கூட 100 times திரும்ப.
1: Even if you have lost your life, I will give it to you 100 times.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தயவு தேவ தயவு நமக்கு வேணும்.
1: We need the favor of God.
0: எப்படி?
1: How?
0: ஆண்டவரே,
1: Lord,
0: உமக்காக நான் வந்து பாடுகளை சகிக்க கூட
1: Lord, I commit myself to endure suffering for you.
0: இலக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன்.
1: I commit to lose things for you.
0: அன்பானவர்களே, தேவ தயவுன்றது நீங்க அவ்வளவு லேசா நினைச்சிடாதீங்க.
1: My dear ones, don't think God's favor is so easy.
0: இதெல்லாம் ஆண்டவர்ட்ட நம்ம வந்து சும்மா நம்ம ஒரு வேஷம் போட்டுலாம் வாங்கிட முடியாது.
1: We cannot actually disguise ourselves and get.
0: தேவ நீதி உள்ள நியாயாதிபதி.
1: Now God is a justful justice.
0: மனுஷ முகத்தை பார்த்து ஏமாந்துருவான், கர்த்தர் வந்து இருதயத்தை பார்க்கிறாரு.
1: Men will be deceived by your appearance, but God looks at our hearts.
0: பல வருடங்களாக மறைவில ஒளிப்பிடங்கள்ல இவங்க எவ்வளவு எனக்காக பாடுபடுறாங்கன்னு கர்த்தர் பார்க்கிறாரு.
1: The Lord is looking how much they toil and labored for me in their secret places and hidden places.
0: நம்முடைய கண்ணீரை துருத்தியில சேர்த்து வைக்கிறாரு.
1: The Lord is collecting our tears in his bottle.
0: கரெக்ட்டா கணக்க திருப்பி கொடுத்துருவாரு.
1: And he'll again repay or restitute it correctly.
0: துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு தக்க பலனை தேவன் திரும்ப தருவார்.
1: The Lord will reward us back equal to the times of pain that we suffer.
0: வெட்டுக்கிளிகள் பட்சித்து போட்ட வருஷத்தின் பலனை நான் உனக்கு திரும்ப தருவேன்.
1: I will restore the year that have been consumed by locusts.
0: இன்னைக்கு காலையிலிருந்து என்னுடைய இதயம் அப்படியே பூரித்து கொண்டிருக்கிறது. I was just rejoicing at the favor of God that is waiting to reach us. நம்மை வந்து அடைவதற்கு தேவ தயவு எப்படி நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது உண்மையா சொல்றேன், என்னுடைய இருதயம் வந்து அவ்வளவு குதூகலமா இருக்கிறது.
1: My heart was really rejoicing when I think how much the favor of God is waiting to reach us.
0: இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக தேவ தயவு காத்துட்டு இருக்கு.
1: Today even for you and me this favor is waiting.
0: அந்த காலம் வந்திருக்கு.
1: The time has come.
0: ஏற்றுக்கொள்ள தயாரா?
1: Are you ready to receive it?
0: தேவ தயவை விட்டுட்டு மாயையை போய் பின்பற்றாதீங்க.
1: Don't go behind this vanity, leaving behind this favor.
0: அந்த தயவு வரும்போது என்னை சந்திக்கிற காலத்துல ஏற்றுக்கொள்ளுவேன் ஆண்டவரே.
1: Lord, when this favor comes to meet me, I will respond and receive it, Lord.
0: ஆண்டவரே, என் வாழ்க்கையே ஒரு நன்மை செய்கிற ஒரு பழக்கம், இரக்க செய்கிற ஒரு பழக்கம், தயவு கொடுக்கிற ஒரு பழக்கத்தை என் வாழ்க்கை முறையா நான் மாற்றிக்கொள்ளுவேன். நான் கொடுக்கிற தயவினால் நானும் தயவு பெற எனக்கு கிருபை தாரும்.
1: Lord, I'll make this habit of showing favor and showing mercy as my character trait, as my habit, and by as doing continue to do good so that I will receive it as a reward.
0: நான் தய செஞ்சேன், நான் இரக்கம் செஞ்சேன், ஆனா எனக்கு தீமை செஞ்சாங்க.
1: I did favor, I showed mercy, but they returned back evil to me.
0: யோசேப்பு நன்மை செய்தான்.
1: Joseph did good.
0: ஆனா அவர்களோ அவனுக்கு தீமை செய்ய நினைத்தார்கள்.
1: But they thought of doing evil to him.
0: இவ்வளவு தூரம் 10 பேருக்கு சாப்பாடு தூக்கிட்டு வந்தான்.
1: He brought food to all the 10 people.
0: அந்த பையனுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம குழியில தூக்கி போட்டாங்க.
1: They never even fed him but cast him into a pit.
0: தன்னுடைய சகோதரர்கள் பசியா இருக்க கூடாதுன்னு சாப்பாடு தூக்கிட்டு வந்தவனை வந்து 20 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டாங்க.
1: The one who brought food to his brothers that they should not feel hungry, but they sold him for 20 silver pieces.
0: யோசேப் அவங்க மறந்துட்டாங்க.
1: They forgot Joseph.
0: கர்த்தர் மறக்கல.
1: But God did not forget.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ துன்பப்பட்டியா?
1: Have you suffered pain?
0: கண்ணீர் வடிச்சியா?
1: Have you shed tears?
0: கைகளும் கால்களும் விலங்கு போட்டாங்களா?
1: Did your hands and feet were bound?
0: உன் ஆத்துமாவை இரும்புல போட்டு அடைச்சாங்களா?
1: Did they imprison your heart and soul?
0: நீ கம்பி என்ன ஒவ்வொரு கம்பிக்கும் ஆண்டவர் திரும்ப பலனை கொடுத்துட்டாரு.
1: For every bars that you went through, the Lord again restitute you.
0: நீ விட்ட கண்ணீருக்கு கர்த்தர் பலன் தர்றாரு.
1: The Lord gives a restitution for all the tears that you shed.
0: இந்த காலையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது பாஸ்டர், நான் வந்து எவ்வளவு நன்மை செஞ்சேன் தெரியுமா, ஆனா அவங்க எல்லாம் எனக்கு தீமை தான் திரும்ப செஞ்சாங்க.
1: Is there someone this morning who is listening to this sermon says, Pastor, I did so much good to them, but they returned only evil to me?
0: நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன்,
1: I tell you with love,
0: நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதீங்க.
1: Don't get tired in doing good.
0: ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள்.
1: And you will reap at the proper time.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்முடைய ஆண்டவர் காம்பன்சேஷன் கொடுக்கிறவர்.
1: Our God is a God who gives us compensation.
0: கரெக்ட்டா திரும்ப ரெஸ்டிட்யூஷனை கொடுத்துருவார்.
1: He will give restitution at the correct time.
0: தேவன் ஒருவருக்கு கடனாளி அல்ல.
1: The Lord is not a debtor to anyone.
0: ஆகவே ஆண்டவரே, உம்முடைய தயவே மேல் வெளிப்படட்டும்.
1: Lord, let your favor be revealed upon me, Lord.
0: நீ தயவை பெறுவாய்.
1: You will receive a favor.
0: ஜெபிக்கலாமா?
1: Shall we pray?
0: கர்த்தர் நல்லவர்.
1: God is good.
0: அன்பின் ஆண்டவரே,
1: a loving God,
0: உம்முடைய தயவு எங்களை தேடி வரும்போது அதை பெற்றுக்கொள்ள கிருபை தா.
1: Lord, give us grace to receive your favor when it comes seeking us, Lord.
0: தயவு வரும்போது மாயை பின்பற்றி விடாமல் எச்சரிப்பாயிருக்க கிருபை தா.
1: Give us grace that we may be careful not to go behind vanity when it comes to us, Lord.
0: எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து தயையை விதைத்துக்கொண்டே இருக்கிற ஒரு பழக்கத்தை எங்களுக்கு தாரும்.
1: Lord, give us a habit of sowing this favor in our life continually.
0: நாங்கள் தயை செய்கிற பொழுது எங்களுக்கு தீமை திரும்ப கொடுக்கும்போது தொடர்ந்து தயை செய்ய சோர்ந்து போகாமல் இருந்து உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ள கிருபை தா.
1: Lord, when evil is paid for the good that we do, Lord, let us not grow weary, but give us grace that we may continue to do that favor.
0: எங்களோடு இடைப்பட்ட நல்வார்த்தைக்காக நன்றி.
1: Lord, thank you for the good word that you ministered with us.
0: உம்முடைய ஆசீர்வாதங்களோடு இருக்கட்டும்.
1: Let your blessing rest with us.
0: ஒவ்வொரு வீடும் தயவு பெறட்டும்.
1: Lord, let every house receive your favor.
0: சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அடியேன் மேலும் தயவு இருக்கட்டும்.
1: Lord, let your favor be upon your servant and everyone who are listening to this word.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
1: in Jesus name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen. கர்த்தர் நல்லவர்.
1: God is good.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: திடீரென்று நான் ஒரு வாரம் வெளியூர் பயணம் செய்ய வேண்டிய நிலை வந்தது. துவைத்து வைத்திருந்த துணிகளை எடுத்து ஒரு பையில் வைத்து வழக்கமாக எனக்கு தேய்த்து கொடுக்கும் கடைக்குச் சென்றேன். ஆனால் அவர் கடை அடைத்திருந்தது. அருகில் கேட்டபொழுது வெளியூர் சென்றிருப்பதாகவும் 2 நாட்களாகும் என்றும் அறிந்து கொண்டேன். எனவே அடுத்த தெருவில் இருந்த ஒரு லாண்டரியில் பையோடு துணிகளை கொடுத்து கொஞ்சம் அவசரமாக தேய்த்து வையுங்கள், மாலையில் வந்து வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று கூறிவிட்டு சமீபத்திலே எங்களுடைய அலுவலகத்திலிருந்து ஓய்வு பெற்ற நண்பர் ஒருவருடைய வீட்டிற்கு சென்றேன். அவரது வீடு ஊரை விட்டு சற்று வெளியே இருந்தது. அங்கே சென்று திரும்பி வரும்பொழுது இருட்டாகிவிட்டது. திடீரென கார் ஒரு பக்கமாக இழுப்பதை கவனித்த நான் காரை நிறுத்தினேன். காரின் முன்பக்க டயர் ஒன்றில் காற்று இறங்கியிருந்தது. அந்த நேரத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவரிடத்தில் பங்க்சர் பார்க்கும் கடை எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவர் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இருக்கிறது என்று கூறினார். அவரிடம் கடையிலிருந்து ஒரு ஆளை அனுப்பும்படியாக கேட்டேன். அந்த மனிதரும் நான் கேட்டுக்கொண்டபடியே ஆளை அனுப்பி வைத்தார். வந்தவர் டயரை கலற்றி கொண்டு போய் சரி செய்து திரும்ப கொண்டு வந்து மாட்டினார். எவ்வளவு வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவர் 300 ரூபாய் என்று கூறினார். வழக்கமாக 200 ரூபாய் தான் கொடுப்பேன் என்றேன். இல்லை இல்லை, இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நாங்கள் இந்த தொகைதான் எல்லோரிடமும் வாங்குகிறோம் என்று கூறினார். சரி என்று கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு லாண்டரி கடையில் வந்து துணியை பெற்றுக்கொண்டு ஏற்கனவே நான் கணக்கு போட்டிருந்தபடி 140 ரூபாய் கொடுத்தேன். ஆனால் அதற்கு அவன், இல்லை, நீங்கள் அவசரமாக கேட்டதால் 200 ரூபாய் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வாங்கிக் கொண்டான். ஆனால் என்னுடைய மனதில் பாரம் உண்டாகவில்லை. ஏனென்றால் அவரவர் எனக்காக செய்த வேலைக்கே நான் கூலி கொடுத்திருக்கிறேன். வேலை செய்கிறவன் கூலிக்கு பாத்திரன் என்றுதான் வேதமும் கற்றுக் கொடுக்கிறது. கடினமான வேலை செய்பவர்களுக்கு கசந்து கொள்ளாமல் கூலியை நாம் கொடுக்க வேண்டும். மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். என்ன செய்வோமா?

கண்கள் உண்மை நோக்கி பார்க்கிறது. ராஜா நீ எங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். என் சத்தத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் அவர்கள் நடுவே நீர் உலாவுகிற தெய்வமானவரே, உன்னுடைய சத்தத்திற்கு நடுங்குகிறவனே, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனே நான் உற்று நோக்குவேன் என்று சொன்னீரே. கர்த்தரை அல்லாமல் இரட்சகரை அல்லாமல் எங்களுக்கு வேறு நிம்மதி இல்லை.

அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே, அல்லேலூயா, எத்தனையோ கோடி ஜனங்கள் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் சபைகளுக்கு செல்லாமல் ஆண்டவரே. அல்லேலூயா, because we've been so used to the online, oh God. அல்லேலூயா, many don't even want to go to church. சிலர் சபை கூடி வருவதை விட்டுவிடுவது போல, நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று பவுல் சொன்னது போல, ஆண்டவரே.

Cornelius dan Ivan Raisa. I will go to my father's house. நான் எழுதுவேன் என் தகப்பன் வீட்டிற்கு நான் போவேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஹல்லேலூயா முடக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புவீராக. கர்த்தர்

ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். வருஷம் முழுவதும் பாதுகாத்து ஜீவன் தந்திக்கு மேல தந்திக்கு we failed to God many times we walked away the Lord Jesus we pray that you will bring us back oh God bring us back oh God bring us back oh God ஆண்டவரே எங்களை மறுபடியும் கொண்டு வருவீராக உம்மா

நாட்களே வந்து வாசம் பண்ணுவீராக. தேங்க் யூ லார்ட், இந்த நாட்களே நீ வந்து உலாவுவீராக. நீ மகிமையுள்ள பிரசன்ன ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆமென். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும்.

நேரத்திலே கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக தேவன் ஆளுகை செய்வீராக. தேவன்

ராஜ்யத்திற்கு எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீரா நல்லவரே. ஆயத்தம் இல்லாமல் இந்த உலகமே கதின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு நல்லவரே ஹல்லேலூயா காரியம்.

நீங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு பரலோகத்தை நாங்கள் எழுந்து போக கூடாது. You know what I'm miss out on heaven of God. Bring us back, oh God. ஒவ்வொரு முறை ஆண்டவர் பக்கமாய் திருப்புகிறார். தூரம் போயிருக்கிற சோரம் போயிருக்கிற குடும்பத்தாலே ஜனங்களை கத்த திருப்புவியாக செய்யப்படும் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவை, என் செவிகள் திறந்தவை, ஹலலூயாயிருக்கும் என்று சொன்னவன். என் கண்களும் என் செவிகளும் என் இருதயமும் என்னாலும் எங்கே தங்கி இருக்கும் என்று சொன்னீரே. எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீடுகள் தோறும் அதை நடக்கும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் நிறைஞ்ச வீடா, தேவ பிரசன்னம் நிறைஞ்ச குடும்பமா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தேவ

ராஜா, உங்க சித்தத்தை நாங்க செய்து ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு சந்ததியா ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஒரு வார்த்தை கேட்டீத. அந்த சத்தம் என்னன்னா, நல்லது உண்மையை புத்தகம் உள்ள ஊழியக்காரனே, உடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எங்களுக்கு பாராட்டு கிடைக்காம இருக்கலாம், எங்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா மனிதர்கள் பாராட்டாம இருக்கலாம், உலக பிரசித்தி பெற்ற ஆளா இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு மில்லியன் வியூஸ் இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே, கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீணோ இவைகள் எல்லாம் குப்பைன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையை எங்க ஊழியத்தையும் அங்கீகரிப்பது பரலோகம் மாத்திரமே. Not the world of God. Hallelujah. We are not looking for the worldly recognition of God, but we are looking for the heavenly recognition. The master should say, well done, good and my faithful servant of God. We will not be a servant pleasing the men, pleasing the world, pleasing the people. ஜனத்திற்கு இனிய வார்த்தைகள், இனிய வசனங்களை பேசி வசிக்கிற படுத்துகிற ஒரு ஊழியர்களா நாங்கள் ஜனங்களா இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற, வசனத்தை வசனமாய் போதிக்கிற ஒரு சந்ததியா எங்களை எழுப்புவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இந்த கடைசி நாட்கள் எல்லா கூட்டாட்டத்தின் ஆவிகள் மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அஸ்துராயுதங்களா எடுத்து பயன்படுத்துவீராக. உத்தம ஊழியன்

நன்றாக ஓட்டத்தை துவங்கி கடைசி அத்தந்த பினிஷ் லைன் உண்மையா ஓடுவதற்கு எங்களுக்கு பலத்தாங்க. நாங்க பலவீனமான பாத்திருக்கோம். எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. I do everything through Christ, through Christ who strengthens me. Help us, O God.

சந்தோஷமா எதுவானாலும் சரியாகவே சிலுவைகளுக்கு முன்பாக வைத்து ஓடுவதற்கு Help us, O God, to place the cross before us. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆண்டவர் சொன்னது தன்னைத்தானே வெறுத்து self-denial தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவுள் That is what Jesus said. Hallelujah. Let's not forget that. Hallelujah. ஆண்டவர் என்ன அதை மறந்து போகாதபடி Hallelujah. சிலுவையை முன்பாக வைத்து நாங்கள் ஓடுவதற்கு

எதுக்கு போறோம்னு எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நடக்க போகிறதான காரியம், நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள், உங்களுடைய வருகைக்கு அடையாளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எஞ்சி உள்ள நாட்கள் உமக்காய் வாழ்வதற்கு கையை உயர்த்தி சொல்லலாம். அப்பாவுக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு, அவருக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, help us, oh God. We offer ourselves, we surrender ourselves, we lay ourselves, just like Mary said, be it unto me according to your will. She laid her life into the hands of the living God. Lord, we lay our lives, we lay our dreams, desires, our plans, everything to God. Yes, we now have to be God. Oh, what would you need to be God? தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்க வரட்டும். கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அன்றே தேவையோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. கிருபியுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாகட்டும். அநேக சாட்சிகள் எழுபட்டும். கர்த்தருக்காய் பலப்படுத்துமே. இயேசுவின் நாமத்திலே.

ஒன்று சாமுவேல் 18 அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு ஜோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. ஜோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். ஜோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஜோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வியை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சியையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும் போதும் இஸ்திரிகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுளுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த இஸ்திரிகள் ஆடி பாடுகையில் சவுள் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுளுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதல் கொண்டு சவுள் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுளின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுளின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுள் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுள் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுள் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் ஜூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான். என் கையல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுள் நினைத்து கொண்டு சவுள் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராபை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்பொழுது தாவீது சவுளை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். சவுளின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியனாகிய ஆதரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சவுளின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதை நேசித்தாள். அது சவுளுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. அவள் அவனுக்கு கன்னியாயிருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுள் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2 குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகன் ஆவாய் என்றான். பின்பு சவுள் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடே இரகசியமாய் பேசி இதோ ராஜா உன்மேல் பிரியமாயிருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள், இப்போதும் நீர் ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். சவுளின் ஊர்யக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா, நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். தாவீது இன்ன இன்னபடி சொன்னான் என்று சவுளின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சவுள், ராஜா பரிசுத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்கள் இடத்தில்
பழி வாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப் பண்ணுவதே சவுளுடைய எண்ணமாயிருந்தது. அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவீதுக்கு பிரியமாயிருந்தது. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தலில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமனாகும் படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். கத்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுளின் குமாரத்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாயிருந்தான். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுளுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது.

ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

பெற்றவர் நீர். நானே உம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர். சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் இறந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

அப்பா, என் முதல் அன்பு நீங்க தான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தீர். கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருந்தீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தேவன் அன்பு நிறைந்தவர், பாசம் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர். தம்முடைய பிள்ளைகள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தாலும், விண்ணப்பங்களை செலுத்தி கொண்டிருந்தாலும், இதுதான் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இந்த காரியங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டிருந்தாலும், தேவன் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அவருடைய விருப்பத்தை கொண்டு வருகிறார். அவர் சித்தம் என்னவோ அதை தான் அவருடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அநேக நேரங்களிலே தம்முடைய பிள்ளைகள் கேட்கிறதை காட்டிலும் வேறொரு காரியத்தை, வித்தியாசமான காரியத்தை, வித்தியாசமான அற்புதத்தை தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே செய்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 16:33 வசனத்திலே, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு போடுவார்கள், ஆனால் காரிய சித்தி கர்த்தரால் மாத்திரமே வரும். நிறைய ஜபங்கள் ஏறெடுக்கப்படலாம், ஆனால் அவருடைய விருப்பம் என்னவோ அதை தான் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறார். நீதிமொழிகள் 21:31 வசனத்திலே வாசிக்கும் போது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 19:21 வசனத்திலே, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அவர் என்ன யோசிக்கிறாரோ, என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அதை தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே செய்கிறார். அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் நடக்கிற சூழ்நிலைக்கும் எதிர்மறையாக இருக்கலாம். யோசேப்பின் வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தது. 105:17 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பின்பு ராஜா அவனை கட்டவிழ்க்க சொன்னார், ஜனத்தின் அதிபதி அவனை உயர்த்தினான் என்று வாசிக்கிறோம். யோசேப்புக்கு தேவன் கொடுத்த சொப்பனம், தரிசனம் வித்தியாசமானது. அது நிறைவேற வேண்டுமானால் தேவன் வேறொரு கோணத்திலே யோசேப்பை அழைத்து போகிறார். அவனுடைய சகோதரர்களை விற்கிறார்கள், அவனுடைய சகோதரர்கள் குளியல் போடுகிறார்கள், விற்கிறார்கள். மீதியானியர்கள் கொண்டு போய் போத்திபார் வீட்டிலே அடிமையாய் விற்கிறார்கள். நடந்த சம்பவங்கள் எல்லாம் எதிர்மறையாகவே இருக்கிறது. செய்யாத தவறுக்கு சிறைச்சாலை கொண்டு போகப்படுகிறான். எத்தனை கஷ்டமான, கடினமான காரியங்கள். காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. தரிசனம், சொப்பனம் எல்லாம் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வந்தது. கர்த்தர் அன்றைக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே யோசேப்பின் வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற காரியத்துக்கும் நடக்கிற காரியத்துக்கும் எதிர்மறையாக இருக்கும். சோர்ந்து போகக்கூடாது. தேவன் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே செய்வது எதுவோ அது நன்மையாகவே இருக்கும். அந்த காரியத்தை தேவன் செய்கிற வேளைகளிலெல்லாம் அது அற்புதமாகவே இருக்கும். ஏனென்றால் நாளைய காலங்களை குறித்து கர்த்தர் ஒருவரே அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறபடியினால் பரலோகத்திலே சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய சித்தம் செய்யப்படுவதற்கு அவர் வித்தியாசமான கோணங்களிலே ஆண்டவர் நடத்தி கொண்டு போவார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான கோணங்கள் இருக்கும். அந்த கோணங்களிலே நடத்தி கொண்டு போய் அவர் கொடுத்த தரிசனம், சித்தம், திட்டம் எல்லாம் நிறைவேறும். சீட்டு மடியிலே போடப்படும், ஆனால் காரிய சித்தி கர்த்தரால் மாத்திரமே வரும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னவோ, உம்முடைய விருப்பம் என்னவோ, அது என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். நான் நிறைய சீட்டு போடுகிறேன், ஆனால் நீர்தான் அந்த காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும். காரிய சித்தி உம்மால் மாத்திரமே வர வேண்டும். நீர்தான் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும். உம்முடைய சித்தம் எப்படியோ அப்படி என்னை நடத்தும். ஜெபிக்கும் போது கர்த்தர் அழகாய் நடத்துவார், அற்புதம் செய்வார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அப்படியே சோர்ந்து போகிற நிலைமைக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். அங்குதான் கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்வார். என் நண்பர் ஒருவர், தேவனுடைய ஊழியக்காரர், அவர் அடிக்கடி என்னிடத்தில் சொல்வார், பிரதர், நான் எப்போ ரொம்ப சோர்ந்து போய் பலவீனத்தோடு, மிகுந்த மன போராட்டத்தோடு இருக்கிறனோ, அப்பொழுது கர்த்தர்
என்னை கொண்டு செய்கிற காரியம் மிக அதிகமாயிருக்கும். நான் பலனாய் இருக்கிறேன், நான் இன்னைக்கு வைராக்கியமா ஊழிய செய்ய போகிறேன், நான் அதிகமாய் வல்லமையோடு கூட பிரசங்கிக்க போகிறேன் என்று நான் போகிற போது அங்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் கர்த்தர் வித்தியாசமாய் என்னை பயன்படுத்துகிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வித்தியாசமாய் பயன்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் வித்தியாசமாய் பயன்படுத்துவார். எதிர்மறையாய் நடக்கிறதா, கேட்ட காரியம் நடக்கவில்லையா, சோர்ந்து போகாதிருங்கள். இதுதான் கர்த்தர் உங்களை நடத்துகிற வழி. இதில் அப்படி போய்கொண்டே இருங்கள், ஒரு நாள் நீங்கள் நிச்சயம் அற்புதங்களை காண்பீர்கள். அன்றைக்கு திரும்பி பார்க்கிற போது, கர்த்தர் என்னை இப்படி நடத்தி வந்தாரே, இப்படிப்பட்ட பாதைகளை நடத்தி வந்தாரே என்று சொல்லி ஆச்சரியப்படுவீர்கள். இந்த நாளிலே தேவனோடு நெருங்குவோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் நடக்கட்டும். காரிய சித்தி கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய சித்தம் மாத்திரம் உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நடக்கட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பான நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்ச்சியிலே உங்களோடு இடம்பெறப் போகின்ற ஜீவ வார்த்தையானது மார்க்கு 12:31, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஆம் அன்பார்ந்த ஜனங்களே, தன்னை போல புறனை நேசி என்ற தலைப்பிலே இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கிறோம். தன்னை போல புறனை நேசிப்போர் நிச்சயமாக இவ்வுலகில் சுகபோகமாகவே உலக சந்தோஷமாக களியாட்டுகளில் தன் கவனத்தை செலுத்த முடியாது. ஏழைகள் படும் துன்பங்கள், பசி, வேதனை, அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள், வாய் பேச முடியாத ஜீவன்கள் பசியால் அலைவதையும் பார்த்த பின்பு எப்படி இவ்வுலகில் சந்தோஷப்பட முடியும்? மோசே இஸ்ரவேல் ஜனத்தை நேசித்தார். அதனால் பார்வோனின் அரண்மனை வாழ்க்கையை அவர் உதறி தள்ளி தான் நேசித்த மக்களுடன் துன்பங்களை அனுபவிக்க தெரிந்து கொண்டார். பவுல் கூட ஒருமுறை திமோத்தேயுவை தீங்கு அனுபவி என்கிறார். உண்மையிலே புறனை நேசித்தோமானால் நம்மால் இவ்வுலகில் புறர் படும் துன்பத்தை நாம் உணர்கிறவர்களாக ஆவியில் நிச்சயம் கலங்குவோம். அதன் வலி மிக கஷ்டமாக இருக்கும். தேவனுடைய அன்பு பெற்ற நமக்கே அவ்வாறு இருந்தால் தேவனுக்கு எவ்வாறு இருக்கும்? அவர் தாமதிக்கிறார் என்றால் ஒருவரையும் கைவிடாமல் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்க முடியும். அவர் தேவனாக இருப்பதால் மாயையும் நிஜத்தையும் வேறு பிரித்து பார்த்து தன் திட்டத்தில் உறுதியாக இருக்கிறார். நாம் மாயைக்குள்ளாக இருந்து புறப்படும் துயரங்களை பார்த்து தாங்கொண்ணாத வேதனை அடைகிறோமா என்று எண்ணும் போது தேவன் என்ன கூறுகிறார் தெரியுமா? நானே உங்கள் ஜீவனாக இருக்கிறேன். உங்களுக்குள் இருந்து இந்த வியாகுலப்படுகிறது நானே. அதை உங்கள் மனது புரிந்து கொண்டு துயரப்படுகிறது என்றார். எத்தனை ஆழமான உண்மை! தேவனுடைய இதயம் மிகவும் இரக்கம். அவருக்கு மிஞ்சி யாராலும் இந்த பூமியை நேசிக்கவோ இரக்கம் பாராட்டவோ முடியாது. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர் எங்களுக்குள்ளே ஜீவனாக இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் எங்களுக்குள்ளே இருப்பாராக இருந்தால் இந்த உலகத்திலே ஒவ்வொருத்தரும் எங்கள் கண்களுக்கு எதிராக நாங்கள் பார்க்கிற காட்சிகள் யாவையும் நாங்கள் அறிந்திருந்தோமானால் எங்களால் சும்மாக இப்படி இருக்க முடியாது. திக்கற்றவனையும் விதவைகளையும் விசாரிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம். கடைசி நாட்களின் நியாய தீர்ப்பின் போது கூட தேவன் இப்படியாக ஏழைகளுக்கு இறங்காதவர்களை, விசாரிக்காதவர்களை, ஜெயிலில் காவல் இருப்பவர்களை, பார்க்காமல் விடுபவர்களை எல்லாம் பார்த்து என்ன கூறுகிறார்? நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே தேவனுக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து ஏழைக்கு இறங்காதவர்களாக நம் அருகில் இருக்கிறவர்களை, வேதனையோடு இருப்பவர்களை, வியாதியோடு இருப்பவர்களை நாங்கள் கவனிக்காமல் இரக்கம் பாராட்டாமல் இருப்போமானால் எங்களைப் போல பரிதாபத்துக்குரியவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான், கத்தர் அவனுக்கு அதை திருப்பி கொடுப்பார் என்று இப்படியாக அநேகம் வார்த்தைகள் வேதத்திலே காணப்படுகிறது. அழிந்து போகிற ஆத்மாக்களை பார்த்து வியாகுலப்பட வேண்டும். பசியில் வாடுகிற ஜனங்களை பார்த்து இரக்கம் பாராட்ட வேண்டும். துன்பப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். சத்ருவாக இருந்தாலும் அவர்களை சிநேகிக்க வேண்டும். எல்லா நியாய பிரமாணத்துக்கும் நிறைவேறுதலாகவே தேவன் அந்த அன்பை வைத்திருக்கிறார். அன்பு என்ன நியாய பிரமாணத்துக்குள் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். அன்பு ஒன்றே எங்களை ஆளுகை செய்யும். எங்களுக்குள் ஜீவ அன்பு, தேவ அன்பு, தேவ வித்து இருக்குமே ஆனால் நாங்கள் மாயைக்குள்ளாக இருந்து புறப்படும் துயரங்களை பார்த்து சும்மா இருக்க முடியாது. வேதனை அடைவோம். கண்களால் காணுகின்ற சகோதரனை நேசிக்காதவன் தேவனை எவ்வாறு நேசிக்க முடியும்? அன்பார்ந்த தேவ ஜனங்களே, நியாய தீர்ப்பில் கூட இரக்கம் மேன்மை பாராட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த இரக்கமுள்ள மனிதர்களாக நாங்கள் வாழ்வோமா? கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவனை பெற்ற தேவ ஜனங்களாகி எங்களுக்குள்ளே அந்த அன்பு பெருக வேண்டும். இந்நாட்களிலே நாங்கள் இன்னும் அதிகமாக பாரத்தோடு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் வேண்டியவர்களாக இருக்கின்ற படியினாலே தேவன் தாமதிக்கிறார் என்று நாங்கள் வாழாதிருக்காத படிக்கு அவர் தாமதிக்கிறார் என்றால் ஒருவரையும் கைவிடாமல் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்க முடியும் என்று அந்த உணர்வோடு, உணர்வுள்ள இருதயங்களோடு நாங்கள் வாழ்வோமாக. தேவ ராஜ்யத்தை கட்டும்படிக்கு எழுந்து நிற்போம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

பாவத்தின் மேல் தெய்வீக வெற்றி என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது நாம் கேட்போம்.

மூன்று ராஜாக்களின் புத்தகம் 18:18 துவங்கி 39 வாசி கேட்டோம். பெரிய பகுதியாக இருந்தாலும் முக்கியமான கருத்துக்களை உள்ளோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஹவு டு லீட் எ சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் என்ற ஒரு கேள்வி நாம் ஒருவேளை கேட்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எப்படி நாம் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்ற கேள்விக்கு எலைஜா மூன்று முக்கியமான குறிப்புகளை இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார். அதைதான் நமக்கும் அவர் சொல்ல விரும்புகிறார். சம்டைம்ஸ் இன் எ கிறிஸ்டியன் லைஃப் வி லீட் எ வெரி டிஃபீட்டட் லைஃப், தோல்வியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இதிலிருந்து காலங்களிலே நம்மை முழுமையாக ஆராய்ந்து ஆண்டவரோடு கூட நெருங்கி எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கான வழிமுறைகளை சிந்திக்கிறதான அந்த வேளையிலே, தேர் ஆர் த்ரீ பிரின்சிபிள்ஸ் கிவன் பை எலைஜா இன் திஸ் பியூட்டிஃபுல் பேசேஜ் ஆஸ் டு ஹவு பெஸ்ட் வி கேன் லீட் எ சக்சஸ்ஃபுல் எ விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இன் திஸ் அதர்வைஸ் எ காம்ப்ரமைசிங் வேர்ல்ட். காம்ப்ரமைஸ் செய்கிற உலகத்திலே அன்காம்ப்ரமைசிங்கோட ஆண்டவரை பற்றி எப்படி வாழ முடிவதற்கு மூன்று முக்கியமான பிரின்சிபிள்ஸை இந்த பகுதியில் எலைஜா சொல்லுகிறார். 21 வாசிப்போம். கர்த்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக ஒன்றும் சொல், தி பீப்புள் செட் நத்திங் அப்படின்னு அவங்க டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு. பழைய பிரசிடென்டாய் இருந்தவர் மறித்து போன ரெனால்ட் ரீகன், தேர் இஸ் எ புக் அபவுட் ஹிம். அவர் டீன்ஸ்ல இருக்கிறச்ச ஏடன் ஆன்டி வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹிம், ஷி வாஸ் வெரி கைண்ட் ஹிம். ஸோ அந்த ஆன்டி வந்து ஒன்ஸ் அவரை வந்து ஒரு ஷூ மேக்கர்கிட்ட கொண்டு போய் ஒரு நல்ல கஸ்டம் ஷூ அவருக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஷூ மேக்கர்கிட்ட சொல்றாங்க, ஒரு நல்ல ஷூ இருக்கு செய்யணும்னு சொல்லி. உடனே அவர் அந்த ஷூ மேக்கர் கேட்டாராம், உனக்கு வந்து ரவுண்ட் டோஸ் உள்ள ஷூ வேணுமா அல்லது ஸ்கொயர் டோஸ் உள்ள ஷூ வேணுமா அப்படின்னு கேட்குறார். அப்பொழுது ரொனால்ட் ரீகன் சொன்னாராம், ஐ டோன்ட் ரியலி நோ, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். சரி ஓகே, 2 days கழிச்சு நீ வந்து எனக்கு சொல்லு என்ன மாதிரி ஷூ வேணும்னு சொல்லி, ஏன்னா நான் அப்படி அதுக்கேற்ற மாதிரி செய்து தரேன்னு சொல்றார். 2 days கழிச்சு அவர் சொல்லவில்லை, அவர் வந்து ஹேப்பன் டு பம்ப் இன்டர்வியூ டவுன்ல பார்த்த உடனே அந்த ஷூ மேக்கர் வந்து கேட்டாராம், ஹவ் யூ டிசைடட் என்ன மாதிரி ஷூ வேணும் உனக்கு, ரவுண்ட் உள்ள டோடு உள்ளதா அல்லது ஸ்கொயர் டோ உள்ள ஷூ வேணுமா அப்படின்னு கேட்கறச்ச மறுபடியும் அவர் சொன்னார, நோ ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஷூ மேக்கர் சொன்னார், 2 days ஷூ வில் பி ரெடி, யூ கேன் கம் அண்ட் கலெக்ட் இட்னு போயிட்டார். ஸோ அப்புறம் 2 days கழிச்சு ரொனால்ட் ரீகன் வென்ட் என்ற ஷூ மார்ட் போயிட்டு அந்த ஷூவை கலெக்ட் பண்ணி வீட்டில் வந்து போட்டு பார்த்தா, ஒரு ஷூவில் வந்து ரவுண்டு டோவும் இன்னொரு ஷூவில் ஸ்கொயர் டோவும் இருந்துச்சான். ஸோ வாட் ரொனால்ட் ரீகன் ரைட்ஸ் இஸ் சேயிங், ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆன் ஐ லேர்ன்ட் a very important lesson, that is, in life, you should not remain indecisive for long. உங்கள் லைஃப்பில் வந்து இன்டெசிசிவாக இருந்தால் திஸ் வில் பி த ரிசல்ட். இட் இஸ் ஆல்வேஸ் டு டேக் எ டெசிஷன், ஐதர் ஒன் வே ஆர் தி அதர். எப்படியாவது ஒரு டெசிஷன் இன்டெசிசிவாக இருக்கக்கூடாது. சங்கீதத்துக்கு இங்கே அழகாக எலியா சொல்கிறார், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசி பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ரிக்லிங், யூ ஆர் வேவரிங் அண்ட் யூ ஆர் விக்லிங் பிட்வீன் 2 positions. 2 positionக்கு நடுவில் யூ ஆர் சோ இன்டெசிசிவ் விச் வே டு கோ, இட் இஸ் டேஞ்சரஸ். வாட் இஸ் இஸ் சேயிங், ஹவு டு லீட் விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப், ஹவு டு லீட் சக்சஸ் ஓவர் சின் என்பதற்கு ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் எலைஜா இங்கே சொல்ல விரும்புகிறார். அதுக்கு முன்பதாக பேசினது பேக்ரவுண்ட் ஆஃப் இட் ஹோல் ஸ்டோரி. இட்ஸ் எ பிக் ஸ்டோரி, ஆஸ் யூ ஆல் நோ இட். சாலமன் மறித்த பிறகு the whole kingdom of Israel was divided into 2, Israel northern kingdom, Judah the southern kingdom. In the northern kingdom there are 19 kings, or the 19 kings la one da Ahab. In the 19 kings, interestingly, they were all bad kings. There was not one single good king that ruled over Israel. On the other hand, southern kingdom, which is Judah kingdom, there were 17 kings, 8 of them are good and 9 of them are bad kings. So northern kingdom, that is Israel, it is called Israel, this is Ahab is a king of Israel at this point. All the 19 kings were bad kings. Adha or king then vasikette Ahab endra raja, he got married to Jezebel, she is a heathen, purajadiyana or heathen Jezebel ai
ஆக மறிக்கிறான். அவள் வந்து பால் வர்ஷிப்பை பண்ணுகிற ஒரு ஒரு சகோதரி. அவளை கல்யாணம் பண்ண நிமித்தமாக இஸ்ரேல் முழுமையாக பால் தெய்வத்தை வணங்குவதற்கான வழிமுறைகளை அவள் செய்வன் நிலைமையிலே தள்ளப்படுகிறார். சாகாப் இங்கும் அதற்கு சாமோதிக்கிறான். அது நிமித்தமாக இப்பொழுது எலைஜா, கர்த்தருடைய தாசனாக எலைஜா, 850 ப்ராஃபிட்ஸை மலையிலே வரவைத்து, கர்மேல் மலையை வரவைத்து யார் உண்மையான தெய்வம் என்பதை நிரூபிக்கும்படியாக அவளை கர்மேல் மலையில அழைக்கிறார். அதை தான் இந்த ஸ்டோரியில வாசிக்கிறோம். சரி, having said this, now we are going to go into the deep three important principles stated here. இந்த 18 அதிகாரம் வருவதற்கு முன்பதாக 17 அதிகாரத்தை என்ன வாசிக்கிறோம்னா, 1-8 அதிகார வசனங்கள் நீ வீட்டில் போட்டு வாசி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கு, கேரி தாற்றங்கரையிலே எலேஜா ஒளிந்திருக்கும்படியாக செல்கிறார். In other words, 3.5 years நாட்டில் வந்து பஞ்சம் வருகிறது, அதாவது there is no rain, famine. அந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் வந்து என்ன செய்யறாருன்னா, நீ போய் கேரி தாற்றங்கரையில் ஒளிந்து கொள்ள சொல்கிறார். காலையும் மாலையும் என்ன வந்தது, காகம் வந்து போஷித்து தான். There's a big story behind it, but we are not going to the details of it. எசென்சியலாக சாவுக்கு அல்லது ஒருவேளை பசியானாலே சாகாதபடிக்கு அவனை கர்த்தர் போஷித்தார் என்று வாசிக்கிறோம். So one theologian say, ஏறக்குறைய 2000 meals அந்த காகம் கொண்டு வந்து அவனுக்கு 3.5 வருஷம் போஷித்திருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். 3.5 years 2000 meals were served by the ravens from nowhere, right? That's the way God took care of him, right? அதுக்கப்புறம் நீ வாசிக்கினா 9-17 வரைக்கும் வாசிக்கினா அந்த விடோ, அந்த விதவை குறித்து வாசிக்கிறோம். அவளுக்கு வந்து சாப்பாடு இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை, அவளும் மகனும். அவள் சாப்பிடுவதற்காக கர்த்தர் அங்கே மறுபடியும் அவனை கொண்டு போஷிக்கிறதை வாசிக்கிறோம். கர்த்தர் அந்த விடோவையும் போஷிக்கிறார். இன்ட்ரெஸ்டிங்லி, தி விடோ வாஸ் ஃப்ரம் தி சேம் பிளேஸ் வேர் ஜெசபெல் வாஸ். ஜெசபெல் எப்படி ஈத்தன் நாடுன்னு வந்த அதே வந்த போன அதே இடத்துல தான் இந்த விதோ விதவையும் வருகிறார். இந்த விதவையை கர்த்தர் வந்து போஷிக்கிறார். அது வேறு மதத்தை சேர்ந்தவளா இருந்த பட்சத்திலும் கூட இந்த கர்த்தர் போஷிக்கிறவர். தோ ஷி பிலாங்ஸ் டு ஹீத்தன் கண்ட்ரி, ஸ்டில் ஹீஸ் அ காட் ஹூ ஃபீட்ஸ் நாட் ஓன்லி ஹிஸ் ஓன் சில்ட்ரன், ஈவன் பீப்புள் ஹூ ஆர் அவுட் சைட் த பர்வியூ ஆஃப் காட்ஸ் பிளெஸிங்ஸ். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு புறம்பாக இருக்கிற மக்களையும் இவர் போஷிக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக யூ சி தட் அகேன். தொடர்ந்து 17 முடிய வாசித்தீங்கன்னா 24 வரைக்கும் அந்த விடோனுடைய ஒரே சன் டைஸ் அண்ட் ஹீ கிவ்ஸ் ஹிம் லைஃப். வை இஸ் ஹி சேயிங் தட்? Only in the 18th chapter there was a contest, there was a challenge on Mount Carmel. Before that, God wanted to establish a very important fact to Elijah. The factor is, Elijah, you must know your God. I am a God not on the side of death, I am a God on the side of life. Either life on this earth here or life after death, I am a complete God, complete control over it. இந்த உலகத்தின் வாழ்க்கையின் மேல் மாத்திரமல்ல, மரித்து போன பிறகும் எனக்கு முழு அதிகாரம் உண்டு என்பதை நிரூபிக்கும்படியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணதற்காக இந்த 3 நிகழ்ச்சிகள் இங்கே சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பதாகத்தான் 18-18 அதிகாரத்திலே கர்மேல் மலையில ஏற்றி சென்று தன்னுடைய வல்லமையை கர்த்தர் இங்கே ப்ரூவ் பண்றார். அதுக்கு முன்னால 3 நிகழ்ச்சிகள் மூலமாக God is saying, I am a God who feeds you, right? சாகாதபடி உங்களை சஸ்டெயின் பண்ற கடவுள் நான் தான். பால் அல்ல, மறித்து போன விதவையினுடைய மகனை உயிர்ப்பிக்க பாலாலே முடியவில்லை, நான் உயிர்ப்பிக்கிறேன். அந்த விதவை எங்கிருந்த ஊரு, ஜெசபெல் எந்த ஊரோ, பால் வணக்கம் பண்ணுகிற அதே ஊரில் இருக்க அந்த விதவைக்கு உயிர் கொடுக்கிறது நான் என்று அந்த எஸ்டாப்ளிஷ் செய்துவிட்டு 18 அதிகாரத்திலே தன்னுடைய வல்லமையை கர்த்தர் ப்ரூவ் பண்றாராம். சோ கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, திஸ் இஸ் த காட் யூ அண்ட் ஐ பிலீவ் இன் என்று சொல்லிவிடுகிறார். சரி, நல்லது. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வி லிவ் இன் அ காம்ப்ரமைசிங் வேர்ல்ட். எல்லாமே மதங்களும் ஒன்றுதான், எல்லா வழிகளும் ஒரே இடத்துக்கு தான் போகுதுன்னு சொல்ல உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே ஹவு கேன் வி லீட் வெரி சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப்? இஃப் யூ வாண்ட் டு லீட் எ ரியல் சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் ஓவர் தி சின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், யூ காட் டு ஃபாலோ திஸ் 3 பிரின்சிபிள்ஸ் பியூட்டிஃபுல்லி நேரேட்டட் பை எலைஜா. ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் இஸ் வெர்ஸ் 21 and 22. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்த தெய்வமானால் அவர் பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவர் பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்களை பிரதித்திரமாக அப்படின்னா என்ன அர்த்தம்? பீப்புள் ஆர் சோ இன்டிசைசிவ், ரைட்? அவங்க அப்படியும் எஸ்ஸும் சொல்லல, நோவும் சொல்லலையா. சோ வி லிவ் இன் அ கைண்ட் ஆஃப் வேர்ல்ட். அமெரிக்கன் சொசைட்டியில் இப்ப என்ன சொல்லப்படுகிறது, கிரேட்டஸ்ட் சின்
எனி மேன் கேன் கமிட் இன் அமெரிக்கன் சொசைட்டி நவ் இஸ் தே சே இன்டாலரன்ஸ். மற்ற மதங்களை நீங்க டாலரேட் பண்ணல, எங்க மதங்கள் தான் கிறிஸ்தவ மதத்தின் மூலமாகத்தான் பரலோகம் போக முடியும்னு நீங்க எக்ஸ்க்ளூசிவிசம் சொன்னீங்கன்னா தே சே யூ ஆர் நாட் டாலரன்ட், யூ ஆர் இன்டாலரன்ட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்க தேசத்தில் பெரிய மதம் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, இட்ஸ் கால் சர்ச் ஆஃப் ஓ. ஓ அந்த ஓ என்னவா 22 million பீப்புள் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் இட். அந்த சர்ச் உங்களுக்கு தெரியுமோ தெரியல, ஓப்ரா வின்ஃப்ரே. ஓப்ரா வின்ஃப்ரே வந்து ஷீ இஸ் அ பேப்டிஸ்ட் டீக்கனுடைய டாட்டருங்க. நவ் ஷி ஹஸ் 22 million பீப்புள் ஆர் வாட்சிங் ஆன் த டெலிவிஷன். She once made a very startling statement. I want to just narrate that to you. She's saying, the biggest mistake you and I can make in this world now is to say and to believe there is only one way to God. நம்ம பண்ற பெரிய தப்பு, biggest mistake என்னன்னா, ஒரே ஒரு வழிதான் உண்டு, இந்த வழி மூலமாகத்தான் நீங்க பரலோகம் போலாம் நீங்க சொல்றது வந்து biggest mistake we can make. There are so many paths leading to God. இந்த உலகத்தில் எத்தனையோ வழிகள் கடவுள்கிட்ட போகிறதுக்கான வழிகள் உண்டு. ஏசாமி தான் ஒரே வழின்னு நீங்க சொன்னீங்கன்னா யூ ஆர் மேக்கிங் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். 22 million பீப்புள் ஆர் வாட்சிங் இட் ஆன் த டெலிவிஷன். வி வாண்ட், தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் எலைஜா சே. ஹவ் லாங் யூ வில் ஹாப் பிட்வீன் டூ ஒபீனியன்ஸ், விக்லிங் அண்ட் வேவரிங் பிட்வீன் டூ ஒபீனியன்ஸ். இஃப் ஜீசஸ் இஸ் காட், ஃபாலோ ஹிம். இஃப் சம்வன் எல்ஸ் இஸ் த காட், அண்ட் தென் ஃபாலோ ஹிம். அந்த பீப்புள் செட் நத்திங். ஜனங்க வந்து இப்படியும் சொல்லல, அப்படியும் சொல்லலையா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வீ லிவ் இன் எ வெரி காம்ப்ரமைசிங் வேர்ல்ட். காந்திஜியினுடைய, வித் ஆல் த ரெஸ்பெக்ட் டியூ டு இஸ் அவர் ஃபாதர் ஆஃப் த நேஷன், ஹி மேட் எ வெரி ஸ்டார்ட்லிங் ஸ்டேட்மெண்ட். ஜஸ்ட் ஆஸ் ஓப்ரா வின்ஃப்ரே சொன்ன மாதிரி, அவர் சொன்னாரு, ஐ வில் நாட் பிளேஸ் கிரைஸ்ட் ஆன் அ சாலிட்டரி த்ரோன். ஏசாமி வந்து சாலிட்டரி த்ரோன் போட்டால் உட்கார வைக்க மாட்டேன். ஜீசஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேஸ். ஏசாமி தான் தீவேன்னு சொல்லாதீங்க, ஹி இஸ் ஒன் ஆஃப் த வேஸ். பல வழிகள் உண்டு, அதுல ஒரு வழி ஏசாமின்னு சொல்லுங்க, நான் நம்புகிறேன் என்று சொன்னார். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, திஸ் இஸ் த வேர்ல்ட் யூ அண்ட் ஐ ஆர் லிவிங் இன். நீங்கள் நான் வாழ்கிற வழி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வாரன் பஃபட், தி ரிச்சஸ்ட் மேன், கேட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்த பிறகு, திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஹி மேட். ஹி செட், தேர் ஆர் மெனி வேஸ் டு கோ டு ஹெவன். பரலோகம் போறதுக்கு பல வழிகள் உண்டு, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ். எப்படி, நிறைய பணம் கொடுத்தா சேரிட்டபிள் சென்டர்ஸுக்கு யூ கேன் கோ டு ஹெவன். So what I'm trying to say is there many ways to go to heaven? Then Jesus came for nothing. இங்க பாகால்க்கு சொல்ற பெரிய நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, பழைய இடங்களிலே ஏசாமி சொன்னாரு, மத்தேயு சுவிசேஷம் 7:13-14 வசனங்கள் என்ன சொல்லுகிறது வாசிங்க சீக்கிரம் மடமண்ட. 7:13-14, இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, பிரவேசிக்கிற அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாறு கண்டுபிடிக்கிற சிலர். தேர் ஆர் ஒன்லி டூ வேஸ், ஒன்னு நேரோ வே, இன்னொரு வைடர் வே. தேர் ஆர் நாட் டூ மெனி வேஸ், தேர் இஸ் நோ மிட்வே இன் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ மதத்தில் மிட்வே கிடையாதுங்க. ஒன்னு இருந்தா நேரோ வேல இருக்கணும், இல்லைன்னா நீ வைடர் வேல, பெரிய வேல, விசாலமான வழியில் இருக்கணும். ரெண்டுக்கும் நடுவில் தேர் இஸ் நோ வே இன் திஸ் வேர்ல்ட். ஐதர் யூ மஸ்ட் பி இன் கிரைஸ்ட் ஆர் யூ ஷுட் பி அவுட் சைட் கிரைஸ்ட். தேர் ஆர் நோ மிட்வே இன் கிறிஸ்டியானிட்டி, there is no neutrality in Christianity nu solvanga. Christianity la neutrality kediyadhu. One, you should be fire for Christ, or you should be New Testament padaya velippadina visesham 3:15 enna potrukom, one kuluraaru appadina alaraaru, edha vaanthi panni poduven, veduveduppa irupone naan vaanthi panni poduven. One, nee aanduvarku fire brand ah irkano, illa na ulagathukku pinnala poi poganum. Adhe dhaan inge Elijah solugira. One, பாகால் தெய்வமானால் அவனை நீங்கள் பின்பற்றுங்கள், இல்லது யாவை தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். நல்ல கவனிங்க, அவர் என்ன சொல்லல, பாகால் தெய்வமானால் அவரை நம்புங்கள் சொல்லல, யாவை தெய்வமானால் நம்புங்கள் சொல்லல. என்ன சொல்றாரு, ஆண்டவராகி தேவன் யாவை உங்களுக்கு தெய்வம் என்று சொன்னால் அவரை பின்பற்றுங்கள். ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, யூ காட் டு பிராக்டீஸ் வாட் இஸ் டீச்சிங். யாவை உங்களுக்கு கடவுள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையின்படி, அவர் வார்த்தையின்படியே வாழுங்கள். உங்களுக்கு யாவே தெய்வம் இல்லைன்னா சும்மா நம்புறது பிரயோஜனம் இல்லை. யுவர் பிலீஃப் அண்ட் பிஹேவியர் ஷுட் கோ டுகெதர். இஃப் பால் இஸ் யுவர் காட், தென் ஃபாலோ ஹிஸ் டீச்சிங்ஸ். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ்.
உங்க வாழ்க்கையிலே உங்க வாழ்க்கையின் பிரதிபலிப்பு பிராக்டிஸ் பண்ணுங்க. இஃப் பால் இஸ் யுவர் காட், பிராக்டிஸ் வாட் அவர் பால் டீச்சஸ். இஃப் யாவே இஸ் யுவர் காட், தென் பிராக்டிஸ் வாட் அவர் யாவே டீச்சஸ். யூ கான்ட் பி ஹாப்பிங் பிட்வீன் டூ ஒபீனியன்ஸ் ஃபார் லாங். திஸ் இஸ் நாட் கோயிங் டு லீட் எனிவேர். அந்த ஜனங்க வந்து பேசாமல் இருந்தார்கள் போட்டு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில வி ஆர் நவ் ஹாப்பிங் பிட்வீன் டூ ஒபீனியன்ஸ். ஆன் சண்டேஸ் வி ஆர் வெரி குட் கிறிஸ்டியன் வித் இன் கோட்ஸ். And the rest of the days, we are now again going back to the world, right? But we are hopping between two opinions. We are not firm in our faith. We are not strong in our faith. That is what God also condemns. Yes, Sami. 1-2 Korinthiyar 6th adhigaram 14th vasanam vasinge. Neethikkum anithikkum pangeedu. Apparam, irulukkum olikkum aikyamedu, right? So, we live in a very compromising world. Enna solranga thiruchabagal iniki alega intolerant aitinge. You are not tolerating other faiths. We can't tolerate. Your New Testament does not teach tolerance. It says pauludi parvile sola pona 2 korinthiyar 6 14 veetla vaasi paarenga olikkum irulukkum aikyam edhu endru solugirar. Eppadi oli iru ondraga mudiyum, eppadi neediyum aneediyum aikyam kolla mudiyum endru kekka appadina enna artham? Aanduvaraga Yesuvin valiyum மற்ற வழிகளை எப்படி ஒரே வழியாக முடியும்? சான்ஸே இல்லை என்று சொல்கிறார். So New Testament doesn't teach tolerance at all. If somebody is telling you you got to be tolerant, you must be very careful. He is not teaching the New Testament. New Testament says there is no can, there can no unity between the light and the darkness. இருளும் ஒளியும் ஒன்றாக முடியாது என்ற தத்துவத்தை இந்த பகுதியில் விளக்குறதை நான் பார்க்கிறோம். So கிறிஸ்துவுக்குள் பிரியமான first principle I would like to highlight here based on the passage Ritus was this. He is saying, recommit your allegiance to God. The first principle, if you want to lead a successful Christian life in this world, in the compromising world, but now the recommit your allegiance to God. Unga allegiance, ungaludaiya nambikkai, ungaludaiya uravai, thayavu seidhu recommit pannunga aandavarodukku maatrame. Indha ulagavum engalukku thevai, aandavarum thevan thayavu seidhu solladapadi. ஆண்டவர் தான் எங்களுக்கு தேவை, அவரையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று. Why don't you recommit yourself? The first stage, first step in order to lead a successful Christian life over the sins of this world is first recommit your allegiance to God. The Lent-ல வந்து this is exactly what you are called upon to do. The Lent காலங்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, we are called upon to examine ourselves and recommit ourselves, our allegiance to God and God alone. ஆண்டவரே, not God plus someone else, not God plus the world, it is only God and God alone. ஆண்டவரே, உமக்காக வாழ்க்கையை நான் முழுமையாக ரீகமிட் பண்றேன்னு சொல்லுங்க. That is where actually victory begins. உங்க வாழ்க்கையிலே சக்சஸ்ஃபுல்லான கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த 40 நாள் வாழலீங்க, தொடர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், கீப் ரீகமிட்டிங் யுவர் செல்ஃப் டு அலிஜியன்ஸ் டு காட். ஆண்டவரே, நீ ஒருவரே எனக்கு போதும், உம்முடைய வார்த்தையின்படி தான் நான் பின்பற்றுவேன் சாமி. எனக்கு உலகம் வேணும், நீர் வேணும், ஆண்டவரே உமக்காகவே வாழும்படியான ஒரு ஒரு அலிஜியன்ஸை, ஒரு ஒரு அஷூரன்ஸ் எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம கேட்கிறோம். தட் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இஸ், ரீகமிட் யுவர் அலிஜியன்ஸ் டு காட். நம்பர் டூ இஸ் நாட் ஓன்லி டாக்கிங் அபவுட் ரீகமிட்டிங் அவர் அலிஜியன்ஸ், தென் ஆஸ் யூ ஆல் நோ 850 ப்ராஃபிட்ஸ் ஆன் ஒன் சைட் அண்ட் எலைஜா வாஸ் ஸ்டாண்டிங் ஆல் பை ஹிம்செல்ஃப் ஆன் ஒன் சைட். Just imagine, with God, you are the majority. Sometimes we think, when the old world goes against you, don't get disheartened, don't get discouraged. If God is on your side, you are the majority. 850 people on one side, right? 450 பாலுடைய தீர்க்கதரிசிகளும் 400 தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலுடைய பந்தியிலே அமர்ந்து சாப்பிடுகிறவர்கள். வேறு விதமாக சொல்ல போனால், 850 ஈத்தன் ப்ராஃபிட்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் ஆன் ஒன் சைட், Elijah all by himself standing on the other side. And the people are all waiting to see which one is going to be victorious. And now I want to tell you, if you're standing all by yourself, right? If God is on your side, mind that you are on the majority. Majority is on your side. Do not go by the number of people standing on the other side. If God is on your side, you are the majority. You are going to win the battles of your life. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the first principle என்னன்னா, recommit your allegiance to God. First principle, right? இதுவரைக்கும் ஒருவேளை இப்படி எப்படி விஷிவாஷியா, யாக்கோபு 1:8 ஒரு வசனம் உண்டு, டபுள் மைண்டட் மேன் இஸ் அன்ஸ்டேபிள் இன் ஆல் இஸ் வேஸ், இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் வாசிக்கிறோம்.
If you're a double-minded man in your thinking, in your office, in your day-to-day life, in your personal life, in your family life, if you இப்படி போலாமா அப்படி போலாமா இப்படியும் போலாம் அப்படியும் போலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா you'll be unstable in all your ways. That's what James is saying. So, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the first point is, first principle to live a victorious Christian life is recommit your allegiance to God. Secondly, he does something else. யாராவது 30-36 வசனங்களை வாசிங்கள். அப்பொழுது எலியா, so second principle is stated here, right? First principle is recommit your allegiance to God. Second principle is, he's saying, rebuild your altar for God. உடைந்து போன முதலாவது பலிபீடத்தை கட்டுங்கள் என்று சொல்ல. That is beautiful spiritual principle for all of us to take home. First principle, if you want to lead a successful Christian life, in your personal life, in your family life, in your social life, I want to tell you the first principle, recommit yourself. Lord, I'm recommitting myself, my allegiance to God, and God alone. பாகால் அல்ல சாமி, உலகமும் எனக்கு தேவை, நீரும் அல்லாண்டவரே, உமக்காக மாத்திரமே நான் வாழ விரும்புகிறேன், இனி உனக்காக உம்முடைய வார்த்தையின்படியே என் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன் நீங்க சொல்லுங்க. That's the first step to lead a victorious Christian life. Second is rebuild the altar of God. First வந்து recommit your allegiance to God. Secondly, rebuild the altar of God. கடல் உடைந்து போன பலிப்பீடத்தை கட்டினாங்கன்னு போட்டிருக்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு தெரியுமா? முன்னால ஏற்கனவே கர்மேல் மலையின் மேலே பாகாலுக்காக இருக்கிற இப்போதான் கட்டினாங்க. பாகாலுக்கு முன்னாலே ஆண்டவராக தேவனுக்கு ஒரு அருமையான பலிப்பீடம் இருந்ததுதான். இஸ்ரேல் மக்கள் அங்கே சென்று வணங்கி வந்தார்கள். ஆனால் ஜெசபல் கல்யாணத்துக்கு பிறகு, ஆகேஸ் ஜெசபலை கல்யாணம் பண்ணின பிறகு, அவள் பாகாலுடைய வர்ஷிப்பை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண அடிப்படையிலே திஸ் ஓல் ஆல்டர் ஆஃப் காட் வாஸ் நெக்லெக்டட் பை தி பீப்புள், totally rejected. Result was, it was all in ruins. Angle translation le, God's altar was in ruins in portrait. So Elijah panna rendavathu periy principle enna na, first recommit your allegiance to God first. Only God and God alone, Jesus alone is the answer. Secondly, he says, rebuild the altar of God because it is broken. Christuvukkul periyamanavule, I don't know which part of your altar is broken. உங்க வாழ்க்கையிலே ஆல்டர் சிம்பிளி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த பிரசன்ஸ் ஆஃப் காட், ரைட்? உங்க வாழ்க்கையிலே கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில உறவிலே எந்த ஏரியால உங்களுக்கு ரூயின்ஸ்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் காட் நோஸ் இட். இட் மே பி த ஆல்டர் ஆஃப் பிரேயர் நீட்ஸ் டு பி ரீபில்ட். இட் மே பி ஆல்டர் ஆஃப் காட்ஸ் வேர்ட் டு பி ரீபில்ட். மே பி ஆல்டர் ஆஃப் காட் லவ் ஃபார் காட், ஆல்டர் ஆஃப் யுவர் ஹோலினஸ். பரிசுத்தினுடைய ஒருவேளை பலிபீடம் உடைந்து போயிருக்கலாம், ஜபத்தினுடைய பலிபீடம் வாழ்க்கையில உடைஞ்சிருக்கலாம், கற்றுடைய வார்த்தைக்கு செலவு பண்ற அந்த பலிபீடம் உடைந்திருக்கலாம். I don't know which area of your relationship with God is broken. God is saying, if you want to lead a victorious Christian life in this world, victory over sin, the second principle to be adopted, second principle you need to follow is rebuild the altar of God. கடவுள் வர்ஷிப் பண்ண இடத்தை ruinsல விட்டுட்டியப்பா, how many times you spend for prayer? இன்னைக்கு ஜெபத்துக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்ற? That altar is broken. It's been a long time since you have taken care of that altar. That's all ruins in your life. One can only have to take a stock of your life and see how much my altar of prayer is broken all in pieces. It's been years since I actually knelt down and said a word of prayer to God. Dr. Billy Graham says, if a man can say humble and simple prayer for 15 minutes a day, he said, there is nothing impossible this man cannot do. If a man can spend 15 minutes, just 15 minutes time in prayer, there is nothing this man cannot accomplish. 15 nimisham jabathile avlo per kaaryangal accomplish panna mudiyungra. Aya, if your prayer altar is broken in your life, this is a time to rebuild it. God is saying, if you want to lead a victorious Christian life, rebuild the altar. I don't know which altar is broken in your life. Yeah, I know what is my problem. I know where my altar with God is broken in my life. In your life, maybe it's been a long time since you actually knelt and prayed before God. Maybe it's a long time since you opened your Bible and read a portion from the scriptures. Maybe it's a long time since you loved people. If that is, altar of love is broken, you've got to rebuild it. If you want to lead a victorious, we've got to rebuild the altar, whatever it is. Nalla kavaninga, and the altar eppadi kattana potrukku theriyuma? எத்தனை கற்கள் எடுத்தானா? 12 கற்கள். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த 12 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல்.
இஸ்ரேல் நாட்டினுடைய 12 ட்ரைப்ஸ் ஒத்த 12 கற்களை எடுத்தான்னு போட்டிருக்கு. நியூ டெஸ்ட்மெண்ட்ல 12 டிசைபிள்ஸ், ரைட்? சோ வாட் இஸ் ஆக்சுவலி மீன்ஸ் இஸ் தி என்டையர் சர்ச். நடந்தது என்னன்னா, அது கட்டி முடித்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் எப்படி இறங்கினாரா. தயவுசெய்து வாசிங்கள் கர்த்தாவே 38 வாசனம். அப்ப கர்த்தர் எடுத்திருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் பிறர்களையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால தண்ணீரையும் நக்கி போயிட்டு. That's a big story behind it. What is actually is, the moment the altar was rebuilt, you see the fire of God coming immediately. It's not after 6 hours, not after 5 hours, not after a couple of days, not after a couple of months. The moment the altar was rebuilt, you see the power of God coming down upon the altar. கிறிஸ்துவுக்குள் பெரியமா, that's a message for all of us, spiritual message. என்ன தெரியுமா, என்றைக்கு விழுந்து போன உன்னுடைய ஆல்டர்ஸ் நீ கட்ட ஆரம்பிச்சு, ஆண்டவரே ஜபமாகி என்னுடைய பலிப்பீடம் உடஞ்சு போச்சு, ஆண்டவரே ரூயின்ஸ்ல இருக்கு, எத்தனையோ நாள் ஆச்சு நோக்கி நான் கூப்பிட்டு என் பைபிள் ஓபன் பண்ணி எத்தனையோ நாள் ஆச்சு. இஃப் யூ ஆல்டர் ஆஃப் தி பைபிள் இஸ் ப்ரோக்கன், யூ கோட் ரீபில்ட் இட். இஃப் யூ நாட் செட் எனி லவ்விங் வேர்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டு அதர்ஸ், தட் ஆல்டர் ஹஸ் டு ரீபில்ட். இந்த உடைந்து போன ஆல்டர் எல்லாம் நீ கட்டின உடனேயே கடல் உடனே எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரா, the power of God comes upon the people. You know, fire in the Bible, Old Testament, it always stands for 3 important things, as you all know it. The first one, if you read 3:2 of Exodus, ஆண்டவர் தரிசனத்தை மோசேவுக்கு அந்த எரிகிற அக்னியிலிருந்து அவனுக்கு காட்சி கொடுக்கிறதை வாசிக்கிறோம். 13 அதிகாரம் 21 வசனத்தில் எக்ஸோடஸ்ல வாசிக்கிறோம், பகலிலே அக்னிசமமும் இரவிலே மேக, பகலிலே மேகசமம் இரவிலே அக்னிசமமாய் கர்த்தர் உங்களால போனாங்கன்னு போட்டிருக்கு. அகெய்ன் யூ சி 19th சாப்டர் ஆஃப் எக்ஸோடஸ் 18th வேர்ஸ், ஆண்டவர் சீனாய் மலையில இறங்கும் போது அக்னியிலே வந்து இறங்கினார் என்று வாசிக்கிறோம். 2 அதிகாரம் ஆக்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், அந்த 120 டிசைபிள்ஸ் கூடியிருக்கும் போது மேல் வீட்டிலே அக்னிமான நாவுகளர் மேலே வந்து இறங்கிட்டு வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், இட் ஆல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். சோ நியூ டெஸ்டமெண்ட்ல ஃபயர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி காட்ஸ் பிரசன்ஸ், நம்பர் 1. நம்பர் 2, இட் ஆல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி பியூரிஃபிகேஷன் ஆஃப் காட். ஃபயர் இறங்குச்சுன்னா காட் இஸ் பியூரிஃபைங் தட் பிளேஸ், தட் இஸ் வாட் ஆக்சுவலி மீன்ஸ். அண்ட் தேர்ட்லி, இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி பவர் ஆஃப் காட். சோ தி பிரசன்ஸ், the purification and the power of God, the moonrume and the fire in the imagery adagum. So andavar enga enna seiraaru epa, the moment you rebuild your altars, unga vaalkaiye neenga rebuild panna aarambinga, endha area la odanju poirukku ungalku theriyum, unga java vaalkai eppadi irukku, kadavoda vedathina vaasikkira naatkal evlo naal sell pandringa, indha ulandhu pona indha alangal ellam bali ellam balipadathai nee katta aarambikkum bodhu kathar immediate avadhu prasanathai unga mele irukkirar, வல்லமையை உங்கள் மேல இறக்குகிறாராம். இன்னைக்கு if you want to lead real powerful Christian life, you need to have the presence of God, you need to have the purification of God, you need to have the power of God coming upon you. அது எப்ப வரும் தெரியுமா, when the altar was rebuilt, கர்த்தருடைய அக்கினி மேல இருந்து இறங்கிச்சின்னு வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, this is a central message for all of us. Which area of your altar is broken now? உங்க வாழ்க்கையில எந்த ஆல்டர் உடைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. As a pastor, I know which area of my relationship with God is broken. Na kadavula kuda uravile endha area la ee altar odanjirukku enakku theriyum. So what I am to do is during the Lent season, namak katta solugiradha enna, if you want the power of God to come into your life, if you have got to do something, na pannano rebuild the altar. God is saying 12 katkal yen eduthanga na, it stands not for the one person or two person, the entire church is involved. If you want the power to be experienced in the church, thirichavile kathrode vallama iraganumna, if you want to feel the presence of God in the church, if you want to feel the power of God in the church, if you want God to purify the church, you got to rebuild the altar. Each person, 12 kothrangalum appadina artha, every single person in the church, from pews to the pulpit to the pews, pastor lende janam ellarume, we got to rebuild all our all broken altars. Only then you will feel the presence of God, you will feel the power of God, you will feel the purification of God coming upon us. Adu seiyada varaikkum oru adhigama numericalum adhigama irukkalam, pana nariya income varalam, that is not going to solve the problem. The problem is rebuild your altars, spend more time for God's word, spend more time in prayer, spend more time in loving God, loving one another, right? That's the best way you can get the fire of God coming upon us.
தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பன் இன் திஸ் பிளேஸ். எலைஜா சொல்ற கருத்தின தெரியுமா, ஃபர்ஸ்ட் ரீகமிட் யுவர் அலிஜியன்ஸ் டு காட். அவர் ஒருவரே கடவுள் தயவு செய்து வச்சுங்க, விஷிவாஷியா இருக்காதீங்க. ஸ்டாண்ட் ஃபார் ஜீசஸ் அண்ட் ஜீசஸ் அலோன், நாட் ஜீசஸ் பிளஸ். The world is saying Jesus is not the only way. There are so many ways to go to heaven. No. The Bible is so emphatically says, 14:5-6 le vasikram Yohanan suvisheshathile, nane valiyum satyamum jeevan. Jesus does not say I am a way, I am a truth, I am a truth solala life in solala. He say I am the way. Angle translation le definite article is used. He is not, I am one of the ways. Jesus could have said that. Sari paravaala, yen mooliyama yaar mooliyama ni varala mele. That is not what Jesus said. He said, I am the way, I am the truth, I am the life. There is no other way. 4:12 apostle nadapadiyil vaasikkrom, vaanathin keele bhoomiyin mele nam rakshippadiyumbadiki Yesuvin naamame illaadapadiki vera naamam valagapadavillai. There is no other second way. Onnu inda nee neera vela irukkanum illana broad vela irukkanum, right? There is no midway in Christianity. There is no neutrality in Christianity, right? So, Christopher Perimanavade, first successful on you, sinning mele vaanunna, recommit your allegiance to God. Number two, rebuild what? Your altar. Udaindu poona balipeedangalai kattungal. Kattuningana enna nadakkuma? Entire 12 kothrangal appadina enna artham? Entire Christendom, entire church, if you all, each one start rebuilding your broken altars, then the fire of God will come upon you and to the entire church. Thiruchabaigal innik vallam illadirupadhu kaaranam enna? There are so many broken, nammal thanpetta vaalkaiyile, each one should rebuild his own altars. You know where things have gone wrong in your life. You know where your relationship has gone wrong with God, right? Rebuild it now if you want to experience the presence, the power, and the purification of God coming upon us. கடவுள் மேல இறங்கி வந்து அந்த அக்னியினால உங்களை அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னா, வேறு என்ன சொல்ல போறா, I'm not talking about fire coming down upon us. If you want to feel the power of God in your life, you need to rebuild your altars. That is what is happening. Secondly, as you all know, thirdly and finally, first principle is recommit your allegiance to God. Second principle is rebuild the altar of God. And thirdly and finally, restore the altitude of God. What I mean by this? 39th verse vasina janangal ellarum idu kandapodu mugam kuppir vidu kathare deivam endraar. God is the Lord. Elijah endra vaarthaiki Jehovah is God endra artham. Ungalukku ellarku theriyum Elijah endra word oda meaning enna na, Jehovah is God. Jehovah dhaan kadavul. Avan yerkanave indha perliye adu confess pannitaar. ஜனங்கள் எல்லாம் இதை பார்த்த பிறகு, எதை பார்த்த பிறகு, இந்த ஃபயர் கீழே வந்ததை பார்த்து மாத்திரம் அல்லாதபடிக்கு இந்த ஃபயர் வந்து அது வெட்டி போட்ட அந்த அந்த புல்லை வந்து அந்த மாடு வெட்டுறாங்க, அது வந்து எரிக்கிறதை கண்ட உடனே எல்லாரும் முகம் கூப்பிடுவது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்களாம். ஐயா, யூ கெப்ட் வென் யூ ஸ்டார்டட் யூர் கிறிஸ்டியன் லைஃப், யூ கெப்ட் காட் அட் அன் ஆல்டிடியூட், ரைட்? ஒரு லெவலில் வச்சிருந்தீங்க. ஆஸ் ரேஸ் கோபை எக்ஸரஸ் 19 அதிகாரத்தின் 8 வசனத்தை வாசிங்கள். யாத்திராக 19:8. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவர்களெல்லாம் செய்வோம் என்று பிரதியத்திலும் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்திலே தெரிவித்த. நல்ல கவனிங்க, சீனாய் மலையிலே ஆண்டவர் 10 commandments கொடுப்பதற்கு முன்பதாக ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கன்ஃபெஸ் பண்றாங்க. என்ன கன்ஃபெஸ் பண்றாங்க, என்ன சொன்னாங்க? ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் சொன்னவர்களெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், கர்த்த சொன்னதெல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம் சொல்லலைங்க, கர்த்த சொன்னவெல்லாம் நாங்கள் நம்புவோம் சொல்லலைங்க, நாங்கள் என்ன செய்வோம், செய்வோம் என்றார்கள். That is the made a confession. We are going to keep God at a high altitude in our lives. He is going to be our top. He is going to be our sovereign God. He is going to be our authority hereafter. He is going to be our top priority in life. And இந்த altitude வச்சவங்க கொஞ்சம் நாளாக என்ன பண்ணாங்களா, they brought him down to a low altitude on par with other gods of the world. இவ்வளவு ஆல்டிடியூட் வச்சு ஆரம்பிச்சவங்க நாள் ஆக ஆக என்ன பண்ணாங்களா, அந்த ஆல்டிடியூட் கடவுளை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கி லோ ஆல்டிடியூட் கொண்டு வந்து பால் என்று சொல்லக்கூடிய உலகத்தின் கடவுளோடு கூட இந்த கடவுளை கம்பேர் பண்ற அளவு கொண்டு விட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, வாட் வாஸ் தி பொசிஷன் யூ கேவ் காட் when you started your Christian journey?
And where is God standing in your life? God is at the same altitude that you gave him before? Or is he lowered him to the level of this world now? The உலகத்தோடு இருக்கிற லெவலுக்கு அநேக சமயங்களிலே காட்ஸ் ஆட்டிடியூட் நம்ம குறைச்சிட்டோங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, thirdly he said these people are all fell on their faces and said God is Yahweh is God, Yahweh is God and so on. That means they again lifted him high above again. கடவுளுடைய ஆல்டிடியூடை குறைச்சவங்க எல்லாம் சேர்த்து ஆண்டவர் தான் எங்களுக்கு தெய்வம், இனிமேல் பாகாலும் தெய்வம் என்று முதல்ல பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல அவர் ஒன்றுமே சொல்லவில்லைன்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த அற்புதத்தை கர்த்தர் ஃபயர்ல இறக்கிறத பார்த்த உடனே they all made a confession. They again lifted God from lower to the higher level altitude and said Yahweh is God, Yahweh is God. That's all that matters to them. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, this is exactly what we should be doing. 36-37 வசனங்களை வாசித்தீங்கன்னா வீட்டில் போய் வாசிப்பாருங்க. அங்க இருக்கிற இந்த ஜெப எரியாவின் ஜெபத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் நோ டைம் டு கோ இன் டு தி டீடைல்ஸ் ஆஃப் இட். இஃப் யூ கவுண்ட் இட் இன் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தேர் ஆர் ஒன்லி 40 வேர்ஸ், 40 வார்த்தைங்க இருக்குங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல. இதை வந்து நீங்க நியூ டெஸ்டமெண்ட்ல 6 9 வசனத்திலிருந்து ஆண்டவருடைய பரமநிலை ஜெபத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 40 வேர்ட்ஸ் இன் டைம். So 40 words there, exactly 40 words in the same prayer Elijah offered to God in order to bring

mean to us? When you really recommit your allegiance to God, when you rebuild your altar, very, very important thing everybody has to do. I know where you need rebuilding. எந்த ஏரியால கடவுளுக்கு உறவுல உனக்கு ரீபில்டிங் தேவை எனக்கு தெரியாது. மேபி யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங் எனி டைம் வித் த வேர்ட் ஆஃப் காட். தட் ஏரியா நீட்ஸ் பி ரீபில்ட். மேபி யூ ஆர் நாட் டைம் எனி டைம் இன் ப்ரேயிங் டு காட். தட் ஏரியா நீட்ஸ் பி ரீபில்ட். மேபி யூ ஆர் நாட் ஷோயிங் எனஃப் லவ் டு காட் அண்ட் டு அதர்ஸ். தட் ஏரியா நீட்ஸ் பி ரீபில்ட். அந்த ஏரியாவை ரீபில்ட் பண்ணீங்கன்னா தென் த ஃபயர் வில் கம். யூ நோ வாட் த ஃபயர் வில் டூ? இட் வில் கன்சியூம் எவ்ரி திங். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எல்லாவற்றையும் தன்னுடைய வல்லமைக்குள்ளே எல்லாவற்றையும் நீ படைக்கிற அனைத்தையும் வல்லமைக்குள்ளே கொண்டு வந்துருமா? தட் மீன்ஸ் when God comes upon you, the entire you will be under the dominion of God, under the power of God, under the sovereignty of God. That man can do anything in this world for God. எப்படி கர்த்தருடைய வல்லமைக்குள்ளே வாழ்க்கை முழுமையாய் வரும்பொழுது அது என்ன செய்யுமா? உன் வாழ்க்கையில பெரிய வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார். தட் இஸ் அ சீக்ரெட் தட் எலைஜா வாஸ் டெல்லிங் டு ஆல் ஆஃப் அஸ். இஃப் யூ வாண்ட் டு லீட் அ விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இன் திஸ் வேர்ல்ட், டோன்ட் யூ கேன் ரீட் லாட்ஸ் ஆஃப் புக்ஸ் அவைலபிள் இன் தி மார்க்கெட். தட்ஸ் நாட் புக்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ ஒன் சிங்கிள் பிட். தீஸ் த்ரீ பிரின்சிபிள்ஸ் டு பி ஃபாலோட் இஸ் ரீகமிட் யுவர் அலீஜியன்ஸ் டு காட் அண்ட் சே லார்ட் ஒன்லி காட் அண்ட் காட் அலோன், நாட் காட் பிளஸ் வேர்ல்ட். Lord Jesus and Jesus alone is my focal point. You are my priority. Nothing else in this world, Lord, anymore. Secondly, he's saying, rebuild the altar. And finally, he says again, restore the altitude of God. Kadavula altitude korachi, low altitude kondu vandu, paaloda kuda oppittingala pa, kadaisiya paathapodaga illa mulangal potu enna solla, God paalum kadavula, adu yesu devanum kadavula endru solavillai. தேவனே கடவுள், தேவனே கடவுள் என்று சொன்னார்கள். They elevated the level of God again, putting back the same attitude with which they started the journey. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, that is exactly what we are expected to do, right? If that happens in your life, I tell you, you can lead a marvelous Christian life, not only just for this 40 days, in all the days to come in this year. இந்த வருஷத்திலே முழுமையாக கிறிஸ்துவுக்காக இந்த மூன்று காரியங்களை நாம் செய்யறச்ச கர்த்தர் உங்களை வெற்றி உள்ள வாழ்க்கையை தருவார். கர்த்தருக்கு மகிமையாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியும். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகிலும் கூட எங்களை முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள் யாரையும் தேடி போவதில்லை, போக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. புத்தகங்களை படிக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா. நாங்கள் இந்த மூன்று பிரின்சிபிள் சொல்லப்பட்டதை எங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்க உதவி செய்யும். அந்த இஸ்ரவேல் மக்களை போல் ஆண்டவரே, நாங்கள் எலைஜா சொன்ன வண்ணமாக ஹெல்ப் அஸ் லார்ட் டு ரீகமிட் அவர் அலிஜியன்ஸ் டு காட் அண்ட் டு காட் அலோன். பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், ஆண்டவராக தேவன் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் சொன்ன வண்ணமாக உம்மை மாத்திரமே பின்பற்றுவோம் என்ற உறுதியோடு கூட நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போக்க நிற்கிறவை தாரம்சாமி. நீரும் உம்மையும் பின்பற்றுவோம் என்று சொல்லாதபடிக்கு உம்மையே பின்பற்றுவோம் என்ற உறுதியோடு கூட செல்ல எங்களுக்கு கருவி தாரம். உண்மை இல்லாதபடிக்கு எங்களுக்கு வேறு விருப்பம் இல்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறனமாக நீ ஒருவரே எங்களை படைத்தீர் ஆண்டவரே, நீ ஒருவரே எங்களை ரட்சித்தீர் சாமி, நீ ஒருவரே எங்களுக்காக திருப்பி வரப்போக்கிறீர் சாமி, உறுதியாய் பற்றி உமக்காக மாத்திரமே வாழ்வோம் என்ற உறுதியோடு கூட செல்ல எங்களுக்கு கிருபித்தார். இரண்டாவது ஆண்டவரே, ஹெல்ப் அஸ் டு ரீபில்ட் அவர் ஆல்டர்ஸ் ஆஃப் காட். உடைந்து போன ஆல்டர்ஸ் எங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் உண்டு ஆண்டவரே. பா, எந்த ஏரியால உடைந்து போயிருக்கிறேன் என்பதை நீ வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஏரியா கட்ட எங்களுக்கு உதவி செய்யமாண்டவரே. அப்பா, ட்வின் டவர்ஸ் எதிரிகளாலே வீழ்த்தப்பட்டது சாமி, ஆனால் இந்த பலிப்பீடங்கள் எல்லாம் நாங்களாக வீழ்த்துகிறோம் சாமி. இந்த உடைந்து போன பலிப்பீடத்தை கட்ட எங்களை பலம் தாருமாண்டவரே. எந்த ஏரியால நாங்கள் உடைந்திருக்கிறோம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தும் அந்த ஏரியாவை கட்டும்படியான பலன் எங்களுக்கு தார். வர ஆண்டுகளே, வர ஆண்டுகளிலே சாமி நாங்கள் அந்த ஏரியாவை கட்டி அதன் மூலமாக கட்டின உடனேயே அக்னி இறங்கிட்டு சொல்லி வாசிக்கிறோம். உம்முடைய பவரை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய பியூரிஃபிகேஷனை நாங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவர் முதலாவது எங்கள் உடைந்து போன பலிப்பீடத்தை கட்ட வேண்டும் சாமி. அதை கட்டுகிற பிள்ளைகளாக எங்களை தொடர்ந்து நீ மாற்றித்தார். 12 கற்களை வைத்ததன் அடையாளம் சாமி, என்டையர் சர்ச் ஷுட் ஆண்டவரே ரீபில்ட் த ஆல்டர்ஸ். முழுமையாக திருச்சபை, முழுமையாக அந்த ஓல்ட் கம்யூனிட்டி ஆண்டவரே தங்களுடைய உடைந்து போன ஆல்டர்ஸை கட்டும்பொழுது அந்த ஓல் கம்யூனிட்டியின் மேலே நம்முடைய வல்லமை இருக்கிறதாக வாசிக்கிறோம் சாமி. அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இறுதியிலே

சாமி ஹெல்ப் அஸ் டு ரெஸ்டோர் தி ஆல்டிட்யூட் ஆஃப் காட். கடவுளை நாம் முதலே கடவுளே தெய்வம் என்று வாழ்ந்தோம் சாமி. இப்பொழுது இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த பிறகு ஆண்டவரே, நாட்கள் ஆக ஆக ஆண்டவரே, கடவுளும் ஒரு முக்கியத்துவமாக நான் கருதும், கடவுளே முக்கியத்துவம் என்ற நிலைமை மாறிவிட்டது சாமி. அந்த ஆல்டிடியூட் அண்ட் லோ ஆல்டிடியூட் நாங்கள் இறக்கிட்டோம் சாமி. அதற்காக எங்களை மன்னித்துள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எலைஜா சொன்ன மூன்று கருத்துக்களை நினைவு கொண்டு உமக்காக வாழ கிருபை தர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ரமேஷ் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தான். அந்த ரோடு வெறிச்சோடி இருந்தது. தூரத்துல வரும்போதே அது அவன் கண்ணுக்கு தென்பட்டுச்சது. ஒரு டிவிஎஸ் வண்டி ரோட்டோரமா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பெரியவர் தார் ரோட்ல கொட்டி கிடந்த சாதத்தை வருத்தத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் கையில காலி டிஃபன் பாக்ஸ். ரமேஷ் அவர் பக்கத்துல வந்து, ஐயோ சாப்பாடு கீழே கொட்டிட்டுதான்னு கரிசனையோட கேட்டான். அவர் தலைய மட்டும் அசைச்சாரு. அவர் கண்கள்ல கண்ணீர் ததும்பி இருந்துச்சு. உடஞ்சு போய் நின்னாரு. ரமேஷ் அவர் தோளை தொட்டு, ஐயா இதுக்கு போய் ஏன் கலங்குறீங்க? தப்பா நினைக்க வேண்டாம். லஞ்சுக்கு பணம் வேணா தர்றேன். விடுங்க ஐயா, கொட்டுனதை அள்ளவா முடியும். உங்க முகத்தை பார்க்க கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னான். ரமேஷ ஒரு பார்வை பார்த்துட்டு அவர் பர்ஸ் எடுத்து காட்டினாரு. நிறைஞ்சு இருந்துச்சு. அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. என் ஒய்ஃப் ஆசாசையா 5 மணிக்கே எழும்பி எனக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுப்பா. அவளுக்கு மூட்டு வலி, சுகர் இருக்குது. மதியம் போன் பண்ணுவா சார், சாப்பாடு எப்படி இருந்துச்சு, உப்பு சரியா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சான்னு கேப்பா. அதுக்கு மேல அவருக்கு பேச முடியல. ஒரு சில வார்த்தைகள் தான், ஆனா 1000 அர்த்தம். ஆமாங்க, சோறு அப்படிங்கிறது ஒரு பொருள் இல்ல. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு இருக்கோ காரம் இருக்கோ புளிப்பு இருக்கோ தெரியாது. ஆனா சமைப்பவங்களோட அன்பு இருக்குது. சாப்பிட்டா நிறைவது வயிறு மட்டும் இல்ல, மனசும் சேர்ந்தே நிறையுது. கொஞ்சம் பாராட்டலாம். அட, பாராட்ட கூட வேண்டாம், ஒரு தேங்க்ஸ் சொல்லி பழகலாம். நல்லா இருக்கு, தேங்க்ஸ் பா அப்படின்னு உங்க மனைவி கிட்ட சொல்லுங்களேன். 2 மணி நேரம் அடுப்படி போராட்டத்தை உங்களோட ஒரே ஒரு வார்த்தை மகிழ்ச்சியா மாற்றுமே. அன்பா சமைச்சு கொடுக்கும் உங்க மனைவிய மனசார பாராட்டுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கும் படியளிக்கிறாள்.

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரை இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவர் அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆனா ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன கேட்க என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்திலையும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரத்தை உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாசம் வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உமக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க, நினைச்சு பார்த்து அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்க, எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர், நான் எது செஞ்சனோ, நான் செய்யலையோ, பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னே ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்து நிறைய பேர் அழுதுகிட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி

அந்த பெரிய பெரிய பிசினஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவன் அவன் தான், அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளோ அன்பு நிறைந்தவர், எவ்வளோ பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஐயா சொல்லும் பொழுது என் கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் என் ஆண்டவருடைய

0: துணி செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையில இருந்து முடிஞ்சே வெளியே வர்றது அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான். அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும், புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரு சொல்றாரு? அதை எல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு, பயன்படுத்தி உன்னை நான்

ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்கிற வச்சு அழகுவாக்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தனுக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

தேடி போக மாட்டேன், இனி யாருகிட்டையும் கூணி குறுக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த இயேசு எனக்கு இருக்கிறா. ஒப்பற்ற என் செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார். அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆலேலூயா.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் அநேக தீர்க்க தரிசனங்களையும் அநேக வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொண்டும் ஒன்றும் நிறைவேறவில்லையே, வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் கிரியை செய்யவில்லையே என்று கவலையோடும் ஒரு எதிர்பார்ப்போடும் காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாது எப்படியோ, அப்படியே என் வார்த்தையும் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணும் என்கிறார். ஆகவே சோர்ந்து போயிருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற நாளாய் இந்த நாள் இருக்கப் போகிறது. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 நாம் வாசிக்கையில், அங்கே பவுலும் அவரோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருந்த 276 பேரை கொண்ட கப்பல் பிரயாணத்தில் பெருமழையும் எதிர்காற்றும் அதிகமாயிருந்தபடியினால் அதிக சிரமத்துடன் வருத்தத்தோடே உணவில்லாமல் உறக்கமில்லாமல் மிகுந்த பயத்துடன் ஜீவனுக்கு வருத்தமும் சேதமும் உண்டாகும் என்றும், சொறிமணலிலே விழுந்து விடுவோமோ என்றும் பல போராட்டத்துடன் 3 பயணம் செய்தார்கள் என்பதையும், இறுதியாக கூட இருந்தவர்களெல்லாம் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று என்று கூறுகிறதையும் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27:22 பவுல் தன் கூட இருந்தவர்களை பார்த்து, உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது என்றும் கர்த்தர் என்னிடம் வாக்கு பண்ணியுள்ளார், நான் ராயனுக்கு முன்பாக நிற்பேன் என்று. ஆகையால் திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்டது நடக்கும் என்று நம்பிக்கை வார்த்தைகளை பேசுகிறதையும் வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட கடல் பிரயாணத்தை போன்ற போராட்டமான சூழ்நிலைகளில் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா? இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்து கொள்ள உங்கள் சொந்த முயற்சிகளை எடுக்க தீர்மானித்து இருக்கிறீர்களா? பவுலின் பயணத்தில் கூட இருந்தவர்கள் சூழ்நிலையை கண்டு பயந்து போய் எதிர்காலத்திற்கு தேவைப்பட்டதான சில சரக்குகளையும் உணவுகளையும் தளவாடங்களையும் எடுத்து எரிந்ததை போன்று இயற்கையும் சாதகமாயில்லாமல் சூரியனும் சந்திரனும் காணப்படாததினாலே நம்பிக்கையற்று போனதை போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்காலத்தின் சேமிப்பாகிய நம்பிக்கை, பலன், விசுவாசம், தைரியம் இவையெல்லாவற்றையும் கொரோனாவினால் இழந்துவிட்டு நாளை என்ன செய்வோம் என்றும் நாம் தப்பு

குட்டியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வருகிறார். உங்கள் சூழ்நிலைகளை தேடி வந்து எப்படி பவுலை திடப்படுத்தி தான் சொன்னதை நிறைவேற்றினாரோ அப்படியே உங்களுக்கும் செய்ய விருப்பமுள்ளவராயிருக்கிறார். கொள்ளை நோயின் கோரமான சூழ்நிலையைக் கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் மனம் தளரவிடாதபடிக்கு நம்பிக்கையாகிய நங்கூரங்களை சூழ்நிலையின் மீது பேசுங்கள். பயமாகிய சுக்கான்களின் கட்டுகளை தளரவிடுங்கள். சூழ்நிலைகளை நோக்கியே பார்க்காமல் பெரும் பாயாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவாகிய முன்னணியத்தில் நீங்கள் தங்கியிருப்பதால் நீங்கள் அசைக்கப்படாமல் உறுதியாயிருப்பீர்கள். உங்களின் பின்னணியத்தில் பின்பாக துரத்தி வந்த சூழ்நிலைகளை கர்த்தரின் பலத்த கரமாகிய அலைகளை கொண்டு முறியடித்து உடைத்து போடும்படி செய்வார். 44வது வசனத்தை நாம் வாசிக்கையில், சிலர் பலகைகள் மீதும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை சேர்ந்தார்கள் என்று வாசிக்கின்றோம். ஒருவேளை இயேசுவின் அன்பை அறியாதவர்களாக இருப்பீர்களானால் இன்றைக்கு இரட்சிப்பாகிய பலகைகளை பிடித்து கொண்டும் கப்பல் துண்டுகளாகிய நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பற்றி கொள்வீர்களானால் எந்த சூழ்நிலையிலும் கரை சேர முடியும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 4. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஆயினும் நான் உங்களால் ஏயாவது மனுஷனுடைய நியாயங்களின் விசாரணையிலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்பகாரியமாயிருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் எருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீர் பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாயிருக்கிறீர்களே. எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே. நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோம். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர். நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள். நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். துன்பப்பட்டு சகிக்கிறோம். தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இதன் நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய திமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்தவர்களுடைய பேச்சை அல்ல அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ?

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. நீதிமொழிகள் 15:6. ஜாக் விட்டக்கர் என்ற ஒரு தனி மனிதனுக்கு 2002 கிறிஸ்மஸ் அன்று 314 மில்லியன் டாலர் பணம் லாட்டரி பரிசு கிடைத்தது. அவர் ஏற்கனவே ஒரு தொழிலும் செய்து கொண்டு வந்தவர். இந்த லாட்டரி தொகை தன் குடும்பத்துக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சேர்க்கும் என்று அவர் நினைத்தார். அடுத்த 10 அவருடைய பேத்தியும் அவளுடைய காதலனும் போதை மருந்து அதிக அளவில் உட்கொண்டதால் மரித்து போனார்கள். சில நாட்கள் கழித்து அவருடைய மகள் மரித்து போனாள். இவரும் பல முறை ஜெயிலில் அடைக்கப்பட்டார். பல தொழில் நிறுவனங்களும் தனிநபர்களும் பல்வேறு காரணங்களுக்காக இவர் மீது வழக்கு தொடர்ந்தனர். சூதாட்டத்தில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய 1.5 மில்லியன் டாலர் பணத்துக்கு எம்டி செக் கொடுத்து அது பவுன்ஸ் ஆனதால் சிறையில் அடைக்கப்பட்டார். குறுக்கு வழியிலாவது பணம் சம்பாதித்து மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட வேண்டும் என்று நினைக்கிற மனுஷரை சாத்தான் அறிந்திருக்கிறான். அவர்களுக்கு குறுக்கு வழியில் செல்வத்தை கொடுத்து மிகப்பெரிய பாழ்கடிப்பை அந்த குடும்பங்களிலே கொண்டு வந்து விடுகிறான். ஆம் பிரியமானவர்களே, அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்குமே உதவாது என்று வேதம் கூறுகிறது. தேவன் காட்டும் பாதையில் கைப்பாடாய் சம்பாதித்தால் அதில் மிகுந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஆம், அவருடைய ஆசீர்வாதமே வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை நமக்கு கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவோடு கூடவே யூதாஸ்காரியோத்தும் ஊழியம் செய்தான். அவனுக்கு எப்படியாவது குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. சாத்தான் அதை அறிந்தான். எனவே சாத்தான் யூதாஸ்காரியோத்துக்குள்ளே புகுந்தான். பிரதான ஆசாரியர்களும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவை பிடித்து சிலுவையில் அறைந்து கொலை செய்து விட வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். அதை அறிந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்க முன்வந்தான். அதன்படி இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். மிக சுலபமாக குறுக்கு வழியில் 30 வெள்ளிக்காசை சம்பாதித்தான். ஆனால் அந்த பணம் அவனுக்கு உதவவில்லை. மனசாட்சியிலே வாதிக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி அவர்கள் பிடித்து சென்றபோது குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி பணத்தை தூக்கி எறிந்தான். நான்று கொண்டு செத்தான். பிரியமானவர்களே, ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைக்கும் சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆகவேதான் துன்மார்க்கனுடைய வருமானத்தில் துன்பம் உண்டு என்று வேதம் கூறுகிறது. எனவே வேதம் காட்டும் வழியில் நேர்மையாய் பணம் சம்பாதிப்போம். அப்பொழுது நமது வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டாயிருக்கும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்திற்கு நீதிமொழிகள் 19:3 வசனத்தை நாம் வாசிப்போம். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கல் அடையும். இதுக்கு என்ன அர்த்தம்? மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் அப்படின்னாக்கா, ஒரு மனுஷனுடைய மதியினம் அப்படின்றது நல்லா தெரியும், முட்டாள்தனம் அல்லது மூடப்பழக்கம் அல்லது அவனுடைய கிரியைகள், பிரியமில்லாத கிரியைகள், அது அவனுடைய வழியே என்ன செய்து தாறுமாறாக்கிடுது. அவனுடைய முட்டாள்தனமே அவனுடைய வழியை என்ன செய்து தாறுமாறாக்குது. அதோடு இல்லாமல் ரெண்டாவது இன்னொரு காரியமும் செய்யுது. என்றாலும் அப்படி தாறுமாறாக்கினாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கல் அடையும்னாக்க, அந்த வழி தாறுமாறா ஆனதுனால, என்றாலும் அப்படி ஆனதுனால என்ன ஆச்சுன்னா, அவன் மனசு ஆண்டவருக்கு விரோதமாக தாங்கல் அடையும் அப்படின்னாக்கா வெகு தூரம் போகும்னு போட்டிருக்கு. வெகு தூரம் போயிடும். அப்போனா ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்மந்தம் எல்லாமே என்னாயிடும் போச்சு. இப்போ அந்த மதியினம் வந்து அவ்வளோ கர்த்தரையும் அவனுடைய மனசையும் என்ன செய்யுது, வெகுவாக பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். தாங்கல் அடைகிறதுனா வருத்தப்பட்டு அவன் வந்து வெகு தூரம் போயிடுவான், ஆண்டரை விட்டு என்ன செய்வான், வெகு தூரம் போயிடுவான். அப்போ அவனுடைய மதியினம் ஆண்டவரை விட்டு அவனை பிரிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நாம் இதில் ஆவிக்குரிய காரியத்தை நாம் என்ன கற்றுக்குறோம், இன்றைக்கி கிறிஸ்துவாகி இருக்கிற நாம் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தூரம் எப்படி இருக்குது, நம்ம க்ளோஸாக இருக்கிறோமா தூரமாக இருக்கிறோமா அப்படின்றதான். நம்ம வந்து இன்றைக்கி சபையில் வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் சொல்லி கொடுக்கறது என்னென்னா, ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நீக்கிறதுக்கு உண்டான வழி தான் சொல்லித்தரோம். ஆண்டவருக்கும் அவனுக்கும் டிஸ்டன்ஸ் உள்ள வழியை தான் நீக்கித்தரோம். ஏன்னா ஏசாயா 59:1-2 தான் அந்த வசனம். இதோ கேட்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய செவி மந்தமாகவும் இல்லை, ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே உங்களுக்கும் அவருக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குறது. அப்போ இந்த பிரிவினையை சொல்லி இன்றைக்கி ஒரு ஆத்மா புதுசாக ஆண்டுக்குள்ளே வருதுன்னா, நீ ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டால் அவனை ரட்சிக்குள்ளே வழி நடத்துகிற காரியமே இதுதான். இந்த பிரிவினையின் காரியத்தை சொல்லி நீயும் ஆண்டவரும் பிரிஞ்சிருக்கிறதுனால்தான் உன்னை ஆண்டவர் காப்பாற்ற முடியல, உன்னை வந்து ரட்சிக்க முடியல, உன்னை வந்து உன் ப்ரேயரை ஆண்டவர் கேட்க முடியல. அதுக்கு இடையில் என்ன இருக்குது, உனக்கும் அவருக்கும் பெரிய நீண்ட கேப் இருக்குது. எப்படி ஆபிரகாம் மடியில் லாசரு போய் அமர்ந்தான்னு பார்த்தோம், ஐஸ்வர்யவான் நரகத்தில் போய் வெந்தான்னு பார்க்குறோம் பைபிளில். ஆனால் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையில் என்ன இருக்குது, பிளவு இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதே போல தான் இன்னைக்கு நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் ஆண்டவருக்கும் நமக்கு என்னத்தை கொடுக்குது, பிரிவினையை கொடுக்குது, பிளவை கொடுக்குது, கேப்பை கொடுக்குது. இந்த கேப்பை வந்து எப்படியாவது உடைச்செறிந்து நாமளும் ஆண்டவரும் க்ளோஸ் ஆகணும்னு தான் இன்றைக்கி ஆண்டுக்குள்ளே ஒவ்வொரு ஆத்மாவையும் வழி நடத்துகிறோம். இன்றைக்கி ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற நம்மெல்லாம் இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், இப்போ நம்மளும் ஆண்டவரும் க்ளோஸாக இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய விண்ணப்பம் கேட்கப்படுதா, நம்மளுடைய ஆண்டவர் நம்ம தூக்கி எடுக்கிறாரா ஆபத்து காலத்தில் அப்படின்னாக்கா, அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு விண்ணப்பம் கேட்கப்படலை. இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமையில இருக்கிறேன், என் பிரச்சனையே தீரல அப்படின்னாக்கா, இன்னும் அவங்க கேப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் அப்படின்னாக்கா, அவங்க பாவத்தை அறிக்கைட்டு இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாமே செஞ்சிருக்கலாம், எல்லாமே செஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க ஏன் இன்னும் ஆண்டருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளன்னா, அவருக்கு தடையாக இருக்கிறது அவங்களுடைய மதியினம். சொல்லுங்க, அந்த மதியினம் என்ன செய்தா, அவன் சொந்த வழியில் போய் அதை அது அவனுடைய வழிகளை தாறுமாறாக்குது. ஆண்டுடைய வழிய அறியாதபடிக்கு தாறுமாறாக்குது ஒண்ணு. அதனால ஆண்டு மேலே மனத்தாங்கல் அடைந்து, மனத்தாங்கல்னாக்க என்னது, தாங்கள் அடைந்து மனத்தாங்கல்னாக்க விரோதம், விரோதம் பாராட்டுறது, விரோதமா இன்னைக்கு ஆண்டவரே விட்டு பிரிச்சு வைக்குது. அப்ப ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு, ஆனா நீ மனம் திரும்பிட்ட, எல்லாம் செஞ்சிட்ட, ஆனா இன்னும் நம்ம எதுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம், அந்த மதி இனத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. இப்ப நான் உதாரணத்துக்கு நான் பாருங்க, ஆண்டுகிட்ட வந்து 2.5 வருஷம் ஆகி எனக்கு ஆசீர்வாதம் இல்லை ஆசீர்வாதம் இல்லைன்னு ரொம்ப மனத்தாங்கல் அடைந்தேன் ஆண்டூர் மேலே. என்ன ஆண்டவரே, உன்னை தானே வணங்குறேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேனே, இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு இன்னும் ரெமடி இல்லையே, எனக்கு விடுதலை இல்லையே, என் பிரச்சனையிலேருந்து எனக்கு வெற்றி இல்லையேன்னு சொல்லி ரொம்ப மனத்தாங்கல் அடைந்து இருக்கிறேன். இது அடைய அடைய என் முட்டாள்தனம் அதிகமாயிட்டே இருக்குது, தாறுமாறாக போயிட்டு இருக்கு. அப்போ தான் ஆண்டூர் உஷார்படுத்தினார். அப்போ நீ ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு நம்ம இன்மை யாருடைய வார்த்தையை கேட்டு தான் நம்ம நடக்கணும், ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு தான் நடக்கணும். அது முத ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டேன். அப்போ நான் இது வரைக்கும் என் சொந்த வழியில் தார்மாராக ஓடி போய் தான் இன்னைக்கு முட்டிகிட்டு நிற்கிறேன், பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன். என் சொந்த வழியில் நான் இஷ்டப்பட்டு ஓடினேன், இஷ்டப்படி ஓடினேன், இஷ்டப்படி கடை வாங்கினேன், இஷ்டப்படி ஒரு கடைக்கு ரெண்டு கடை வச்சேன், இப்படி பல காரியங்களை செய்யும்பொழுது அது வந்து தவறு வந்துச்சு, அதில் கடன் பிரச்சனை ஆச்சு, இப்போ சாகிறதுக்கு போனேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இப்போ நான் என்ன செஞ்சேன், எனக்கு ஃபஸ்ட்டு காரியமே எனக்கு கற்றுக் கொடுத்து, எது நீ செஞ்சாலும் உன் சுயமாக செய்யாத. ஏன், நான் சுயமாக செஞ்சாலே அது கஷ்டமாயிடுது, அது தாறுமாறாக போயிட்டுருக்கு. ஏன்னா சுயமான அறிவு நமக்கு இல்லை, நம்ம வந்து எல்லாமே மதியனமாக இருக்கிறோம். அப்போ நம்ம இனிமேல் யாருடைய அறிவில் நடக்கணும், ஆண்டவருடைய அறிவில் நடக்கணும், ஆண்டுடைய ஆலோசனை நடக்கணுன்றத சொல்லி கொடுத்தாங்க. அப்ப எது எது செஞ்சாலும், சின்ன காரியம் செஞ்சாலும் நீ ஆண்டவரை கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி செய். அப்ப செய்யும்போது எனக்கு அதான் சொன்னேன், எனக்கு ரெண்டு பேர், ஒருத்தர் எனக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டு பயங்கரமா எனக்கு டார்ச்சரா இருந்தது, எனக்கு அவ்வளோ ஒரு நஷ்டம் வந்தது, காலி கடையை காலி பண்ணுன்னு சொன்னாங்க. இப்ப நானா போயிட்டு செஞ்சிருந்தேன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன், ஒரு பஞ்சாயத்துக்கார பார்த்துருப்பேன், ஒருத்தன் சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த 1.5 லட்சம் ரூபா வாங்கி கொடுங்க, நான் கடையை காலி பண்றேன்னு இருப்பேன். இல்லைன்னா நானா என் இஷ்டத்துக்கு போயிருந்தேன்னா ஒரு வக்கீலை பார்த்துருப்போம், ஒரு கேஸை போட்டிருப்போம், ஒரு 5 வருஷம் என்ன செஞ்சிருப்பேன், கேஸை கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இந்த வார்த்தை எனக்கு தடுத்தது. சரி, நாம இனிமே சொந்தமா எதுவுமே நம்ம செய்யக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வோம் அப்படின்னுட்டு அந்த மதியினம் கொஞ்சம் என்ன செஞ்சுது போனதுனால ஆண்டவர்கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சு, நான் என்ன செய்ய, இப்போ அவங்க கடையை காலி பண்ண சொல்கிறாங்க, நான் என்ன செய்ய, எனக்கு இவ்வளோ நஷ்டமாகுதே அப்படின்னும்போது ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நான் யாருக்கிட்ட போகணும்னு நினச்சேன், ஒன்று வக்கீல்கிட்ட போகணும்னு நினச்சேன், ரெண்டாவது இந்த மொட்டை பஞ்சாயத்துக்கார்கிட்ட போகணும்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் இது மனசில் வச்சுட்டு தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என் மனசுலாம் அதுதான், என் மதியினத்தின்படி, மதியினம் தான் சொல்லணும் இதை, நாம நமக்கு அது கரெக்டான ஒரு ரூட்டுன்னு நம்ம நினைப்போம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது மதியனன்றது நமக்கு தெரியல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அழகா சொன்னார் சங்கீதத்துல, பொய்யே சாந்திரட்டையும் போகாது, அகங்காரிட்டையும் போகாது, என்ன நோக்கி பார் அப்படின்னார். அப்ப பார், ரெண்டு பேர்ட்டையும் போகாது, என்னட்ட வா அப்படின்னார். அப்ப ஆண்டவர் அழகா சொன்னார். அப்ப உடனே நான் என்ன செஞ்சேன், உஷாராயிட்டேன், சரி ரெண்டு பேர்ட்டுமே போகக்கூடாதுன்றாரு, அவர்கிட்ட பார்க்கணும்ன்றார். நேராக போனால் இந்தா 1.5 லட்சம் ரூபா நான் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்தா கடைக்கு சாகை கொடு, நான் காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லி. ஆனால் என்ன ஆண்டவர் என்ன செய்யலை, நஷ்டப்பட்டு உடலை அந்த 1.5 லட்சத்தை சம்பாதிக்கக்கூடிய காரியத்தை எனக்கு செஞ்சார், அந்த காலி பண்ண சொன்னவரே என்கிட்ட வந்து நிற்கிற அளவுக்கு ஆகினார். ஏன்னா அப்போ பாரு, நம்மளுடைய மனுஷனுடைய மதியினமாக செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவனுடைய வழி என்ன செய்யுது, தார்மாராக ஆக்கிட்டு இஷ்டத்துக்கும் போயிட்டு நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், கேஸ் கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். இதனால தான் இன்னைக்கு மன உளைச்சல் அதிகமாயிட்டே இருக்குது. ஆனால் அதனால என்ன ஆகுது, கர்த்தரை விட்டே நம்ம என்ன செய்யறோம், மிக தொலைவில் போயிடுறோம், மிக தூரமாக தாங்கள் அடைந்து, மனத்தாங்கள் அடைந்து ஆண்டவர் விட்டே பிரிந்து போறதுக்கு உண்டான ஏது இருக்குது. அது இதுதான் பிசாசுடைய ஒரு தந்திரமான ஒரு தூண்டில் முள்ளு மாதிரி, இந்த மதியினம் அப்படின்ற ஒரு செயல். நீ பாவத்தை அறிக்கிட்டு இருக்கலாம், நீ பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கலாம், எல்லாமே செஞ்சிருக்கலாம், ஆனா மதியினம் நமக்குள்ளார ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மதியினத்தை நம்ம நீக்கி போட்டோமா, மதியினத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மதியினத்தை கூட என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க, அந்த மதியினமான காரியம் நான் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, அது என்ன செய்யுது, நம்மள வழியை தாறுமாறாக்கி போயிடுது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபுல அழகா சொல்றாரு, சோதிக்கப்படுகிறவன் யாரும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன்னா ஒருவனையும் தேவன் சோதிக்கிறவர் அல்ல. நல்லா அழகா போட்டிருக்கு. அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப அவன் தான் வழியில போய் தான் என்ன செய்யறான், மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கிறோம். அவன் தாறுமாறாக்கி இருக்குது வழி. அப்ப மதியினம் அந்த இடத்துல என்ன வேலை செய்யுது, மதியினம். அந்த கெட்டகுமாரன் கூட அந்த மதியினம் கரிய செஞ்சதுனால்தான் தகப்பனை விட்டு என்ன செய்யறான், பிரிஞ்சு போறான். தகப்பன் மேலேயே தாங்கள் அடைந்து தூரமா விலகி போறான், ரைட்டா. ஆனா அந்த மதியினத்தை என்னைக்கு நம்ம உணர்றோமோ நம்ம அறிவாளியா மாறிடும். ஆண்டவருக்குரிய அறிவு நமக்குள்ள வரும். இந்த மதியினத்தினால நிறைய காரியம் நம்ம லாஸ் ஆகும். மதியினத்தினால நிறைய காரியம், ஆண்டவருடைய பெரிய மகத்தான ஆசீர்வாதத்தை இழந்து போறவள தூர போயிடும். நம்மளை பிரிச்சிடலாம் பிசாஸ், மதியினத்தை வச்சு. இது பாவமாவே தெரியாது உனக்கு, இது பாவமாவே. நீ பாவத்தை குறித்து ஆராய்ஞ்சு பண்ணிட்டு இருப்ப, என்ன பாவம் செஞ்ச, என்ன பாவம் செஞ்சேன்னு. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனாலே அது மதியினம். என்னது அது தெரியல நமக்கு, புரிய சொல்ல. ஒரு கீழ்ப்படியாம போறோம்னாக்கா அது கீழ்ப்படியாத பாவம் இல்லை, அது மதியினத்தினால நீ என்ன செய்யற, பிரிபரன்ஸ் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ஆண்டுடைய வார்த்தைக்கு. இப்ப ஒன்னும் இல்லை, இன்னைக்கு நம்ம சபையில எல்லா ஃபார்முலாவும் எல்லாருக்கும் தெரியும். முதலாவது ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கூடிய எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். எல்லா ஃபார்முலாவும் தெரியும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரியத்தை நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான், இதெல்லாம் ஃபார்முலாக்கள். உன்னை வந்து ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடிய ஃபார்முலாக்கள். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழவிட மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடணும், எனக்கு எல்லாம் உனக்கு தெரியும். ஆனா ஃபார்முலா தெரிஞ்சு நீ ஆசீர்வாதத்தை பார்த்தியா, அப்படி இல்லைன்னா என்ன காரணம், அந்த ஃபார்முலாவை வச்சு கணக்கு போட தெரியாத மதியினமா இருக்கிறோம். அன்பான்லே, இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள்னு சொல்லி கொடுத்தோம், அந்த முதல் பிரிபரன்ஸ் ஆண்டருக்கு என்ன செய்யறதுல கொடுக்கறதே கிடையாது. சொந்தம், வேலை, தன்னுடைய சுயநலம், இதுக்கு தான் முதல் பிரிபரன்ஸ் கொடுக்குறாங்களோ. இங்கே ஆண்டவருக்கு முதல் பிரிபரன்ஸ் என்ன செய்யறதில்ல, கொடுக்கறதில்ல. நீ அதை கொடுத்து பாருங்க, ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வார், நம்ம மதியினத்தை நம்மளை விட்டு எடுத்து போட்டு நம்மளை ஆண்டவர் கிட்ட கிட்டி செய்யறவர்கள். அந்த ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தூரத்தை, டிஸ்டன்ஸை நம்ம எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது, அந்த அளவுக்கு. அப்ப ஆண்டவர் நாமளும் க்ளோஸ் ஆனா நீ நினைச்சாலே போதும் உனக்கு தருவார், நினைச்சாலே தருவார். நீ ஆசைப்பட்டதை அப்படியே தருவார். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன், அது அந்த அந்த அந்த அனுபவம் உங்களுக்குள்ள வந்துட்டுனா இன்னும் நம்ம க்ளோஸ் ஆயிடும். அப்ப அந்த ஆண்டவருக்குள்ள வரக்கூடிய அனுபவம் என்ன அப்படின்னாக்கா, முதலாவது அந்த பிரிவினையை உண்டு பண்ற, தாங்களை உண்டு பண்ற, மனத்தாங்களை உண்டு பண்ற அந்த மதியினமும் நம்மளை விட்டு போகணும். மதியினம், மதியினம் என்பது ஒரு பெரிய ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கிற ஒரு பெரிய ஒரு பிசாசனுடைய காரியமாக இருக்குது. அதை நாம் என்ன செய்யணும், ஒரு அனுதினமும் என்ன செய்யணும், மதியினத்தை என்ன செய்யணும், தூரம் போடணும். ஆண்டவரே என்னுடைய மதியினத்தை மன்னிங்க. என்ன ரீசன்னா அதை கேட்கறதே கிடையாது, ஆண்டவர்கிட்ட கேட்கறதே கிடையாது. இப்போ நாம் அதை கற்றுக்கணும், அறிவை கொடு புத்தியை கொடுன்னு நாம் கேட்டோம்னா நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரா இல்லையா. ஜெபம் பண்ணு, உட்காந்து அன்பின் தகப்பனே, இந்த மதியினம் எங்களை உண்மை விட்டு பிரிக்கிற காரியமாக இருக்குது சுவாமி. அந்த மதியினமான செயலை என்னை விட்டு, எங்களை விட்டு, இதை கேட்குற ஒவ்வொருத்தரை விட்டு அதை எடுத்து போடுங்கப்பா. நாங்கள் உயிருள்ள தேவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் அறிவை கொடு புத்தியை கொடு ஞானத்தை கொடுன்னு கேட்க நாங்கள் தவறி விடுகிறோம். ஆண்டவரே இங்கே ஞானத்தின் ஆண்டவரே ஊற்றுக்கண்ணா இருக்கிறீர், எங்கள் மத்தியில் நீர் அந்த ஞானத்தை ஊற்றுங்கப்பா, அறிவை ஊற்றுங்க. உம்மை விட்டு பிரிக்கிற உண்மையிலே தாங்களை

0: எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ திருமணத்தில் ஃப்ளெக்ஸ் அடிக்கிறது, அந்த பின்னாடி டெக்கரேஷன் பண்ணுறது, அப்புறம் கேமரா, மற்ற எல்லாவற்றையுமே அவர் முக்கியமாக கிறிஸ்தவ திருமண காரியங்களில் மாத்திரமே இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவரிடத்துல ஒரு நாள் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், அடுத்த மாதம் முழுவதுமாகவே எனக்கு வேலை இருக்குது, அதிகமான முகூர்த்த நாட்கள் வருகின்றன அப்படின்னு சொன்ன உடனே நான் கேட்டேன், நீங்கள் கிறிஸ்தவங்க மத்தியில் தானப்பா அந்த இதெல்லாம் செய்கிறீங்க, திருமண காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் முகூர்த்தத்துக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்ட உடனே, என்ன நீங்கள் விஷயமே தெரியாமல் இருக்கிறீங்க, எந்த உலகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாரு. ஏன்ப்பா என்னாச்சு, நான் எதுவும் அப்படி தப்பாக கேட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 95% கிறிஸ்தவர்கள் முகூர்த்த நாளில் தானே திருமணம் வைக்கிறாங்க, ஆகவே தான் எனக்கு எல்லா முகூர்த்த நாள்லையும் எனக்கு பெரிய வேலை அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன், சில கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் இந்த சகோதரனுடைய இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொல்கிறாரு 95% எல்லாருமே முகூர்த்த நாள் அன்னைக்கு தாங்க கல்யாணம் பண்றாங்க, முக்கியமா தென்பாகத்துல பாரம்பரிய சபைகள்ல. ஏன் இன்னைக்கு என்னமோ ஆவிக்குரிய சபைன்னு சொல்ல, எல்லா சபையிலையும் எல்லாம் பாத்தீங்கன்னா நாள் பாக்குறாங்க, நேரம் பாக்குறாங்க, முகூர்த்தம் பாக்குறாங்க, அந்த என்னென்ன இருக்கோ சடங்கு இருக்கோ எல்லாத்தையும் தானே பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இந்த சமயத்துலதான் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நேற்றைய தினத்துல செய்த ஒரு செயல் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதா இருக்கு. அப்படி என்ன அவங்க பண்ணாங்க? ஒன்றும் இல்லைங்க, நேற்று 25 நமக்கு தெரியும், சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணத்துக்கும் குறிப்பிட்ட மத சமுதாயத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு இணைப்பு இருக்கிறது. அது ஒரு வகையான மத அடிப்படையில் தான் இந்த சூரிய கிரகணத்தை அவர்கள் போதிக்கிறது உண்டு. ஆக இந்த பெரியாரை பின்பற்றக்கூடிய, அந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன முடிவு செஞ்சாங்கன்னா, இந்த மதத்தின் அடிப்படையில சூரிய கிரகணத்தை பார்க்கக்கூடியவங்க சொல்லுகிறது, கர்ப்பிணி பெண்கள் அந்த டயத்துல வெளியில வரக்கூடாது, அவங்க சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் செஞ்சா தெய்வ குத்தம் ஆயிரும், அவங்க லைஃப்ல எந்த நல்லது நடக்காது, இப்படி எல்லாம் அவங்க சொல்லும் பொழுது இவங்க அந்த பெரியார் சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, நேற்று சாயங்காலத்துல ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு, எல்லா கர்ப்பிணி பெண்ணும் வாங்க, எல்லாரும் இந்த டயத்துல என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. கடந்த வருஷத்திலையும் இதே மாதிரி செஞ்சிருக்காங்க, 2019 நடந்த சூரிய கிரகணத்துல அதே மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. வீரமணி நமக்கு தெரியும், அந்த பெரியார் இதுல ஒரு தலைவரா இருக்கக்கூடியவர், அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். என்ன அப்படின்னா, 2019 இதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நாங்க சூரிய கிரகணத்தை அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி சாப்பாடு சாப்பிட வச்சோம், அந்த பெண்ணை வெளியில எல்லாம் சுத்த வச்சோம், இப்ப அந்த பெண்ணுக்கு என்ன மகிழனா இந்த பெயரிலே ஒரு குழந்தை, அழகான குழந்தை பெற்று அவள் எடுத்திருக்கிறாள், அந்த குழந்தையோடு கூட என்ன பண்ணியிருக்கிறான், நாங்க இந்த சூரிய கிரகணத்திலையும் பங்கு பெறுகிறோம். இதன் மூலமா என்ன சொல்ல வர்றோம், இதெல்லாம் மூட நம்பிக்கை, நீங்க எதையெல்லாம் நம்பிக்கை என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அது நிச்சயமா நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் மூட நம்பிக்கை, இதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்யறோம், நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, இத நேற்றைய தினத்துல அதை ஒரு செயல் வடிவமாக காண்பித்தார்கள்.
1: கருவுற்று இருக்கிற தாய்மார்கள் கர்ப்பிணிகள் வெளியே வரக்கூடாது என்பதெல்லாம் மூட நம்பிக்கையை பரப்புகிறார்கள். அந்த கிரகணத்திற்கும் சாப்பிடுவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி கருவுற்ற தாய்மார்கள் வருவதற்கோ நடமாடுவதற்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது.
0: இப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னா, சூரிய கிரகணம் எப்படி வருது, அதனால பாதிப்பு இருக்கா இல்லையா, அந்த மதம் என்ன சொல்லுது, இதை பத்தி நம்ம கவலை இல்லைங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, முகூர்த்தம் என்கிற ஒன்று கிறிஸ்தவத்திற்கும் கர்த்தருடைய வேத வசனத்திற்கும் எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒன்று. வேத வசனம் என்ன சொல்லுகிறது, உபாகமம் 18:10 பாருங்க, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். குறி கேட்கிறவன், செத்தவர்களிடத்துல போய் விசாரிக்கிறவன், நாள் பார்க்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நாள் நல்லதா இந்த நேரம் நல்லதான்னு குறிக்கிறது. இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடியவன் பக்கத்துல இருக்க வேண்டாம், இது எனக்கு அருவறுப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நான் போய் முகூர்த்தம் பார்த்துக்கிட்டு நல்ல நேரம் இது, இது கெட்ட நேரம், இது பேய் நேரம், இது தேவ தூதர்களுடைய நேரம், ஒன்றும் கிடையாது. ஆனா நான் அதையெல்லாம் செய்யும் பொழுது நான் கிறிஸ்தவத்தையே கேலிக்குள்ளாக்குகிறேன், மற்றவர்கள் இங்கே வருவதற்கு நான் மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கிறேன். ஒரு சாதாரண பெரியார் சித்தாந்தத்தை பின்பற்றுகிறவர்களே இதற்கு எதிராக நாங்கள் அதை செய்து காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்களே, நான் கேக்குறேன், நீங்க ஏன் மற்ற நேரத்தில் திருமணம் செய்யக்கூடாது? எதேச்சைய முகூர்த்த நேரம் அமைஞ்சிட்டா கூட நாம என்ன செய்யணும் தெரியுங்களா? மற்றவர்கள் தவறா எண்ணி விடுவாருன்னு சொல்லி நேரத்தை மாத்திரம் நாங்க மாத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கிறீங்களாங்கிறதான் என் கேள்வி. என்னுடைய திருமணத்துல நான் அப்படித்தான் செய்தேன். சனிக்கிழமை திருமணம் செய்ய உறவினர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசுனாங்க, என்னப்பா நீ போய் சனிக்கிழமை திருமணம் வச்சிருக்கிற, சனிக்கிழமை திருமணம் வைக்கிறேன், நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்து காண்பிக்கிறோமா இல்லையான்னு பாருங்கயா. திருமணம் நன்றாக அமைவதும் அமையாமல் போவதும் அந்த நேரத்துல திருமணம் செய்கிறதுனால அல்ல, அந்த நொடியில அந்த நாளில திருமணம் செய்கிறதுனால அல்ல. எப்படிப்பட்டவர்கள் இணைக்கிறாங்க, அவங்க மனது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை வச்சுதான் அந்த திருமணம் சரியா இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது அங்க தீர்மானிக்கப்படுகிறது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் எந்த நாளையும் நம்பல, எந்த நேரத்தையும் நம்பல. ஏன் நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடாது? இது தென்பாகத்தில் அதிகமா இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதை ஏன் நாம் மாற்றக்கூடாது? போதகர்கள் இதை ஏன் சபையில் எல்லா இடத்துலையும் போதிக்க கூடாது? எதற்காக இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நாம வைக்கிறோம்? முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது யாருடையது? அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? எத்தனை வகையான முகூர்த்தம் இருக்கிறது? ஒண்ணு இல்ல, உங்க கூகுள்ல முகூர்த்தம் என்றால் என்ன அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 24 வகையான முகூர்த்தத்தை குறித்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். அதுல எல்லா முகூர்த்தமும் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம். காலையில 4:30 மணில இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5:30 மணி வரைக்கும் இருக்கும். அந்த 1.5 மணி நேர அளவோ 1 மணி நேர அளவோ எனக்கு அதை பத்தி சரியா தெரியல. இந்த முகூர்த்தம் இந்த நாள் பார்க்குதுல எல்லாம் வேறு சில மதத்தினர் அவர்கள் பார்க்கிறாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கை, அது சரியா தவறான இங்க நாம குற்றம் சொல்ல இல்லை. ஆனால் வேதத்தில் அது இல்லை என்பதை சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. பைபிள் அது கிடையாது. தயவு செய்து போதகர்களே, உங்களுடைய சபை விசுவாசிகள் ஏதாவது முகூர்த்த நேரம் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. நம்மை விட பெரியார் சித்தாந்தத்தை பின்பற்றுகிறவர்களே பரவாயில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தயவு செய்து நாம் நடக்க வேண்டாம். மூட நம்பிக்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய முற்போக்கான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் எதுன்னு கேட்டீங்கன்னா பைபிள், காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை தான். இந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு முற்போக்கான எண்ணங்களை தருகிறது, மூட நம்பிக்கையை களைந்தெறிகிறது, சரியான பாதையிலே பயணிக்க அது உதவுகிறது. ஆனால் நீங்கள் நானும் மீண்டும் அதே மாதிரியான ஒரு நம்பிக்கையில போய் விழுந்தா இந்த மக்களுக்கு எதை நாம காண்பிக்கிறோம்? ஒரு வித்தியாசமும் இருக்காது. மாற்று மதத்திலிருந்து இங்க வந்தாலும் சரி, வேற எங்கிருந்து இங்க வந்தாலும் சரி, எந்த மாற்றத்தையும் அவர்கள் பார்க்க முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுவோம், மற்றவர்களுக்கு முன்மாதிரியா நடப்போம். மூட நம்பிக்கைகளுக்கு துணை போய் விட வேண்டும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, துணிஞ்சு நில்லுங்க. நாம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையும் கலந்து போவதற்கு பேர் தான் கிருபையா. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இந்த உலகுக்கு நாம் ஒளியா இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.

0: தேவனுடைய கரத்திலே அஸ்துராயுதமாக எங்களை பயன்படுத்தும் எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord.
1: தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவேற்றிட எங்கள் வாழ்க்கை

உம்முடைய துருத்திலே வைத்து நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்திலே, கலங்கி நிற்கிறதான நேரத்திலே எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்த கிருபாதார பலியே உம்மை நோக்கி

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். நீதிமொழிகள் 15:31. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு சீன தேசத்தைச் சேர்ந்த பணக்கார வியாபாரி ஒருவர் அமெரிக்கா தேசத்துக்கு போயிருந்தார். அங்கே அவர் நவீன மைக்ரோஸ்கோப் ஒன்றை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். அதன் லென்ஸ் வழியாக விலை உயர்ந்த கிறிஸ்டல்கள் மற்றும் பூக்களின் இதழ்களையும் பார்த்து அந்த அழகில் ஆழ்ந்து பூரித்து போனார். தனக்கும் இதை போன்ற ஒரு மைக்ரோஸ்கோப் வேண்டும் என்று நினைத்து ஒரு புதிய மைக்ரோஸ்கோப்பை வாங்கி கொண்டு சீனாவுக்கு வந்து சேர்ந்தார். ஒவ்வொரு பொருளையும் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆனால் அவர் சந்தோஷம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை. ஒரு நாள் இரவு நேரம் தான் சாப்பிட இருந்த சாப்பாட்டை மைக்ரோஸ்கோப்பை வைத்து பார்த்தபோதுதான் அவருடைய மகிழ்ச்சி போனது. மிக நுண்ணிய உயிரினங்கள் அவர் சாப்பிட இருந்த ஃப்ரைட் ரைஸில் ஊர்ந்து கொண்டிருந்தன. அந்த வியாபாரிக்கு ஃப்ரைட் ரைஸ் என்றால் மிகவும் பிடிக்கும். தினமும் இரவு அவர் அதைத்தான் விரும்பி சாப்பிடுவார். என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தவருக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மைக்ரோஸ்கோப் இருப்பதால் தானே தனக்கு பிடித்த ஃப்ரைட் ரைஸில் நுண்ணுயிரிகள் இருப்பதை பார்க்க முடிகிறது என்று சொல்லி கோபத்தில் மைக்ரோஸ்கோப்பை கீழே போட்டு உடைத்து விட்டார். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் குறைகளை சுட்டி காட்டுபவர்களை விரும்புவதில்லை. குறைவுகளை சரி செய்வதை விட்டுவிட்டு இவர்தானே என் குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று அவரை பகைப்பவர்கள்தான் அதிகம். வேதத்தை வாசித்தால் தங்கள் பாவங்கள் சுட்டி காட்டப்படும் என்று அநேகர் வேதத்தை வெறுக்கின்றனர். வெளிச்சத்தில் வந்தால் தங்கள் குறைவுகள் வெளிப்பட்டுவிடும் என்று அறிந்து தொடர்ந்து இருளுக்குள்ளேயே இருக்க விரும்புகின்றனர். யோவான் ஸ்நானகனின் காலத்தில் வாழ்ந்த ஏரோது தன்னுடைய சகோதரனின் மனைவியை தான் வைத்துக் கொண்டிருந்தார். இந்த பாவத்தை யோவான் ஸ்நானகன் சுட்டி காண்பித்தார். நீர் உம்முடைய சகோதரனின் மனைவியை வைத்துக் கொண்டிருப்பது நல்லதல்ல என்றார். எனவே ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகனை சிறையில் அடைத்தார். யோவான் தன் பாவத்தை கண்டித்ததால் ஏரோதியாளும் மிகவும் கோபத்திலே இருந்தாள். யோவானின் தலையை துண்டிக்கும் தருணத்தை தேடிக்கொண்டிருந்தாள். சமயம் வாய்த்தது. ஏரோதியாளின் குமாரத்தி யோவான் ஸ்நானகனின் தலையை கேட்டாள். ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகனின் தலையை துண்டித்தார். தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்ப விருப்பமில்லாமல் தன்னை கண்டித்தவரையே கொலை செய்தான். பிரியமானவர்களே, நம்மை தேவன் மிகவும் நேசிப்பதால் தான் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி நம்மை திருத்துகிறார். ஆகவே நமக்கு நன்மை உண்டாகும்படி கடிந்து கொள்ளுதலை எதிர்த்து நிற்காமல் அதை கவனித்து நடப்போம். அப்பொழுது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும்.